கூறியது. எனினும் ஈரான் போர் குறித்து இத்தாலி வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அரசதந்திர தீர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அமெரிக்கா பொறுப்பற்ற ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். ஈரானியர்கள் ஒருபோதும் நெருக்குதலுக்கு பணிய மாட்டார்கள் என்றார் அவர். ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தியதாக இருதரப்பும் ஒன்றை ஒன்று குறை கூறி வருகின்றன. இருப்பினும் சண்டை நிறுத்தம் இன்னும் நடப்பில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் கூறி வருகிறார். பிரிட்டிஷ் தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி வரலாறு காணாத பெருத்த பின்னடைவை சந்தித்துள்ளது. பிரதமர் கியர் ஸ்டார்மர் நெருக்குதலை எதிர்நோக்குகிறார். வேல்ஸில் 27 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் தொழிற்கட்சி பல இடங்களில் தோல்வியை தழுவியுள்ளது. சுமார் 1300 இடங்களை அது இழந்தது. இங்கிலாந்தில் சீர்திருத்த கட்சியின் சுமார் 1400 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். பிரதமர் கியர் ஸ்டார்மர் இத்துடன் விலகிச் செல்லப் போவதில்லை என்று கூறியுள்ளார். நாட்டை குழப்பத்துக்குள் தள்ள விருப்பமில்லை என்றார் அவர். இந்தோனேசியாவின் டுகோனோ எரிமலையை ஏறச் சென்ற மூவரை தேடி மீட்கும் பணிகளை அதிகாரிகள் இன்று தொடரவிருக்கின்றனர். எரிமலை வெடிப்பில் சிக்கி மூவர் மாண்டனர். அவர்களில் இருவர் சிங்கப்பூரர்கள், ஒருவர் இந்தோனேசியர். மலையேறுவதற்காக 20 பேர் இந்தோனேசியாவின் வட மலுக்கு மாநிலத்திற்கு சென்றிருந்தனர். அவர்களில் 9 பேர் சிங்கப்பூரர்கள். சிங்கப்பூர் நேரப்படி நேற்று காலை 8:30 மணி அளவில் எரிமலை வெடித்தது. எரிமலை தொடர்ந்து குமுறுகின்றது. நிலைமை மோசமாக இருப்பதால் அதிகாரிகள் மாண்டவர்களின் உடல்களை இன்னும் மீட்கவில்லை. மலையேறச் சென்ற குழு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக காவல்துறை தெரிவித்தது. இணைய உள்ளடக்கத்தை பதிவிடும் நோக்கத்தோடு மலையேறிகள் செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிங்கப்பூரில் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் சுமார் 40,000 தொழில்நுட்ப நிபுணர்கள் அவர்களின் திறன்களை மெருகேற்றிக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும். தொழில்துறை மாற்றங்களுக்கு ஈடுகொடுத்து திறனை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். தகவல் மின்னலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் டன்கெட் ஹாவ் விருது வழங்கும் நிகழ்ச்சியொன்றில் அது பற்றி அறிவித்தார். மாறிவரும் வேலை வாய்ப்புகளுக்கேற்ப திட்டங்களை உருவாக்க புதிய பணிக்குழு அமைக்கப்படும் என்றார் அவர். உலக சுகாதார நிறுவனம் ஹண்டா கிருமி தொற்று பரவும் அபாயம் குறைவு என்று கூறியிருக்கிறது. அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த சொகுசு கப்பல் நாளை ஸ்பெயினின் டெனரிஃப் தீவை சென்றடையும். அதில் சுமார் 150 பேர் பயணம் செய்கின்றனர். குடிமக்களை அங்கிருந்து வெளியேற்ற நாடுகள் சிறப்பு விமான ஏற்பாடுகளை செய்கின்றன. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் கெப்ரியசஸ் இன்று ஸ்பெயினுக்கு செல்கிறார். அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் தளபத்திய நிலையத்தில் சுகாதார கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அவர் கண்காணிப்பார் என்று கூறப்பட்டது. வடகொரியா புதிய நெடுந்தொலைவு கவச வாகனங்களை களமிறக்க திட்டமிடுவதாக தெரியவந்துள்ளது. புதிய கவச வாகனம் 60 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் ஆற்றல் கொண்டது. தென்கொரிய தலைநகர் சோல் அந்த வரம்புக்குள் அமைந்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் ஆயுத தொழிற்சாலைக்கு சென்று புதிய தானியக்க கவச வாகன உற்பத்தியை பார்வையிட்டதாக அந்நாட்டின் அரசாங்க ஊடகம் தெரிவித்துள்ளது. புதிய கவச வாகனம் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தும். ராணுவத்தின் தரை தாக்குதல் நடவடிக்கையிலும் அது பெரிதும் கை கொடுக்கும் என்று வடகொரியா கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட்ட கட்ட பாட்டி சாஸ், புட் சீன சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
4: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்டு புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, ATO 3 உள்ளிட்ட அனைத்து ரக BYD மின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் அதிர்ஷ்ட குலத்தில் பங்கேற்று பற்று சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள், BYD உடன் இணையுங்கள்.
5: நீங்கள் கேட்டு

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி ஒன்பதாரிட்டே கேட்டாலே பரவசம்.
1: 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டு நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக இந்த அங்கத்துல 2000கள் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று உலகத்துல என்னென்ன நாட்கள் அனுசரிக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்காக முதல் 2 பாடல்கள் பம்மல் கே சம்பதம் பகவதி திரைப்படங்கள்ல இருந்து தேவாவுடைய இசையில் பாடல்கள். கேட்டு மயிலுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேர்களே, தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
6: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
7: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
6: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
7: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
6: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
6: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய

ஆரி திரைப்படத்துல இருந்து சபேஷ் முரளி இசையில் பாடல கேட்டீங்க. தொடர்ந்து வேல் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையிலும் பாடல கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக தாம் தூம் திரைப்படத்துல இருந்தும் பச்சை கிளியும் முத்துச்சரம் திரைப்படத்துல இருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ரெண்டு பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக ஒரு தகவல். நேயர்களே, இன்று அனுசரிக்கப்படுகிற நாள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாளா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்று இரவு முழுவதும் தூங்காம இருக்கிற ஒரு நாளாமா, ஸ்டே அப் ஆல் நைட் டே. இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள். நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு ராக்கோழி, இந்த நைட் அவல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் நானு. என்கிட்ட யாராச்சும் வந்து நீ இரவு முழுவதும் தூங்கவே கூடாது அப்படின்னு சொன்னா சந்தோஷமா முடிச்சிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இரவு நேரத்தில் தான் எல்லாமே பண்றது ரொம்ப பிடிக்கும். படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா படம் பார்க்கறது, விளையாட போறது, வெளியே போறது, சாப்பிட போறது, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு இரவு நேரத்தில் பண்றது தான் பிடிக்கும். அது ஏனே தெரியல. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த உடற்பயிற்சி செய்யறது அப்புறம் சாப்பிட்றது அது எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே செய்யணும்னு. நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் இரவு நேரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கும் கொஞ்சம் தாமதமாயிருமா, அந்த நேரத்தில் அந்த சாப்பிட்ட சாப்பாடுகள் அன்டைஜஸ்ட் ஆயிரும், சீரணமாயிரும், அப்படியே பேலன்ஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி என்ன மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நாள் ஏன் அனுசரிக்கப்படுகிறதுனா என்ன மாதிரி ஆட்களுக்காக இல்ல, இரவு நேரத்துல வேலை பாக்குறாங்கல்ல பல பேரு, அவங்களுடைய கஷ்டங்களை நாம புரிஞ்சுக்கணும், அவங்க வேலை பார்க்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் அவங்களுக்காகவே கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நாம இந்த நேரத்துல நம்முடைய குடும்பத்தினருடையோ நண்பர்களுடையோ நேரம் செலவிடணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. என்ன மாதிரி இருக்காதீங்க, இரவு நேரத்துல அப்பப்ப சில நாட்கள்ல நீங்க முழிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நானும் அது ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். இரவு நேரத்துல அடிக்கடி முழிக்க கூடாது அப்படின்னு நான் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா எப்பயாச்சும் உங்களுடைய நண்பர்களோடையோ இல்ல குடும்பத்தோடையோ நீங்க சேர்ந்து படம் பாக்குறீங்கன்னா, இல்ல இதாச்சும் ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்க இரவு நேரத்துல தான் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா

0: சர்வதேச இடப்பெயர்வு பறவைகளுக்கான தினம். இந்த தினத்தன்று இந்த பறவைகளை காப்பாற்றுவதற்கான முக்கியத்துவத்தையும் அவற்றை பற்றியான விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு வரணும் என்பதுதான் இந்த தினத்திற்கான குறிக்கோளாகும். இந்த பறவைகளை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல் சொல்லணும்னா, இந்த பறவைகள் நட்சத்திரங்கள், சூரியன் நிலை மற்றும் பூமியின் காந்தப்புலத்தை வைத்து தன்னுடைய பயணப்பாதையை துல்லியமாக கண்டறியுமா? பார்டெயில்டு காட்விட் என்ற ஒரு பறவை அலாஸ்காவிலிருந்து நியூசிலாந்து வரை 13,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் இடையில் எங்குமே நிக்காம, சாப்பிடாம, தண்ணீர் கூட குடிக்காம தொடர்ந்து பறந்து உலக சாதனை படைத்துள்ளது. ஆல்பைன் ஸ்விஃப்ட்ஸ் போன்ற சில பறவைகள் சுமார் 7 மாதங்கள் வரை தரையிலேயே இறங்காம தொடர்ந்து காற்றுல பறக்கக்கூடியவையாம். இது பறக்கும் போதே தங்களது மூளையில ஒரு பாதியை மட்டும் பயன்படுத்தி சிறிய தூக்கம், அதாவது மைக்ரோநாப்ஸ் எடுத்துக்குமா? பாருங்களேன், பறக்கும் போது தூங்கிக்கிட்டே, அதுவும் விழுவாம தூங்கிக்கிட்டே 7 மாதங்கள் இது பறக்கக்கூடிய பறவைகளாம். சிறிய தூக்கங்கள் தூங்குமா? ஆனா இந்த நேரத்துல எப்படி இது சாப்பிடும், தண்ணீர் குடிக்கும், அது எனக்கு தெரியல. அதை பத்தி நான் போய் மேலும் படிக்கிறேன். இந்த பறவைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இணையதளங்கள்ல இருக்கு. இவற்றுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்று இவற்றிற்கான தினம், போய் உடனே தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டா சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PI லானி சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. BKE நோக்கி செல்லும் KJE சுங்கை தெங்கா அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-யின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
5: எங்களுக்கு இன்னும் வேணும்.
4: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
5: எனக்கு எல்லாமே வேணும்.
4: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
6: அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
7: வணக்கம்.
8: கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
9: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
10: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
9: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
9: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
11: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
10: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
9: ரஃபி
10: நவீன் வழங்கும்
0: பாடல்கள் இருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: தங்கி நோக்கி செல்லும் PIE டேம்பனிஸ் அவென்யூ 5 அருகில் வாகனம் ஒன்று நிலையாக இருக்கிறது. BKE நோக்கி செல்லும் SLE அப்ப தாம்சன் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வுட்லேண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இந்த வார இறுதியில் வாகன கண்காட்சிக்கு வருகை தந்து டான்சா வாகனங்களை கண்டறியுங்கள். சொகுசான டான்சா D9 MPV, புத்தம் புதிய டான்சா B5 மின் வாகனங்களை அபார ஆற்றலை நேரில் அனுபவியுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு 100,000 வள்ளி மதிப்புள்ள அதிர்ஷ்ட குழுக்களில் பங்கேற்று 3 நாள் 2 இரவு விடுதியில் தங்கும் வசதி மற்றும் 999 தங்க நகைகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். இன்றே D8 கூடத்திற்கு வருகை தாருங்கள். டான்சா வாகனங்களை பார்வையிடுங்கள், செலுத்துங்கள், வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள்.
6: POSB Everyday அட்டையோடு நாள்தோறும் 10-10 தான். நீங்கள் உணவை வாங்கும் போது 10 விழுக்காடு ரொக்க கழிவுகளை பெறலாம். சிம்பிளி கோவோடு பயணம் செய்யும் போதும் மலேசியாவில் ரெங்கிட்டில் செலவு செய்யும் போதும் கழிவுகள் உண்டு. இப்போதே பதிவு செய்து 740 வள்ளி மதிப்புள்ள சாம்சனைட் 28-inch பயண பெட்டியை பெறலாம். சலுகை குறியீடு POSB SAF. மேல் விவரங்களுக்கு POSB 1010.com. நிபந்தனைகளுக்கு உட்பட்டு

0: மையத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்கத்

நேர்களை 9 மணி ஆகிவிட்டது. இந்த அங்கத்துல உங்களுக்காக புதிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அங்கத்துல நாம கலந்து பேச போறோம் ஒரு தலைப்பை ஒட்டி. அந்த தலைப்பு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பாடல்களை கேட்டுட்டு வாங்க. டியூட் திரைப்படத்துல இருந்து சாய் அபியங்கர் இசையில், டிராகன் திரைப்படத்துல இருந்து லியோன் ஜேம்ஸ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: பாடல்கள் இடம்பெறப்போகுது யூப் திரைப்படத்திலிருந்தும், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்தும், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது நான் தலைப்பை திறந்து வச்சிடறேன். நான் இன்று நிகழ்ச்சியை ஆரம்பிச்சப்ப நான் சொல்லியிருந்தேன், இந்த வாரம் தான் என்னுடைய பட்டமளிப்பு விழா நடந்துச்சு, நான் வந்து டிப்ளமோ பட்டம் பெற்றிருக்கேன். அது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் என்ற ஒரு படிப்பு படித்து நான் வந்து பட்டம் பெற்றிருக்கிறேன். ஆனா இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்ன நம்ம நிறைய பார்க்க முடியுதுன்னா, கிட்டத்தட்ட யாருமே படித்த படிப்புக்கான வேலைக்கு போறது இல்லை. வேலைக்கு போறது ஒன்னு அவங்களுக்கு பிடிச்சது போறாங்க, இல்லைன்னா கிடைக்கிற வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஏன் வந்து முதலையே அவங்க வந்து பிடித்த படிப்பு படிக்காம போறாங்க, இல்ல அப்படி படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணுமா, போகவில்லை என்றால் என்ன தப்பு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அப்படி நீங்க படித்த படிப்பு ஒன்றா இருந்துச்சு, நான் போன வேலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாலும் இப்பவே என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678889 உங்களுடைய பயணங்களை கேட்பதற்கு நான் ஆவலா காத்திருக்கேன்.

0: வாசை நோக்கிச்சிலம் அருகில் வாகனம் ஒற்றப்படுவதாக இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூடத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்ட புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, AT03 உள்ளிட்ட அனைத்து ரக BYD மின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும். அதிர்ஷ்ட குலத்தில் பங்கேற்று பற்று சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள். BYD-யுடன் இணையுங்கள்.
6: தாயே தாரகையே, அன்னையர் தின கொண்டாட்டம் 2026 ஞாயிற்றுக்கிழமை மே 3rd ஸ்ரேங்கன் கார்டன்ஸ் கண்ட்ரி கிளப்ல சிறப்பாக நடைபெற்றது.
7: வரணும் வரணும் நினைக்கிற ஒரு வருஷமும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. எனக்கு இந்த வருஷம் என் டாட்டரே சுந்தி மாமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் இருந்துச்சு. நிகழ்ச்சி இருந்து கண்டப்போ ஒரு சந்தோஷம்.
1: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.
7: இந்த வருஷம் அன்னையர் தினத்துக்கு நான் என் அக்கா கூடயோ அம்மா கூடயோ வந்திருந்தேன். நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உடவுலேருந்து டெக்கோலேருந்து நிகழ்ச்சியிலேருந்து ஈவன் குடிபேக் கூட ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஓலி.
1: ஆதரவு காயத்ரி உணவகம். எண்ணும் போலவே உண்ண தூண்டுமே.
8: உங்கள் நம்பகமான சொத்து முகவர் நேட்டலி இந்திரா.
6: நடுவுல வந்து
9: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
9: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
6: ரவிஜி
9: சஜினி
6: வணக்கம் சிங்கை.
9: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வாரம் இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: நான் கேட்ட தலைப்பை ஒட்டி மோகன் என்ன சொல்லிருக்காருன்னா, அவரு வந்து இங்க வந்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் சிங்கப்பூருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதற்கான வேலை கிடைக்கல. கடைசியில இங்க வந்து நிறைய டிரைவர் தேவைப்பட்டாங்க, வாகனம் ஓட்டுநர் தேவைப்பட்டாங்க. அதனால எனக்கு இந்தியாவில வாகனமே ஓட்டு தெரியாது. இங்க வந்து நான் கத்துக்கிட்டு இப்ப எந்த இடத்துக்கு போகணும்னாலும் என்ன ஜிபிஎஸ் பார்க்காம எனக்கு வாகனம் ஓட்டு தெரியும். ஏன்னா நான் வந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. அதனால வந்து மேப்ஸே பார்க்காம என்னால வாகனம் ஓட்டு தெரியும், எங்க போறதுனால எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்றாரு மோகன். அவர் கடைசியில முடிக்கிறப்ப என்ன சொன்னாருன்னா, நமக்கு பிடித்த வேலை கிடைக்கலன்னா கிடைத்த வேலையை வச்சு பொழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். ஆர்வமலை திரைப்படத்துல இருந்து சித்து குமார் இசையில், வித் லவ் திரைப்படத்துல இருந்து ஷான் ரோல்டன் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வாசை நோக்கிச் செல்லும் PIE தோகுவான் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தரத்தை தவிர்க்கவும். BKEA நோக்கிச் செல்லும் SLE லென்டோ அவென்யூ அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வுட்லேண்ட்ஸை நோக்கிச் செல்லும் BKE KJE PIE அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: உழைப்பாளர் தினம் வந்தாச்சு. இஸ்டாராவின் உழைப்பாளர் தின சிறப்பு விற்பனை May 1 to 10 வரை.
6: பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்குளியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கு 30% தள்ளுபடி.
7: முதல் 200 வாடிக்கையாளர்களுக்கு இலவச வேஷ்டி அல்லது சேலை வழங்கப்படும்.
6: பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது.
7: இன்று முதல் May 10 வரை மட்டுமே. உழைப்பாளர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்க. இந்த சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
8: முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டா கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
9: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
8: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC யில் மட்டுமே.

சந்தோஷ் நாராயணன் இசையிலும் தருண்குமார் இசையிலும் பாடல்களை கேட்டும் தொடர்ந்து உங்களுக்காக தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில், தங்கலான் திரைப்படத்தில இருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் நான் சொன்ன தலைப்பை ஒட்டி முசிபுரமான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்துருவோம். அவர் சொல்லியிருக்காரு, கணக்கு வாத்தியார் ஆகணும்னா கணக்கு மட்டுமா படிக்கிறோம், படிச்சதுக்கு வேலை கிடைச்சா சரி, ஆனா கிடைச்ச வேலைய பாக்கணும், படிச்சதுக்கு வேலையை கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா முயற்சி பண்ணலாம். அவருக்கு தமிழ் இல்ல கணக்கு வாத்தியாரா ஆகணும் அப்படின்னு தான் ஆசையா, ஆனா எலக்ட்ரானிக் துறைக்குள்ள அவர் போயிட்டாரு. 22 வருடங்கள் இந்த துறையில இருந்து இப்ப ஜூனியர்ஸ்க்கு அவர் வந்து சொல்லி கொடுக்கறாரு. அதனால என்னுடைய ஆசிரியர் ஆகணும் என்ற அந்த ஆர்வத்தை வந்து இது மூலியமா தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முஜிபுர் ரஹ்மான். நான் என்ன சொல்றேன்னா, நேர்களே, வாழ்க்கையில சில சூழ்நிலை காரணமாக நாம சில வேலைக்கு போக வேண்டியதா இருக்கும், நமக்கு பிடிக்காததா இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு செஞ்சு ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனா எப்போதுமே இதை நம்ம செய்யாம விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு ரிக்ரெட் நம்மளுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு சின்ன இடைவேளை கிடைச்சிச்சுன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஏன்னா வேலைக்கு போறது வந்து என்னைக்கு நம்ம விரும்பி போறோமோ அன்னைக்கு அது நமக்கு வேலை மாதிரியே இருக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வேலை துறக்குள்ள முழு நேரமா நான் போனாதான் எனக்கும் அதை புரியும்னு

0: சாங்கியனுக்கு செல்லும் PIE தேங்கா போலவார் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். SLEA நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLEA நோக்கி செல்லும் TPE டாப்பினிஸ் அவென்யூ 7 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்டு புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, AT03 உள்ளிட்ட அனைத்து ரக BYD மின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும். அதிர்ஷ்ட குலத்தில் பங்கேற்று பத்து சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள். BYD-யுடன் இணையுங்கள்.
6: மீண்டும் வந்துவிட்டது கோ சாக்டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
7: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
8: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
6: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் GCT Enable Fund.sg. இது கோ சாக்டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு மீடியா கார்ப்.
9: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: நேரிலே 10 மணியாக போகிறது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாளை காலை 6 மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்னியர் தின சிறப்பு நிகழ்ச்சியோட. உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். நம்மளுடைய தாய்மார்களை பத்தி சேர்ந்து பேசுவோம். அதனால வானொலி பக்கமாவே இருங்க. காலை 6 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நான், உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி உணர்வதார் 8 கேட்டாலை பரவசம். இப்போது உங்களுக்காக பாடல்கள். கருப்பு திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர் இசையில், RKKH திரைப்படத்தில் இருந்து அனிருதுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதி திட்ட பரிந்துரைகள் பற்றி ஈரானிடமிருந்து இன்று பதில் வரும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்தம் நடப்பில் இருக்கும் வேளையில் ஹார்முஸ் நீரிணையிலும் அதனைச் சுற்றியும் பதற்றம் கடந்த சில நாள்களாகவே அதிகரித்திருக்கிறது. இருதரப்பும் அங்கு தாக்குதல்களை தொடர்கின்றன. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் அவ்வாறு கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்த பரிந்துரைகளை ஈரான் பரிசீலித்து வருகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, அரசு தந்திர தீர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அமெரிக்கா பொறுப்பற்ற ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். ஈரானியர்கள் ஒருபோதும் நெருக்குதலுக்கு பணியமாட்டார்கள் என்றார் அவர். ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தியதாக இருதரப்பும் ஒன்றை ஒன்று குறை கூறுகின்றன. இருப்பினும் சண்டை நிறுத்தம் இன்னும் நடப்பில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் கூறி வருகிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். அது இன்று நடப்புக்கு வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் நீண்டகால தீர்வு எட்டப்படும் என்று நம்புவதாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். சண்டை நிறுத்தத்தின் கீழ் இருதரப்பிலிருந்தும் சுமார் 1000 கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெறும். சண்டை நிறுத்த கோரிக்கையை தாமே நேரடியாக முன்வைத்ததாக அதிபர் டிரம்ப் கூறினார். அதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இணங்கியதாக அவர் சொன்னார். ஜெர்மனியில் இருக்கும் அமெரிக்க ராணுவ துருப்புகள் வெளியேற்றப்பட்டு போலந்துக்கு அனுப்பப்படலாம் என அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனியிலிருந்து 5000 ராணுவ வீரர்களை மீட்டுக் கொள்ளப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். இது அடுத்த 6-12 மாதங்களுக்குள் செய்யப்படும். ஈரான் போர் விவகாரத்தில் ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை எடுக்க திரு டிரம்ப் முடிவெடுத்துள்ளார். ஜெர்மனியில் சுமார் 35,000 அமெரிக்க துருப்புகள் சேவையாற்றுகின்றனர். பிரிட்டனில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படுதோல்வி கண்டதைத் தொடர்ந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்து வருகிறது. 2024 ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்றுள்ள முதல் சோதனையில் தொழிற்கட்சி பலத்த தோல்வியை சந்தித்துள்ளது. இங்கிலாந்தில் மொத்தமுள்ள 16,000 உள்ளாட்சி மன்ற இடங்களில் 5,000 இடங்களுக்கு வாக்களிப்பு நடந்தது. குடியேற்றத்துக்கு எதிரான சீர்திருத்த கட்சி பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. 63 வயது திரு ஸ்டார்மர் முடிவுகளை ஏற்பது கடினமாக இருந்தாலும் பதவி விலகப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். பல அமைச்சர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயர்வு காரணமாக தொழிற்கட்சி மீது மக்கள் கோபமாக இருப்பதாய் கருதப்படுகிறது. வேல்ஸில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 27 ஆண்டில் முதல் முறையாக தொழிற்கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்காட்டிஷ் தேசியவாத கட்சி முன்னணி வகிக்கிறது. இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரியை நியமித்துள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அங்கு அமோக வெற்றி பெற்றது. 294 இடங்களில் 207 இடங்களை கைப்பற்றி அது அறுதிப்பெரும்பான்மையை பெற்றது. பொருளாதார வெளியுறவு சவால்களை எதிர்நோக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த வெற்றி பலமாக அமையும் என்று கருதப்படுகிறது. இந்தோனேசியாவின் டுகோனோ எரிமலையை ஏறிச் சென்ற 3 தேடி மீட்கும் பணிகளை அதிகாரிகள் இன்று காலை மீண்டும் தொடங்கியுள்ளனர். எரிமலை வெடிப்பில் சிக்கி 3 மாண்டனர். அவர்களில் 2 சிங்கப்பூரர்கள், 1 இந்தோனேசியர். மலையேறுவதற்காக 20 இந்தோனேசியாவின் வட மலுக்கு மாநிலத்தை சென்றிருந்தனர். அவர்களில் 9 சிங்கப்பூரர்கள். சிங்கப்பூர் நேரப்படி நேற்று காலை 8:30 அளவில் எரிமலை வெடித்தது. எரிமலை தொடர்ந்து குமுறுகிறது. நிலைமை மோசமாக இருப்பதால் அதிகாரிகள் மாண்டவர்களின் உடலை இன்னமும் மீட்கவில்லை.
மலையேறச் சென்ற குழு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக காவல்துறை தெரிவித்தது. இணைய உள்ளடக்கத்தை பதிவிடும் நோக்கத்தோடு மலையேறிகள் செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மெக்சிகோவில் உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வியாண்டு சுமார் ஒரு மாதம் முன்னதாகவே நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் முடிவை பலரும் குறை கூறியுள்ளனர். பல மாநிலங்களை பாதிக்கும் வெப்ப அலையின் காரணமாகவும் பள்ளியை முன்கூட்டியே மூடுவதாக அந்நாட்டு கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த கல்வியாண்டை முன்னதாகவே தொடங்குவது பற்றி பரிசீலிப்பதாக அவர் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: எனக்கு பண்ணேண்டா.
1: திருடா திருடி திரை தீனாவின் இசையில் சங்கர் மகாதேவன் மாலதி பாடியிருந்த பாடலா கேட்டிருந்தோம். நீங்களே ஒளியில் உள்ள நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்தோஷமா நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கிற உங்களுடைய காதல் காலையில எழுந்த உடனே நல்ல ஒரு கூற்றப்படுத்திருந்தேன். தானாக உயரும் வயது, விடாமல் துரத்தும் காலம், நிறுத்த முடியாத நேரம், கடக்க துடிக்கும் இளமை, காலை தடுக்கும் சமூகம், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம் தான் வாழ்க்கை. இதுல இன்னொரு விஷயத்த சேர்த்துக்கலாம், நிம்மதியான வாழ்க்கைக்கு அமைதியான மனம். அந்த அமைதியான மனதை உருவாக்குறதுக்கு இந்த ஒளியின் உல்லாச நிகழ்ச்சியில உங்களுக்காக நிச்சயமா நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்பி தகவல்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த போறேன். நம்ம குட்டீஸ்க்கான நேரமும் இது, அவங்களுடைய திறனை வெளிப்படுத்துறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க, இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

0: ஆயுத எழுத்து சிலம்பாட்டம் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டிருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக தமிழ்நாடு அரசியலை பத்தி பேச வரல, குட்டி பிரிஷா குட்டி ஸ்டோரி சொல்ல போறாங்க. அவங்க கதையை கேட்கறதுக்கு தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. உங்களுக்காக இன்று ஆனந்தம் ஆரம்பிக்க இல்ல உங்களுக்காக இன்று ஒளியில் உல்லாச நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய காதர்.
1: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
2: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வன்மையான மற்றும் அபார திறன் கொண்டு புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD CLION 7, CL6 EV, AT03 உள்ளிட்ட அனைத்து ரக BYD மின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் அதிர்ஷ்ட குலுக்கில் பங்கேற்று பற்றுச்சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள், BYD-யுடன் இணையுங்கள்.
3: தாயே தாரகையே, அன்னையர் தின கொண்டாட்டம் 2026 ஞாயிற்றுக்கிழமை நீ 3rd தேதி ஸ்ரேங்கன் கார்டன்ஸ் கண்ட்ரி கிளப்ல சிறப்பாக நடைபெற்றது.
4: வரணும் வரணும் நினைத்த ஒரு வருஷமும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. எனக்கு இந்த வருஷம் என் டாட்டரே சுந்தி மாமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் இருந்துச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கண்டப்போ ஒரு சந்தோஷம்.
5: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.
6: இந்த வருஷம் அன்னையர் தினத்துக்கு நான் என் அக்கா கூடயோ அம்மா கூடயோ வந்திருந்தேன். நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உடவிலிருந்து டெக்கோலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து
5: உங்கள்
2: நம்பகமான சொத்து முகவர் நேட்டலி இந்திரா.
1: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
7: வணக்கம், என் பெயர் பிரிஷா. இன்று நான் ஒரு கதையை சொல்ல போகிறேன். மாலதி என்னும் ஒரு சிறுமி இருந்தால் அவள் எப்போதுமே ஆர்வத்துடன் படிப்பாள். ஒரு நாள் அவளுடைய தோழி அவளிடம், நீ எப்படி நன்றாக படிக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு மாலதி, நான் எப்போதும் பள்ளி முடிந்து அன்று கற்றுக்கொண்ட பாடங்களை மீண்டும் பயிற்சி செய்வேன். நான் தமிழில் இன்னும் நன்றாக பேச தமிழ் கதை புத்தகங்களை படிப்பேன் என்று கூறினாள். அதை கேட்டதும் மாலதியின் தோழி, நானும் உன்னை போல தினமும் படிக்கப் போகிறேன் என்று கூறினாள். அன்று முதல் இருவரும் இன்னும் ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்றார்கள். அதை கண்ட அவர்களின் ஆசிரியர் அவர்கள்

attention. குட்டி ஸ்டோரி பாடலுக்கு முன்பு குட்டி பிரிஷா ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையில மாணவி மாலத்தி நல்லா படிக்கிறதாகவும் அவங்க தமிழ் பாடத்துல சிறப்பா செய்யறதாகவும் சொல்லியிருந்தாங்க. தமிழ் பாடத்துல சிறப்பா செய்யறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க என்பத ஒரே ஒரு குட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல சரியான பதில அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு 20 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்ட பரிசா கொடுக்க இந்த அண்ணன் காத்துட்டு இருக்கேன்.

0: for my people.
1: உழைப்பாளர் தினம் வந்தாச்சு. இஷ்டாராவின் உழைப்பாளர் தின சிறப்பு விற்பனை மே 1 முதல் 10 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்குளியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கு 30% தள்ளுபடி. முதல் 200 வாடிக்கையாளர்களுக்கு இலவச வேஷ்டி அல்லது சேலை வழங்கப்படும். பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. இன்று முதல் மே 10 வரை மட்டுமே. உழைப்பாளர் தினத்தை இஷ்டாராவுடன் கொண்டாடுங்க. இந்த சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டா கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
3: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
2: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-யில் மட்டுமே.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
8: காதருடன்

மாவீரன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டோம். சற்று முன்பு குட்டீஸ்க்கு 20 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட பரிசா கொடுக்கறதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மாணவி பிரிஷா ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையில மாலதி என்கிற ஒரு மாணவி அவங்க தமிழ் பாடத்துல சிறப்பா செய்யறாங்க. தமிழ் பாடத்துல சிறப்பா செய்யறதுக்கு இந்த ஒரு விஷயத்த கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படி கேட்டிருந்தேன். இங்க சரியான பதில் அனுப்பிட்டாங்க. மாணவி இந்திரா, மாலதி தமிழ் புத்தகங்கள் படிப்பாங்க அப்படின்னு அனுப்பியிருந்தீங்க என்பது சரியான பதில். இந்திரா உங்களுக்கு அண்ணன் 20 வெள்ளி மதிப்புள்ள பரிசா கொடுக்கிறேன். வாழ்த்துக்கள்.

சுல்தான் திரையப்படுத்த பாடல கேட்டோம். நீங்களே 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு இடம்பெறும். அந்த பழைய பாடல்கள் தொகுப்புல உங்ககிட்ட பேசி சில கருத்துக்களை வாங்கணும்னு ஆசைப்படுற எத்தனை பேருக்கு முடிவு எடுக்கிறதுல பிரச்சனை? அதாவது சில பேர் ரொம்ப சீக்கிரமா முடிவு எடுத்துருவாங்க, சில பேர் ரொம்ப தாமதமா முடிவு எடுப்பீங்க, சில பேர் முடிவே எடுக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். ஏன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம முடிவு எடுத்தாகணும். அது எவ்வளவு சீக்கிரமா முடிவு எடுக்கிறோமோ அது நமக்கு நல்லது, அந்த சூழ்நிலைக்கு நல்லது. நீங்க எவ்வளவு சீக்கிரமா அல்லது எவ்வளவு தாமதமா முடிவு எடுப்பீங்க ஏன் என்பதை சொல்லி குரல் பதிவு அனுப்புங்க. 9688 968. இந்த தொகுப்பை முடித்து வைக்க RRR திரையப்படுத்தினது யசின் நிசா.

0: எப்படி சீதா உன் கையில செய்யற சப்பாத்தி மட்டும் இவ்வளவு வெண்மையா ருசியா இருக்கு? என்ன ரகசியம்? அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் ரகசியம். உயர்தரமான முழு கோதுமையில தயாரிச்சிருக்காங்க, இதுல மைதாவே கிடையாது. 8 மணி நேரம் ஆனாலும் கூட சப்பாத்திகள் மென்மையாவே இருக்குமா? ஆமா ஜெயா, உண்மையை சொல்லுனா இந்த அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சோடியம் சேர்க்கப்படல, ஆரோக்கியம் வருதும் கூட. எல்லா பிரபலமான கடைகளிலும் கிடைக்கும் அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் இனி நம்ம தேர்வு.
1: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்ட புத்தம் புதிய CL6 GMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, Atto 3 உள்ளிட்ட அனைத்து ரக BYD வின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் அதிர்ஷ்ட குலத்தில் பங்கேற்று பற்றுச்சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள், BYD-யுடன் இணையுங்கள்.
2: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

நெஞ்சம் புதிய மனிதன் திரைப்படங்கள் நம்ம 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்டோம். தொடர்ந்து இதே போல 70கள் 80களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. சற்று முன்பே முடிவெடுக்கிறத பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தேன். ஐஸ் பக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படித்திருந்தேன். இது வந்து தலையில அந்த ஐஸ் பக்கெட் ஊத்துற சேலஞ்ச் இல்லைங்க, இது வேற மாதிரியான ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனையில ஒரு விஷயத்தை பார்த்து கத்துக்கிட்டாங்க. அது என்ன என்பதை சொல்றதுக்கு முன்பு, நீங்க முடிவெடுக்கிறதுல எவ்வளவு தாமதமா முடிவெடுப்பீங்க அல்லது எவ்வளவு சீக்கிரமா முடிவெடுப்பீங்க, உங்க கருத்துக்களை அனுப்ப சொல்லியிருந்தேன். இங்க செல்வராணி எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. நான் முடிவெடுக்கிறதுல ரொம்ப மெதுவா முடிவெடுப்பேன்ப்பா, ஏன்னா சில நேரங்கள்ல சரியா போகுமா தவறா போகுமா அந்த பயத்திலே நான் முடிவெடுக்காம இருப்பேன், தாமதமா தான் என் முடிவுகள் வரும் அப்படின்னு செல்வராணி ரொம்ப வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. செல்வராணிய போல நீங்க முடிவெடுக்கிறதுல எவ்வளவு சீக்கிரமா முடிவெடுப்பீங்க அல்லது எவ்வளவு தாமதமா முடிவெடுப்பீங்க, உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து எனக்கு அனுப்பிட்டு 9 6 7 8 8 9 6 8

0: அபூர்வ ராகங்கள் திரைப்படுத்தும் டாக்டர் சிவா திரைப்படுத்தும் நம்ம பாடல்களை கேட்டதும் இன்று நாம முடிவெடுப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
1: வணக்கம், நான் சுவர்ணலட்சுமி. முடிவெடுக்கிறத பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் முடிவெடுக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இது வந்து யோசிச்சு எடுக்கிற முடிவா இருந்தாலும் சரி, இல்ல படாலடியா ஒரு முடிவு எடுத்துடணும் அப்படின்னாலும் சரி, அது என்னோட சொந்த முடிவா தான் இருக்கும். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல பழக்கமா, நல்ல பழக்கம்னு தெரியாது, பழக்கம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் வந்து அப்பப்போ மனசுக்குள்ள நன்றி சொல்லிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நண்பர்களோட போகும்போதும் சரி, நம்ம படிக்கும்போது எந்த இடத்துக்கு போகலாம், லீவ் விட்டா அப்படின்னா ஒரு முடிவெடுக்கும் போது சஜஷன் போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவை சொல்லணும் தெளிவா. அவங்க சொல்லட்டும், அப்புறம் அவங்க சொன்னா அவங்க பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டு, ஆமா நானும் இதையே தான் சொன்னேன் அப்படிங்கறதுலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் நான் இப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற என்னோட முடிவை நான் தெளிவா சொல்லுவேன்.
0: ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சுவர்ணலட்சுமி. சில நேரங்கள்ல சில பேர் முடிவெடுக்காம இருக்கும் போது நமக்கு டென்ஷன் ஆகும், அதை பாத்திருக்கீங்களா? அதனால சில நேரங்கள சீக்கிரமா முடிவெடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்றொரு மாறு கருத்து வந்திருக்குது. ருக்குமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வெகு துரிதமாக முடிவெடுப்பேன், என் கணவர் நேர் எதிர் அப்படின்னு ருக்குமணி சொல்லியிருக்கீங்க. எது சரி எது தவறு நான் சொல்ல வரல. இதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை இந்த ஐஸ் பக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவங்க கத்துக்கிட்டு வெளிப்படுத்திருக்காங்க. அந்த தகவலை சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தேன். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிட்டு இருங்க. 9 6 7 8 8 9 6 8

0: பாத்தா எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழகு பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது.
4: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
5: டேக் ஆனியன் கட் கட் கட் பாப்பீசர்
4: உங்களுக்காகவே ஒலி 9-6-8 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு.

0: ராதே நான் சண்முகம். நான் முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன், யோசிச்சுதான் முடிவு எடுப்பேன். ஆனா முடிவு எடுத்த பிறகு திரும்ப அந்த முடிவுல இருந்து பின்வாங்கவே மாட்டேன். நன்றி, வணக்கம்.
1: முடிவு எடுத்த பிறகு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கு.
2: வணக்கம் காதர், முடிவெடுப்பதில் நான் அதிக நேரம் செலவழிக்க மாட்டேன்.
1: தேவகி அப்படி சொல்லிருக்கீங்க, தேவயானி என்ன சொல்லிருக்கீங்க?
3: வணக்கம் கதீர், தேவியானி பேசுறேன். என்னோட கருத்து என்னன்னா, நம்ம சொந்தமா முடிவு எடுக்கணும். நாங்க முடிவு மத்தவங்கிட்ட கேட்க கூடாது, கேட்டா பிரச்சனை வரும். அப்ப அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப யாரு பேச்சு நம்ம கேக்குறது?
1: அதேதான்.
3: அப்ப அவங்க பேச்சு கேட்டாக்க, அப்ப இவங்க பேச்சு கேட்டாக்க தலைவலி வந்துடும்.
4: நான் சின்னசாமி பேசுகிறேன். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணதான் நாம் முடிவு எடுக்கிறோம். நாம் எடுக்கும் முடிவு என்றும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும்.
1: நன்றி சின்னசாமி. குணா என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்பே சில நேரங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம சீக்கிரமா முடிவு எடுத்தா அது தவறா போய் முடிவெடுத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க குணா. நீங்க எல்லாரும் இப்ப உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

அவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் போரும் தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் போரும் தோஷமில்லை.

நல்லது செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லிவிட்டு தத்துவத்தை விட்டுவிட்டு

பெருமையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

இந்த வார இறுதியில் வாகன கண்காட்சிக்கு வருகை தந்து டான்சா வாகனங்களை கண்டறியுங்கள். சொகுசான டான்சா D9 MPV, புத்தம் புதிய டான்சா B5 மின் வாகனங்களை அபார ஆற்றலை நேரில் அனுபவியுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு 100,000 வள்ளி மதிப்புள்ள அதிர்ஷ்ட குழுக்களில் பங்கேற்று 3 நாள் 2 இரவு விடுதியில் தங்கும் வசதி மற்றும் 999 தங்க நகைகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். இன்றே D8 கூடத்திற்கு வருகை தாருங்கள். டான்சா வாகனங்களை பார்வையிடுங்கள், செலுத்துங்கள், வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள். காதருடன்.

இன்றைய ஒளியில் உள்ள நிகழ்ச்சியில நம்ம முடிவெடுப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பல நேர்களை உங்க கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. 1990களில் மனோபியல் நிபுணர்கள் இந்த ஒரு பரிசோதனையை செய்திருந்தாங்க. அதுதான் த ஐஸ் பக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பரிசோதனையில இரண்டு குழுக்கள் இருந்தன. அந்த குழுக்கள்ல ஒரு குழு முடிவெடுக்கும் குழு, மற்றொரு குழு எந்த ஒரு முடிவும் எடுக்காம பாக்குற குழு. இந்த முடிவெடுக்கிற குழு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை பார்த்து நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க. மற்றொரு குழு இவங்க என்னெல்லாம் முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்து நிதானமா எதுவுமே செய்யாம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரம் கழித்து இந்த குழுக்களுக்கு, இரு குழுக்களுக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை நிரப்பி அதுல நல்ல ஐஸ் கட்டிலாம் கொட்டி அதை மேசை மேல வைத்து, சரி இப்ப உங்க கைகளை உள்ளுக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு விட சொல்றாங்க. யாரு அதிகமா முடிவுகள் எடுத்தாங்களோ, எந்த குழு முடிவெடுக்கும் குழுவா இருந்ததோ அவங்கதான் முதல்ல கைகளை வெளியே எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? நம்ம முடிவெடுக்க தள்ளப்படும் போது நம்ம சக்தியை விரயம் பண்றோம், நம்ம அதிகமா எனர்ஜியை யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது யார் அதிகமா யோசிச்சு நிறைய எனர்ஜியை வெளியாக்குறாங்களோ அவங்கனால இந்த ஐஸ் பக்கெட்குள்ள அவங்க கைகளை வச்சிருக்க முடியல. யார் யாரு வந்து முடிவெடுக்காம வெறும் அப்சர்வ் மட்டும் பண்ணாங்களோ, வெறும் பார்த்தாங்களோ, அவங்க நீண்ட நேரம் இந்த ஐஸ் பக்கெட்குள்ள அவங்க கைகளை வச்சிருந்தாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சாப்பிடணும், என்ன அணியணும், எங்க போகணும், முதலாளி கிட்ட என்ன சொல்லணும், வீட்டில் கணவர்கிட்ட என்ன சொல்லணும், இந்த மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்கு யோசித்து நம்மளுடைய சக்தியை விரயம் பண்றோம். இதை தவிர்த்தா முக்கியமான விஷயங்களுக்கு வரும்போது நம்ம உடனடியா நல்ல தெளிவான முடிவுகள் எடுப்போம்னு இந்த பரிசோதனை மூலமா கத்துக்கிட்டாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்களும் உங்களுடைய சக்தியை விரயம் பண்ணாம இருக்க, உங்க எனர்ஜியை டிப்ளீட் பண்ணாம இருக்க, தேவையில்லாத முடிவுகளை

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

ஒரு கண்ணு இல்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு விட்டால நடியோ ரோசா குமாரா போட ஆட்டம் ஆட்டம் கடி

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகோ ஜுல்கிஃப்ளி சமூக துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்தி பயன்படுத்த இன்னும் நிறைய செய்யலாம் என்று கூறியுள்ளார். அனைத்துலக அளவில் இந்த சவால் இருப்பதாக அவர் சொன்னார். ஒரே கருத்துள்ள நட்பு நாடுகளுடன் சேர்ந்து பணியாற்றும் ஒரு வாய்ப்பாக சிங்கப்பூர் இதனை கருதுகிறது என்றார் அமைச்சர். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற செயின்ட் கேலன் கருத்தரங்கில் அமைச்சர் கலந்து கொண்டார். அதன் நிறைவில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஒரே நோக்கம் கொண்ட தரப்புகளுடன் பணியாற்றும் போது ஒத்துழைப்புக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்க முடியும் என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதி திட்ட பரிந்துரைகள் பற்றி ஈரானிடமிருந்து இன்று பதில் வரும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்தம் நடப்பில் இருக்கும் வேளையில் ஹார்முஸ் நீரிணையிலும் அதனை சுற்றியும் பதற்றம் கடந்த சில நாள்களாகவே அதிகரித்திருக்கிறது. இருதரப்பும் அங்கு தாக்குதல்களை தொடர்கின்றன. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் அவ்வாறு கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்த பரிந்துரைகளை ஈரான் பரிசீலித்து வருகிறது. ஜெர்மனியில் இருக்கும் அமெரிக்க ராணுவ துருப்புகள் வெளியேற்றப்பட்டு போலந்துக்கு அனுப்பப்படலாம் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனியிலிருந்து 5000 ராணுவ வீரர்களை மீட்டுக் கொள்ளப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். இது அடுத்த 6-12 மாதங்களுக்குள் செய்யப்படும். ஈரான் போர் விவகாரத்தில் ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை எடுக்க திரு டிரம்ப் முடிவெடுத்தார். ஜெர்மனியில் சுமார் 35,000 அமெரிக்க துருப்புகள் சேவையாற்றுகின்றனர். பிரிட்டனில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படுதோல்வி கண்டதைத் தொடர்ந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்து வருகிறது. 2024 ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்றுள்ள முதல் சோதனையில் தொழிற்கட்சி பலத்த தோல்வியை சந்தித்துள்ளது. இங்கிலாந்தில் மொத்தமுள்ள 16,000 உள்ளாட்சி மன்ற இடங்களில் 5,000 இடங்களுக்கு வாக்களிப்பு நடந்தது. குடியேற்றத்துக்கு எதிரான சீர்திருத்த கட்சி பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. 63 வயது திரு ஸ்டார்மர் முடிவுகளை ஏற்பது கடினமாக இருந்தாலும் பதவி விலகப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். பல அமைச்சர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயர்வு காரணமாக தொழிற்கட்சி மீது மக்கள் கோபமாக இருப்பதாய் கூறப்படுகிறது. வேல்ஸில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 27 முதன்முறையாக தொழிற்கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்காட்டிஷ் தேசியவாத கட்சி முன்னணி வகிக்கிறது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவின் வெற்றி தினத்தையொட்டி அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ரஷ்யாவுடனான உறவு வடகொரியாவின் முன்னுரிமை என்று திரு கிம் அதில் குறிப்பிட்டார். இருதரப்பும் 2024 செய்து கொண்ட தற்காப்பு உடன்பாட்டின் மீதான கடப்பாட்டை திரு கிம் மறு உறுதிப்படுத்தினார். ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்ய தரப்பில் சண்டையிட சுமார் 14,000 வடகொரிய ராணுவ துருப்புகள் அனுப்பப்பட்டனர். 6,000 அதிகமான வடகொரிய வீரர்கள் அந்த போரில் மாண்டதாக தென்கொரியா, உக்ரைன் உள்ளிட்ட தரப்புகள் கூறுகின்றன. இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரியை நியமித்துள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அங்கு அமோக வெற்றி பெற்றது. 294 இடங்களில் 207 இடங்களை கைப்பற்றி அது அறுதி பெரும்பான்மையை பெற்றது. ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆட்சியை இது முடிவுக்கு கொண்டு வருகிறது. பொருளாதார வெளியுறவு சவால்களை எதிர்நோக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இது பலமாக அமையும் என்று கருதப்படுகிறது.
மெக்சிகோவில் உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வி ஆண்டு சுமார் ஒரு மாதம் முன்னதாகவே நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் முடிவை பலரும் குறை கூறியுள்ளனர். பல மாநிலங்களை பாதிக்கும் வெப்ப அலையின் காரணமாகவும் பள்ளியை முன்கூட்டியே மூடுவதாக அந்நாட்டு கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த கல்வியாண்டை முன்னதாகவே தொடங்குவது பற்றி பரிசீலிப்பதாகவும் அவர் சொன்னார். இந்தோனேசியாவின் டுகோனோ எரிமலையை ஏறச் சென்ற மூவரை தேடி மீட்கும் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. எரிமலை வெடிப்பில் சிக்கி மூவர் மாண்டனர். அவர்களில் இருவர் சிங்கப்பூரர்கள், ஒருவர் இந்தோனேசியர். மலையேறுவதற்காக 20 பேர் இந்தோனேசியாவின் வட மலுக்கு மாநிலத்திற்கு சென்றிருந்தனர். அவர்களில் 9 பேர் சிங்கப்பூரர்கள். சிங்கப்பூர் நேரப்படி நேற்று காலை 8:30 மணி அளவில் எரிமலை வெடித்தது. எரிமலை தொடர்ந்து குமுறுகிறது. நிலைமை மோசமாக இருப்பதால் அதிகாரிகள் மாண்டவர்களின் உடல்களை இன்னும் மீட்கவில்லை. மலையேறச் சென்ற குழு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக காவல்துறை தெரிவித்தது. இணைய உள்ளடக்கத்தை பதிவிடும் நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி வணக்கம் சிங்கே, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி

0: இந்த வார இறுதியில் வாகன கண்காட்சிக்கு வருகை தந்து டான்சா வாகனங்களை கண்டறியுங்கள். சொகுசான டான்சா D9 MPV, புத்தம் புதிய டான்சா B5 மின் வாகனங்களின் அபார ஆற்றலை நேரில் அனுபவியுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு 100,000 வள்ளி மதிப்புள்ள அதிர்ஷ்ட குழுக்களில் பங்கேற்று 3 நாள் 2 இரவு விடுதியில் தங்கும் வசதி மற்றும் 999 தங்க நகைகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். இன்றே D8 கூடத்திற்கு வருகை தாருங்கள். டான்சா வாகனங்களை பார்வையிடுங்கள், செலுத்துங்கள், வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள்.
1: உழைப்பாளர் தினம் வந்தாச்சு. கிஷ்டாராவின் உழைப்பாளர் தின சிறப்பு விற்பனை May 1 to 10.
2: பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 30% தள்ளுபடி.
1: முதல் 200 வாடிக்கையாளர்களுக்கு இலவச வேஷ்டி அல்லது சேலை வழங்கப்படும்.
2: பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது.
1: இன்று முதல் May 10 மட்டுமே உழைப்பாளர் தினத்தை கிஷ்டாராவுடன் கொண்டாடுங்க. இந்த சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 மட்டும்தான்.
4: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
3: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC யில் மட்டுமே.

0: குஷி திரைப்படுத்த தேவாவின் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடல கேட்டோம். நீங்களே இன்றைய கேள்வி பதில் அங்கத்துல 8 Facts வெளியிட்ட தகவல் இருந்து இந்த கேள்வியை நான் கூட கேட்க போறேன். கடற்கீரிகள் சி ஆட்டர்ஸ் தூங்கும் போது, அதுவும் கடல்ல தூங்கும் போது இதை செய்யும் அப்படின்னு ஒரு தகவல் விட்டுருக்காங்க. அப்படி தூங்கும் போது கடல் கீரிகள் என்ன செய்யும்? உங்க பதில்களை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. 9688968
1: நிலவரம்.
0: நேரம் சரியாக இப்பொழுது 12:20 ஆக போகுது. சிடிஇ நோக்கி செல்லும் எஸ்எல்இ அங்கு யோசிக்காங் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளா இருக்கு, 4 தளத்தை தவிர்த்துங்க. பிஆர்இ நோக்கி செல்லும் கேஜேஇ அங்கு சுங்காய் தங்காக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளா இருக்கு. பிஆர்இ நோக்கி செல்லும் டிபிஇ அங்கு கேபிஇசிபிக்கு பிறகு 4 தளத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அம்மா இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
5: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
4: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.

சிவன் திரையப்படுத்தும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரையப்படுத்தும் பாடல்களை கேட்டிருந்தோம். சற்று முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கடல் நீர்கள் கடல் கீரிகள் அதாவது சி ஆட்டர்ஸ் கடல்ல தூங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை செய்து அப்படி என்ன செய்யுதுன்னு கேட்டப்போ இங்க நகைச்சுவையான பதில்கள் எனக்கு வந்தது. குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது தூங்கும் போது கொரட்ட விடும் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. கடல் கீரிகள் கொரட்ட விடுதால் ஏன்னு தெரியாது எனக்கு, ஆனா நான் கொரட்ட விடுவேங்க அது பதில் கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு அல்லது நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கூகுள் செய்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். கடல் கீரிகள் சி ஆட்டர்ஸ் கடல்ல தூங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை செய்து அப்படி என்ன செய்து பதில்கள் அனுப்பி 9 6 7 8 8 9 6 8.

0: கால்பந்து போட்டிகள் 2026 ஆட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோல். FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். நீங்கள் FIFA உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு mewatch.sg/FIFAWorldCup.
1: சூடா ஒரு டீ போடுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
5: We are nurses, servers, we are everything for our enemies.
6: உங்களா நித்யா படைக்கிற டீ கடை

0: இன்றைய கேள்வி பதிலங்கத்தில் கடல் கீரிகள் சி ஆட்டர்ஸ் கடலை தூங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு கேட்டப்போ இங்க மத்த பதில்களாம் வந்தது, அதை சொல்ல முடியாது. உண்மையிலே இது நேருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு நகைச்சுவையான தருணம் வச்சுக்கலாம். சரியான பதில கூகுள் செய்து பல நேர்களை எனக்கு அனுப்பி வச்சுட்டீங்க. கலைமதி, நீங்க சரியான பதில அனுப்பிச்சிட்டீங்க. உங்க குரலை கேட்கணும் ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கு முன்பு புஷ்பா எனக்கு குரல் பதிவு அனுப்பிட்டாங்க.
1: சி ஆட்டர்ஸ் வந்து கைகளில் பிடித்து கொண்டே தூங்கும்
0: என்பது சரி. ஆமாங்க, தண்ணீர்ல அப்படியே மிதந்து போகாம இருக்க கடல் கீரிகள் என்ன செய்யுது, கைய புடிச்சுக்கிட்டே தூங்குது. பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கும். நம்மளும் இப்படித்தானே, நம்ம அப்பா அம்மா கைகளையோ அல்லது கணவன் மனைவி கைகளையோ நம்ம பிடிச்சிட்டே தூங்குவோம். அதே மாதிரிதான் இந்த அன்பும் பாசமும் இந்த சி ஆட்டர்ஸ் கடல் கீரிகளுக்கு இருக்கிறதுனால அது தூங்கும் போது கைகளை பிடிச்சிட்டு தூங்குதுன்னு இந்த தகவல் சொல்லுது.

0: மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்ட புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, ATO 3 உள்ளிட்ட அனைத்து ரக BYD மின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும். அதிர்ஷ்ட குலத்தில் பங்கேற்று பற்றுச்சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள். BYD-யுடன் இணையுங்கள்.
1: நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிற்பகல் 1 மணி செய்திகள் இடம்பெற போகுது. 1 மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம தல அஜித் நடித்த திரைப்படங்கள் வந்து பாடல்களை கேட்க போறோம். ஏன்னா 8 நாட்களுக்கு முன்பு May 1 அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதன் முன்னிட்டு ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் அங்கத்துல அவர் நடித்த திரைப்படங்கள் வந்து பட்டியலிட்டு நீங்க உங்க விருப்ப பாடல்களுக்கு வாக்களித்திருக்கீங்க. எந்தெந்த பாடல்கள் எந்த நிலையை பிடித்திருக்கு தெரிந்து கொள்ள வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில் வணக்கம் தமிழதியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழதியில் முதலே மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிதிசை.

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதியாக எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை கிறிஸ்தவ கீதமாக ஜோசப் ஆல்ட்ரின் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது யோசப் ஆல்ட்ரின் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக அஜித் ஹாலியு பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக அஜித் காலியு பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது. திருஞான சம்பந்தம் மூர்த்தி நாயனார் இயற்றிய குளறு பதிகம் தருகின்றார்கள் பொம்பாய் சாரதா குழுவினர்.

கேட்டது திருஞான சம்பந்த முத்திநாயனார் இயற்றிய கோளறு பதிகம். தந்திருந்தார்கள் மும்பை சாரதா குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்திப்பா மலைகளில் தொடர்கின்றது. ஜெனி ஜூடி குழுவினர் பாடிய

கேட்டது ஜெனி ஜூடி குழுவினர் பாடிய கிறிஸ்தவ கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக காதிர் அமைதீன் குழுவினர்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது காதிர் மைதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமல்கள் வரிசையில் டென்மார்க் பிரெண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தில்

நீங்கள் கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்படையிலிருந்து ஞானலிங்கம் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக பிரபாகர் குழுவினர் பாடிய

0: கேட்டது கிறிஸ்த காரணமாக பிரபாகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் டிஆர்டி தமிழொலியில் ஒலித்த காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் காலை நேர ஒலிபரப்பு. வணக்கம் தமிழொலியில் ஒலிபரப்பாகும் பக்தி பாமலைகளை கேட்டீர்கள். வணக்கம் தமிழொலியின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக

0: குழந்தை மலர்ந்த புத்தமுது காலை பொழுதில் உங்கள் இல்லம் நாடி ஒலிக்கும் நச்சிந்த நேர் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்புறவுகள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். பிரான்சிலிருந்து இரண்டு தசாப்தங்களை கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒலிபரப்பை பிரான்ஸ் வாழ் நேர்கள் ஃப்ரீபோக்ஸ் என்கின்ற டெலிகாம் சேவையூடாகவும் பிரான்ஸ் தவிர்ந்த ஏனைய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ நெஞ்சங்கள் www.tatamilali.com என்ற இணையதளத்திலும் மற்றும் ஜூரோபெட் செய்மதி அலவரிசை ஜூரோபெட் 9 வகை ஃப்ரீக்வன்சி 11727 வெட்டிக்கல் 3x4 ஊடாக மது நிகழ்ச்சிகளை துல்லியமான டிஜிட்டல் ஒளிநேயத்துடன் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் மே மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாள் மட்டுமல்ல, எதிர்வரும் அனைத்து நாட்களும் இனிமையான மகிழ்ச்சியான நல்ல நாளாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த வேளையில் உங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கின்றோம். நேர்களே, உங்களுடைய நச்சினர்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்க விரும்பினால் அழைப்பை கழுத்துங்கள். 01484231540 பைபர் இலக்கம் 0033657477. இன்றைய நச்சிந்த நேரம் நிகழ்ச்சியின் முதல் நேராக இணைந்து கொள்ளும் அன்பு நேரை அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் சுரேஷ்.
0: வணக்கம் குணநாயகி பசுதி அவர்களே, நலமா?
1: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, கல்வி அறிவு இல்லை என்று பெற்ற மகனையே கொல்ல நினைத்த தந்தையின் கதை. கோஷகரன் தர்மிஷ்டை என்று அந்தன தம்பதியருக்கு குருடும் செவிடுமான ஒரு மகன் பிறந்தார். இதனால் மிகுந்த வருத்தம் கொண்ட தாயார் 6 நாட்கள் குழந்தையை வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் விட்டு விட்டார். ஒரு பெண் பிசாசு இதனை பார்த்தது. தனது மகனை அங்கு வைத்துவிட்டு அந்த குழந்தையை எடுத்து சென்றது. அக்குழந்தையை தன் கணவனிடம் காட்டியது அந்த பிசாசு. கணவன் அவளிடம், கோஷகரன் சக்தி வாய்ந்தவன், அவன் உன்னை சபித்து விடுவான், எனவே குழந்தையை கொண்டு போய் அங்கேயே விட்டு விடு என்று அறிவுறுத்தினான். தர்மிஷ்டை குழந்தையாலும் குரலை கேட்டு வெளியே வந்து பார்த்தாள். இனி அக்குழந்தை பேசும் என்று தன் கணவனை அழைத்து கூறினாள். கோஷகரனுக்கு உண்மை விளங்கியது. ஆனால் அவன் மனைவியிடம், மகன் உடலில் ஒரு ஆவி புகுந்து புலம்புகிறது, அவன் விரைவில் சாதாரண குழந்தை ஆகிவிடுவான் என்றார். கோஷகரன் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து அக்குழந்தையை அங்கேயே மந்திரத்தால் கட்டிவிட்டார். பிசாசு பிராமணரின் குழந்தையை திருப்பி வைக்க அங்கே வந்தது. அவள் குழந்தை மந்திரத்தால் கட்டுப்பட்டு இருந்ததால் அதனை எடுக்க முடியவில்லை. அதனால் 2 குழந்தைகளையும் அங்கேயே விட்டுவிட்டு பிசாசு சென்று விட்டது. பிராமணர் தன் குழந்தைக்கு நிஜாகரன் என்றும் பிசாசின் குழந்தைக்கு திவாகரன் என்றும் பெயரிட்டார். இருவருக்கும் கோஷகரன் கல்வி கற்பிக்க அவன் சொந்த மகனை விட பிசாசின் மகன் நன்கு கல்வி கற்றான். ஆனால் நிஜாகரனோ முட்டாளாகவே காணப்பட்டார். எனவே இதுவரையும் ஒரு பாலடைந்த கிணற்றில் தள்ளிவிட்டு கிணற்றை மூடிவிட்டார். இது அவன் மனைவி தர்மிஷ்டைக்கு தெரியாது. அவளுடன் மகன் எங்கோ தொலைந்து விட்டான் என்று எண்ணியிருந்தாள். கிணற்றில் தள்ளப்பட்ட நிஜாகரன் அதனுள்ளிருந்து மரத்தின் பழங்களை உண்டு உயிருடன் இருந்தான். 10 ஆண்டுகள் கழிந்தன. அந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு நாள் வந்த தர்மிஷ்டை கிணறு மூடியிருப்பதை கண்டாள். யார் இதை மூடினார்கள் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அப்போது தந்தைதான் என்று கிணற்றுக்குள்ளிருந்து குரல் கொடுத்தான் நிஜாகரன். உடனே அவள் கிணற்றை மூடி அகற்றிவிட்டு அவனை காப்பாற்றி கோஷகரிடம் கொண்டு வந்து நிறுத்தினாள். நிஷாகரன் தனது முன் ஜென்ம வரலாறு பற்றி தன் தாயிடம் கூறினான். துவக்க நிலையில் நான் ஒரு பிராமணனாக இருந்தேன். அப்போது செய்த பாவங்களின் பயனாய் நரக வேதனை அனுபவித்து புலியாக பிறந்தேன். இவ்வாறு முறையே பின்னர் கழுதை பறவை எருது என்று பாவங்களின் பலனாக நரக வேதனைகள் அனுபவித்து கடைசியில் நிஷாகரனாக பிறந்துள்ளேன் என்று கூறினார். எல்லாம் கிருஷ்ணர் சமர்ப்பணம் வந்து கூறி விடைபெறுகிறேன். சுரேஷ், நன்றி, வணக்கம்.
0: Thank you. நன்றி, உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. நேரம் இப்பொழுது சரியாக 9 மணி, மன்னிக்க வேண்டும், நேரம் இப்பொழுது சரியாக 8:06 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம். தமிழியின் நச்சிந்த நேர நிகழ்ச்சியிலே இங்கே தொடர்ந்து நச்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் சுரேஷ், ஏமலிருந்து பொங்கியவர் ராஜா.
0: அன்பு வணக்கங்கள் ராஜா, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
2: நாங்கள் நிலமாய் கொண்டு நீங்களும் நிலமாய் வாழருடன் வேண்டிக் கொண்டு நச்சினை வணங்குகின்றேன் சுரேஷ். காலை எழுந்தவுடன் இறை சிந்தனையோடும் இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இதுவரை காலமும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்ற முழு நம்பிக்கையோடும் இறைவனை வணங்கி வழிபட்டு வாழ்க்கை பயணத்தை இறையாசியுடன் தொடர்ந்து செல்ல வேண்டும். மாதம் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக அமைந்து விடாது, அதை நினைத்து கவலைப்படவும் கூடாது. நாங்கள் நல்லதை செய்து கொண்டு வாழ்க்கையிலும் வரமுறைக்கு வாழ்ந்தாலும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இன்றும் உயிராகியும் வாழ்ந்து கொண்டு இயக்குகின்றோம் என்றால் இறைவன் அருளும் ஆசியோடும் தான். அதனால் வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமலும் வாழ வேண்டும். இறைவன் அனைத்தையும் அறிவான் என்று நாங்கள் முறையிடக் கூடாது, இழைத்தா அழைத்தா என்று சொல்லவும் கூடாது. அனைத்தும் இறைவன் அறிந்து நம்மை வழி நடந்து செல்வாரு இறைவன் தான். இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். நம்பிக்கையோடு வாழும் போது இறைவனம் முழுமையாக அர்ப்பணிப்பது சுலபமான காரியம் அல்ல. அனைத்தும் அறிந்துதான் இறைவன் வாழ வைப்பான். அதனால் நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி நம்மால் இயன்ற தானம் தர்மம் செய்ய வேண்டும். அது முழுமையிலும் இறையாசுடன் வாழ வைக்கும். வாழும் போது வாழ்க்கை அனுபவம் இறைவன் அனுபவம் சொல்லியாக வேண்டும். வருங்கால இளைய தலைமுறைகளுக்கும் நம் பிள்ளைகளின் நலமாக வாழ்வதற்கும் அன்றைய காலம் உடைபெற்று சென்று விட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானம் தேவை. நாங்கள் வாழும் வாழ்க்கையை நல்லதை செய்து கொண்டு வாழ்க்கை இன்னும் மறுமுறைக்கு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆனால் இறைவன் தான் நம்மை வழி நடத்தி செல்கின்றார் என்பதுதான் உண்மை. யார் விட்டு போனாலும் யார் விட்டு பிரிந்தாலும் இறைவன் முழுமையாக சரணைந்து வாழும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். என் நம்பிக்கையோடு வாழும் போதும் இறைவன் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைப்பான். இறைவன் முழுமையிலும் ஏற்றுக்கொண்டு இறைவனே நம்மை நல்வழுத்தி நல்வழி நடத்தி செய்வார் செல்வார் என்பதை உண்மை. இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திரத்தோடு அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் சுரேஷ்.
0: நன்றி. தொடர்ந்து நச்சிந்தனை தருவதற்காக இணைந்திருக்கும் நச்சிந்தனாளரை என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் கிரேஷ். யோகனி குணராஜா நடக்கிறேன்.
0: அன்பு வணக்கங்கள், உங்களையும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: உங்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலம் முறையும் 90வது அதிகாரம் பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றனுள் எல்லாம் தலை. மேற்கொண்ட செயல்களை முடிக்க வல்லவரின் ஆற்றல்களை ஒதுக்க கூடாது, அதுவே தீங்கி வராமல் காப்பவரின் காவல்களுள் எல்லாம் மிகச் சிறந்தது ஆகும். பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியரால் பேரா இடும் வைதரும். வேந்தன் பெரியோர்களை நன்கு மதிக்காமல் நடந்தால் அது அப்பெரியோரால் நீங்காத துன்பத்தை தருவதாகும். கடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு. தாம் விரும்பிய போதே பகைவரை கொல்ல வல்ல வேந்தரிடத்தே தான் கெடுதலை வேண்டுபவன் நீதி நூல கடந்து பிழைகளை செய்வானாக. கூற்றத்தை கையால் விழித்து அற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். ஆற்றல் உடையவர்க்கு ஆற்றல் இல்லாதவர்கள் தீங்கு செய்ய முற்படுவன் கூற்றுவனை கைகாட்டி அழைப்பதை போன்ற செயலாகும். யாண்டு சென்று யாண்டும் உலர் ஆகார் வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர் மிக்க வலிமையுடைய அரசனால் வெகுளப்பட்டவர். அவரிடமிருந்து தப்புவதற்காக எங்கே சென்றாலும் எங்கும் வாழ முடியாது. எரியால் சுடப்படினும் உய்வு உண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார். நெருப்பினால் எரிக்கப்பட்டாலும் அதிலிருந்து தப்பி பிழைக்க வழியுண்டு. ஆனால் பெரியாரை அவமதிப்பவர் தப்பி பிழைக்க இயலாது. வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் என் ஆம் தகைமாண்ட தக்கார் சிறின். தகுதிகள் நிறைந்த அறிவுடையவரின் கோபத்துக்கு ஆளானவர் பல வகையான பெருமைக்குரிய பெருமைகளுக்குரியவராகவும் நிறைய செல்வமுடையவராகவும் வாழ்ந்தாலும் என்ன பயன்? அவர்கள் அழிவது உறுதி. குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்று அன்னார் மாய்வர் நிலத்து குற்றத்தை மலையை ஒக்கும்.

0: நேரம் சரியாக 8:12 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழில் நச்சிந்தனை நேரம். இங்கே தொடர்ந்து நச்சிந்தனை தருவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நேரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நீங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற நேர் வைஃபரோடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள் அன்போடு வரவேற்றுக்
1: கொள்கின்றேன்.
0: மகிழ்வான காலை வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாகவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 9ஆம் தேதி பாஸ்ககாலம் 5ஆம் வாரம் சனிக்கிழமை, திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 16 திருவசனங்கள் 1-10 அந்நாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தியு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு ஜூதப்பெண், தந்தையோ கிரேக்கர். தீமோத்தியு ஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பெரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைப்பிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு இயேசுவின் மதிப்பீடுகள். உலகின் மதிப்பீடுகள் வேறு, இயேசுவின் மதிப்பீடுகள் வேறு. உலகம், பணம், செல்வம், புகழ், வெற்றி இவைகளையே மிக முக்கிய மதிப்பீடுகளாக கொண்டுள்ளது. இவற்றை அடைவதற்காக எத்தகைய குறுக்கு வழிகளையும் அதற்குரிய வழிமுறைகளையும் கையாள உலகம் ஊக்குவிக்கின்றது. இயேசு முன்மொழிகின்ற மதிப்பீடுகளோ அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, ஒப்புரவு, சகோதரத்துவம், சமாதானம், எளிமை, பணிவு, கீழ்ப்படிதல் போன்றவை ஆகும். ஆனால் உலகம் இவற்றை எல்லாம் பெரிய மதிப்பீடுகளாக போற்றுவதில்லை. எனவேதான் இயேசுவை பின்பற்றும் சீடர்கள் உலகத்தால் எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கும் உள்ளாகின்றனர். காரணம், இயேசுவின் சீடர்களது வாழ்வு நெறி உலகின் மதிப்பீடுகளை கேள்விக்குள்ளாக்கி சவால் விடுக்கின்றது. செயல் நாமோ ஒருபோதும் மனம் தளராது இயேசுவின் பாதச்சுவடுகளில் கால் பதித்து மன உறுதியுடன் நடப்போம். என் செயற்பாடுகளில் இயேசுவின் மதிப்பீடுகள் வெளிப்படுவதை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம் சுரேஷ்.
0: நன்றி, உங்கள் நச்சிந்தனைக்கு நன்றி. நேரம் இப்பொழுது சரியாக 8:15 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நிகழ்ச்சியிலே இங்கே தொடர்ந்து நச்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நச்சிந்தனையாளர் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். அன்போடு உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன்.
2: நன்றி. யாரையாவது மூதேவி என்று திட்டுவதற்கு முன்பு யோசியுங்கள். சரித்திரத்தை நீக்கும் மூத்த தேவி, ஜேஷ்டா தேவியின் மறைந்த மகிமை. நம் அன்றாட வாழ்க்கையில் கோபத்தின் வேளையில் சிலர் ஒருவரை மூதேவி என்று திட்டுவதை நாம் கேள்விப்பட்டுகிறோம். அந்த வார்த்தை அவசகுனமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உண்மையில் மூதேவி யார் தெரியுமா? அவர் சரித்திரத்தை நீக்கி வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்தும் ஒரு தெய்வ சக்தி. இப்போது அந்த மூத்த தேவியின் உண்மையான வரலாறும் மகிமையும் அறிந்து கொள்வோம். ஜேஷ்டா தேவி, மூத்த சக்தி. மூதேவி என்றால் மூத்த தேவி என்பதன் மதிவிய சொல். அவருக்கு ஜேஷ்டா தேவி என்ற பெயரும் உண்டு. புராணங்களில் கூறப்படுவதாவது, மகாலட்சுமி என்று ஜேஷ்டா தேவி இருவரும் சகோதரிகள். முதலில் தோன்றியதால் ஜேஷ்டா மூத்தோள் என அழைக்கப்பட்டார். மகாலட்சுமி செல்வத்தையும் சுபீட்சத்தையும் குறிக்கிறார். ஜேஷ்டா தேவி வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் தரித்திரத்தையும் உணர்த்தும் சக்தியாக கருதப்படுகிறார். நாரதரின் சாமர்த்தியம். ஒரு சமயம் எங்களில் யார் அழகு என்று இரு சகோதரிகளுக்கும் இடையே விவாதம் ஏற்பட்டது. அவர்கள் நாரதர் அவர்களிடம் சென்றனர். நாரதர் யாரை தெரிவு செய்வது? மகாலட்சுமியை அழகு என்றால் ஜேஷ்டா கோபம் கொள்வர். ஜேஷ்டாவை அழகு என்றால் மகாலட்சுமி விரக்தி அடைவர். அவர் சாமர்த்தியமாக இருவரும் முன்னும் பின்னும் நடந்து காட்டுங்கள் என்றார். அவர்கள் நடந்து வந்தபோது நாரதர் கூறியது, ஸ்ரீதேவி வரும்போது அழகாக இருக்கிறார், மூத்த தேவி போகும்போது அழகாக இருக்கிறார். இதன் பொருள் என்ன? செல்வம் வருவது நன்மை, தரித்திரம் போவது இன்னும் பெரிய நன்மை. ஆனால் காலப்போக்கில் இந்த சொற்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. தரித்திரத்தின் அடையாளமா? இல்லை, தரித்திரத்தை நீக்கும் சக்தியா? ஜேஷ்டாதேவியை சிலர் அமங்கல கோலத்தில் வர்ணிக்கின்றார்கள். ஆனால் அது வாழ்க்கையின் கடினமான உண்மைகளை எடுத்துக்காட்டும் வடிவம் மட்டுமே. நம்முடைய தீய குணங்கள், சோம்பேறித்தனம், பொறாமை, வீண் செலவு, இவை அனைத்தும் தரித்திரத்தை உருவாக்குகின்றன. அவற்றை உணர்த்தி விளக்கல் செய்பவள் ஜேஷ்டாதேவி. அதனால் அவர் வாழ்க்கையில் எச்சரிக்கை மணி போன்றவர். விவசாயத்தின் காவல் தெய்வம். பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் ஒரு அழகான ஒப்புமை கூறுவார்கள், நெற்கதிர் ஸ்ரீதேவி, கருப்பு நிற உரம் ஜேஷ்டாதேவி. உரம் கருப்பாகவும் அழுக்காகவும் தோன்றலாம், ஆனால் அதுவே விளைச்சலுக்கு அடிப்படை. அதே போல் வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் நம்மை வளர்க்கும் உரம் போன்றவை. அந்த சிரமங்களை சமநிலைப்படுத்தும் சக்தியே ஜேஷ்டாதேவி. வரலாற்று சான்றுகள். பல்லவர் மற்றும் சோழர் காலங்களில் ஜேஷ்டாதேவிக்கு தனி வழிபாடு இருந்தது. பல கல்வெட்டுக்களில் அவர் குறித்து குறிப்புகள் காணப்படுகின்றன. இன்றும் காஞ்சி கைலாயநாதர் கோவில், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், வழுவூர் வீரட்டானேஸ்வரர் கோவில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய கோவில் போன்ற தலங்களில் ஜேஷ்டாதேவியின் சிற்பங்கள் அல்லது சன்னதிகள் காணப்படுகின்றன. சப்தமாதா வழிபாட்டிலும் இவருக்கு இடம் உண்டு. ஒரு சிந்தனை கதை. ஒரு கிராமத்தில் குமாரசாமி என்ற விவசாயி இருந்தார். தொடர்ந்து 2 ஆண்டுகள் பயிர் இழந்தார். மக்கள் மூதேவி பிடிச்சிட்டார் என்று கிண்டல் செய்தனர். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. மண்ணை ஆய்வு செய்தார், உரம் மாற்றினார், உழைப்பை அதிகரித்தார். 3வது ஆண்டு அதே நிலம் பொன்னாக விளைந்தது. சிலர் சிரித்தபடி கூறினர், மூதேவி வரல்ல, என்ன கற்றுக் கொடுக்க வந்திருந்தா? அந்த அனுபவம் அவரை வளர்த்தது. ஆன்மீக பாடம். மூதேவி என்பது திட்டும் சொல்லல்ல, அது வாழ்க்கையில் வரும் தற்காலிக சிரமங்களின் வடிவம். அவள் போகும்போது நிம்மதி வரும், ஆனால் அவள் வருவதால் நாம் பாடம் கற்கின்றோம். எனவே இனிமேல் யாரை மூதேவி என்று சொல்லும் முன் அந்த வார்த்தையின் பின்னால் இருக்கும் தெய்வ சக்தியை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாகவே இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேன்.
0: நன்றி. உங்கள் சிந்தனை துளிகளுக்கு நன்றி. வேரஞ்சங்களின் உள்ளங்களும் இல்லவரடி இங்கே தமிழால் உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொழியின் காலை நேர ஒலிபரப்பாக ஒழித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தமிழொழியின் நற்சிந்தனை நேரம். இங்கே தொடர்ந்து நற்சிந்தனை தருவதற்காக இணைந்திருக்கும் நற்சிந்தனையாளர், வணக்கம். அன்பு வணக்கங்கள். ஆம், நலமோடு இருக்கின்றோம் சண்மநாதன். உங்களை மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: வணக்கங்கள். எல்லாமே சபரிமலை ஐயப்பனின் பாதங்களை பற்றி கொண்டு எல்லாமே சத்தியசாயி பகவான் தெய்வீகள் நம்பிடம் சனிக்கிழமை இந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து முன்னேற நாம் என்ன செய்ய வேண்டும்? பகவான் என்று ஒரு பெரிய உதாரணத்துடன் விளக்கி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆற்றில் நீந்துபவன் நேராகவும் மிருகமாகவும் முன்னோக்கி செல்ல முன்னால் உள்ள நீரை பக்கவாட்டில் தள்ளி நீரை பின்னுக்கு உடைக்க வேண்டும். நீரை பின்னுக்கு தள்ளுவதை அவனை முன்னோக்கி செலுத்துவதும் முன்னோக்கி செலுத்தும் செயலாகும். அதாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், அதை திருப்பி எறியாதீர்கள், கைவிடாதீர்கள், துறக்காதீர்கள். அது மட்டுமே உங்களை ஒரு அங்குலம் கூட முன்னேற மாறாக துறவு எனும் மனித பண்பின் அருமையை பொருட்படுத்தாமல் மனிதன் தான் உறுதியாக பற்றி கொண்டிருப்பவற்றை சிறுத்து சிரமித்து குடித்து அதில் பெருமை கொள்கிறார். அதனால் நாம் பொருள் செல்வங்களிலும் வெற்றிகளிலும் நிலையற்ற தன்மைகளிலும் மூழ்கி விடுகிறோம். நாம் சோதனைகளை கடந்து மிகப்பதோ நீந்துவதோ இல்லை. நாம் முன்னேற்றத்திற்கான வழிகளை கண்டறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சார்பு அறிவில் மூழ்கிய மனிதன் எப்படி ஆத்மாவை உணர முடியும் என்று நாம் கேட்கலாம். ஆனால் வெற்றி அறிவதற்கோ அல்லது நம்மை அற்பமானவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று கண்டனம் செய்வதற்கோ எந்த காரணமும் இல்லை. ஏனெனில் சிறிய மனிதர்கள் பெரிய முடிவுகளை எடுக்கும்போது அவர்கள் பெரியவரிடம் என்று ஊக்கத்தை பெறுகிறார்கள். கடலை கடக்கும் பாதையை அமைப்பதில் பங்கெடுக்க அந்த சின்னஞ்சிறானில் முடிவு செய்த போது அது ராமபிரானின் ஆசீர்வதப்படவில்லையா? தனது உதவி மிக சிறியதுதான் என்பதை அந்த அணில் அறிந்திருந்த போதும் அதனை செய்ய தூண்டிய அர்ப்பணிப்பு உணர்வு இறைவனின் அவர்களை பெற்றது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இன்றியமையாதவை என்று பகவான் தலைவர்களில் கூறியதான கூறிக்கொண்டு மட்டுமல்ல சிந்தனை உங்கள் சந்திக்கிறேன். உங்கள் எம்படி நேசிக்கும்
0: மிக நன்றி. உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றோடு உங்கள் வாசல் தேடி ஒலிக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் காலை நேர ஒளிபரப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனாளர்களை விரைவாக அழுத்துங்கள். 0148 38 15 40 வைபர் இலக்கம் 0063 65 0077 இந்த இலக்கத்தின் ஊடாக நீங்களும் அழைப்புகளை ஏற்படுத்தி நல்ல பல சிந்தனைகளை இந்த இதமான காலை வேலைக்கேற்ற சிந்தனைகளை வானிலை கெடுத்து பெற விரும்பினால் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள்.

0: எங்க நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் நச்சின் நாளரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: எங்க நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் நச்சின்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: சரி, அவர் இணைஞ்சு அந்த எங்களுடைய ஒளிபரப்பு எங்களுக்கே ஒளிபரப்பு. நன்றி, அவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு

0: குடிநீர். வணக்கம். சரியம்மா, ஓகே,
1: நன்றி.
0: என்ன சொல்ல போறீங்களா? ஏற்கனவே நீங்க நச்சினால் இணைஞ்சிட்டீங்க தானே, இன்னும் ஒரு நேருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். மீண்டும் ஒரு தடவை இணைந்து கொள்ளுங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே. நன்றி யோகேஸ்வரியம் அவர்கள் நினைஞ்சிருந்தார். இங்கே தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைந்திருக்கக்கூடிய நேரை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர், வணக்கம். சரி, யாரோ இணைந்து கொள்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு

0: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கா? மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேர்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒலிபரப்பிலே. வணக்கம். தமிழொலியின் நற்சிந்தனை நேரம், இன்றைய நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியிலே நற்சிந்தனை எடுத்து வந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை நற்சிந்தனாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் தமிழரின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இன்று மே மாதம் 9ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. 12 ராசியலுக்குரிய பலன் மற்றும் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு பலனோடு இணைந்து சிறப்பிக்கின்றார் இந்தியாவின் புகழ்பூத்த ஜோதிடர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அன்பு வணக்கம் கூறி அவரையும் நிகழ்ச்சிக்காக இந்த பொழுது கலையகத்தோடு இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். முதலில் மேசராசிக்காரர்களுக்கான பலன்களோடு நினைந்து கொள்கின்றார்.
1: ராசி நண்பன் தம்பி தங்கை அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் இதோ, அதுக்கப்புறம் ஆன்மீக தகவலும் பார்க்க போறோம். மேசராசி நண்பன் தம்பி தங்கை அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள், அவங்க படிப்பு, வேலை, தொழில், திருமணம், இது போன்ற காரியங்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு மன சங்கடங்கள் இன்றைய தினத்தில் தீரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் உட்கார்ந்து பேசினா தான் தெளிவாகும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எழுத்துப்பூர்வமாக யாட்டியாவது ஒன்று கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. மறதி இருந்துட்டு இருக்கும், இதை கொடுத்துட்டுனா கொடுக்கலையா, இங்கே வச்சனா வைக்கலையா, வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணனா, ஃபேன் ஆஃப் பண்ணனா, லைட் ஆஃப் பண்ணா, இதை உங்ககிட்ட தானே இந்த சாவியை கொடுத்தேன், உங்ககிட்ட தானே இது கொடுத்தேன், இது போன்ற சில பிரச்சனைகள் அப்பப்போ இந்த தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். நண்பர்கள் மூலமான சாதக பாதகம் 50-50% இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்சியில் தலைவராக இருந்துருக்க மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சில பேர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறுதலாக சொல்லக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் இருக்குது. அதனால் 1-2 பேர் 3 பேர்கிட்ட அந்த உண்மை சம்பவங்கள்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு தலைமையில் ஒரு வேலையில் வந்து ஒரு பெரிய தலைமை பொறுப்புகள் இருந்துருக்கோம், தொழிலில் ஒரு தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பண்ணும்பொழுது அதை பற்றி 1-2 முறை பரிசீலனை பண்ணி இன்றைய தினத்தில் எடுத்து செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கை காசு காசு இவ்வளோ தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொழிலுக்கு இவ்வளோ தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிஸ்னஸுக்கு இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குடும்பத்தாரோட பேசுறது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் இருக்குது. ஃபேமிலியில் சில ப்ராப்ளங்கள்லாம் நீயா நானாங்கிற கருத்தெல்லாம் இன்றைய தினத்தில் வரும். நீ பெருசா நான் பெருசா, உங்கள் அப்பா அம்மா எப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா எப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் எப்படி பேசினாங்க, நம்மளுக்குள்ளே சண்டை கிடையாது, சொந்த பந்தம் தான் சண்டை, இந்த போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. பண வரவுகள் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் அப்புறம் பண்ணாமல் பண வரவுகளை பற்றி நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல பலன்கள். இன்றைக்கி பிஸ்னஸ் சம்மந்தமான டாக்ஸ் எல்லாம் சூப்பரான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது இவர் கட்டன் ரைட்டாக பேசிடுவார்ப்பா, 8-1, 2 அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் எதாக இருந்தாலும் பேசினேல் அப்படின்னு சொன்னால் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா போட்டு வள வள கொல கொலன்னு பேசாமல் இவர் ரொம்ப கட்டன் ரைட்டாக பேசுவார் அப்படிங்கிற வார்த்தைகள் பிறருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால், வாலிபால், அதே போன்று பார்த்தீங்கன்னா செஸ் பிளேயர், அந்த ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தெரியுது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ரிஷபராசி என்பர்களுக்கு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. அற்புதமான வியாபாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாள். அதுமாதிரி உங்களுக்கு போகக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் பேர் கெடுக்கிறதுக்காகவும் பின்னாடி வந்து முயற்சி பண்ணுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பேசல கவனம் என்பது தேவை. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஒரு முயற்சி எடுத்துட்டோம், அந்த முயற்சியில் பல தடங்கள் வருது. அந்த தடங்கள் வந்தினாலும் அதில் ஏன் தடங்கள் வருது, நம்மளால் வருதா மற்றவங்களால் வருதா, நம்மளால் வந்ததுன்னா நம்ம திருத்திக் கொள்வோம், மற்றவங்களால் வந்ததுன்னா அப்போ நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம ஜாதகம் கிடையாது, அவங்களுடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நபரை தேர்ந்தெடுத்துட்டு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனராசி அன்பர்கள் சாதாரணமாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை நம்மளை வந்து தொலைக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு இன்றைய தினத்தில் உட்காந்து பேசுனது நிச்சயம் சரிவாகும். இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டான வழிபாட்டு தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. சில பிரச்சனைகள் நம்ம வந்து பேசலாமா பேசப்படாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அது பேசினாலும் தோல்வியில் முடியும், அது வந்து அவ்வளோ சக்ஸஸாக முடியாது, 50% தான் சக்ஸஸாக, அதுக்கு மேலே அதில் தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்றது தான் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய

0: இருந்தா தான்
1: கண்டு கேக்குறீங்க, பாட்டு கேக்குறீங்க, எந்த இன்னும் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டு வேலைக்கு பாடல் வருகின்றது கேட்டு வழங்கல் அவரை என்னெல்லாம் கேட்டதாக சொல்லுங்கள். நன்றி. அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.
2: அதான் பட்டா போட்டல்ல கிளம்ப

0: உள்ளிட்ட பாடலை சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிமல் சிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் நிமல், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நிமல்?
1: நான் நல்ல நலம் சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி. அன்றும் அப்படி இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல்?
1: நண்டு வந்து 75 வந்த பாடல் ஒன்று, அன்பு மலர்களை நம்பியிருங்களே.
0: அன்பு மலர்களை நம்பியிருங்களே நாளை நமது என்ற பாடல கேக்குறீங்களா?
1: ஆமாம்.
0: ஓகே, எம்ஜிஆர் நாள் நமது
1: பாலசுப்ரமணியன் டிஎம்எஸ் பாடிய பாடல்.
0: இடையில ஒரு காலகட்டத்தில் இடையில ஒரு ஆள் வரே இல்லையா?
1: அது இந்த மெட்ட பாடல் ராஜா, அந்த 400 மாடை பாடகன்,
0: அதெல்லாம் இடையில ஒரு ஆள் வர்றார். எல்லாரீஸ்வரி,
1: எல்லாரீஸ்வரி மற்றது இன்னொரு சந்திரபாபுவிலே வேறு ஒரு இது ஒரு பாடகரும் வாரார்.
0: என்ன அந்த படத்துல ரெண்டு மூன்று பேரும் தான் பாடுறார்கள். சாய்பாபா.
1: ஆமாம், சாய்பாபா.
0: உங்களுக்கு எல்லாம் அறல வேண்டிய என்ன, நீங்க வெண்ட வயசுலும் குறைய வேண்டும். சாய்பாபா நல்ல பாடல்,
1: நல்ல பாடகரோ. இந்த பாடகர் என்ன இதுக்கு எல்லாம் நல்லா பாடுன வேற என்ன
0: இதுக்கு? சரி சரி, அது சரி, ஞாபகம் இல்லாட்டி பரவாயில்ல. இந்த பாடல் நல்ல பாடல் உங்களுக்காக வருகின்றது, கேட்டு மாலுங்கள் மிஸ்டர் நிமல்.
1: ஆமாம், இது காலத்தின் கட்டாயம் பாடல்.
0: ஓகே, எனக்கு
1: நிலைமையில
0: எல்லாம் விளங்குது. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.

0: பிடித்த பாடலை விரும்பிக்கொண்டிருந்தார் நிமல் சிங்கம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 9:48, ஐக்கியராட்சியத்தில் 8:48. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: மீனா. என்ன சவுண்டே ஹானையில் மீனா, சாப்பிடலையா? இனித்தான் சாப்பிட போறீங்கள், அதால சவுண்டே குறைவா இருக்கு. எனக்கு வர இல்லையா? அதான் பிரச்சனையா கிடக்கு. என்ன பிரச்சனையா கிடக்கும்? காதலியோ? இவ்வளவு பேரும் வந்து 5 பேர் வந்து நல்லபடியா சவுண்ட் வந்தது, உங்களுக்கு வர இல்லைன்னா நீங்க காதல பிரச்சனை இல்லி. ரேடியோ கூட்டாதீங்க, ரேடியோ கூட்டாம நீங்க இப்ப நல்லா வருதா?
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: என்ன
0: பாடல கேக்குறீங்களா? என்ன காரணம்? இந்த பாட்டு கேக்க இல்ல. என்னமா
1: நீங்க வந்தோட கேக்குறேன்?
0: எனக்காக கேக்குறீங்க? பாடலை தருகின்றோம், கேட்டு மாலுங்கள். நன்றி. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்தப்படலை மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலமணி. நன்றி கமலமணி. கட்டிக்காரிய வந்துட்டீங்க
1: என்னட்ட
0: இங்க வந்தீங்க? உடல் நலம் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? யாருக்கு கொடுத்தீங்க?
1: அவளை பயந்து போனாள்.
0: சரி, நான் கதைச்சு கொண்டே இருப்பேன். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நீலச்சேலை கட்டி வந்த சமுத்திர பொண்ணு.
0: சாவித்திரி நினைச்சிட்டீங்க?
1: நல்ல ஒரு பாட்டு ராஜா.
0: வர குறைவு தானே கேக்குறீங்க. நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன். அதற்கு இடையில இருக்கா கனடாக்கு சென்று வருவோம். என்ன
1: போயிட்டு வாங்க.
0: நன்றி, வாழ்த்துகள்
1: ராஜா.
2: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும். ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது, துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
1: முள்ளிவாய்க்கால் என்னும் உன்னை
0: 17 வருட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச்சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள், கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் 12 நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்படுகிறது. நேற்றைய அகழ்வின் போது எலும்புக்கூட்டு தொகுதியொன்று வெளிப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தலைவர் ரணில் விக்ரமசிங்காவை வரும் ஜூன் மாதம் முதலாம் அல்லது இரண்டாம் வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டு வர உள்ளோம். அதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மரணம் சந்தேகத்துக்கிடமாக உள்ளதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் மரண பரிசோதனையை முன்னெடுத்து அது தொடர்பிலான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பிவிதர்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பில வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குளியாப்பட்டிய காவல்துறை நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். நிதியமைச்சின் முன்னாள் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்த ராஜபக்சாவின் மரணம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அடிப்படையற்ற மற்றும் போலியான தகவல்களை பரப்பியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பிரதான ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது மிகவும் ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலைமையாகும். எனவே பாரிய ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கே உரியதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித சஞ்சய பெரேரா வலியுறுத்தியிருக்கிறார். சிறுமி ஒருவரை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சிறுமியின் தாய் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அட்டமஸ்தானாதிபதி தேரருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த மட்டக்களப்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். பிரதான தொடருந்து பாதையில் இடம்பெற்ற தடம் புரள்வு காரணமாக அந்த பாதையுடான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு யந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்திருக்கிறது. 2026 ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிர்வரும் 14 தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் அசாவுதீன் மொய்னுதீனின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடநிறுத்துவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. புசல்லாவ தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கொச்சம சலாவ தோட்ட முகாமையாளர் விடுதிக்குள் நேற்று அதிகாலை புகுந்த 6 பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பல் அங்கிருந்த காவலாளியை கட்டி வைத்துவிட்டு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறது. மாவன் நிலையில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு வாகன பயிற்சி வழங்க முற்பட்ட போது அதே வாகனத்தில் மோதி 86 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்து போனார். வவனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மாத்திரை கிரிந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுகுடல கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அம்பலாங்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஷ்ரக போதைப் பொருளை இலங்கைக்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்நாயக்கா விமானியத்தில் சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல்லை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையிலே இந்த தீபத்து ஏற்பட்டது. கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கான விசேட மறுசுழற்சி நிலையம் நேற்று முற்பகல் எக்கல தொழிற்பேட்டையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இலங்கை சுங்க திணைக்கழகத்தில் 37 ஆண்டுகள் நீண்ட சேவையாற்றிய அதன் பணிப்பாளர் நாயகம் சிவலி அறுகொட கடந்த மே 5ஆம் தேதியுடன் தனது பதவியிலிருந்து உத்தியோகமாக ஓய்வு பெற்றிருக்கிறார். தமது ஓய்வு குறித்து அவர் வெளியிட்டுள்ள உருக்கமான பிரியாவிடை செய்தியில் இந்த பயணம் தனது வாழ்க்கையை வடிவமைத்த ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றாக அமைந்திருந்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,64,300 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,538 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைய தினத்துக்குள் தீர்வு கிடைக்க மீண்டும் மக்களிடமே சென்று விடுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தெரியவிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கேற்கும் என்று தகவல்கள் தெரிய வந்துள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெயரில் போலி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் நேற்றிரவு புகார் அளித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 14 நிர்வாகிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நியமித்த நிலையில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வெறும் 5 வாக்குகள் பதிவானதால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே அவர்களின் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோத்த காங்கிரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற நிலையில் முதல்வராக யாரை நியமிக்கலாம் என்பது தொடர்பான கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்கள் அடங்கிய அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் நேற்று சமர்ப்பித்துள்ளார்கள். மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கொல்கத்தாவில் உள்ள பிரிக்கெட் அணிவகுப்பு திடலில் நடைபெற்ற பிரமாண்ட விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜ சுப்ரமணி அடுத்த முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ ரீதியான மோதலின் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக தொழில்நுட்ப உதவியை வழங்கியதாக சீனா முதன்முறையாக தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது. புலம்பெயர்வு நிர்வாகத்தில் புலம்பெயர்வோரின் நலன் பாதுகாப்பு அதிகாரம் அளித்தலை மையமாக கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடைபெற்ற 2வது சர்வதேச புலம்பெயர்வு மறு ஆய்வு மன்றத்தின் அமர்வில் பங்கேற்று பேசிய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா நேபாளம் இடையே உள்ள எல்லை பிரச்சனையை ராஜீய வழியில் தீர்த்துக் கொள்ள நேபாளம் விரும்புவதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து MV கொண்டியா சொகுசு கப்பலில் உள்ள 2 இந்திய மாலுமிகளுக்கு கண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நவீன சாதனத்துடன் கூடிய அதிநவீன ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலத்தையொட்டிய கடற்பகுதியில் நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருமலை ஏழுமலையானை ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்று வழிபட்டார். முன்னதாக ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற அவரை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்று தரிசனத்துக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று மாற்றமின்றி 1 கிராம் 14,150 ரூபாவுக்கும் சவரன் 1,13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலகச் செய்திகளில் வேற்றுக்கிரக வாசிகளுக்கு தொடர்புடைய பறக்கும் தட்டுகள் குறித்த புதிய ரகசிய கோப்புகளை அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை தற்போது வெளியிட தொடங்கியிருக்கிறது. பிரிட்டனில் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படு தோல்வி கண்டதை தொடர்ந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்து வருகிறது. ஈரானின் கீசும் தீவு மற்றும் கடலோர பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக சபகார் துறைமுகத்துக்கு தெற்கே நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கப்பல்களை தாக்கியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் மற்றும் அதன் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து பிலிப்பைன்ஸில் நேற்று நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆசியான் உச்சி மாநாட்டில் தலைவர்கள் தீவிர ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அவர் பல வாரங்களாக பவுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுடனான போர் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறப்படுகிறது. பிரித்தானியாவின் ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்று வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் இணைய மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வெளிநாட்டினர் 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். உலக சுகாதார நிறுவனம் நெதர்லாந்தின் KLM விமான சிப்பந்திக்கு கண்டா வைரஸ் தொற்று இல்லை என்று நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட சுமார் 20,000 பேர் அதற்கான சிகிச்சை துவங்கப்பட்டதும் மாயமானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் டுகோனா எரிமலையை ஈறச் சென்ற 3 தேடி மீட்கும் பணிகளை அதிகாரிகள் இன்று தொடர விரும்புகிறார்கள். எரிமலை வெடிப்பில் சிக்கி ஏற்கனவே 3 இறந்து போனார்கள். மலேசிய அரசாங்கம் நாட்டின் வடபகுதியில் செயற்கை மழையை பொழிய வைக்க திட்டமிட்டு வருகிறது. கென்யா வனவிலங்கு காப்பகத்தில் இறந்த தாயை கட்டி தழுவியபடி பரிதவித்த நீர் யானை குட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. குட்டியை பாதுகாக்கும் எல்லை சண்டையில் தாய் நீர் யானை 2 நாளுக்கு முன்பே இறந்து போயிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். குட்டிகளை கொல்வது நீர் யானை கூட்டத்தின் வழக்கம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தென்கொரியாவில் மனித இயந்திரம் ஒன்று இப்போது பௌத்த துறவியாக மாறியிருக்கிறது. கடந்த புதன்கிழமை தலைநகர் சோல் புதிய துறவியை வரவேற்றிருக்கிறது. தாய்லாந்து விலங்கியல் தோட்டத்தில் இருந்த உயிரினங்களை கையகப்படுத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜப்பானில் இந்த ஆண்டு முதன்முறை ஒருவர் கரடி தாக்கியதில் உயிரிழந்திருக்கிறார். இவாட்டை வட்டாரத்தில் 55 வயது பெண் கரடி தாக்கியதில் உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் நேற்று நடந்த போட்டியில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிக வருமானம் வரி செலுத்துவோரில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முதலிடம் பிடித்திருக்கிறார். தோனி செலுத்திய வரி தொகையை வெளியிடாத போதிலும் கடந்த நிதியாண்டில் சுமார் 38 கோடி ரூபாயை முன்கூட்டிய வரியாக தோனி செலுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஐரோப்பிய லீக் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்டன் வில்லா கால்பந்து அணி முன்னேறியுள்ளது. இதுவரை ஐரோப்பிய லீக் கோப்பை வெல்லாத அணியாக இருக்கும் ஆஸ்டன் வில்லா ரசிகர்கள் இதனால் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். சவுதி புரோ லீக்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 100வது கோல் அடித்து அசத்தியிருக்கிறார். மொத்தமாக 971 கோல்கள் அடித்திருக்கிறார். மெக்சிகோவில் உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வியாண்டு சுமார் 1 மாதம் முன்னதாக நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவை பலரும் குறை கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் டிக்கெட் விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நிலவரப்படி ஒரு டிக்கெட்டின் விலை 32,970 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.39 ரூபாய் இந்திய பெறுமதியில் 111.30 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 321.92 ரூபாய் இந்திய பெறுமதியில் 94.45 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.27 ரூபாய் இந்திய பெறுமதியில் 121.54 ரூபாய் ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438
88% இந்திய பிரமதியில், 128.74% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில், 235.40% இந்திய பிரமதியில், 69.10% கேட்டது. மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Prélaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராட்சியத்தில், 9:21 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வெளியில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். அவர்களுக்கும் நமது இதய பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி ரமேஷ். எங்க காணையில நின்று நாள்
6: ஒரு
5: பாட்டு, என்ன பாட்டு? அந்த மாதிரி பாட்டு ஒன்று கேட்டிருக்க
6: கண்ணதாசன்.
5: நல்லதொரு குடும்பம், வானொலியில் வலம் பெறுகின்றது கேட்டு மலங்கள். அன்புக்குரிய ரமேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் பிரான்சில் இருந்து. அவர் கேட்ட பாடலை தருவதற்கு முதல் நாளை மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளை, பவுனி அதாவது மெட்ரோ கருகாமையில் அமைந்துள்ள திரையரங்கில் பொம்மை ஈழத்தில் தயாரிக்கப்பட்ட முழு திரைப்படம் பொம்மை வாருங்கள். அன்புறவுகளையும் மாலை 5 மணிக்கு ஒரு காட்சி, 7 மணிக்கு ஒரு காட்சியாக 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. எங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 மணிக்கும் 7:15 மணிக்கும் 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை, 24 ரூபாய் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 06 68 81 63 62 அல்லது 06 61 77 82 76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 06 99 73 23 05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.

0: கருத்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ரமேஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 10:27 ஐக்கியராஜ்யத்தில் 9:27 இந்த வேளையில் வைபரோடாக இணைந்திருக்கின்றார் வினோதன் அவர்கள். வணக்கம் வினோத். நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வினோத்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. என்றும் அப்படி இருக்கணும். என்ன பாடலை கேட்க போறீங்கள்?
1: நான் நினைவெல்லாம் நித்யா படத்துல இருந்து ரோஜாவை தாளாட்டும் தென்றல்
0: என்ற பாடலை கேட்கறீங்களா? என்ன காரணம் இந்த பாடல் தெரியும்?
1: இல்ல, இந்த பாடல் நல்ல இதுகள் வரிகள் நல்லா அழகா போனது.
0: அதை அழகு கேட்க போறீங்க. ஓகே, கார்த்திகனுடைய நடிப்பு.
1: ஆமாம்.
0: என்ன? ஆம், அந்த காலத்தில் ஒரு கலக்கு கலக்கிய பாடல்.
1: கலக்கு கலக்கி நல்ல பாடல் தானே.
0: ஓகே, பாத்துறீங்களா சாயத்துல இந்த படம்?
1: நான் பார்க்கல ராஜா, நான் இன்னும்
0: பார்க்கலையா?
1: இன்னும் பார்க்கல.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம்.
1: பாடல தான் கேட்டு
0: நன்றி. உங்களுக்கான பாடல் நன்றி சௌரவ்.
1: நன்றி நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை சுவிஸிலிருந்து வினோத் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். வினோத்தை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா? அல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். ஜெயந்தி, என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நன்றி ராஜானே, நீங்களும் நிலைமை இருக்கணும் எனக்கு வேண்டிக் கொண்டு. நான்
0: விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது. அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் சகோதரி திருமதி ஜெயந்திமாலா அவர்கள். அவர்களுக்கும் அவரது நன்றிகள். தங்கமலை ரகசியம் திரையிலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. குமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கவிதை வரி. ஜி ஜி லிங்கப்பா அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்.

0: இணைந்து நடித்தவர் ஸ்ரீ ஆர் ராமண்ணா அவருடைய சகோதரி.
1: அமுதே பொழியும் நிலவே
0: ஸ்ரீ ஆர் ராஜகுமாரி, பிரபல இயக்குனர் ராமண்ணா, கூண்டுக்குளே திரைப்படத்தை இயக்கியவர் அவரே.

0: என்ன ஒரு நடனம் நடனம் கொண்டு போடுவீங்களா?
1: நடனம் போடலான்
0: பாடலான் அவருடைய கவிதை வரியில் வந்து அட்டான் என்ன
1: எல்லா பாடங்களும்
0: எட்டு ஒன்பது வேலை செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்
1: என்ன
0: மீசை
1: காலத்துல அந்த வாசம் இல்லாமல் அந்த பாடல்
0: மிகவும் எங்கள காலத்து உங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டை படி பாடி இருக்கிறீங்க
1: இல்ல இல்ல நண்பர்கள்
0: நண்பர்கள் ஆடும்போது நீங்கள் கேட்டு ரசித்திருக்கிறீர்கள். நன்றி பேன் ராஜா, நின்று நாளுக்கு பிறகு இணைந்து கொண்டது சந்தோஷம், மிக மகிழ்ச்சி. நன்றி,
1: எனக்கு மிகவும் சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம் ராஜா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் அனைவருமே நல்ல சுகமாக இருக்கிறோம்,
0: நன்றி என்றும். அப்படி வெயில் எல்லாம் வந்துடுதா?
1: ஆமாம், நல்ல வெயில் இருக்குது.
0: நல்ல வெயில் பிடிக்குமா உங்களுக்கு வெயில்?
1: அறிவுரை
0: சொல்ற மாதிரி ஒரு பாட்டு கேக்குறீங்க.
1: ஒரு பாட்டு கேக்குறேன், நல்ல பாடல் உண்டு.
0: பெருந்தல் பேர் காமராஜருடைய கவிதை அருமையா அந்த பாடல் வருகின்றது.
1: கவிஞானி வாலி எழுதி இருக்கிறார். என்னன்னா,
0: கண்ணதாசன் குட்டி என்னை போல ஒருவன். நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள்.
1: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
2: ஒரு பாட்டு பாட வேண்டும்.

0: ஒலித்த பாடலை திருமதி ராதா கனகராஜா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து மதனி மோகன் அவர்கள் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் மதனி. நலமா இருக்கிறீங்களா மதனி? எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. அதே போல் என்ன பாடலுக்கு போறீங்க மதனி?
1: நான் என்ன ராசாவின் மனதில இருந்து உயிர் பாட்டு வந்தது என்னமானே.
0: சரி, அனுப்பி விடுறோம், உங்களை வீட்டை வந்து சேரும். சேர்ந்த உடனே மீனா மாதிரி நடிங்கோ.
1: நடிப்போமா? மீனா மாதிரி பாட தெரியாது.
0: பாட வேண்டாம், அது அது சொன்னலாம் இல்ல பாடினது.
1: எல்லாரும் பாட்டுக்காரரு, தாங்களா இயற்றிய பாடினம் பாடு பாட்டுக்காரந்த பாட்டு என்று பாடினா அப்ப அதுவும் ஒரு பாடகி தானே.
0: இது வந்து வாலிக்குட்டி எழுதினவர் என்று நினைக்கிறேன் பெரும்பாலும். நன்றி அம்மா, உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றேன். ஒரு வர்த்தக விளம்பரங்களை கேளுங்கள், அதுக்கு பின்னால பாடல் வருமா?
1: நன்றி அண்ணா, நன்றி, நன்றி, நன்றி.
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: எம்ஓர் மூலதனத்தில் செல் மாநகரில் அமைந்துள்ளது OPT 77. அன்பு ரோகலே, அவர்கள் பல சேவைகளை செய்கின்றார்கள். அந்த சேவையில் அதாவது நீங்கள் செல் மாநகரில் இருப்பவர்கள் மற்றும் கொஞ்சம் தூரங்கள் பரிசு அப்படி போன்ற இடங்களில் இருப்பவர்கள், உங்கள் வயதான தாய் தந்தையர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு மூக்கு கண்ணாடியை வாங்கப் போவதென்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வைத்திய சான்றிதழ் வைத்திருந்தால் நிச்சயமாக அவர்களோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்கள் இல்லம் தேடி வந்து அந்த மூக்கு கண்ணாடியை அளவெடுத்து செய்து தருவார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும். உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம் அன்பு உறவுகளே. இது நாங்களாக சொல்கின்றோம், TRT தமிழ் ஒலிக்கு அவர்கள் விளம்பரத்தை தந்திருக்கிறார்கள். இந்த விளம்பரம் தந்தவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது வதனி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானலையில் மலர்கின்றது.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
4: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசித்த காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கு உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளோடு கணேஷ் அவர்கள் உங்களை சந்திப்பார் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நாளை ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கும் 7 மணிக்கும் அதாவது புவனி மெட்ரோ கருகாமையில் அமைந்துள்ள திரையரங்கில் அன்பு உறவுகளே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் பொம்மை திரைப்படம் காட்சி காண்பிக்கப்படும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை பற்றிய மேலதிக தகவல்
3: எங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 மணிக்கும் 7:15 மணிக்கும் 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை, 24 ரூ ஆர் த பிராங்க்லின், 93000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 06 68 81 63 62 அல்லது 06 61 77 82 76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 06 99 73 23 05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் 12 நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்படுகிறது. நேற்றைய அகழ்வின் போது எலும்புக்கூட்டு தொகுதியொன்று வெளிப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தலைவர் ரணில் விக்ரமசிங்காவை வரும் ஜூன் மாதம் முதலாம் அல்லது இரண்டாம் வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டு வர உள்ளோம். அதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மரணம் சந்தேகத்துக்கிடமாக உள்ளதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் மரண பரிசோதனையை முன்னெடுத்து அது தொடர்பிலான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பிவிதர்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பில வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குளியாப்பட்டிய காவல்துறை நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். நிதியமைச்சின் முன்னாள் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்த ராஜபக்சாவின் மரணம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அடிப்படையற்ற மற்றும் போலியான தகவல்களை பரப்பியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பிரதான ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது மிகவும் ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலைமையாகும். எனவே பாரிய ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கே உரியதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித சஞ்சய பெரேரா வலியுறுத்தியிருக்கிறார். சிறுமி ஒருவரை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சிறுமியின் தாய் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அட்டமஸ்தானாதிபதி தேரருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த மட்டக்களப்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். பிரதான தொடருந்து பாதையில் இடம்பெற்ற தடம் புரள்வு காரணமாக அந்த பாதையூடான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் காங்கிரஸ் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு யந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்திருக்கிறது. 2026 ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிர்வரும் 14 தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் அசாவுதீன் மொய்னுதீனின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடநிறுத்துவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. புசல்லாவ தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கொச்சம சலாவ தோட்ட முகாமையாளர் விடுதிக்குள் நேற்று அதிகாலை புகுந்த 6 பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பல் அங்கிருந்த காவலாளியை கட்டி வைத்துவிட்டு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறது. மாவன் நிலையில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு வாகன பயிற்சி வழங்க முற்பட்ட போது அதே வாகனத்தில் மோதி 86 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்து போனார். வவனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மாத்திரை கிரிந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுகுடல கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அம்பலாங்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஷ்டரோக போதைப் பொருளை இலங்கைக்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்நாயக்கா விமானியத்தில் சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல்லை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையிலே இந்த தீபத்து ஏற்பட்டது. கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கான விசேட மறுசுழற்சி நிலையம் நேற்று முற்பகல் எக்கல தொழிற்பேட்டையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இலங்கை சுங்க திணைக்கழகத்தில் 37 ஆண்டுகள் நீண்ட சேவையாற்றிய அதன் பணிப்பாளர் நாயகம் சிவலி அறுகொட கடந்த மே 5ஆம் தேதியுடன் தனது பதவியிலிருந்து உத்தியோகமாக ஓய்வு பெற்றிருக்கிறார். தமது ஓய்வு குறித்து அவர் வெளியிட்டுள்ள உருக்கமான பிரியாவிடை செய்தியில், இந்த பயணம் தனது வாழ்க்கையை வடிவமைத்த ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றாக அமைந்திருந்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,64,300 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,538 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைய தினத்துக்குள் தீர்வு கிடைக்க மீண்டும் மக்களிடமே சென்று விடுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தெரியவிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கேற்கும் என்று தகவல்கள் தெரிய வந்துள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெயரில் போலி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் நேற்றிரவு புகார் அளித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 14 நிர்வாகிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நியமித்தல்லையில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வெறும் 5 வாக்குகள் பதிவானதால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே அவர்களின் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோத்த காங்கிரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற நிலையில் முதல்வராக யாரை நியமிக்கலாம் என்பது தொடர்பான கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்கள் அடங்கிய அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் நேற்று சமர்ப்பித்துள்ளார்கள். மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கொல்கத்தாவில் உள்ள பிரிக்கெட் அணிவகுப்பு திடலில் நடைபெற்ற பிரமாண்ட விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜ சுப்ரமணி அடுத்த முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ ரீதியான மோதலின் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக தொழில்நுட்ப உதவியை வழங்கியதாக சீனா முதன்முறையாக தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது. புலம்பெயர்வு நிர்வாகத்தில் புலம்பெயர்வோரின் நலன், பாதுகாப்பு, அதிகாரம் அளித்தலை மையமாக கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடைபெற்ற 2வது சர்வதேச புலம்பெயர்வு மறு ஆய்வு மன்றத்தின் அமர்வில் பங்கேற்று பேசிய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா நேபாளம் இடையே உள்ள எல்லை பிரச்சனையை ராஜீய வழியில் தீர்த்துக் கொள்ள நேபாளம் விரும்புவதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து எம்வி கொண்டியா சொகுசு கப்பலில் உள்ள 2 இந்திய மாலுமிகளுக்கு கண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நவீன சாதனத்துடன் கூடிய அதிநவீன ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலத்தையொட்டிய கடற்பகுதியில் நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருமலை ஏழுமலையானை ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்று வழிபட்டார். முன்னதாக ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற அவரை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்று தரிசனத்துக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று மாற்றமின்றி 1 கிராம் 14,150 ரூபாவுக்கும் சவரன் 1,13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் வீட்டுக்கிரக வாசிகளுக்கு தொடர்புடைய பறக்கும் தட்டுகள் குறித்த புதிய ரகசிய கோப்புகளை அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை தற்போது வெளியிட தொடங்கியிருக்கிறது. பிரிட்டனில் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படு தோல்வி கண்டதை தொடர்ந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்து வருகிறது. ஈரானின் கீசும் தீவு மற்றும் கடலோர பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக சபகார் துறைமுகத்துக்கு தெற்கே நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கப்பல்களை தாக்கியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் மற்றும் அதன் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து பிலிப்பைன்ஸில் நேற்று நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆசியான் உச்சி மாநாட்டில் தலைவர்கள் தீவிர ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அவர் பல வாரங்களாக பவுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுடனான போர் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறப்படுகிறது. பிரித்தானியாவின் ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்று வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் இணைய மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வெளிநாட்டினர் 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். உலக சுகாதார நிறுவனம் நெதர்லாந்தின் KLM விமான சிப்பந்திக்கு கண்டா வைரஸ் தொற்று இல்லை என்று நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட சுமார் 20,000 பேர் அதற்கான சிகிச்சை துவங்கப்பட்டதும் மாயமானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் டுகோனா எரிமலையை ஈறச் சென்ற 3 தேடி மீட்கும் பணிகளை அதிகாரிகள் இன்று தொடர விரும்புகிறார்கள். எரிமலை வெடிப்பில் சிக்கி ஏற்கனவே 3 இறந்து போனார்கள். மலேசிய அரசாங்கம் நாட்டின் வடபகுதியில் சேர்க்கை மழையை பொழிய வைக்க திட்டமிட்டு வருகிறது. கென்யா வனவிலங்கு காப்பகத்தில் இறந்த தாயை கட்டி தழுவியபடி பரிதவித்த நீர் யானை குட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. குட்டியை பாதுகாக்கும் எல்லை சண்டையில் தாய் நீர் யானை 2 நாளுக்கு முன்பே இறந்து போயிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். குட்டிகளை கொல்வது நீர் யானை கூட்டத்தின் வழக்கம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தென்கொரியாவில் மனித இயந்திரம் ஒன்று இப்போது பௌத்த துறவியாக மாறியிருக்கிறது. கடந்த புதன்கிழமை தலைநகர் சோல் புதிய துறவியை வரவேற்றிருக்கிறது. தாய்லாந்து விலங்கியல் தோட்டத்தில் இருந்த உயிரினங்களை கையகப்படுத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜப்பானில் இந்த ஆண்டு முதன்முறை ஒருவர் கரடி தாக்கியதில் உயிரிழந்திருக்கிறார். இவாட்டை வட்டாரத்தில் 55 வயது பெண் கரடி தாக்கியதில் உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் நேற்று நடந்த போட்டியில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிக வருமானம் வரி செலுத்துவோரில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முதலிடம் பிடித்திருக்கிறார். தோனி செலுத்திய வரித்தொகையை வெளியிடாத போதிலும் கடந்த நிதியாண்டில் சுமார் 38 கோடி ரூபாயை முன்கூட்டிய வரியாக தோனி செலுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஐரோப்பிய லீக் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்டன் வில்லா கால்பந்து அணி முன்னேறியுள்ளது. இதுவரை ஐரோப்பிய லீக் கோப்பை வெல்லாத அணியாக இருக்கும் ஆஸ்டன் வில்லா ரசிகர்கள் இதனால் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். சவுதி புரோ லீக்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 100வது கோல் அடித்து அசத்தியிருக்கிறார். மொத்தமாக 971 கோல்கள் அடித்திருக்கிறார். மெக்சிகோவில் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வியாண்டு சுமார் 1 மாதம் முன்னதாக நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவை பலரும் குறை கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் டிக்கெட் விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிய நிலவரப்படி ஒரு டிக்கெட்டின் விலை 32,970 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379 ரூபாய் 39 சதம், இந்திய பிரமதியில் 111 ரூபாய் 30 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 321 ரூபாய் 92 சதம், இந்திய பிரமதியில் 94 ரூபாய் 45 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414 ரூபாய் 27 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 54 சதம், ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438
88.80% இந்திய பிரமதியில் 128.74% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.40% இந்திய பிரமதியில் 69.10% கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த எஸ் ராஜன் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழ்வழியில் பிரதி சனிக்கிழமை தோறும் இது ஒப்டிக் 77 நேரம். இது டி ஆர் டி தமிழ்வழி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு பிரதி சனிக்கிழமை தோறும் அனுசனை வழங்குகின்றார்கள் ஆப்டிக் 77. அவர்களுக்கும் எமது வணக்கத்தையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, ஆப்டிக் 77 நேர்களோடு பகிர்ந்து கொள்ளும் செய்திகளாக, சமர்காலம் தொடங்கியிருப்பதால் அனைத்து விதமான கூலிங் கிளாஸ்களையும் நீங்கள் அங்கு சென்று மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தமது வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஆப்டிக் 77. அதுவும் நீங்கள் டிஆர்டி நேர்கள் என்று குறிப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதமான சகல விதமான சலுகைகளோடு நீங்கள் அனைத்து விதமான கண்ணாடி கலைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் உறுதியாக உங்களுக்கு கூறுகின்றோம். நேர்களை சென்று பாருங்கள், நிச்சயம் உண்மைகள் உறுதி. சரிநேகளே, உங்களுக்கு ஆப்டிக் 77 நிறுவனத்தினர் வழங்கும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி வழமை போல் 5 கேள்விகள் காத்திருக்கின்றது. 5 கேள்விகளில் வழமை போல் முதலாவது கேள்வி சரியா தவறா, மீதி 4 கேள்விகளுக்கு 4 விடைகள் வீதம் இருக்கின்றது. அதில் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எமது வழமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் 33 1 42 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது, சைபர் சைபர் 33 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் சைபர் சைபர் 33 6 50 0 7 74 27. நேர்களே, நாங்கள் 5 கேள்விகளையும் தந்த பின்னர் ஆப்டிக் 77 இணைத்துக் கொள்கின்றோம். முதலாவது கேள்வியாக வருகின்றது நேர்களே, பிரான்ஸ் நாடு. பிரான்ஸ் நாட்டை போலவே இதுவரை ஜெர்மன் நாடும் அமெரிக்காவின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை, இக்கூற்று சரியா தவறா? அமெரிக்கா பல்வேறுபட்ட நாடுகளுக்கு குண்டு தாக்குதல் அதாவது போராட்டம் போர்கள் செய்திருந்தது. அதேபோல் பிரான்ஸ் நாட்டை போலவே இதுவரை காலமும் ஜெர்மன் நாடும் அமெரிக்காவின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை, இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி உங்களிடம் நாங்கள் தருகின்றோம். இரண்டாவது கேள்வியாக வருகின்றது, நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது எது? விடை தெளிவாக வருகின்றது, தண்ணீர், நேரம், அறிவு, பணம். நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது எது? விடை தெளிவாக வருகின்றது, தண்ணீர், நேரம், அறிவு, பணம். சரியான சுலபமான கேள்விகள் உங்களுக்கு இந்த முறை வந்திருக்கின்றது நினைக்கின்றோம். மூன்றாவது கேள்வியாக வருகின்றது, நீங்கள் சொன்னவுடன் மறையும் விஷயம் எது? பொய், பெயர், சத்தம், ரகசியம். மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தருகின்ற கேள்வியானது, நீங்கள் சொன்னவுடன் மறையும் விஷயம் இது. பொய், பெயர், சத்தம், ரகசியம். தற்பொழுது வந்த தரவுகளின்படி உலகில் 4வது கேள்வியாக வருகின்றது, உலகில் அதிகம் பயன்படும் போக்குவரத்து சாதனம் எது? சைக்கிள், ரயில், கார், விமானம். தற்பொழுது வந்த தகவல்களின்படி உலகில் அதிகம் பயன்படும் போக்குவரத்து சாதனமாக சைக்கிள், ரயில், கார், விமானம் 4வது கேள்வியாக வந்திருக்கின்றது நேர்களே, உலகில் அதிகம் பயன்படும் போக்குவரத்து சாதனம் எது? நிறைவு கேள்வியாக வருகின்றது, மனித உடலில் தானாக சரி செய்ய முடியாத பகுதி எது? மனித உடலில் தானாக சரி செய்ய முடியாத பகுதி எது? பற்களின் மேலுறை, தோல், எலும்பு, தசை. மனித உடலில் தானாக சரி செய்ய முடியாத பகுதி எது? பற்களின் மேலுறை முதலாவது விடை தெளிவாக, இரண்டாவதாக தோல், எலும்பு, தசை. மீண்டும் 5 கேள்விகளையும் தருகின்றோம் நேர்களே. பிரான்ஸ் நாட்டை போலவே இதுவரை ஜேர்மன் நாடும் அமெரிக்காவின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை, இக்கூற்று சரியா தவறா? முதலாவது கேள்வியாக வந்தது, பிரான்ஸ் நாட்டை போலவே இதுவரை ஜேர்மன் நாடும் அமெரிக்காவின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை, இக்கூற்று சரியா தவறா? என்ன முதலாவது கேள்வி வந்திருக்கின்றது நேர்களே? இரண்டாவது கேள்வியாக வந்திருக்கின்றது நேர்களே, நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது எது? தண்ணீர், நேரம், அறிவு, பணம். மூன்றாவது கேள்வியாக வந்திருக்கின்றது நேர்களே, நீங்கள் சொன்னவுடன் மறையும் விஷயம் எது? விடை தெளிவாக வந்திருக்கின்றது, பொய், பெயர், சத்தம், ரகசியம். நான்காவது கேள்வியாக வந்தது, உலகில் அதிகம் பயன்படும் போக்குவரத்து சாதனம், சைக்கிள், ரயில், கார், விமானம். மனித உடலில் தானாக சரி செய்ய முடியாத பகுதி எது? பற்களின் மேலுறை, தோல், எலும்பு, தசை. 5 கேள்விகளையும் நாங்கள் தந்திருக்கின்றோம் நேர்களே. சரியான விடைகளோடு நீங்கள் நெருங்குங்கள், நாங்கள் ஆப்டிக் 77 பக்கம் சென்று வருகின்றோம்.
1: உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77 ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேம் வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூடு மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மறந்து விடாதீர்கள், ஆப்டிக் 77.
0: நேர்களே, ஆப்டிக் 77 நிறுவனத்தினர் தங்கள் வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் செய்தியாக, இப்பொழுது அனைத்து நாடுகளிலும் இருந்து இங்கு, அதாவது டூரிஸ்ட், அதாவது என்ன சொல்ல, உல்லாச பயணிகளாக வரும் நேர்கள் கூட நீங்கள் அங்கு சென்று அனைத்து விதமான கூலிங் கிளாஸ்கள், அதாவது சன் கிளாஸ்களை நீங்கள் மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றார்கள் ஆப்டிக் 77 நிறுவனத்தினர். அந்த வகையில் வாய்மரூடாக வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் எங்கள் அன்பு கணேஷ். வணக்கம் ராஜா
0: அண்ணா. நலமாக இருக்கீங்களா அண்ணா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா? கேள்விப்பட்டோம்,
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி, நன்றி.
2: நல்லது, நல்லது. நான் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தோம்.
0: நன்றி. அனைத்து நேர்களுக்கும்
2: 5:30 என்னும் இருக்கிறோம்.
0: 5:30. ஆமா,
2: சத்யா சொன்னா கணேஷ் வந்துட்டு தெரியா இருக்கும். அடிச்சு பாருங்க.
0: சென்ற வாரமே வந்திருந்தோம்.
2: சென்ற
0: வாரமே வந்து விட்டேன்.
2: நன்றி ஐயா, நன்றி. முதலில் ஆப்டிக் 77 நிறுவனத்துக்கு நல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு
0: கேட்டுக்கொண்டிருக்கோம்.
2: முதலாவது கேள்வி வந்து பிளை,
0: முதலாவது பிளை,
2: இரண்டாவது வந்து தண்ணீர், மூன்றாவது வந்து சத்தம்,
0: சத்தம்,
2: நாலாவது வந்து சைக்கிள், அஞ்சாவது வந்து எலும்பு.
0: எலும்பு. சரி, உங்க நாட்டில் என்ன மாதிரி போகின்றது?
2: நாட்டில் என்ன, ரொம்ப மக்கள் வந்து ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நமக்கு என்ன கவலை என்று மக்கள் இருக்கிறார்கள்.
0: நீங்களே கவலைப்படுறீங்களா?
2: நானும் கவலைப்படுறேன். நீங்க சொன்னால $3 வேண்ட கேஸ் இப்ப நாங்கள் 5 வேண்டாம். ஒவ்வொரு கிழமையும் கூடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கு. அத்துடன் $2 பண்ண டொமேட்டோ இப்ப $4 டொமேட்டோ. சாதாரணமா ஏதாவது சொல்றேன், அவ்வளவு. அந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது மற்ற சாமான எல்லாம் விலை கூடத்தான், எல்லாம் ஏறிக்கொண்டு இருக்கு. எங்கட சம்பளம் மட்டும் ஏற இல்லை.
0: அனைத்து நாடுகளிலும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கின்றது. இதே பிரச்சனை இங்க இந்த ஜூன் மாசத்திலிருந்து இன்னும் கூட போகின்றது.
2: அடுத்த நாடுகளுக்கு பிரச்சனை கொடுத்து தந்த நாட்டுக்கே பிரச்சனையை கொடுத்துட்டாரு.
0: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டி ஆர்டி தமிழொலியில். இது ஆப்டிக் 77 நேரம். இது ஆப்டிக் 77 அனுசரணையுடன் பிரதி சனிக்கிழமை தோறும் என் கேள்விக்கென்ன பதில். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் கலாராணி. நலமா?
1: நலம். நான் நலம் கணேஷ். சிங்க நலம் தானே?
0: நான் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நலமா இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு அண்ணாக்கும் ஒரு வணக்கம். வேற கால உடிச்சிரை ஒண்ணியா இருக்கேன்
0: கேட்டுக்கொண்டிருக்கேன். சரி,
1: புனகிழமை என்னால விட முடியாம போயிட்டு என்னண்டா, நான் ஒரு நிகழ்வு உண்டு, நினைவு அதுக்கு போயிருந்தேன்.
0: நன்றி. அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்திருந்தோம் சென்ற வாரம். நன்றி. நலமாகவே இருக்கின்றோம்.
1: சரி, நாங்கள் கேள்விக்கு வருவோம்.
0: சரி, கூறுங்களா. அப்ப
1: முதலாவது நான் புளி என்றேன். இரண்டாவது வந்து குறியாம வர்றது நேரத்தை சொல்லி பாக்குறேன்.
0: நேரம்
1: ஒவ்வொரு நாளும் வந்தோன்னுதானே இருக்குது.
0: நான் அந்த ஒவ்வொரு நாளும் சரி, நான் உதவி செய்யறதா போயிருந்தேன். அப்புறம் கிட்ட சரியா?
1: சரி, ஓகே ஓகே. நீங்க நேரத்தை போடுங்கோ.
0: ஓகே.
1: மூன்றாவது வந்து சத்தம்.
0: சத்தம்.
1: நாலாவது வந்து ரயில்.
0: நிச்சயமாக கீழே எழுதியிருந்தது பலவரட்ட பல்வேறுபட்ட என்ன சொல்றது விடைகள் வரும். ஒவ்வொரு நேரண்ட சிந்தனைகளையும் பார்ப்போம் என்றுதான் இந்த கேள்வி எடுத்திருக்கின்றார்கள் நினைக்கின்றேன்.
1: சிந்தனையானதுதானே
0: இப்படி வந்திருக்குது. நானே பார்த்த இந்த கேள்வி எல்லாம் விசித்திரமா இருக்கேன் ஜோச்சேன்.
1: அப்படி ஏண்டி இல்ல கணேஷ், இதே நாங்களும் யோசிச்சு பாக்குறோம் தானே. என்ன குறையாம வருமாண்டா? இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பணமும் உண்மையில குறையாம வந்தோண்டுதானே இருக்குது. அதே நாங்க நினைக்க வேணும். எந்த சிந்தனையில
0: வந்தோம்? நாலாவதுக்கு என்ன சொன்னீங்க?
1: நாலாவதுக்கு வந்து ரெயின் சொன்னேன்.
0: ரயில். ஓகே.
1: அஞ்சாவது வந்து எலும்பு.
0: எலும்பு
1: எலும்பு.
0: சரி, பொறுத்திருந்து பாப்போம்.
1: நன்றி கணேஷ்.
0: நன்றி. நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கே நன்றி. முன்னு சந்திப்போம்.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: கமலவாணி. எனக்குண்ட உலாங்கல வேற வேற
2: என்ன வேற வேற
0: என்ன பழக்க வழக்கம் சரியில்லை. ராஜா என்ன சொல்றாருண்டா போல எல்லாம் செய்யறது.
2: எங்களுக்கு
0: ரேடியோ கேக்குற எங்க ரேடியோ நாங்களே கேக்கணும். குரு எவ்வளியோ அவ்வளி சிசியனும். எல்லா விஷயத்திலும் இல்லையா? தப்பா நினைக்க கூடாது. நலமா? நாங்கள் நலமாக
2: இருக்கிறோம்.
0: முதலாவது வந்து பிரான்ஸ் நாடு இருக்கு
2: தானே,
0: கூட நாடு. இதுவரை ஜெர்மன் நாடும் அமெரிக்காவின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லையா? இக்கூற்று சரியா தவறாவா?
2: கொஞ்சம்
0: இந்த முறை எல்லா கேள்வியும் முடிக்குது. நானே பார்த்தோன்னே என்னடா யோசிச்சேனா,
2: நான் இது தவறன்னு சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே. உலகத்துக்கு
2: சொன்ன
0: மாதிரி தானே. எங்களுக்கு வரும் தானே?

0: போலவே ஜெர்மனி இதுவரைக்கும் யுஎஸ்ஏ குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. இந்த குரோசிமா லிட்டில் பாய் போட்டது ஜெர்மனிக்கு தானே? தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை என்று தானே கேக்குறீங்க? உள்ளாகவில்லை போலாம் கிடக்குது, உள்ளாகவில்லை. அப்ப அது புளியோ சரியோ சத்தியமா தெரியாது.
1: என்ன செய்வோம்?
0: சரி
1: அப்ப கேள்வி அந்த கேள்விக்கு சரி. ஓகே,
0: இரண்டாவது நேரம், மூன்றாவது சத்தம், நாலாவது சைக்கிள். இந்த கடைசி கேள்விக்கு என்னென்ன? தோல், எலும்பு, தசை, மற்றது என்ன தந்தீங்க?
1: பற்களின் மேலுரை, தோல், எலும்பு, தசை.
0: நான் பற்களின் மேலுரைய சொல்லி பாப்போம்.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைபருடாக வந்திருப்பார். வணக்கம். சரி, அவரின் தொடர்பு துண்டிக்கின்றோம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்
1: ரோசாலி.
2: நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமாகவே இருக்கின்றோம்.
2: நலமா இருக்கோம். நன்றி வந்ததுக்கு சந்தோஷம்.
1: நாங்களா நன்றி சொல்லுவோம். நீங்கள் நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்கிறதுக்கு.
2: முதல்ல இருந்து கேள்வி கேளுங்க.
1: ரோசாலிக்கான முதலாவது கேள்வி வந்து, பிரான்ஸ் நாட்டை போலவே ஜெர்மனும் அமெரிக்காண்ட குண்டு தாக்குதலுக்கு இலக்காகவில்லையாம், சரியா தவறா?
2: சரி.
1: சரி, இரண்டாவது கேள்வி வந்து, நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது எது? நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது எது? தண்ணீர், நேரம், அறிவு, பணம். ரோசாலிட்ட காசு கணக்கு இருக்கும், அறிவு அறிவும் கணக்கு இருக்கும். பாப்பம் பொறுத்திருந்து. நீங்கள் சொன்னவுடன் மறையும் விஷயம் எது? பொய், பெயர், சத்தம், ரகசியம்.
2: அரசியல்.
1: ரகசியம்ன்றீங்களா?
2: அரசியல்.
1: அரசியல் இல்ல, பொய், பெயர், சத்தம், ரகசியம். ரகசியம் நீங்க ரகசியம் சொல்லுவீங்க.
2: ரகசியம்
1: நீங்க கமலவணியை கேட்டு சொல்லி இருக்கீங்களா? ரகசியம்
2: சொல்லல, யாருக்கும் சொல்லல இதுவரைக்கும்.
1: சொல்லி பாருங்க கமலவணியை கேட்டு எப்படி ரகசியம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு. ஓகே, நாலாவதாக, தற்போது உலகில் அதிகம் பயன்படும் போக்குவரத்து, தற்போத உலகில் அதிகம் பயன்படும் போக்குவரத்து சாதனம் சைக்கிள், ரயில், கார், விமானம்.
2: சைக்கிள்,
1: ரயில், கார், விமானம்.
2: ரயில் என்று சொல்கிறேன்.
1: ரயில். ஓகே, நிறைவாக மனித உடலில் தானாக சரி செய்ய முடியாத பகுதி எது? பற்களின் மேலுரை, தோல், எலும்பு, தசை.
2: பற்கள் என்று சொல்கிறேன். இல்ல பற்கள் இல்ல, சரி செய்யாத
1: முடியாத பகுதியா?
2: பகுதி கேக்குறீங்க.
1: தோல், எலும்பு, தசை, பற்களின் மேலுரை.
2: மேலுரை என்று சொல்கிறேன்.
1: பற்களின் மேலுரை. நன்றி ரோசாலி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
1: வதனா
0: நிலமா?
1: நான்
0: நிலமாக இருக்கின்றோம். நன்றி வதனா. சரி, வந்தீங்க. நிக்குது இல்லையா வைபர்?
1: என்னன்னு
0: தெரியல, வைபர் கட்டாது, நான் பாக்க சொல்றேன் அப்படின்னு கூறுங்க. பாப்போம் வதனா.
1: நான் அது புளி என்று சொல்றேன்.
0: முதலாவது புளியன்றீங்களா? சரி.
1: மற்றது அறிவு.
0: அறிவு. சரி.
1: ரகசியம்.
0: ரகசியம்.
1: மற்றது ரயில்.
0: ரயில்.
1: நன்றி
0: வதனா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

மைபருடாக வந்திருப்பார் ராஜினி. அல்போன்ஸை வரவேற்றுக் கொள்கின்றோம் ராஜினி. ராஜினி அல்போன்ஸ், ராஜினி அல்போன்ஸை வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி, அது வைபருடாக இணைந்து கொள்வோர்கள் சற்று பொறுமையாக காத்திருங்க, நாங்கள் வருகின்றோம்.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம். திருநெல் கணேஷ் கிருஷ்ணா, எம்எல்ஏந்திரா சந்திரசேகரம்.
0: நலமாக இருக்கீங்க?
1: நலமா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கு? ஆண்டவன் வண்டி சொல்றோம்.
0: நான் யாரிடம் இவ்வளவு விவரம் சொல்றேன்
1: பார்த்தேன். முதலாவது தவறு.
0: முதலாவது தவறு.
1: இரண்டாவது அறிவு.
0: அறிவு.
1: மூன்றாவது தீயரை சொல்லி பார்ப்போம்.
0: என்ன செய்ய போறீங்க?
1: தீயர். தீயர்.
0: ஓகே. பொய், பெயர். பொய், பெயர், சத்தம், ரகசியம். ஓகே.
1: ரகசியம். அடுத்தது சைக்கிள்.
0: சைக்கிளா? ஓகே.
1: அடுத்தது சர்க்கிளின் மேலூர்.
0: சர்க்கிளின் மேலூர். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ராஜினி அல்போஸ்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ராஜ். நான் நலமாகவே இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்பிக்கையோடு. அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
2: என்ன
0: பார்த்து நீங்கள மட்டுமண்டில அனைவரும் எடுக்கும் பொழுது அப்படித்தான் இருந்தது. இப்பொழுது நேர்கள் நேர்ந்தவர்கள் நான் நிப்பாட்டி போட்டுக்கிட்ட பாக்குறேன். நலம் தானே?
2: அறிவு. மூன்றாவது கேள்விய விட்டுட்டேன்.
0: நீங்கள் சொன்னவுடன் மறையும் விஷயம் எது?
2: மறையும் விஷயம் பொய், சத்தம், வேற என்ன சொன்னீங்க?
0: பொய், பெயர், சத்தம், ரகசியம்.
2: சத்தம்.
0: எப்படியெல்லாம் கேள்வி வந்திருக்கின்றது. நான்காவது கேள்வி. தற்போது, தற்போது வடிவே விளங்கிக் கொள்ளுங்கள். தற்போது உலகில் அதிகம் பயன்படும் போக்குவரத்து சாதனம்? சைக்கிள், ரயில், கார், விமானம்.
2: ட்ரெயின்.
0: ட்ரெயின் என்றீங்களா? ஓகே. நிறைவாக தொடர்ந்து வந்திருப்போர். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ். பிரேமா
0: நலமா?
3: நலமா இருக்கிறோம் நாங்க. நீங்க
0: நாளை படத்து போறீங்க? நாங்க நலம். நன்றி.
3: நாளைக்கு படத்துக்கு போக முடியாது.
0: நேற்றைக்கு வீடு எனக்கு போனீங்களா?
3: இல்ல, போயில்ல.
0: போயில்ல. சரி.
3: இல்ல,
0: நேரம் கிடைக்கலையா? விருப்பம் இல்லையா?
3: எனக்கு மூட்டை குழந்தை நீலகிரி, யோனிலகிரி என்று சொல்லி மூட்டை குழந்தவர். நாளைக்கு இவர் போவார்னு நினைக்கிறேன்
0: படத்துக்கு.
3: நான் போக முடியாது, எனக்கு பள்ளிக்கூட மீட்டிங் இருக்குது. நான் போக முடியாது.
0: படிப்புக்கிறீங்களா? படிக்கிறீங்களா?
3: இல்லப்பா, நீங்க இந்த பழைய மாணவர் மீட்டிங்
0: இருக்கு.
3: முதலாவது பிள்ளை என்று சொல்றேன்.
0: முதலாவது தவறு.
3: இரண்டாவது அறிவு என்று சொல்றேன்.
0: ஓகே.
3: மூன்றாவது ரகசியம். நாலாவது சைக்கிளோ ரயிலோ தெரியல. சைக்கிளை சொல்றேன்.
0: சைக்கிளா?
3: சைக்கிள் சொல்றேன்.
0: ஓகே.
3: அஞ்சாவது தற்கலி மேலே.
0: பற்களின் மேலுரை. நன்றி பிரேமா. மீண்டும் இன்னும் கட்சி சந்திப்போம்.
3: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். மதனி. மதனி மோகன் நலமா? மதனி மோகன்.
4: ஹலோ.
0: ஓம்
4: கணேஷ். கிருஷ்ணா
0: சித்ராக்கா?
4: ஓம்
0: கடவுளே. நலமா? நலமா.
4: சவா
0: நான்
4: அக்காவா தங்கச்சி தானே? அப்ப ஒரே குரல் தான். அப்ப நான் முதலாவது
0: என்றுதான்
4: தெரியுது. சரி, நன்றி. தெரிஞ்சது நன்றி. முதலாவது தவறு. இரண்டாவது அறிவு. மூன்றாவது ரகசியம். நாலாவது ரயின். ஆமா, கற்களின் மேலு என்று சொல்றேன்.
0: நலன் தானே? அனைவரும் தினமாக இருப்பீங்கிற நம்பிக்கையோட நன்றி முன்னு சந்திப்போம்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வணக்கம் ஜெனி.
5: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
5: தொடர்ந்து நிலமாக இருக்கும் உங்களையும் வாழ்த்தி கொண்டு.
0: நீங்களும் நிலமாக இருப்பீங்க நம்புறேன்.
5: ஆமா, நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி. முதலாவது தவறு என்று கூறி பார்க்கின்றேன்.
0: முதலாவது தவறு.
5: இரண்டாவது அறிவு.
0: அறிவு.
5: மூன்றாவது கேள்வி என குறைக்க அவர்கள் திருப்பி சொல்வி.
0: நீங்கள் சொன்னவுடன், நீங்கள் சொன்னவுடன் மறையும் விஷயம். விஷயம் எது? பொய், பெயர், சத்தம், ரகசியம்.
5: ரகசியம் என்று கூறிப்பார்க்கணும்.
0: ஓகே.
5: நாலாவதுக்கு சைக்கிள்.
0: சைக்கிள்.
5: ஐந்தாவதுக்கு பற்களின் மேலுரை.
0: பற்களின் மேலுரை. வடிவா கேள்வியில் அவங்களும் வாங்கினீங்க தானே? இப்போ என்னோட
5: திருப்பி அஞ்சாவது ஒரு கச்சொல்லுங்க ப்ளீஸ்.
0: இல்ல இல்ல, சரி புற பாப்போம். நன்றி வணக்கம்.
5: சரி.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: நீங்க
0: உரையாடுவது விளங்குதில்லை. முதலாவது தவறா? சரியா.
4: தவறு.
0: ஓகே.
4: இரண்டாவது அறிவு.
0: அறிவு.
4: மூன்றாவது ரகசியம். நாலாவது ரயில். அஞ்சாவது பற்களின் மேலுரை சொல்றேன்.
0: நன்றி ஜெயந்திமாலா, மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ். நிலமா இருக்குங்களா கணேஷ்?
0: சுவாசினி, நான் நிலம். நீங்க நிலமா?
6: ஓ, நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்களும் அப்படியே நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு. முதலாவது தவறு.
0: முதலாவது தவறு.
6: அறிவு.
0: அறிவு.
6: ரகசியம்.
0: ரகசியம்.
6: சைக்கிள்.
0: சைக்கிள்.
6: பற்களின் மேலுரை.
0: பற்களின் மேலுரை. நன்றி சுவாசினி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம்.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, இப்ப வதனி தான் வந்துடுறா. வதனி
7: வணக்கம். வணக்கம்.
0: நலமா?
7: நான் அங்க இருந்து என்ன கூப்பிடுறேன்? என்னடா அந்த ஜோதி கொண்டிருந்தேன்.
0: பாத்தீங்க, நான் உங்களை கூப்பிட்டு தான் வர வேண்டிய கிடக்குதா? நீங்க
7: ட்ரை பண்ணி கொண்டிருந்தா நீங்க கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன்.
0: ஓகே, நன்றி. வந்ததுக்கு சந்தோஷம்.
7: எனக்கு நீங்கள் நிலமா இருக்கணும் கேட்டுக்கொண்டு கூப்பிட்டதுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு.
0: சரி,
7: இந்த பிரான்ஸ் நாட்டை போல ஜெர்மனில குண்டு அதனால நடைபெறவில்லை என்று தானே கேட்டேன். நீங்க நான் சரி சொல்றேன்.
0: சரி என்றீங்களா? ஓ, சொல்லுங்க சொல்லுங்க.
7: மற்றதுக்கு எனக்கு இந்த ரெண்டாவதுக்கு அறிவை தண்ணிங்க அறிவான் ஒரு டவுட் டைம் இருக்கு. நானும் நேரோட அறிவை சொல்றேன்.
0: அறிவு. ஓகே.
7: நன்றி
0: வணக்கம்.
7: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
8: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம் பாமா. நலம். நீங்க நலமா?
8: நினைச்சேன் பற்களின் மேலுரையோ அத சொல்லுறோம். கொஞ்ச நேரத்துல தெரியும்.
0: நன்றி வணக்கம். நாங்க தேர்தல் முடியும் மாதிரி இப்ப சொல்ல மாட்டோம். நன்றி வணக்கம்.
9: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
10: வணக்கம் கணேஷ். கணேஷ் வணக்கம்.
0: வணக்கம் குணநாயகி. நலமா?
10: நல்ல சுகமா இருக்கிறேன் கணேஷ். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி, உங்கள் நலத்துக்கு விசாரிப்புக்கு எல்லாத்துக்கும் நன்றி.
10: நன்றி நன்றி. முதலாவது வந்து தவறு என்று சொல்லுறேன்.
0: ஓகே.
10: இரண்டாவது அறிவு போடுங்க.
0: ஓகே.
10: அடுத்தது ரகசியம் நாங்க சொல்லிட்டால் அடுத்தது அது மறைஞ்சிடும்.
0: நான்காவதுக்கு
10: நான்காவது வந்து ரயில் என்று
0: சொல்றேன்.
10: அடுத்தது கற்களின் மேலுறை என்று கூறி பதிலுக்கு பார்த்திருக்கிறோம்.
0: பதிலுக்கு தேர்தல் முடிய மாதிரி இப்ப சொல்ல மாட்டோம்.
10: அறிவித்தல் வருந்தானே.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
11: சரோஜினி.
0: சரோஜினி நலமா?
11: வணக்கம்.
0: ஓம் சரோஜினி.
11: நீங்கள் கலையத்தில் எல்லாரும்
0: அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நலமாக இருக்கின்றோம். நன்றி.
11: முதலாவது தவறு.
0: ஓகே.
11: இரண்டாவது அறிவு.
0: ஓகே.
11: மூன்றாவது சத்தம். நான்காவது சைக்கிளோ தெரியல ரயில சொல்லுவோம்.
0: ஓகே.
11: அஞ்சாவது பற்களின் மேலுறை.
0: நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கின்றோம்.
11: நன்றி.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
12: வணக்கம் தானே.
0: வணக்கம் சியாமலா. நலம்? நீங்க நலமா?
12: நாங்க நலம். நன்றி.
0: கூறுங்க பாப்பன் சியாமலா. வேலையா விட்டியா?
12: விட்ட.
0: சரி. அப்ப ஆறுல
12: தவறு.
0: ஓகே.
12: ரெண்டாவது அறிவு.
0: அறிவு.
12: மற்றது சைக்கிள், மற்றது பற்களின் மேலுறை
0: என்ற
13: நிறைவு
0: செய்ய போறேன். நீங்க நலமா?
14: நாங்களும் நலமாயிருக்கிறோம்.
0: முதலாவது தவறு. சரியான விடையை தான் சொல்லுறீங்க. ஓகே.
14: இரண்டாவது அறிவு.
0: அதுவும் சரியான விடையை தெரிவு செய்திருக்கீங்க.
14: மூன்றாவது ரகசியம்.
0: அதுவும் சரியான விடையை தான் தெரிவு செய்றீங்க.
14: நாலாவது கார்.
0: கார் என்றீங்களா? அதுவும் சரியான விடையை தான் தெரிவு செய்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அனைத்தையும் சரியான வழியாக தெரிவு செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தமைக்கு நன்றிகளை கூறி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம்.
14: நன்றி. வணக்கம்.
0: நன்றி டீச்சர். நன்றி. நேர்களே, நாங்கள் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். கேட்கப்பட்ட கேள்வியானது, பிரான்ஸ் நாட்டைப் போலவே இதுவரை ஜெர்மன் நாடும் அமெரிக்காவின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. இக்கூற்று சரியா தவறா? நிச்சயமாக இக்கூற்று தவறான கூற்று. நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது எது? தண்ணீர், நேரம், அறிவு, பணம். நிச்சயமாக அறிவு சரியானபடியாக அமைகின்றது. நீங்கள் சொன்னவுடன் மறையும் விஷயம் எது? பொய், பெயர், சத்தம், ரகசியம். சரியானபடி தெளிவாக ரகசியம் அமைகின்றது. தற்போது உலகில் அதிகம் பயணிக்கப்படும் போக்குவரத்து சாதனம் எது? சைக்கிள், ரயில், கார், விமானம். தற்போதைய தரவுகளின்படி கார் அதிகமாக பயன்படுத்தப்படும் போக்குவரத்து சாதனமாக அமைகின்றது. மனித உடலில் தானாக சரி செய்ய முடியாத பகுதி எது? பற்களின் மேலுறை, தோல், எலும்பு, தசை. சரியான விடை தெளிவாக பற்களின் மேலுரை. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் ஒப்டிக் 77 சார்பில் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் மனத்தியல செய்திகளை தொடர்ந்து முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
9: உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து விடாதீர்கள், ஆப்டிக் 77.
0: கரைய நேரம் சரியாக 12 மணி. மனத்தியால செய்திகளோடு காத்திருக்கும் தசனன் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் தன்னெண்டாம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்படுகிறது. நேற்றைய அகழ்வின் போது எலும்புக்கூட்டு தொகுதியொன்று வெளிப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தலைவர் ரணில் விக்ரமசிங்காவை வரும் ஜூன் மாதம் முதலாம் அல்லது இரண்டாம் வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டுவர உள்ளோம். அதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மரணம் சந்தேகத்துக்கிடமாக உள்ளதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் மரண பரிசோதனையை முன்னெடுத்து அது தொடர்பிலான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பிவிதர்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிள வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குளியாப்பட்டிய காவல்துறை நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். நிதியமைச்சின் முன்னாள் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்த ராஜபக்சாவின் மரணம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அடிப்படையற்ற மற்றும் போலியான தகவல்களை பரப்பியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பிரதான ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது மிகவும் ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலைமையாகும். எனவே பாரிய ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கே உரியதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித சஞ்சய பெரேரா வலியுறுத்தியிருக்கிறார். சிறுமியொருவரை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சிறுமியின் தாய் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அட்டமஸ்தானாதிபதி தேரருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த மட்டக்களப்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். பிரதான தொடருந்து பாதையில் இடம்பெற்ற தடம் புரள்வு காரணமாக அந்த பாதையூடான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு யந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்திருக்கிறது. 2026 ஆம் ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிர்வரும் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் அசாவுதீன் மொய்னுதீனின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடநிறுத்துவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. புசல்லாவ தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கொச்சம சலாவ தோட்ட முகாமையாளர் விடுதிக்குள் நேற்று அதிகாலை புகுந்த 6 பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பல் அங்கிருந்த காவலாளியை கட்டி வைத்துவிட்டு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறது. மாவன் நிலையில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு வாகன பயிற்சி வழங்க முற்பட்ட போது அதே வாகனத்தில் மோதி 86 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்து போனார். வவனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மாத்திரை கிரிந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுகொடல கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அம்பலாங்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஷ்டரோக போதைப் பொருளை இலங்கைக்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்நாயக்கா விமானியத்தில் சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல்லை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையிலே இந்த தீபத்து ஏற்பட்டது. கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கான விசேட மறுசுழற்சி நிலையம் நேற்று முற்பகல் எக்கல தொழிற்பேட்டையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இலங்கை சுங்க திணைக்கழகத்தில் 37 ஆண்டுகள் நீண்ட சேவையாற்றிய அதன் பணிப்பாளர் நாயகம் சிவலி அறுகொட கடந்த மே 5ஆம் தேதியுடன் தனது பதவியிலிருந்து உத்தியோகமாக ஓய்வு பெற்றிருக்கிறார். தமது ஓய்வு குறித்து அவர் வெளியிட்டுள்ள உருக்கமான பிரியாவிடை செய்தியில், இந்த பயணம் தனது வாழ்க்கையை வடிவமைத்த ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றாக அமைந்திருந்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 364,300 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,538 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைய தினத்துக்குள் தீர்வு கிடைக்க மீண்டும் மக்களிடமே சென்று விடுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தெரியவருகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கேற்கும் என்று தகவல்கள் தெரிய வந்துள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெயரில் போலி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை கிண்டி காவல்நிலையத்தில் நேற்றிரவு புகார் அளித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 14 நிர்வாகிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நியமித்த நிலையில், ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வெறும் 5 வாக்குகள் பதிவானதால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே அவர்களின் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோத்த காங்கிரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற நிலையில், முதல்வராக யாரை நியமிக்கலாம் என்பது தொடர்பான கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்கள் அடங்கிய அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் நேற்று சமர்ப்பித்துள்ளார்கள். மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கொல்கத்தாவில் உள்ள பிரிக்கெட் அணிவகுப்பு திடலில் நடைபெற்ற பிரமாண்ட விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி, லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜ சுப்ரமணி அடுத்த முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ ரீதியான மோதலின் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக தொழில்நுட்ப உதவியை வழங்கியதாக சீனா முதன்முறையாக தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது. புலம்பெயர்வு நிர்வாகத்தில் புலம்பெயர்வோரின் நலன், பாதுகாப்பு, அதிகாரம் அளித்தலை மையமாக கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடைபெற்ற 2வது சர்வதேச புலம்பெயர்வு மறு ஆய்வு மன்றத்தின் அமர்வில் பங்கேற்று பேசிய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா நேபாளம் இடையே உள்ள எல்லை பிரச்சனையை ராஜீய வழியில் தீர்த்துக் கொள்ள நேபாளம் விரும்புவதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து MV கொண்டியா சொகுசு கப்பலில் உள்ள 2 இந்திய மாலுமிகளுக்கு கண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நவீன சாதனத்துடன் கூடிய அதிநவீன ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலத்தையொட்டிய கடற்பகுதியில் நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருமலை ஏழுமலையானை ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்று வழிபட்டார். முன்னதாக ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற அவரை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்று தரிசனத்துக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று மாற்றமின்றி 1 கிராம் 14,150 ரூபாவுக்கும், சவரன் 1,13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் வேற்றுக்கிரக வாசிகளுக்கு தொடர்புடைய பறக்கும் தட்டுகள் குறித்த புதிய ரகசிய கோப்புகளை அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை தற்போது வெளியிட தொடங்கியிருக்கிறது. பிரிட்டனில் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படு தோல்வி கண்டதை தொடர்ந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்து வருகிறது. ஈரானின் கீசும் தீவு மற்றும் கடலோர பகுதிகளில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக சபகார் துறைமுகத்துக்கு தெற்கே நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கப்பல்களை தாக்கியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் மற்றும் அதன் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து பிலிப்பைன்ஸில் நேற்று நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆசியான் உச்சி மாநாட்டில் தலைவர்கள் தீவிர ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அவர் பல வாரங்களாக பவுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுடனான போர் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறப்படுகிறது. பிரித்தானியாவின் ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்று வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் இணைய மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வெளிநாட்டினர் 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். உலக சுகாதார நிறுவனம் நெதர்லாந்தின் KLM விமான சிப்பந்திக்கு கண்டா வைரஸ் தொற்று இல்லை என்று நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட சுமார் 20,000 பேர் அதற்கான சிகிச்சை துவங்கப்பட்டதும் மாயமானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் டுகோனா எரிமலையை ஈறச் சென்ற 3 தேடி மீட்கும் பணிகளை அதிகாரிகள் இன்று தொடர விரும்புகிறார்கள். எரிமலை வெடிப்பில் சிக்கி ஏற்கனவே 3 இறந்து போனார்கள். மலேசிய அரசாங்கம் நாட்டின் வடபகுதியில் செயற்கை மலையை பொழிய வைக்க திட்டமிட்டு வருகிறது. கென்யா வனவிலங்கு காப்பகத்தில் இறந்த தாயை கட்டி தழுவியபடி பரிதவித்த நீர்யானை குட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. குட்டியை பாதுகாக்கும் எல்லைச் சண்டையில் தாய் நீர்யானை 2 நாளுக்கு முன்பே இறந்து போயிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். குட்டிகளை கொல்வது நீர் யானை கூட்டத்தின் வழக்கம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தென்கொரியாவில் மனித இயந்திரம் ஒன்று இப்போது பௌத்த துறவியாக மாறியிருக்கிறது. கடந்த புதன்கிழமை தலைநகர் சோல் புதிய துறவியை வரவேற்றிருக்கிறது. தாய்லாந்து விலங்கியல் தோட்டத்தில் இருந்த உயிரினங்களை கையகப்படுத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜப்பானில் இந்த ஆண்டு முதன்முறை ஒருவர் கரடி தாக்கியதில் உயிரிழந்திருக்கிறார். இவாட்டை வட்டாரத்தில் 55 வயது பெண் கரடி தாக்கியதில் உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் நேற்று நடந்த போட்டியில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிக வருமானம் வரி செலுத்துவோரில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முதலிடம் பிடித்திருக்கிறார். தோனி செலுத்திய வரித்தொகையை வெளியிடாத போதிலும் கடந்த நிதியாண்டில் சுமார் 38 கோடி ரூபாயை முன்கூட்டிய வரியாக தோனி செலுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஐரோப்பிய லீக் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்டன்வில்லா கால்பந்து அணி முன்னேறியுள்ளது. இதுவரை ஐரோப்பிய லீக் கோப்பை வெல்லாத அணியாக இருக்கும் ஆஸ்டன்வில்லா ரசிகர்கள் இதனால் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். சவுதி புரோ லீக்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 100வது கோல் அடித்து அசத்தியிருக்கிறார். மொத்தமாக 971 கோல்கள் அடித்திருக்கிறார். மெக்சிகோவில் உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வியாண்டு சுமார் 1 மாதம் முன்னதாக நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவை பலரும் குறை கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் டிக்கெட் விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிய நிலவரப்படி ஒரு டிக்கெட்டின் விலை 32,970 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379 ரூபாய் 39 சதம், இந்திய பிரமதியில் 111 ரூபாய் 30 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 321 ரூபாய் 92 சதம், இந்திய பிரமதியில் 94 ரூபாய் 45 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414 ரூபாய் 27 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 54 சதம், ஒரு ஐக்கிய ராஷ்டிரிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438
88.80% இந்திய பெறுமதியில், 128.74% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில், 235.40% இந்திய பெறுமதியில், 69.10% கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
3: 11 13 rue Caille, 75 000 Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.
1: ரெடியா மாம்?

முடிந்தால் கண்டுபிடி. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு திரைப்படத்தின் இடைப்பட்ட திரைக்கதை வசனத்தை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த திரைப்படம் எந்த திரைப்படம் என்பதை நீங்கள் கூற வேண்டும். இதுதான் இன்றைய சனிக்கிழமையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தரும் முடிந்தால் கண்டுபிடி. கூடுதலாக ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த இந்த திரைப்படம், அந்த காலத்திலேயே அந்த திரைப்படம் வந்த பொழுதில் அனைத்து காதலர்களின் மனதில் கொள்ளை கொண்ட திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமைந்திருந்தது.

0: நரிநேகலை மிக அவதானமாக அந்த திரைக்கதை வசனத்தை உள்வாங்கிவிட்டு எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 0331 48 32 15 40 எமது இன்னமொரு தொலைபேசி இலக்கம் 0731 9 51 48 47 71 எமது வைபர் இலக்கம் 0731 6 50 77 74 27 இதோ அந்த திரைக்கதை வசனம்.
1: நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவங்க கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதான் இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதவன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவங்க கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதான் இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதவன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவங்க கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதான் இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதவன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன்.
0: சரி நேகலி, இதுதான் அந்த திரைப்படத்தின் இடைப்பட்ட குறிப்பிட்ட சில முக்கியமான வசனத்தை உங்களுக்காக ஒளிபரப்பியிருக்கின்றோம். இந்த திரைக்கதை வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது, அதுதான் உங்களிடம் முடிந்தால் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சிகள் ஊடாக நாங்கள் உங்களுக்கு தரும் இன்றைய பொழுதில்.

0: மீண்டும் ஒரே ஒரு முறை அந்த திரைக்கதை வசனத்தை ஒளிபரப்புகின்றோம். மிக அவதானமாக உள்வாங்கிவிட்டு அழைப்புக்குள் நீங்கள் வரலாம் நேர்களே.
1: காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதானே இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதேன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதானே இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதேன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலிப்பேன்.
0: சரி நேர்களே, மீண்டும் அந்த திரைக்கதை வசனத்தை உங்களுக்கு ஒளிபரப்பிக்கின்றோம். இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டிலிருந்தே அந்த கொடி கட்டி பறந்த திரைப்படம், ஆகவே அனைவருக்கும் தெரிந்த திரைப்படம் என்று நினைக்கின்றோம். சரி,

0: அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோசாலி. இங்க படம் பாக்குற வழக்கம் இருக்கின்றதா?
1: இருக்குது, அவ்வளவு பார்க்க மாட்டேன். ஊர்ல இருக்கிறதுல எல்லா படமும் பார்ப்பேன். இங்க பாக்குறதுக்கு
0: சந்தர்ப்பம் குறைவு. சரி, எவ்வாறான திரைப்படம் விரும்பி பாப்பீங்க? இடம்பெற்ற திரைப்படம் தெரியுமா? சரி, பொறுத்து இருந்து வடிவாக யோசித்து விட்டு வாருங்கள் ரோசாலி. ஓகே, நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். சரி, அவரும் விடைபெற்றார். ஆகவே நேர்களை, நீங்கள் எந்தவித தயக்கமின்றி எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒளிபரப்பிய திரைக்கதை வசனம் இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பதைத்தான் நாங்கள் உங்களிடம் கேட்டிருக்கின்றோம். மீண்டும் நேர்களுக்காக ஒரே ஒரு முறை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
2: போன ஆண்டவங்க கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன், அப்பதானே இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலையுமே திருப்தி அடையாதவன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவங்க கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன், அப்பதான் இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலையுமே திருப்தி அடையாதவன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலி.
0: சரி, தொடர்ந்து இணைந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: நிச்சயமாக
0: இன்னும் கொஞ்சம் முயற்சியுங்கள், பிடித்திருவீங்க
3: நினைக்கின்றேன்.
0: ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த திரைப்படம்.
3: ஆசைதான் முதல் படம், நல்ல ஓடின படம் தான்.
0: சரி, பாப்பம் பொறுத்திருந்து நன்றி.
3: நன்றி.
2: நான் எதுலயுமே திருப்தி அடையாதேன், உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவன் கிட்ட சின்சியரா
4: வேண்டிப்பேன்.
0: சரி, சியாமலா குறுங்க பாப்பா.
5: வணக்கம். ஒரு சத்தம் காணாத மாதிரி.
0: சரி, இப்ப
5: நன்றி.
0: வணக்கம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிந்தால் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் ஒரு திரைக்கதை வசனத்தை உங்களுக்கு ஒளிபரப்பியிருக்கின்றோம். அந்த திரைக்கதை வசனம் இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு நேர்களிடம் விட்டிருக்கின்றோம். ஆகவே இந்தவித தயக்கமின்றி இணைந்திருக்கும் எங்கள் அமெரிக்கா ராஜா அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராஜாண்ணா.
6: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க பாப்பா, நீங்க சிலவள கண்டுபிடிச்சிருப்பீங்க.
6: இல்ல இல்ல, நான் வந்து படம் பாக்குற உறவு, முந்தி பழைய படங்கள் பாக்குறாங்க, இவற்ற படம் பாக்குறது குறைய முந்தி. ஆனால் சத்யா சொன்னா வாலி என்று சொல்ல சொல்லி கொண்டிருக்க சியாமலா வந்து சொல்லிட்டு போறா.
0: கிட்ட கிட்ட எல்லாரும் நெருங்கி இருக்கீங்க. கிட்ட, சரி நான் உன் பேய சொல்லுகின்றேன். கிட்ட கிட்ட எல்லாரும் நெருங்கிட்டீங்க, ஆனால் அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற திரைப்படம் இல்ல.
6: சரி, இந்த பாப்பம் இப்படியே நீங்க சொல்லுவீங்களா?
0: சரி பாப்பம், நன்றி நன்றி நன்றி.

0: கலையரிடம் சரியாக 12:33 அக்கிய ராஜ்யத்தில் 11:33 தாயகத்தில் மாலை 4:03 இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
1: எங்கள் தேசத்தின் உண்மைநிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 7:15 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை 24 ரூபாய் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 0668-81-63-62 அல்லது 0661-77-82-76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0699-73-23-05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.
0: சரி, தொடர்ந்து சியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். சியாமலா சொல்லுங்க பாபா.
2: காதல் கோட்டை என்று சொல்லி பாக்குறேன்.
0: காதல் கோட்டைன்றீங்களா?
2: சொல்லி பாக்குறோம், தெரிய இல்ல. அஜித் இந்த படம் பண்ணபடியா?
0: சரி, வாலியில வாலியெல்லாம் போயிட்டு தான் படுத்தது காதல் கோட்டைன்றீங்களா?
2: காதல் கோட்டையை சொல்லி பாப்போம்.
0: சரி,
2: ரெண்டும் பார்த்த படம் தான் இப்படி ஒரு வசனம் அதுல வந்ததா வேற இல்லையான்னு தெரிய இல்ல.
0: சரி பாப்போமா, பொறுத்திருந்த நன்றி.
2: சரி, அதுல நினைக்கிறேன் அது குரல் வந்து அஜித் இந்த குரல்
0: நிச்சயமாக.
2: சரி
0: பாப்போம்.
2: நன்றி.

0: ரெடியா மாமே?
1: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிந்தால் கண்டுபிடி. நாங்கள் ஒரு திரைப்படத்தின் இடைப்பட்ட திரைப்படத்தில் ஒளிபரப்பாகிய திரைக்கதை வசனத்தை உங்களுக்கு ஒளிபரப்பி இருக்கின்றோம். மீண்டும் அந்த திரைக்கதை வசனத்தை உங்களுக்காக மீண்டும் தருகின்றோம். நேர்களே,
2: காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதான் இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதவன். உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதான் இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதவன். உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க.
1: இதுதான் அந்த திரைப்படத்தின் இடைப்பட்ட திரைக்கதை வசனத்தை உங்களுக்கு ஒளிபரப்பியிருக்கின்றோம். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படமும் ஒன்று. அந்த வகையில் இணைந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். ஓம் சொல்லுங்க. அப்ப நீங்க சரியா கண்டுபிடிச்சிருப்பீங்க.
3: சியாமலாவே கண்டுபிடிக்கல, நானும் இப்படி கண்டுபிடிக்க போறேன்.
1: சியாமலாக்காவும் பாப்பா பொறுத்திருந்து பாப்போம். சரியா தவறாண்டு
3: இப்ப எனக்கு ரெண்டு படம் டவுட்டா இருக்குது. கடையில்
1: சரி சொல்லுங்க. அப்பம்
3: அமராவதியா அவள் வருவாளாண்டு.
1: யாருன்னு சொல்றீங்க?
3: அவள் வருவாளா?
1: அவள் வருவாள். ஓகே.
3: அப்படி இல்ல, அமராவதி ஒண்ணு யோசிக்கிறேன். ஏதாவது உண்ட போடுங்கோ. அவள் வருவாளாவ போடுங்கோ.
1: அவள் வருவாளா?
3: அவர் வந்து சொல்லி சொல்லி ஒண்ண பிடிக்கிறானே.
1: சரி பாப்பமா, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
1: சரி ரோசாலி, இப்ப சொல்லுங்க. பாப்போம். வாலியன்றீங்களா? சரி பொறுத்திருந்து பாப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி வதனி வந்திருக்கீங்களா? பாப்போம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். சரி நீங்கெல்லாம் சரியா கண்டுபிடிக்க போறீங்க.
5: நான் இது ரெண்டாயிரம் ஆண்டு வகையில வந்த ரெட் படம் பாக்குறேன்.
1: ரேட்ன்றீங்களா? பிடிக்குமா திரைப்படம்? பிடிக்குமா ரேட் திரைப்படம்?
5: ஓ, அதுல நல்ல பாட்டும் இல்ல, அவர் நல்ல வடிவ. அதுல ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல,
1: ஒள்ளி குச்சி உடம்பு, அந்த பாட்டா? ஆகவே பொறுத்திருந்து பாப்போம். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.

0: சரி, மீண்டும் அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜன் இணைந்திருக்கின்றார். அவரையும் கேட்டு பார்ப்போம்.
1: வணக்கம் உங்கள் அபுஜாமி
0: சொல்லுங்க பாப்பா.
1: என்ன சியாமலா மாத்தி போட்டா, சத்யா மாத்தி போட்டா, தீனாவா படம்?
0: தீனா என்று சொல்றீங்களா?
1: ஓ, எல்லாரும் மாத்துறாங்க பாப்பா, நாங்களும் சொல்லி எல்லா படமும் பிறப்போது
0: பாப்பமா பொறுத்திருந்த. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம். என்ன
0: சாப்பிடையில போலக்கு சாப்பிடுங்க முதல்.
1: நான் என்ன என்ன எனக்கும் அந்த புடிபடுதில் என்ன படம் அந்த
0: கயிறு தாரதா
1: தொடர்ந்து
0: வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ்மொழியில் முடிந்தால் கண்டுபிடி. கலைய நேரம் சரியாக 11:41 அக்கிய ராஜ்யத்தில் 11:41 தாயகத்தில் மாலை 4:11. வணக்கம் குணநாயகி.
3: வணக்கம் கணேஷ்.
0: புரூதாரதோ. சரி, இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு நீங்கள் நாங்கள் ஒரு குளிருக்கு அணியிற ஆடை முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். நீங்களும் அணிவீர்கள் நிச்சயமாக. அந்த குளிருக்கு அந்த ஆடை இல்லாம நீங்கள் வெளியே போயிருக்க மாட்டீங்கள் இந்த நாட்டுல. சரி, அந்த கேட்டேன்னு நான் சொல்லவில்லையா. ஒரு குளிருக்கு போடும் ஆடை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில்.
3: அந்த பேரோட சேர்ந்து வருதா?
0: அத சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பாப்பமா.
3: ஆண்டை
0: சொல்றதா?
3: ஓம் சொல்லுங்க பாப்பா.
0: ஆண்டை சொன்னா நீங்க டக்கண்டு கண்டுபிடிச்சிட்றீங்களே.
3: இல்ல அவ்வளவு மூளை இல்ல, நீங்க சொல்லுங்க.
0: வார பொறுங்க வார. ஆண்டு வந்து 1996 வெளிவந்தது. இதுக்கு மேல உதவி செய்ய முடியாது. நேர்களே, நாளைய திரைப்படமாக ஒளிபரப்பு காத்திருக்கின்றது திரைப்படமாக.
4: எங்கள் தேசத்தின் உண்மநிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 7:15 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை 24 ரூ ஆர் த பிராங்க்லின் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 0668 81 63 62

0: அது 0661 77 82 76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0699 73 23 0555. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.
1: நேர அறிக்கைக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். நாளைய திரைப்படமாக ஒளிபரப்ப காத்திருக்கின்றது.
2: துயரம்
3: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: காலை நேரம் சரியாக 12:48 அக்கிய ராஜ்யத்தில் 11:48 தாயகத்தில் மாலை 4:18 இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
0: தொடர்ந்து காத்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க பாப்பா. நீங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்க.
2: இல்ல கணேன்,
0: சரி சொல்லுங்க பாப்பா. காட்டு போட்டா நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களே. சரி, உங்களுக்கு ஒரு உதவி செய்திருந்தேன். இப்ப அமெரிக்கால ராஜானையெல்லாம் இந்த உடுப்பு போடாம காட்டாம அவர் வெளியிலே போயிடாது. அவ்வளோத்துக்கு அங்க குளிர். அப்ப அந்த குளிருக்கு போற ஒரு ஆடை முக்கியத்துவம் வைத்து தான் கதாநாயகியும் கதாநாயகியும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அது ஒரு அந்த ஆடையில ஒரு சின்னத்தை வைத்து கண்டுபிடித்திருந்தார்கள் ரெண்டு பேரும். இவர்கள் இவர்கள் சரி, நான் உதவியும் செய்திருக்கின்ற இதுக்கு மேலே உதவி செய்ய முடியாது என்ற நிகழ்ச்சியை தொகுத்து எங்களுக்கு அனுப்புபவர்களும் கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 5 இருக்கின்றது. ஆகவே 5 கழித்து உங்களுக்கான பதிலை நாங்கள் கூறுகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி.

0: சரி, திரைப்படத்தை கூறுவதற்காக நீண்ட நேரம் காத்திருப்பவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ். நலமோ?
0: நான் நலம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கோம்.
0: சரி, கூறுங்க பாபா.
1: நானும் காதல் கோட்டையை சொல்லுங்க.
0: காதல் கோட்டைன்றீங்களா? உதவி செய்த அப்புறையா? ஆகவே சரியான திரைப்படத்தை தான் கூறியிருக்கு. நீங்கள் வாழ்த்துக்கள் சாரோ. சியாமலா முதலே கூறியிருந்தார் இணைந்து. ஆகவே எல்லோருக்கும், நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் எமது வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு நேரம் இருக்கின்றார், அவரையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து காத்திருப்பார். வணக்கம். வணக்கம். சரி, அவர் விடைபெற்றார். ஆகவே நீங்கள், நாங்கள் ஒளிபரப்பிய திரைக்கதை வசனம் இடம்பெற்ற திரைப்படம் காதல் கோட்டி, சரியான திரைப்படம்.

ஒரு காதல் கதை மையமாக வைத்து இயக்கிய திரைப்படம் அகத்தியனின். அந்த காலத்திலேயே சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் ஒளிபரப்பு ஆகியிருந்தது. ஆகவே நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் என்பவர் படைப்புகள் ஊடாகவும் கலையத்திலிருந்து உங்களோடும் நான் சந்திக்கின்றேன் நேர்களே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. பிரதி சனிக்கிழமை இந்நேரம் எம்மவர் படைப்புகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கும் நேரம் இது. எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி, எம்மவர்கள் இசையமைத்து, எம்மவர்கள் பாடிய பாடலை உங்கள் டிஆர்டி தமிழொலியில் பிரதி சனிக்கிழமை தூரம் இந்நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக தொகுத்து தரும் நேரம் இது. இன்றைய எம்மவர் பாடலை அலங்கரிக்க வருகின்றது முதலாவது பாடலாக.

0: நீங்கள் கேட்ட எம்மவர் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருந்தவர்கள்
1: பொதுப்பள்ளி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0775-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
0: வருகின்றது அடுத்த பாடலாக கந்த புஜேந்தனின் இசையில் வந்த பாடலாக.
2: வாடி வாடிய சுந்தரிய

0: இளைய நேரம் சரியாக 1:11 கியராட்சத்தில் 12:11 தாயகத்தில் மாலை 4:41 இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 5:1, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.

0: நீங்கள் கேட்ட பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் நடுந்தீவு முகிலன் அவர்கள், பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் கந்தப்பு ஏந்தன் அவர்கள், பாடலுக்கு இசையும் அமைத்திருந்தார் கந்தப்பு ஏந்தன் அவர்கள். கலைய நேரம் சரியாக 1:17, அக்கிய ராஜ்யத்தில் 12:17, தாயகத்தில் மாலை 4:47. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவு
1: எங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 7:15 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை, 24 ரூய் ஆர்தா பிராங்க்லின் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 0668-81-63-62 அல்லது 0661-77-82-76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0699-73-23-05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.
0: ஒலிக்கும் பாடலோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது எம்மவர் படைப்புகள். தொடர்ந்தும் பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு கிளையத்தில் பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

0: இலங்கை தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 மணிக்கும் 7:15 மணிக்கும் 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை, 24 ரூ ஆர்தா பிராங்க்லின், 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 0668-81-63-62 அல்லது 0661-77-82-76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0699-73-23-05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.
1: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்காலை.
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
0: முடிவோ இல்லை, அது
1: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது, துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
0: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
1: 17 வருட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச்சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 தொடக்கம் இரவு 7 வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 மாலை 4 ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள் கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் தொடர்புக்கான

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம்.
4: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: Vicky Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
9: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ், 3098 குயினிட்ஸ் சுவிஸ், குயினிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
9: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
6: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிஸ்ரீயுகையில் அமைந்துள்ள விஜி கேஷன்கரி, கால்லே கோணசில் அமைந்துள்ள விஜி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர். மக்களின் முதன்மையான பிரச்சினையாக உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக கண்டறிந்து அவற்றை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மக்களின் தற்போதைய தேவைகள் குறித்து அவதானம் செலுத்தி திட்டங்களை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி, மக்களுக்கு போதுமான குடிநீர் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியாமல் போவதால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். தேசிய குடிநீர், சமூக நீர் வளங்கள் மற்றும் கழிவு நீர் முகாமைத்துவ திட்டங்களின் தற்போதைய நிலைமை, வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் முன்னேற்றம் மற்றும் தேவைகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்காக தொடர்புடைய அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கா இவ்வாறு பணிப்புரை விடுத்தார். குறித்த திட்டங்களை விரைவாக கண்டறிந்து அவை ஆரம்பிக்கப்படக்கூடிய திகதி, தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அவை நிறைவடையும் திகதி குறித்த அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி, அதன்போது காரணம் கொண்டு நிதி பிரச்சினையை ஒரு தடையாக கருத வேண்டாம் எனவும், திட்டங்களை தயாரித்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் குறித்த கோரிக்கைகளை முன்வைக்குமாறும் பணிப்புரை விடுத்தார். இந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது வெளிநாட்டு கடன்களுக்காக காத்திருக்காமல் முடிந்தவரை உள்நாட்டு நிதியை கொண்டு அவற்றை நிறைவு செய்வதில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி, திட்டங்களை தயாரிப்பதற்காக ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை பணியமர்த்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். மூலதன செலவினங்களாக ஒதுக்கப்படும் நிதியை அந்த ஆண்டிலேயே உரிய திட்டங்களுக்காக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கா, அவ்வாறு செய்ய தவறினால் திட்டங்களுக்காக மேலதிக செலவுகளை சுமக்க நேரிடுதல், செலவிடப்படும் நிதிக்கான பலன்கள் கிடைக்காமல் போதல் மற்றும் அத்திட்டத்திற்காக அடுத்த ஆண்டிலும் மூலதன ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டியிருத்தல் போன்ற பாதகமான நிலைமைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, மொண்டாகலை, கண்டி, கம்பளை, அன்றாதபுரம், மவுனியா, யாழ்ப்பாணம், அம்பாறை, மட்டக்களப்பு, பொலன்னறுவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்களின் குடிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள், அவற்றின் முன்னேற்றம் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் போது எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதி இங்கு தனித்தனியாக கேட்டறிந்தார். கொழும்பு மாவட்டத்தில் பிரதான நீர் விநியோக குழாய்கள் பழுதடைந்துள்ளதால் மக்களுக்கு போதுமான அளவு நீர் கிடைக்காத சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் அதிகாரிகள் இங்கு விளக்கம் அளித்ததுடன், அந்த செயல்பாடுகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நீர்வளங்கள் சபை ஆகியவை சிறந்த ஒருங்கிணைப்புடனும் திட்டமிடலுடனும் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் வெள்ளக் கட்டுப்பாட்டுக்கு மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்குமாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விஓஆர் நீர்த்தேக்க திட்டத்தை அடுத்த ஆண்டில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். வடமத்திய மகையெல்லா மற்றும் வடமேல் கால்வாய் திட்டங்கள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன், வெளிகந்த, மெதிரிகிரிய மற்றும் லங்காபுர பகுதி மக்கள் எதிர்நோக்கும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஆராயப்பட்டதுடன், இதன்போது அதிக செலவு ஏற்படாத திட்டங்களை உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி விரைவாக நிறைவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட காரணத்தால் சில திட்டங்கள் இடையில் நிறுத்தப்பட்ட போதிலும் அனைத்து திட்டங்களும் மக்களின் தேவைகளை இனங்கண்டு செயல்படுத்தப்படுபவை என்பதால்

புதிய கட்டண திருத்தத்தின்படி 180 அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித கட்டண அதிகரிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்த நுகர்வோருக்கு சுமார் 18% வரை கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்திக்கான செலவு உயர்ந்துள்ளமையை அடிப்படையாக கொண்டு நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் சமர்ப்பித்த திருத்தப்பட்ட மதிப்பீடுகளுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக கொழும்பிலிருந்து சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் கே பி எல் சந்திரலால், குறைந்த மின்சாரத்தை நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திருத்தம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி 180 அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித கட்டண அதிகரிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு சுமார் 18% வரை கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் 180 முதல் 210 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 1760 ரூபாயும், 810 முதல் 240 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 2810 ரூபாயும் மேலதிக கட்டணமாக அறவிடப்பட உள்ளது. அத்துடன் 270 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 2600 ரூபாயும், 300 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாயும் மேலதிக கட்டணமாக விதிக்கப்பட உள்ளதோடு நுகர்வோர் பயன்படுத்தும் மேலதி அலகுகளை பொறுத்து இந்த தொகையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ள நிலையில் மின்சார சபையின் நிதி சமநிலையை பேணுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட தலைவர், அதேவேளை தரமற்ற நிலக்கரியினால் ஏற்படும் நஷ்டங்களை மின்சார கட்டணத்தில் சேர்த்து பொதுமக்களிடம் வசூலிக்கப் போவதில்லை என ஆணைக்குழு உறுதியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான பொதுமக்களின் வாய்மூல கருத்து தெரிவிக்கும் சந்தர்ப்பங்கள் அண்மையில் நிறைவடைந்த நிலையிலேயே இந்த இறுதி அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 12ஆம் நாள் அகழ்வுப் பணி இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நேற்று

ஹேமதாஸ் ஆகிய இருவருமே இலங்கையில் உள்ள மிகச்சிறந்த தலைவர்கள் என தெரிவித்த ஹரின், ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சிறந்த இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சமகால அரசியல் நிலைவரங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார். முன்னைய ராஜபக்ச அரசாங்கங்களின் நிர்வாக சீர்கேடுகளை விட தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற நிதி மேலாண்மை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எச்சரித்துள்ளார். சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்துக்கு நிர்வாக திறமை சற்றும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. தவறான கட்டண செலுத்தல் முறைகள் மூலம் நாட்டின் நிதி வீணாக்கப்பட்டு வருகின்றது. திரைசேரி மோசடிகள் குறித்து கேள்வி எழுப்பினால் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் தற்போது பதிலளிக்க முடியாது என அரசாங்கம் நழுவுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அஸ்வேசும பயனாளிகளுக்கு 500 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் நிதி நிர்வாகத்தில் உள்ள பாரிய ஓட்டியை காட்டுகின்றது. வீதி போக்குவரத்து அதிகார சபையில் ஒப்பந்தக்காரர்களுக்கு 2 முறை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இவ்வாறான தவறான நிதி பரிமாற்றங்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் தொடருமானால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நேரடி ஊழல்களை விடவும் மோசமான விளைவுகளை இவை ஏற்படுத்தும் என சாணக்கியன் மேலும் சுட்டிக்காட்டினார். சில்லங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்துக்கிடமாக உள்ளதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் மரண பரிசோதனையை முன்னெடுத்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேனா நேற்று உத்தரவிட்டுள்ளார். கொல்லப்பட்டி காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பிபிதுரு கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் வில மாக்கு மூலம் அளிப்பதற்காக இன்று குளியாப்பிட்டிய காவல்துறை நிலையத்துக்கு சென்றுள்ளார். நிதியமைச்சின் முன்னாள் உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்த ராஜபக்சவின் மரணம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அடிப்படையற்ற மற்றும் போலியான தகவல்களை பரப்பியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலேயே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் விலவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்த பின்னர் அதனை குளியாப்பிட்டிய நீதவான் முன்னிலையில் சமர்ப்பித்து சாட்சியங்களை முன்னெடுப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியஸ்தர் எப்ஜூ புட்லர் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ரங்க நிசாந்தாவின் மரணம் சந்தேகத்துக்கிடமானது என அவரது மனைவி குளியாப்பிட்டிய காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக உதய கம்மன்பில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் உயிரிழந்த அதிகாரியின் மனைவி அவ்வாறு முறைப்பாட்டை செய்யவில்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் பின்னர் மற்றொரு ஊடக சந்திப்பை நடத்தி தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த விவகாரத்தில் உண்மையை நிலைநாட்டும் வகையில் இன்றைய தினம் உதய கம்மன் பிளவிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டின் பிரதான ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது மிக ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலைமையாகும். எனவே பாரிய ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கே உரியதாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுய சஞ்சய் பெரேரா வலியுறுத்தினார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை வலியுறுத்திய அவர், சிலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் முக்கிய அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட இருந்த நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளார். உண்மையில் இது மிக ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலைமையாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திரைசேரியில் $2.5 மில்லியன் மோசடி நடந்தபோது அரசாங்கம் தலையிட்டு அதன் கீழ்நிலை அதிகாரிகள் சிலரை பணிநீக்கம் செய்தது. அங்கு இந்த மோசடி குறித்து புகாரளித்த ரங்க ராஜபக்ச என்ற அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இன்று வரை அது தற்கொலையா அல்லது கொலையா என்று யாராலும் கூற முடியாதுள்ளது. அரசாங்கம் என்னதான் விளக்கமளிக்க முயன்றாலும் அந்த மரணத்தில் நியாயமான சந்தேகம் இருக்கிறது. எனவே சர்வதேச விசாரணை ஒன்றையாவது நடத்தி அவரது மரணத்தின் உண்மைத்தன்மையை கண்டறியுமாறு நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு இன்னும் சாதகமான பதிலையும் அளிக்கவில்லை. உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது?
இந்த மோசடிகளை மூடி மறைப்பதற்காகவே அந்த அதிகாரியின்

உயிர் பறிக்கப்பட்டதா என்ற பலத்த சந்தேகம் நாட்டு மக்களிடையே உள்ளது. இப்போது அதே போன்றதொரு நிகழ்வுதான் இங்கும் நடந்துள்ளது. ராஜபக்சாக்களின் ஆட்சி காலத்தில் ஏஆபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கபில சந்திரசேன மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நமக்கு தெரிந்தவரை இந்த வழக்கின் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபராகவும் இந்த வழக்கை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான மிக முக்கிய சாட்சியாகவும் இருந்த ஒரே நபர் கபில சந்திரசேன மட்டும்தான். ஆனால் இன்று அவரும் மர்மமான முறையில் இறந்துள்ளார். அவரது மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது நமக்கு தெரியாது. அரசாங்கமும் ஊடகங்களும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றன. ஆனால் நாட்டில் நடக்கும் விடயங்களை பார்க்கும்போது இது தற்கொலையா அல்லது கொலையா என்ற பெரியதொரு விவாதம் மக்களிடையே எழுந்துள்ளது. எனவே அரசாங்கம் இது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும். அரசாங்கம் மேடைகளில் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து வீரவசனம் பேசுகிறது. ஜனாதிபதியும் அமைச்சர்களும் நீதிமன்ற விவகாரங்களிலும் நீதிபதிகளின் பணிகளிலும் தலையிடுவது போன்ற கருத்துக்களை வெளியிடுவதை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் நீதிமன்றங்கள் மூலம் இவர்களை தண்டிப்பதை விடுத்து தங்களுக்கு நெருக்கமான குற்றவாளிகளை பாதுகாக்கும் ஒரு வேலை திட்டத்தை அரசாங்கமோ அல்லது வேறு தரப்போ செய்கிறதோ என்ற சந்தேகம் எழுகின்றது. எனவே இவ்வாறான சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. அரசாங்கம் கூறுவது போல பலருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டுமென்றால் அவ்வாறான வழக்குகளில் தொடர்புடைய சாட்சிகளும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் திடீரென மர்மமான முறையில் இறங்கக்கூடும். எனவே இந்த சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தில் இருக்கிறது என்று நாம் வலியுறுத்துகின்றோம். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தங்களுக்கு நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்காது என்ற விரக்தியில் வேறு வழியில்லை என்று எண்ணி அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் இந்த மரணங்கள் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை எம்மால் இப்போதே கூற முடியாது. அரசாங்கத்துக்கு இந்த ஊழல்களுக்கு எதிராக தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையான தேவை இருந்தால் முதலாவதாக சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டும். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சாட்சிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். சிறுமி ஒருவரை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சிறுமியின் தாய் நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அட்டமஸ்தானாதிபதி தேரருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுமி கடத்தப்பட்டமை மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பாக நிட்டம்புவ காவல்துறையினர் நடத்திய விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மார்ச் 6 சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நிட்டம்புவ காவல்துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அத்தனகல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி நீதிமன்ற உத்தரவின் பேரில் ராகம சிறுவர் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டார். பாதுகாப்பு மையத்தில் இருந்தபோது தனக்கு முன்னர் நேர்ந்த துஷ்பிரயோகங்கள் குறித்து சிறுமி வாக்குமூலமும் அளித்துள்ளார். இதனை அடுத்து கம்பகாசிரியர் காவல்துறை அத்தியாசிரியரின் கண்காணிப்பில் நிட்டம்பு காவல்துறை நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அண்டாதபுரத்தில் சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதாக கூறப்படும் இடத்தில் அறிவியல் ரீதியான சோதனைகள் நடத்தப்பட்டு சான்றுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. நேற்று வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு அண்டாதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அதன்படி பாதிக்கப்பட்ட சிறுமியின் சாட்சியங்களை காணொலி பதிவு செய்ய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக உடம் மழுவே அட்டமஸ்தலாதிபதி தேரர் மற்றும் சிறுமியின் தாய் ஆகியோர் பெயரிடப்பட்டனர். சந்தேக நபரான அட்டமஸ்தலாதிபதி தேரர் வெளிநாட்டு செல்வதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தமை மற்றும் சிறுமியை பணத்துக்காக விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறுமியின் தாய் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 15 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அட்டமஸ்தலாதிபதி தேரரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை நிட்டம்புவ காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த மட்டக்களப்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த உணவகத்தில் அதிகபட்ச சில்லறை விலை 70 ரூபாய் என குறிப்பிடப்பட்ட 500 மில்லி லிட்டர் குடிநீர் போத்தல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரதான தொடருந்து பாதையில் இடம்பெற்ற தடம் புரள்வு காரணமாக அந்த பாதையினுடனான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான தொடருந்து பாதையில் வழுகொம்புர மற்றும் பொல்கவ வெள்ள தொடருந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த தடம் புரள்வு இடம்பெற்றுள்ளது. வழகொம்புர மற்றும் பொல்கவள சந்திக்கு இடையில் பயணித்த இலக்கம் 4458 எரிபொருள் விநியோக தொடருந்தே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக பிரதான தொடருந்து பாதையில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அந்த தொடருந்து நிலையங்களை கடந்து பயணிக்க வேண்டிய ஏனைய தொடருந்துகள் தாமதமாகவே பயணிக்கக்கூடும் என தொடருந்து திணைக்களம் அல்லது உரிய தரப்பினரால் அறிவிக்கப்பட்டது. தொடருந்து பயணிகள் தங்களின் பயண நேரங்களை திட்டமிடும் போது இந்த தாமதத்தை கருத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கையின் காங்கசுந்தரைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்று இரவு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்தது. இந்த கப்பல் நேற்று பிற்பகல் 2:30 காங்கசுந்தரையிலிருந்து புறப்பட்டது. வழக்கமாக 4 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தை அடைய வேண்டிய நிலையில் மோசமான கடல் நிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 10:45 கரையை அடைந்தது. நாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து சுமார் 2 கடல் மைல் தொலைவில் உள்ள கல்லார் பகுதிக்கு அருகே வந்தபோது கப்பலின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதன்போது கப்பலில் 144 பயணிகள் இருந்தனர். தகவல் அறிந்த இந்திய அதிகாரிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கடலில் தத்தளித்த கப்பல் மெதுவாக இழுத்து வரப்பட்டு துறைமுகத்தை சென்றடைந்தது. கப்பலில் இருந்த பயணிகள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தும் வீட்டு உபயோகிப்பாளர்கள் பிரிவினருக்கு மாத்திரம் 18% கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் வீட்டு உபயோகிப்பாளர்களுக்கு இந்த கட்டண அதிகரிப்பு எவ்விதத்திலும் பொருந்தாது என அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மின் உற்பத்தி செலவு அதிகரித்ததால் ஆண்டின் முதல் 2 காலாண்டுகளில் ஏற்பட்டுள்ள சுமார் 38 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை மற்றும் 3 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த 18% விலை அதிகரிப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 15 பில்லியன் ரூபாய் சலுகை வழங்க அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக உடன்பட்டுள்ளதால் மொத்த மின் நுகர்வோரில் 5% மாத்திரமே இந்த விலை அதிகரிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் விளைவாக நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசிதர் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்ப கட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிரம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டது. புசல்லாப தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கோச் கம சலாவ தோட்ட முகாமையாளர் விடுதிக்குள் நேற்று அதிகாலை புகுந்த 6 பேர் கொண்ட ஆயுதம் ஏந்திய கும்பல் அங்கிருந்த காவலாளிகளை கட்டி வைத்துவிட்டு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டுச் சென்றுள்ளது. நேற்று அதிகாலை வேளையில் வீட்டுக்குள் நுழைந்த இந்த ஆயுதக்குழு அங்கிருந்த காவலாளிகளை கட்டி போட்டுவிட்டு தோட்ட முகாமையாளரே துப்பாக்கி முனையில் மிரட்டி இந்த கொள்ளையை முன்னெடுத்துள்ளது. கொள்ளையர்கள் சுமார் 2.5 மில்லியன் ரூபாவுக்கு மதிய பெறுமதியுடன் நகைகள், 4 மடிக்கணினிகள் மற்றும் 2 கைபேசிகளை திருடிச் சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொள்ளையிட்ட பொருட்களுடன் தோட்ட முகாமையாளருக்கு சொந்தமான டபுள் கெப் ரக வாகனத்தையும் அவர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் அசாவுதீன்
மொய்னிதீனின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான தீர்மானம் அவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் சட்ட பணிப்பாளர் ருஷி ஹபீப் தெரிவித்துள்ளார். மாவள்ளையில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு வாகன பயிற்சி வழங்க முற்பட்ட போது அதே வாகனத்தில் மோதி 86 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த சிறுவன் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அழுத்துமர வீதியில் உள்ள அழுப்பத பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த முதியவர் தனது வாகனத்தை ஓட்டி வந்து தனது வீட்டுக்கு அருகே நிறுத்தியுள்ளார். பின்னர் அங்கிருந்த 15 வயது சிறுவனுக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் அவரிடம் வாகனத்தை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. சிறுவன் வாகனத்தின் சாரதி இருக்கையில் இருந்தபோது முதியவர் வாகனத்துக்கு முன்னால் நடந்து சென்று வீதியை கடக்க முயன்றுள்ளார். அந்த சமயத்தில் வாகனம் திடீரென முன்னோக்கி நகர்ந்தது முதியவர் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் உடனடியாக மாவல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மாமல்லை பகுதியைச் சேர்ந்த 86 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற போது வாகனத்தை செலுத்திய 15 வயது சிறுவன் தற்போது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணியளவில் பேருந்து ஒன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமிருந்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைத்தொலைபேசியை பறித்துக் கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். இதன்போது அங்கு நின்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சிலர் குறித்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் ஏறுமாறு கூறி ஏற்றிக்கொண்டு வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கும் சோயா வீதிக்கும் இடையிலுள்ள வயல்வெளி பகுதிக்கு அழைத்துச் சென்று தாக்கியதுடன் அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பமும் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்பின் மாலை 6:30 பின்னர் அவரை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாத்தரை கிரிந்தை காவல்துறை பிரிவுக்குள் பட்ட குறுகொடல்ல கடற்கரையில் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்று வெள்ளிக்கிழமை மாலை காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் சுமார் 40 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் சுமார் 5 அடி 2 அங்குல உயரம் கொண்டவர் எனவும் பழுப்பு நிறத்திலான ஆடை அணிந்துள்ளார் எனவும் காவல்துறையினர் அடையாளப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது திச மகாரகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபருக்கும் மற்றும் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் ஒட்டியதில் சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது படுகாயமடைந்த நபர் அம்பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஸ் ரக போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் புறக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் அவர் தனியார் நிறுவனம் ஒன்றின் நிதி முகாமையாளர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து வருகை தந்த தாய் ஏர் ஏசியா விமானம் மூலம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 10:15 இவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் விமான நிலையத்தின் கிரீன் சனல் ஊடாக வெளியேற முயன்றபோது சுங்கப்போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரின் கைப்பையை சோதனையிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்படுந்த 512 கிராம் குஸ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 51,20,000 ரூபாய் என மதிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் கட்டுநாய்க்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
யாழ்ப்பாணம் போதனா வைத்த சாலையில் இந்த அதிகாலை தீப்பிரவில் ஏற்பட்டுள்ளது. வைத்த சாலையில் மருந்து கலைஞர் சாலையிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர், வைத்த சாலை ஊழியர்கள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் காவல்துறையினர் பல தரப்பினரும் இணைந்து தீயணைப்பில் ஈடுபட்டனர். தீ பரவலுக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் குறித்த மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளை முறையாக முகாமித்தம் செய்வதற்கான விசேட மறுசுழற்சி நிலையம் நேற்று முற்பகல் ஏக்கல தொழிற்பேட்டையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்துக்கு இணையாக இந்த நிலையம் நிறுவப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் 37 ஆண்டுகள் நீண்டு சேவையாற்றிய அதன் பணிப்பாளர் நாயகம் சீவலி அறுகொட கடந்த மே 5ஆம் தேதியுடன் தனது பதவியில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றுள்ளார். தமது ஓய்வு குறித்து அவர் வெளியிட்டுள்ள உருக்கமான பிரியாவிடை செய்தியில், இந்த பயணம் தனது வாழ்க்கையை வடிவமைத்த ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சட்டியா தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் 1க்கு 364,300 ரூபாயாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,538 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பெயர் சிறியுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, கார்யலை கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTS Finance GMBS நிறுவனத்தினர்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Bhilakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisilakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

மதியத்தான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். மூன்றாவது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மை விவகாரத்தில் திருப்தி அடையாததால் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காதால் விஜய் பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய தினத்துக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் மக்களிடமே சென்று விடுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. தமிழக முதல்வர் பதவியேற்பு இழுபறி நீடிப்பதால் விஜய் விரக்தி அடைந்துள்ள நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆட்சியை வேண்டாம், யாருக்கும் அடிமையாக இருக்க தான் விரும்பவில்லை என்றும் பதவிக்காக யார் காலிலும் விழ தயார் இல்லை என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஆட்சி அமைப்பதற்காக மீண்டும் மக்களிடமே தான் செல்வதாகவும் விஜய் உரத்த குரலில் கூறியுள்ளதாக தமிழக வெற்றி கழக தரப்புகள் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெரும்பான்மை கிடைக்கும் என்று தான் நம்பிய போதிலும் அது கொஞ்சம் குறைந்து விட்டதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தன்னைப் போலவே ஜாதி மத ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்ட சிறு கட்சிகள் ஆதரவு தரும் என எதிர்பார்த்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதவியை எதிர்பார்க்காமல் ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆதரவு தருவதாக கம்யூனிஸ்ட் கட்சியிடம் கூறியுள்ள திருமாவளவன் நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை முன்வைப்பதாகவும் அவர் தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் பற்றி தனக்கு தெரியும் என்றாலும் மக்களின் தீர்ப்பு வழங்கிய போதிலும் எல்லோரும் தனக்கு எதிராக அணி திரள்வார்கள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றும் என விஜய் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆட்சி அமைப்பதற்கு முன்பே 1000 நிபந்தனை விதிப்பவர்கள் பதவிப்பிரமாணம் எடுத்த பிறகு என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நினைத்தால் பயமாக இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டுமா, அதற்கு ராஜினாமா செய்துவிட்டு தமிழக மக்களிடமே மீண்டும் சென்று முழு ஆதரவையும் கோரலாமே என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது ஆலோசகரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு பதிலளித்த ஆலோசகர்கள் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று விஜயிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது தீருமா காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கேற்கும் என தகவல் தெரிய வந்துள்ளது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய கொள்கை முழக்கங்களில் ஒன்றாகும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெயரில் போலி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் நேற்றிரவு புகார் அளித்தார். தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத குதிரை பேரம் நடப்பதாக திமுக எம்பி வில்சன் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வருவோம் என அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கூறியதற்கான உண்மையான அர்த்தம் இப்போதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாடு இத்தனை ஆண்டுகளில் இத்தகைய குதிரை பேரத்தை பார்க்கவில்லை. பதவி ஏற்பதற்கு முன்னதாகவே இவ்வளவு நடக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியடைந்த திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகொத்த காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 14 நிர்வாகிகளை திமுக நியமித்த நிலையில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வரும் 5 வாக்குகள் பதிவானதால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற நிலையில் முதல்வராக யாரை நியமிக்கலாம் என்பது தொடர்பான கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்கள் அடங்கிய அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் கட்சியின் மேலிட பார்வையாளர் நேற்று சமர்ப்பித்தனர். மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி இன்றுமே பதவியேற்றுக் கொண்டார். கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் அணிவகுப்பு திடலில் நடைபெற்ற பிரமாண்ட விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சுவேந்து அதிகாரி பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், NDA ஆளும் மாநிலங்களின் முதல்வர் மற்றும் மூத்த பாஜக தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி அடுத்த முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்.
கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ ரீதியிலான மோதலின் போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக தொழில்நுட்ப உதவியை வழங்கியதாக சீனா முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. புலம்பெயர் நிர்வாகத்தில் புலம்பெயர்வோரின் நலன் பாதுகாப்பு அதிகாரம் அளித்தலை மையமாக கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருகிறது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையே உள்ள எல்லை பிரச்சினையை ராஜீய வழியில் தீர்த்துக் கொள்ள நேபாளம் விரும்புவதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து எம் வி கான்டியஸ் சவுசு கப்பலில் உள்ள இரண்டு இந்திய மாலுமிகளுக்கு கண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நவீன சாதனத்துடன் கூடிய அதிநவீன ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலத்தையொட்டிய கடல் பகுதியில் வியாழக்கிழமை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. தாரா எனப்படும் இந்த சாதனம் பாதையை மாற்றிக்கொண்டு தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறனுடையது. திருமலை ஏழுமலையான ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்று வழிபட்டார். முன்னதாக ஏழுமலையான் கோயிலுக்கு வந்த அவரை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்று தரிசனத்துக்கு அழைத்துச் சென்றனர். தரிசனம் முடிந்து திரும்பிய அவருக்கு அதிகாரிகள் ஏழுமலையான் சேச வஸ்திரம் தீர்த்தம் பிரசாதங்கள் திருவப்படம் வழங்கினார். சென்னையில் ஆவண தங்கமிலே மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபா 14,150 சவரன் 1,13,100 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி ரூபா 280 விற்பனை ஆகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். வேற்று கிரகவாசிகளுக்கு தொடர்புடைய பறக்கும் தட்டுகள் குறித்த புதிய ரகசிய கோப்புகளை அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை வெளியிட தொடங்கியுள்ளது. இதுகுறித்து முந்தைய நிர்வாகங்கள் அமெரிக்க மக்களை திசை திருப்ப முயன்ற நிலையில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இதில் அதிகபட்ச வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்க விரும்புவதாகவும் இந்த ஆவணங்களில் உள்ள தகவல்களைக் கொண்டு மக்களே இதுகுறித்து தங்களின் சொந்த முடிவுகளுக்கு வரலாமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழில் கட்சி படுதோல்வி கண்டதைத் தொடர்ந்து பிரதமர் ஹியர் ஸ்டாமர் பதவி விலக வேண்டுமென்ற நெருக்குதல் அதிகரித்து வருகின்றது. ஈரானின் கெய்சும் தீவு மற்றும் கடலோர பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக சபஹார் துறைமுகத்துக்கு தெற்கே நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கப்பல்களை தாக்கியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் மற்றும் அதன் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து பிலிப்பைன்ஸில் நேற்று நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு உச்ச மாநாட்டின் தலைவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். அது இன்று நடப்புக்கு வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர நீண்டகால தீர்வு எட்டப்படும் என்று நம்புவதாக திரு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அவர் பல வாரங்களாக பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுடனான போர் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறப்படுகிறது. பிரித்தானியாவின் ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஸ்காட்லாந்து தேசிய கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்காட்லாந்து தேசிய கட்சி தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்தோனேசியாவில் இணைய மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வெளிநாட்டினர் 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் சீனாவைச் சேர்ந்தவர்கள், ஏனையோர் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். பாத்தாமில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் எல்லை தாண்டிய இணைய மோசடி நடப்பதாய் சந்தேகம் எழுந்துள்ளது. பொழுது விடுவதற்குள் அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேகத்துக்குரியோர் பிடிபட்டனர். அவர்கள் இணையத்தில் சட்டவிரோதமாக காதல் வலை வீசியது உள்ளிட்ட மோசடிகளில் ஈடுபட்டதாய் தெரிய வந்துள்ளது. பிடிபட்டவர்களிடமிருந்து மின்னியல் சாதனங்கள், கை தொலைபேசிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உலக சுகாதார நிறுவனம் நெதர்லாந்தின் KLM விமான சிம்பந்திக்கு கெண்டர் வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்த பெண்ணுடன் அந்த சிப்பந்தி பழகியிருந்தார். உத்தேச நோய் அறிகுறிக்காக விமான சிப்பந்தி ஆம்ஸ்டர்டாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு கெண்டர் வைரஸ் தொற்று இல்லை என்பது சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட சுமார் 20,000 பேர் அதற்கான சிகிச்சை துவங்கப்பட்டதும் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தோனேசியாவின் டுகோனோ எரிமலையை ஏறச் சென்ற மூவரை தேடி மீட்கும் பணிகளை அதிகாரிகள் இன்று தொடர இருக்கின்றனர். எரிமலை வெடிப்பில் சிக்கி மூவர் இறந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலேசிய அரசாங்கம் நாட்டின் வடபகுதியில் செயற்கை மழையை பொழிய வைக்க திட்டமிடுகிறது. மழை பொய்த்து போனதால் மலேசியாவின் வடபகுதி வறண்டு கிடக்கிறது. அதனால் விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது. மழை இல்லாததால் அணைகளில் தண்ணீர் வற்றிவிட்டது. பருவம் தப்பி போனதால் விவசாயிகள் பயிரிடுவதை தாமதப்படுத்தினர். மலேசியாவின் சில பகுதிகளில் உள்ள அணைகளில் 8 விழுக்காடு மட்டுமே தண்ணீர் உள்ளது. செயற்கை மழையை பொழிய வைத்தால் ஓரளவு சமாளிக்கலாம் என்று மலேசிய அரசாங்கம் நம்புகின்றது. கென்யா வனவிலங்கு காப்பகத்தில் இறந்த தாயை கட்டி தழுவியபடியே பரதவித்த நீர் யானை குட்டி மீட்கப்பட்டுள்ளது. குட்டியை பாதுகாப்பு மெல்லை சண்டையில் தாய் நீர் யானை 2 நாளுக்கு முன்பே இறந்து போயிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். குட்டிகளை கொல்வது நீர் யானை கூட்டத்தின் வழக்கம் என்றும் அவர்கள் கூறினர். பம்பி என்று பெயரிடப்பட்ட அந்த குட்டியை கென்யா வனவிலங்கு சேவை மீட்டு சிறப்பு பராமரிப்புக்காக செல்டிக் வில்ட்வை ட்ரஸ்ட் அமைப்பிடம் ஒப்படைத்துள்ளது. நீர் யானை குட்டி அதன் தாயிடமிருந்து பிரிப்பது பெரும் சவாலாய் இருந்தது என்று அவர்கள் தெரிவித்தனர். அழுகிய நிலையில் இருந்த போதும் தாயின் உடலை பம்பி இறுக பற்றி கொண்டு விட மறுத்தது. ஒரு வழியாக அது மீட்கப்பட்டு சஸ்வோ ஈஸ்ட் தேசிய பூங்கா அருகிலுள்ள கலுக்கு சரணாலயத்துக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டது. இப்போதைக்கு அதன் பார்வையை விட்டு அகலாமல் அதன் பராமரிப்பாளரும் பம்பிக்கு துணையாக இருக்கிறார். வளர்ந்த பிறகு அது மீண்டும் காட்டில் விடப்படும். தென்கொரியாவில் மனித இயந்திரம் ஒன்று இப்போது பௌத்த துறவியாக மாறியிருக்கிறது. கடந்த புதன்கிழமை தலைநகர் சோல் புதிய துறவியை வரவேற்றது. அங்குள்ள யோக்சே பௌத்த ஆலயத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு சடங்கில் மனித இயந்திரம் துறவியானது. எளிமையான கருப்பு காலணிகள், காவி உடை அணிந்து கொண்டு மனித இயந்திரம் துறவியாக உருமாறியது. சடங்கு முடிந்த பின்னர் அதற்கு கேபி என்று பெயர் சூட்டப்பட்டது. மனிதர்களும் இயந்திரங்களும் ஒன்றாக ஒற்றுமையுடன் வாழ இது முதல் படி என்று யோக்கி ஆலயத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து விளங்கிய தோட்டத்தில் இருந்த உயிரினங்களை கையகப்படுத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பானில் இந்த ஆண்டு முதன்முறை ஒருவர் கரடி தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். இமாட்டே வட்டாரத்தில் 55 வயது பெண் கரடி தாக்கியதில் உயிரிழந்தார். மேலும் இருவரையும் கரடி தாக்கியிருக்கலாம் என்று ஜப்பானிய காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். ஜப்பானில் சென்ற ஆண்டு கரடி மனிதர்களை தாக்கும் சம்பவம் அதிகரித்தது. கரடி அடித்துச் சென்ற ஆண்டு அங்கு 13 பேர் மாண்டனர், 200 அதிகமானோர் காயமடைந்தனர். கரடிகளின் எண்ணிக்கை பெருகி மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பது தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தியில் IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. IPL தொடரின் 51வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இடையே டெல்லியில் நேற்று நடந்தது. ஐரோப்பிய லீக் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்டன் வில்லா கால்பந்து அணி முன்னேறியுள்ளது. இதுவரை ஐரோப்பிய லீக் கோப்பை வெல்லாத அணியாக இருக்கும் ஆஸ்டன் வில்லா ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிக வருமான வரி செலுத்துவோரில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முதலிடம் பிடித்துள்ளார். சவுதி புரோ லீக்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 100வது கோல் அடித்து அசத்தியுள்ளார். மொத்தமாக 971 கோல்கள் அடித்துள்ளனர். மெக்சிகோவில் உலகக்கிண்ணை கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வியாண்டு சுமார் 1 முன்னதாகவே நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் முடிவை பலரும் குறை கூறியுள்ளனர். பல மாநிலங்களை பாதிக்கும் வெப்ப அலையின் காரணமாகவும் பள்ளியை முன்கூட்டியே மூடுவதாக அந்த நாட்டு கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த கல்வியாண்டு முன்னதாகவே தொடங்குவது பற்றி பரிசீலிப்பதாக அவர் கூறியுள்ளார். தற்போது அடுத்த கல்வியாண்டு August 31 தொடங்க இருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 பீவா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் டிக்கெட் விலைகள் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை நிலவரப்படி ஒரு டிக்கெட்டின் விலை 32,970 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நாணய மாற்றி வீதம் இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். www.trttamilali.com ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 379.39%, இந்திய பெறுமதி 111.30%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 321.92%, இந்திய பெறுமதியில் 94.45%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.27%, இந்திய பெறுமதியில் 121.54%, ஒரு அக்கினாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.80%, இந்திய பெறுமதியில் 128.74%, ஒரு கனடா டாலர்
இலங்கை பெறுமதியில் 835.40%, இந்திய பெறுமதியில் 69.10%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வீடி கேசன் கதி, காலிநிலை கோணத்தில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிஜிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை சுமிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: Vicky Superstore, Garlagonais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
9: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
9: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
10: நேரம் சரியாக 2:29 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில்

மரண அறிவித்தல். திருமதி பாலரமணி பத்மநாதன் அவர்களுடைய மரண அறிவித்தல். யாழ் காட்டுவன் சந்தி தெல்லிப்பள்ளியை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் ஒண்டியை வதிவிடமாகவும் கொண்ட பாலரமணி பத்மநாதன் அவர்கள் 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலஞ்சென்ற சிவராஜா பால சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான விஜயசுந்தரம் ராஜநாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் பத்மநாதன் சிவா விபி அவர்களின் அன்பு மனைவியும் சிவகுமார் மொனாக்கோ பாலராணி யுகே காமினி பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கார்த்திகா நிவேதா கீதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நவீன் கேசவன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நீலானா இனியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார். ரிபுக் ஊடாக இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் பார்வைக்கு ஞாயிறு 10ஆம் தேதி மே மாதம் 2026 3 மணியிலிருந்து 4 மணி வரையும் பியூனியம் 95 ரியூமாசை சம்பத் 93-430 வில்டன் டோன்ஸ் பிரான்ஸ். அடுத்து செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி மே மாதம் 9 மணியிலிருந்து 11-15 மணி வரை பார்வையிடலாம். பியூனியம் 95 ரியூ மாசை சம்பத் 93-430 வில்டன் டூஸ் பிரான்ஸ். கிளியர்கள் அதே நாள் செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி 11:30-12:30 வரை பினட்டியம் 95 ரியோ மாசல் செம்பத் 93-430 வில்லியன் டூஸ் பிரான்ஸ். இதில் அடக்கம் செய்ய கிரியைகள் செய்யப்படும். தொடர்புகளுக்கு சிவா விபி டிஆர்டி தமிழொலி அன்பு நேயர் அவருடைய கணவர் தொலைபேசி இலக்கம் 0-33-74-91-38-972. கார்த்திகா மகள் தொலைபேசி இலக்கம் 0-33-78-27-36-332. நிவேதா மகள் 0-33-63-40-60-931. இப்பிரிவித்தியரில் டிஆர்டி தமிழி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றது. மீண்டும் ஒருமுறை இவ்வறிவித்தலை அறிய தருகின்றேன். யாழ் காட்டுவன் சந்தி தெல்லிப்பள்ளியை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் ஒண்டியை வதிவிடமாகவும் கொண்ட பாலரமணி பத்மநாதன் அவர்கள் 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலஞ்சென்ற சிவராஜா பால சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான விஜயசுந்தரம் ராஜநாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் பத்மநாதன் விபி டிஆர்டி தமிழொலி அன்பு நேயர் அவர்களின் அன்பு மனைவியும் சிவகுமார் மொனாக்கோ பாலராணி யுகே பாமினி பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கார்த்திகா நிவேதா கீதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நவீன் கேசவன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நிலானா இனியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார்.
ரிபுக் ஊடாக இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தகவல் குடும்பத்தினர் பார்வைக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரையும் பார்வையிடலாம். பார்வையிடும் இடம் பியூனோட்டரியம் 95 ரியூ மாசை சம்பத் 93-430 மில்டன்டோஸ் பிரான்ஸ். அடுத்த செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து காலை 11 மணி வரையும் பார்வையிடலாம் அதே இடத்தில். அடுத்து கிரியைகள் இடம்பெறும் இடம் நேரம் அதே செவ்வாய்க்கிழமை 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை பிடிட்டேரியம் 95 ரியூய் மாசை சம்பத் 93-430 மில்டன் லூஸ் பிரான்ஸ் என்ற இடத்தில் கிரியைகள் இடம்பெறும் என்பதையும் அறிய தருகின்றார்கள். தொடர்புகளுக்கு டிஆர்டி தமிழொலி அன்பினேயர் பிபி சிவா 0033-74-91-38-972 கார்த்திகா மகள் 0033-78-27-36-332 நிவேதா மகள் 0033-63-40-60-931 இப்பிரிவத்தியலை டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறது. நேர்கள் இதுவரை திருமதி பாலரமணி பத்மநாதன் அவருடைய மரண அறிவித்தலோடு இணைந்திருந்தீர்கள்.

ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வளமையான தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்கள் நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வேளை விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குடைநாயகி பசுபதி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: எனக்கு தான முதல் தொடர்பு எடுத்து நீங்க
0: இல்லை, அடுத்து நீண்ட நேரமாக
1: எனக்கு இப்பதான் என்ன சீறினதான். நான் ஒரு பாட்டு உண்டு, இது ஒளிபரப்பு படையில, இது வரையில
0: தான்
1: ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து நினைவுகள் நெஞ்சேனில் புதைந்ததினால் என்ற ஒரு பாட்டு வருது. நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பாய் அங்க அலறியும்.
0: நினைவுகள் நெஞ்சில் புகுந்ததினால்
1: நெஞ்சினில் புதைந்ததினால்.
0: ஓகே ஓகே ஓகே, உங்களுக்காக அந்த
1: பாடலை தாங்க. நன்றி
0: நன்றி நன்றி,
1: வணக்கம்.
0: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: சிகரெட் பிடிச்சியா? என்னடா பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஐயோ காயம். ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஏன் அப்படி எல்லாம் பண்ற?
1: அத்தாச்சி விடுங்க, நீங்க உள்ள போங்க.
2: என்னடா தம்பி இப்படி பண்ணிட்ட? சரி சரி, மோகம் கழிட்டு வா, காஃபி சாப்பிடு.
3: அண்ணா என்னங்க நான் இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? அவன் காதலிச்சு தோத்து போய் தாடியை வளர்த்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான். இவன் சிகரெட் தானே குடிச்சிருக்கான்.

0: நேரம் சரியாக 2:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம், விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் சோதி, நான் சோதி புஷ்பா.
0: வணக்கம் சோதி புஷ்பா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: என்ன பாடலை கேட்க போறீர்கள்?
1: கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம்
0: மாறிரோ என்ற பாடலை கேட்க போறீர்கள். ஓகே, என் வழியில நிக்கிறீங்களா?
1: சொல்லுங்க.
0: பேசுவதை கொஞ்சம் கேட்கவில்லை மாதிரி. சரி, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. நன்றி. வணக்கம் சோதி.
0: நன்றி. வணக்கம். அவர் சோதி புஷ்பா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:54 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக மேரி மகதிலே அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேரி மகதிலேன்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கின்றேன். நான் கேட்கும் பாடல் வாடா தம்பி வேலு, என் கதைய கொஞ்சம் கேளு.
0: ஓ, அழகேசன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்
1: என்ன?
0: சத்யராஜ் அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த வயலே உங்களுக்கான அந்த பாடலை தருகிறேன்.
1: ஓகே ஓகே.
0: நன்றி நன்றி. வணக்கம். மேரி மாதிரி அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நிலைய கலை நேரம் சரியாக 2:59 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: ஆமாம், நலமாக இருக்கிறேன். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி மதனி.
1: செய்தி வாசிச்ச கையோடைய பாட்டு தொக்கு தந்து விட்டீர்கள். சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா?
0: ஆம் ஆம், சாப்பிட்டேன். நான் செய்தி வாசிக்கிறதுக்கு முதலே நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கு பிறகுதான் செய்தி ஆரம்பமானது. அதுக்கு பிறகு முடிவு மரண அறிவித்தல் எங்களை பிபி அண்ணாவின் மனைவியுடைய.
1: அதுதான் அதுதான் அன்றைக்கு பிறங்களா வந்து உங்கள்ட்ட கதைச்சவர் தான் மத்தியானம்.
0: காலம வந்து கதைச்சவர் ராஜா அண்ணா விட
1: மத்தியானம் அந்த பாட்டு வந்து சொன்னவர். அதுக்கு பிறகு செய்தியில நீங்க இப்படி சொல்றீங்க.
0: இல்ல இல்ல, புதன்கிழமை காலமே 11 மணிக்கு அவர் இறந்துட்டார். ஆமாம், அப்ப காலம ராஜா நட வந்துதான் பாட்டு கேட்டவர். இல்ல இல்ல, அதுக்கு பிறகு வரவில்லை. 12 மணிக்கு 11-12 மணிக்கு பிறகு வரவில்லை அவர் இந்த நிகழ்ச்சியிலும். அப்ப நான் தான் நெஞ்சம் மறப்பதிலேக்கு ராஜாண்ணா சொல்லி கொண்டிருந்தவர். இன்றைய நெஞ்சம் மறப்பதிலே விபி அண்ணா விபி அவர்களுடைய நெஞ்சம் மறப்பதில்லை என்று. அப்ப பிறகு நான் அவருக்கு அவருக்கு இந்த பிரச்சனை ஆகினா பிறகுதான் சுபாசினி பத்மநாதன் அவருடைய நெஞ்சம் மறப்பதிலே ஒலிபரப்பாக இருக்கும் என்று கூறியிருந்தேன்.
1: நான் ஒரு பாட்டுண்டு, காகித ஓடம் கடலலை மீது போவது போலே, அந்த பாட்டுண்டு கேப்பமண்டு.
0: ஓகே ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன் மதனி.
1: நன்றி நன்றி, வணக்கம் சோவி.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் மதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் இயற்றி இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சுவிமடித்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பாடலித்தோடு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
1: அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
7: 765 Fraser Street, Vancouver, Canada.
6: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
5: மேலதிக
6: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 604 375 0055.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
8: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், காலமணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் அட் குட்மைல் டாட் காம். மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை அகத்தி இலை முருங்கை இலை பொன்னாங்கானி வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம் ரியா வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
9: ஒரு கவிதை சொல்வாயா?
10: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
11: எத்தனை பேருக்கு?
10: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
11: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
10: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
8: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம்
6: தென்னம் குறுத்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
12: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
6: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
12: நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
6: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
12: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
13: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098 குவைனிட்ஸ், குவைனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
12: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
13: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
12: 07-8-920-58.
14: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல
15: அடிச்சுட்டு
12: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ, வன்கூவர், கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
16: உனக்கு நல்ல சரித்திரமே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.

பாடலில் தேடல். பாடலி தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடலி தேடல் நிகழ்ச்சியின் விதிமுறைகள், நான் உங்களுக்காக மூன்று தரவுகள் கொடுப்பேன். அந்த மூன்று தரவுகளில் முதல் இரண்டு தரவுகளுக்குரிய பதில் பாடலூடாகவும், மூன்றாவது தரவுக்குரிய பதில் நீங்கள் ஒரு எழுத்தை சொல்லும் பதிலில் இருந்து முதல் எழுத்தை நீக்கும் போது வரும் பதிலாக அமையும். அந்த வகையிலேயே சென்ற வாரம் கொடுத்திருந்த தரவுக்கு சென்ற வாரமிலே அது மூன்றாவது தடவையாக சென்றிருந்தது. இன்று அதை முடித்து விடுகிறேன். ஆனால் அது பதில் சரியான பதில் வந்து பள்ளியிலிருந்து அள்ளி என்பது சரியான பதில். அந்த வகையிலே முதலில் குணநாயகி பசுபதி அவர்கள் பள்ளியிலிருந்து அள்ளி என்று தெரிவித்திருந்தார். அடுத்தது ஞானடேசன் அவர்கள், அடுத்தது ராஜலிங்கம் அவர்கள், பேபி கணேஷ் அவர்களும் முதலில் தெரிவித்திருந்தார். வாழ்த்துக்கள் ஷியாமலா சர்க்குமார், மெரி தேவி தனராஜ், கமலவேணி அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இன்று கொடுக்கக்கூடிய புதிய தரம், ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும், ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் மலிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது, ஒரு இனத்தினரின் வழி வந்த இதன் முதல் எழுத்தை மாற்றும் போது பண்டிய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம். ஓராண்டு முழுவதும் தேவைப்படும், ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழி வந்த இதன் முதல் எழுத்தை மாற்றும் போது, ஒரு இனத்தினரின் வழி வந்த இதன் முதல் எழுத்தை மாற்றும் போது பண்டிய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம். ஒரு எழுத்தை மாற்றும் போது பண்டிய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம். ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டிய காலத்து கோட்டையின் அமைப்பில், பண்டிய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம். இதோ உங்களுக்கான பாடல். பாடலூடாக இந்த தரவுக்குரிய இது பதிலையும் கண்டுபிடித்து அடுத்தது முதலெழுத்தை மாறும்போது வெறும் பாடலாக அமையும் இந்த தரவு. கேட்போம்.

நல்லது நேர்களை, இந்த பாடலை கேட்டிருந்தீர்கள். மீண்டும் அந்த தரவை உங்களுக்காக தருகிறேன். ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டைய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடியாக பெறலாம். அந்த வயலை எடுத்து வாருங்கள் உங்கள் பதிலே. தொலைபேசி இலக்கம் 0033148 3215 15. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 951 48 47 71. வைபர் ஊடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0033 650 0774 27.

0: ரம்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சே. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. எங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 மணிக்கும் 7:15 மணிக்கும் 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை 24 ரூ ஆர் பிராங்க்லின் 93 000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 06 68 81 63 62 அல்லது 06 61 77 82 76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 06 99 73 23 05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.
1: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்காலை. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
1: முடிவோ இல்லை அது
0: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
1: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
0: 17 வருட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச்சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணை

0: நேரம் சரியாக 3:35 இந்த வேளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் மேபி கணேஷ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: பாட்டு என்ன தொடங்குது? பாட்டு கிசு வேணுமாண்டா தொடங்குது பாட்டு.
0: ஓ, வேணுமாண்டு தான் தொடங்குது பாட்டு.
1: கிசு வேணுமா
0: அப்படி?
1: ஓ, பாட்டையும் திருப்பி போடுங்க. என்ன படம்னு சொன்னீங்கன்னாலும் பாட்டு வரிய தேடி
0: பாக்கலாம்.
1: வரியும் எடுக்கலாம இருக்கு. திரும்ப பாடல போடுங்க. பாட்டும்
0: சரியில்லை. நன்றி நன்றி. வணக்கம். நல்லது. பேபி கணேஷ் அவர்கள் பாடலே ஒலிபரப்புதல். அந்த வேலை சியாமலாவை முனைத்துக் கொண்டு. வணக்கம் சியாமலா.
2: மூத்தவன்
0: படம் திரைப்படம். ஓ, அது அந்த அந்த பாணியில வருகிறது. சரக்கு வேணுமா? அந்த
2: அந்த பாட்டு தான் வருகிறது.
0: எந்த பாட்டு?
2: பாட்டு வரி வருது இல்ல. அப்ப நீங்க பாட்டை
0: பாடலே ஒலி. ஓகே, இன்னும் ஒரு முறை ஒலி பெறப்போகிறேன். ஓகே, நன்றி சியாமலா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: நல்லது நேர்களே, இரண்டாவது தடவையாக இந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டது. ஷியாமலா சொன்னது போல மூத்தவன் திரைப்படத்திலே இடம்பெற்றது இந்த பாடல். முதலில் ஆரம்பமாகிறது ஓட்டோ ஆட்டோ வேணுமா என்று தான் ஆரம்பமாகிறது, ஆனால் வரிகள் அதில் வரவில்லை. பாடல்கள் பாடல் மட்டும்தான் வருகிறது, ஆனால் வரிகள் வரவில்லை. சரி, நீங்கள் பாடலை கேட்டிருந்தபடியால் இவ்வளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம் சவிதா. நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம், நன்றி.
1: கலக்குறீங்கள் பாட்டுல?
0: அப்படி எப்ப நாட்டிய இந்த பாட்டை போட்டு கலக்குற?
1: நல்லா இருந்தது.
0: ஓகேவா, நன்றி.
1: நான் இது வந்து அந்த பாட்டு தொடங்க அப்படி சரக்கு வச்சிருக்கேன் அப்படி
0: சரக்கு வச்சிருக்கேன் அந்த பாட்டு வந்து அதே பாணியில அந்த பாடல் அதே
1: இசைதான்.
0: அது வேற இது வேற.
1: நான் அதைத்தான் எடுத்துக்கிறேன். நான் ஒரே மாதிரி வருது இந்த வசனங்கள் அதுல. இப்படி வருது இல்ல, கோழி ருசியா இருந்தாண்டெல்லாம்.
0: இதுல ஏன் வருகிறது அப்படியே? முதலெல்லாம் வேற வரிகள். அது இந்த பேருந்து பஸ் வேணுமா அது வேணுமா
1: திருப்பி சொல்றீங்களே?
0: ஓமோம், உங்களுக்கு தருகிறேன் அந்த கேள்வியே. என்னவென்று சொன்னால், ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும், ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த, ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டைய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம்.
1: நான் என்னண்டா இந்த பாட்டாக்குமாண்டு நான் ஆடை எடுத்தேன். நான் ஆடை எடுத்த ஓடை என்று சொல்லி நான் எடுத்தேன். நான் இந்த பாட்டுல அந்த வரி வருதோ தெரியல. ஒரு நேரம் இருந்தா திருப்பி முறுக்க போடுங்க இந்த பாட்டு வரியும் அதுல சேருதோண்டும்.
0: நிச்சயமாக முழுக்க இந்த பாடல் தான் போகும். ஏனால் வரி வராதபடியால் நேர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா,
1: நான் ஆடை எடுத்து ஓடை என்று சொல்லி பாக்குறேன். சரி, இல்லைன்னா மாத்துவோம் படி.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:44. இளைஞர்களை இன்னும் ஒரு முறை அந்த பாடலை ஒலிபரப்பவா, இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பாடலை சிலவில் ரெக்கார்டிங் பண்ணி வைத்திருந்தாலும் அது நீங்களும் திருப்பி கேட்டு வரிகளை கண்டுபிடிக்கலாம். வரிகளில் இந்த சொல் வந்ததா என்று. சரி, நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். கவனமாக கேளுங்கள்.

என்னீர்களே, இப்பொழுது மூன்றாவது தடவையா கேட்டீர்கள். உங்களுக்கு அந்த வரிகள், அதாவது அதில் உள்ள வரிகள், சொற்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறன்னு சொன்னால், இல்லை நீங்கள் உண்மையில் அந்த சொற்களை நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பாடும்போது கூட எழுதி வைத்திருந்தால் கூட நீங்கள் இந்த கேள்விக்கு தரவுக்குரிய பதிலை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். இன்னும் ஒருமுறை கூறுகிறேன், அந்த தரவை ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டிகாலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம்.

சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.

0: என்ன நேர்களே, நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. சரி, நீங்கள் பதிலை கண்டுபிடியுங்கள். அடுத்த வாரமும் தொடர்ந்து இந்த பாடல் தேடலுக்காக இந்த தரவை நான் கொடுக்கலாம். இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி. நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்குவேன். பெருசா அதுதான் விடை தெரியாமல் வந்து என்ன செய்வதுதான் பெருசா தேடிக்கொண்டே
0: இருந்தன.
1: ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவது மற்றொரு இனத்தினரின் வழி வந்தத பட்டாணி என்று சொல்லுவேன்.
0: பட்டாணியா?
1: பட்டாணி முன்விடையாண்டா இது இந்தியர் தான் இந்த பட்டாணியை கொண்டு வந்தவர். சாப்பாடுகளோடு கலந்து சாப்பிடுறது இந்தியர்கள் தான் முதல் கொண்டு வந்த. இது சரியோ தெரியல. இந்த பட்டாணி எடுத்து
0: பின்னாடி ஆண்டு முழுவதும் பட்டாணி தேவைப்படும்.
1: பட்டாணிய வேண்டி வையுங்க, எல்லாத்துக்கும் போட்டு இல்லை சில பாவிக்க.
0: சரி சரியா.
1: இந்தியதாரதான் இது வழிவந்தது. அதை சொல்லி கேட்டு முதல் எழுத்த மாத்தேக்கு என்ன காட்டாணி என்றதா கட்டாணி என்றதா பட்டாணிக்கு பண்டிகளுக்கு கூட்டை அமைப்பில் இருந்த ஒன்று. அது இப்பவும் இருக்குதானே, கொட்டியை சுத்தி அரண் அமைக்கிறது என்ன. அப்ப அரண் என்றாலும் முன்பிடைக்கு அது எப்படி ஒரு சொல்லையும் புடிபடுது இல்லையே பாட்டு. நாங்கள் சில சில கேள்விகளுக்கு வந்து வரி எடுத்து வச்சுட்டு பார்த்தால் விளங்குறது. இது பாட்டும் விளங்குது இல்லை, பாட்டு என்ன விளங்குது இல்லை, வடிவா விளங்குது. இருந்தாலும் அந்த சொல்லுவோம்
0: பிடிக்கலாம இருக்கும்.
1: கொஞ்சம் கஷ்டம்டா, நீ ரொம்ப ஊது பார்ப்போம்.
0: ஓகே. எனக்கு விளங்குது பாட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். பேபி அக்கா சொன்ன மாதிரி பாட்டு கொஞ்சம் அந்த வரி வரவில்லை.
1: சொல்லுகளும் கொஞ்சம் வித்தியாசமா பாட்டவங்களுக்கு. சரி, எல்லாம்
0: மெல்லலாமா? மெல்லுவோம். நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஜெர்மனிலிருந்து உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
2: ஆம் நல்ல சுகம். நீங்க வந்தாரே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. நான் பட்டா என்று சொல்லி எடுத்தேன்.
0: பட்டாவா?
2: பட்டா
0: பட்டா
2: நிலங்களை பட்டா போட்டு கொடுக்கறோம் சொல்லுவோம்.
0: ஓ பட்டா,
2: அந்த பட்டா. அப்ப அதுல இருந்து தோட்டான்னு சொல்லி பாக்கறோம்.
0: தோட்டாவா?
2: ஆமாம்.
0: பண்டைய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை தோட்டா. தோட்டாவன் சொன்னா அந்த துவக்குக்குள்ள போடுறது
2: அப்படின்னு
0: சொல்றீங்களா?
2: பீரங்கி எல்லாம் இருக்கு, தேவைப்படலாமோ பார்த்தேன். கோட்டை கொத்தலங்கள் அதெல்லாம் அமைய இல்லை, அதால ஜோதிச்சுட்டு நான் திரும்பி
0: முனைகிறேன்.
2: நன்றி.
0: இன்னும் வேறு விடைகள் தென்பட்டால் வாருங்கள்.
2: ஓமாம் கட்டாயம்.
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
3: பாடல் தான், ஆனா அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வரிகள் சரியான வித்தியாசம். சரக்கு வச்சிருக்கேன். ஆக அந்த லெக் பீஸ் மாத்திரம் சேர்ந்து உண்டா
0: வருதா? கோழி கறி
3: கோழி கால் உண்டா வருதா? நான் இதுல சொல்லுகள் கொஞ்சம் விளங்கினது லாபம் அது இதெல்லாம் வந்தது. நான் அந்த கோளாறு வைரம் என்ற ஒரு சொல்லு வந்தது.
0: ஓகே,
3: கோளாறு எடுத்து எனக்கு பெருசா எதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல, நான் சும்மா சொல்லி
0: கோளாறு
3: வைரம் அந்த இடத்து வைரம் கோளாறு அந்த இந்தியாவில். அதுக்கும் இந்த ஓராண்டு தேவைக்கும் என்ன விளக்கம் சொல்றது எனக்கு தெரியல. அந்த இடம் வந்து ஒரு ஆக்களை சொந்தமான இடம் தானே அப்படின்னு எனக்கு. கோளாறு எடுத்து பாலாறுன்னு சொல்லி பாக்குறேன். பண்டைய கோட்டை அமைப்பில் இருந்ததில் ஒன்று.
0: பாலாறு வந்து லாவன் நாவல், அவர் பள்ளிக்கு வர
3: லாவன் நாவல் அந்த
0: கோளாறும்.
3: தெரியல இந்த மாதிரி என்ன சொல்ல தெரியல. லாபம் எடுத்தாலும் மற்றதும் வருது இல்ல. ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவது லாபம் சரி பாப்போமா.
0: ஓகே நன்றி நன்றி நன்றி வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் சவிதா. அது இந்த வரி பேருகள் இல்லத்தான், இது அதுல வந்து அந்த சட்டைன்றது வேற இல்ல, ஆடை வேற இல்ல, ஆடை நீங்க சொல்ற வரியல்ல வேற இல்ல, மற்றப்பட்டுதான் ஆடை வந்தது. அப்ப நான் ஓடி என்று எடுத்தது, அந்த ஓடை ஒரு அளவு சரி வரும் போலேன்ற மனதுக்கு தோன்றின வரையா அது எடுத்தேன்னா, இத பண்ட காலத்துல அந்த பள்ளம் வச்சு அந்த அகழியன்னு சொல்லுவினா, அகழியால போறப்போ அந்த போனது அகழிய தோண்டி போனது யாரோ இருக்கணும்ல்லே, உங்களோட கோட்டைக்களால அகழியால வெளியால வந்த அது மறந்து போன பேரையும் எல்லாம் மறந்துக்க நிக்கது இல்ல. அகழி சரி வரும் போல இருக்குது, ஆனா அந்த முன் சொல்லுக்கு ஆனாவில மாத்தி எடுக்க வேணும். அந்த பாட்டு வரி பெருசா விளங்கினாலும் சொல்லு பிடிபாடுது இல்ல,
0: பிடிபாடுது இல்லையா,
4: சொல்லு பிடிபாடுது இல்ல, பாட்டு வரியும் பெருகுது இல்ல, அடிச்சு பாக்கவும் அதான் அடிக்க இந்த பாட்டு தான் பெருகுது, நான் சொன்ன பாட்டு தான் பெருகுது.
0: அதன்
4: நான் இந்த ஆட்டோ வேணுமா வசு வேணுமா அந்த அடிக்க அது அந்த சரக்கு அதைத்தான் கொண்டு வருது. தெரியல, இப்ப நேரம் முடிஞ்சா நீ அடுத்த கிழமை தானே.
0: ஓகே ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போமா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. சரி, யாராவது வந்து சரியான பதிலை சொன்னால் நல்லம். ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும், ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது. பண்டைய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம்.

0: நல்லது நேர்களே, இத்துடன் நிறைவு பெறுவது பாடலி தேடல். நிச்சயமாக நீங்கள் அடுத்த வாரம் மீண்டும் நீங்கள் இந்த பதிலை எப்படியாவது இந்த பாடலை நீங்கள் கண்டுபிடித்து வரிகளை எடுத்து இந்த தரவு ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டைய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம். எழுதி வையுங்கள் நன்றாக. சரி, இறுதி நேரத்தில் யாரும் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம். தேவி என்று
1: கண்டுபிடிச்சியா பழங்குடி மக்களுக்கு ஏதோ அரசாங்கத்தில குடுக்கறதுமே இது பட்டாதான். இது ஒரு பட்டான்னு சொல்லி ஏதோ ஒரு ஒன்று இருக்கு. அது விளக்கம் இல்லையா? ஆனா அப்படி ஏதோ ஒன்று இருக்கு. பட்டாவில இருந்து சோட்டாண்டு வருமா?
0: சோட்டாவா? சோட்டா என்றால் என்ன அர்த்தம்?
1: அதுக்கு ஏதோ இந்த தடி கம்பி என்று கிராக்கு ஜவுளியில இந்த ஏதாவது வச்சிருப்பினம்
0: நான் பார்த்த இதுல இருக்கிறது. ஆனால் சில இதுகளை பார்க்க போனால் அதை தமிழ் இந்த வார்த்தையே நாங்கள் வந்து ஒரு கிந்திக்கு அல்லது கிந்தி என்ன விளங்கில
1: கண்டுபிடிச்சேன்.
0: பட்டான்ற தமிழ் வார்த்தை அல்ல, அது இந்தியாவில பாவிக்க கூடிய ஒரு சொல்லுத்தான். அது சிலவள ஹிந்தி மொழியில பாவித்தவர்கள் தமிழாக்களும் அதை வச்சு சிலவள அதை பாவித்தார்களோ தெரியல. உள்ளுக்க போய் ஆராய்ந்து நுழைந்து பார்த்தா தான் தெரியும். சிந்துவா?
1: சிந்து சிந்து ஏதோ உண்டு.
0: மனவும் பாடின பாட்டு
1: ரெண்டு பேரையும் கூப்பிட ரெண்டு பேரும் மனோ தெரியா பாடக்கூடிய ஆள் போய் இந்த பாட்டை பாடி நல்லது. உங்களுக்கு நேரம் ஆயிட்டது.
0: ஓகே, நன்றி, வணக்கம். நல்லது நிறைவு பெறுது. அடுத்த வாரம் இதே தரவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மக்களின் முதன்மையான பிரச்சினையாக உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக கண்டறிந்து அவற்றை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் 2026 ஆண்டு 2 காலாண்டுக்கான விசேட மின்சார கட்டண திருத்தம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் குறைந்த மின்சாரத்தை நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திருத்தம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துவார்த்தை மனித புதைகுழியின் 3 கட்டத்தின் 12 நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வரும் ஜூன் மாதம் 1 அல்லது 2 வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டு வர உள்ளோம். அதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முன்னைய ராஜபக்ச அரசாங்கங்களினால் நிர்வாக சீர்கேடுகளை விட தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற நிதி மேலாண்மை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கி எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்திடமாக உள்ளதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிக குழுவின் முன்னிலையில் மரண பரிசோதனையை முன்னெடுத்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். விவுதிரகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகாமன் வில வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குளியாப்பிட்டிய காவல்துறை நிலையத்துக்கு சென்றுள்ளார். சிறுமி ஒருவரை கடத்திச் சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சிறுமியின் தாய் நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரதான தொடருந்து பாதையில் இடம்பெற்ற தடம் புரள்வு காரணமாக அந்த பாதையினுடனான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் காங்கசுந்தரைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இயக்கப்படும் பயணியல் கப்பல் இரவு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்துள்ளது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிர்வரும் 14 தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குன்னாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் அசாவுதீன் மொய்தீனின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. மாமல்லையில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு வாகன பயிற்சி வழங்க முற்பட்ட போது அதே வாகனத்தில் மோதி 86 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாத்தரை ஹிரிந்தை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட குறுக்கொடல கடற்கரையில் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பலாங்குடை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாய்லாந்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் குஸ் ரக போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் மருந்து கலிஞ்ச சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளை முறையாக மாற்றம் செய்வதற்கான விசேட மறுசுழற்சி நிலையம் நேற்று முற்பகல் ஏக்கல் தொழிற்பேட்டையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இலங்கை சுங்க திணைக்களத்தில் 37 ஆண்டுகள் நீண்டு சேவையாற்றிய அதன் பணிப்பாளர் நாயகம் சீமலி அருகொட கடந்த மே மாதம் 5 தேதியுடன் தனது பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றுள்ளார். இந்திய செய்திகளில் 3 முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மை விவகாரத்தில் திருப்தி அடையாததால் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காததால் விஜய் பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆட்சி
கட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத குதிரை பேரு நடப்பதாக திமுக எம்பி வில்சன் பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 14 நிர்வாகிகளை திமுக நியமித்த நிலையில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வெறும் 5 வாக்குகள் பதிவானதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி அடுத்த முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட உள்ளார். புலம்பெயர்வு நிர்வாகத்தில் புலம்பெயர்வோரின் நலன் பாதுகாப்பு அதிகாரம் அளித்தலை மையமாக கொண்டு ஒரு முழுமையான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருகிறது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையே உள்ள எல்லை பிரச்சினையை ராஜீய வழியில் தீர்த்துக் கொள்ள நேபாளம் விரும்புவதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நவீன சாதனத்துடன் கூடிய அதிநவீன ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலத்தையொட்டிய கடல் பகுதியில் வியாழக்கிழமை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. திருமலை ஏழுமலையான ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோ சின்ஹா நேற்று வழிபட்டுள்ளார். உலகச் செய்திகளில் வேற்றுக் கிரகவாசிகளுக்கு தொடர்புடைய பறக்கும் தட்டுகள் குறித்த புதிய ரகசிய கோப்புகளை அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை வெளியிட தொடங்கியுள்ளது. பிரிட்டனில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படுதோல்வி கண்டதைத் தொடர்ந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்று நெருங்குதல் அதிகரித்து வருகின்றது. மத்தியிலக்கு போர் மற்றும் அதன் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து பிலிப்பைன்ஸில் இன்று நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் தலைவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அவர் பல வாரங்களாக பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஸ்காட்லாந்து தேசிய கட்சி மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இந்தோனேசியாவில் இணைய மோசடியில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வெளிநாட்டினர் 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உலக சுகாதார நிறுவனம் நெதர்லாந்தின் KLM விமான சிம்மத்திக்கு ஹெண்டா வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டு சுமார் 20,000 பேர் அதற்கான சிகிச்சை துவங்கப்பட்டதும் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் டுகோனா எரிமலையை ஏறச் சென்ற 3 தேடி மீட்கும் பணிகள் அதிகாரிகள் இன்று தொடர இருக்கின்றனர். மலேசிய அரசாங்கம் நாட்டின் வடபகுதியில் செயற்கை மலையை பொழிய வைக்க திட்டமிடுகிறது. கென்யா வனவிலங்கு காப்பகத்தில் இறந்த தாயை கட்டி தழுவியபடியே பரிதவித்த நீர் யானைக்குட்டி மீட்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் மனித இயந்திரம் ஒன்று இப்போது பௌத்த துறவியாக மாறியிருக்கிறது. தாய்லாந்து விலங்கிய தோட்டத்தில் இருந்த உயிரினங்களை கையகப்படுத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பானில் இந்த ஆண்டு முதல் முறை ஒருவர் கரடி தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். விளையாட்டுச் செய்தியில் IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. சவுதி புரோ லீக்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 100 கோல் அடித்து அசத்தியுள்ளார். மொத்தமாக 971 கோல்கள் அடித்துள்ளார். மெக்சிகோவில் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வியாண்டு சுமார் 1 முன்னதாகவே நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 பீபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் டிக்கெட் விலைகள் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம் இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கிய இலங்கை பெறுமதியில் 379.39% இந்திய பெறுமதியில் 111.30% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 321.92% இந்திய பெறுமதியில் 94.45% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.27% இந்திய பெறுமதியில் 121.54% ஒரு
ஐக்கியநாட்டு பாயிண்ட் 438.80% இலங்கை பெறுமதியில், 128.74% இந்திய பெறுமதியில். ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 235.40% இந்திய பெறுமதியில் 69.10%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிசில் ஆற்றப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காலையில கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை சமீபத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: Vicky Superstore Garla Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணமும். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணத்தோடு நேர்களை நீங்களும் இணைந்திருங்கள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர இருக்கின்றது கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன.

தனிமையில் இருந்து துடிக்கின்ற இதயம் காதினில் விழவில்லையோ? இவளது கண்கள் தணிக்கின்ற நீரை இமை விழவிடவில்லையோ? யார் கண்டுகொண்டார்? நீங்கள் யார் காத்துக் கொள்வாரோ? பூக்களும் பறவையும் இருக்கின்ற காட்டினில் பூ வைக்க இடமில்லையோ? அடிக்கின்ற காற்றே, உதிக்கின்ற நிலவே, இவள் இருக்கின்ற நிலையை போய் சொல்ல மாட்டீரோ?

மனம் கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் பூக்கும்.

வீணை ஒன்று இசைக்கின்றது, தேவி நீதான் பாடவா. ஊஞ்சல் ஒன்று இருக்கின்றது, மானே தோளில் ஆடவா. உன் பார்வையோ ஆயிரம், என் பார்வையில் நீ பாவினம். உன்னோடுதான் வாழவே என் நெஞ்சில் கீர்த்தனம். நீ தந்தால் உன்னை 2000 சந்தோஷங்கள் கூடுமே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் உள் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானமும். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? விண்மீன்கள் புன்னகையில் ஒலித்திடுமே, மேகங்கள் மழை தூறலாய் வாழ்த்திடுமே, புது கவிதைகள் கண்ணிரண்டும் படித்திடுமே, கண்ணங்கள் இரண்டும் நாணங்கள் தெளித்திடுமே, எண்ணங்கள் எல்லாம் அங்குமிங்கு மோடிடுமே, குங்குமமும் கன்னங்களில் அழகாய் சிவந்திடுமே, சூரியனும் சந்திரனும் ஒளி தூவி வாழ்த்திடுமே, மேளமும் நாதமும் மிதமாய் இசைத்து வாழ்த்திடுமே, மெனம் ரெண்டும் இணைய ஊர் கூடி வாழ்த்திடுமே, ஊர் கூடி வாழ்த்திடுமே.

தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானம். கவிதை என்றாலே நேயர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாகி விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். என் நெஞ்சிலே அவள் ஜீவனாய் வாழுகிறாள், என் காதிலே அவள் கானமாய் கேட்கின்றாள், என் பார்வையில் அவள் ஊமகள் ஆகின்றாள், என் நாளுமே அவள் வாசனை வீசுகின்றாள், என்னோடுதான் அவள் காதலாய் வாழுவாள், என் தேவதை வருகையில் யார் தடை போடுவார், வழிவிட விழி தொட தேவதை.

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனியூ மாரிஷல் ஹாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61.

மனம் காண உன்னை தவிக்கின்றது, இதயம் உனக்காகத்தானே துடிக்கின்றது. கதவடைக்காமல் இமை திறந்தபடி இருக்கின்றேன் பெண்ணே, தாமதம் இல்லாமல் நீ உள்ளே வர. எனக்கே தெரியவில்லை உன்னிலே இத்தனை பிரியங்கள் என்று. என் நினைவுகள் உன்னை சுற்றி வருகின்றதே வட்டம், உன்னை தேட தேட எனக்குள் நடக்கின்றதே யுத்தம், தினமும் காதினில் கேட்கின்றதே உன் கால் கொலுசின் சத்தம்.

ஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானும். உங்கள் மனம் கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கானும். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. கூந்தலில் கொண்டு என் உயிர் தூங்க மெத்தை ஒன்று போடுவேன். உன் நெஞ்சில் நான் தூங்கிக் கொண்டு காலங்கள் தோறும் வாழுவேன். உன் மூச்சு காற்று என் சுவாசம் என்று உன்னோடு என்றும் வாழுவேன். நொடியிலும் உன்னை பிரிந்து விடாமல் இமைக்காது உன்னை காணுவேன். இது எங்கள் இறங்கிக் கொண்டாலும் அங்கே இடம் மாறி கொஞ்சம் ஆறுவோம். விரிந்திட்ட உலகில் இனித்திடும் காதலை கனவிலும் தினமும் காணுவோம். உன்னை எடுத்து என்னை கொடுத்து உயிரோடு உயிராய் வாழுவோம்.

சஃபியின் இதயத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் இதயத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். எனக்கு பிடித்தவளே தேவதையே, உனக்கு நான் அடிமையே. உனது பேச்சில் உன் பார்வைகளின் வீச்சில் நான் இருப்பேன் சிறையே. எனது கனவில் நான் சுவாசிக்கும் காற்றில் எப்போதும் நீயே. என் கைகளில் தவழும் நீ ஒரு வினோதம். என் மார்பிலே சாயும் நீயோ மலர் பொதிகை. நானம் சிந்தும் போதெல்லாம் மலரின் வாசத்தை மிஞ்சுமே உனது இதழ் கவிதை. அன்பில் பறவைக்கும் மாறாரோ நீ பாடும் காதல் ராகத்தின் தாளாட்டு. பெண்ணாக பிறந்த ஓவியமே, என் கண்ணில் விழுந்த காவியமே, என்னால்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பழைய பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதுக்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம். எண்ணத்தில் நூறு வண்ணம் வந்துதான் மாறக்கண்டேன், மௌனத்தில் ஏதோ சந்தம் உண்டென நானும் கண்டேன். தென்றலும் தீண்டவே என்னுடல் கூசுவே, வெண்ணிலா தோன்றவே என் மனம் எங்குதே. மென்மையாய் மாற்றங்கள் என்னிலே தோன்றுதே, காதல் வந்து கொண்டதால் தானா அது

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் கானம். மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன்.

நேர்கள் இதுவரை ரதி கோபால் சிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் காலத்தோடும் இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: பொதுப்பந்தி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0775-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
2: என்னப்பா, நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவே?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: தாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65-0
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 பாரிஸ், 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, 0142 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி அவனை கண்டுபிடி நெஞ்சை கலவாடி ஓடிவிட்டான். என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி அவனை கண்டுபிடி நெஞ்சை கலவாடி ஓடிவிட்டான். இந்நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு மாபலோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இன்று முதியோர் சொல்லை மீட்டு பார்க்கும் மீட்டி பார்ப்பதை அது இடம்பெற மாட்டாது. அதுக்கு பதிலாக அதுக்கு ஊரொன்றை கண்டுபிடிப்போம். முதல் பகுதியாக அடுத்தது பாட்டும் பயந்தவிடம். மூன்றாவது தரவுகள் கொடுக்கப்படும். அதன்படி முதலாவது நான் இப்பொழுது ஊரொன்றை கண்டுபிடிப்போம். அதாவது தாயத்திலே இது வந்து யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கிற ஒரு ஒரு பகுதி ஒன்று. யாழ் மாவட்டத்தில் இருந்திருக்கிற இடம்தான். அதை நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக அந்த அதில் ஊரிலேயே அதன் பதில் இருக்கிறது. அதனால் நான் அதை சொல்லாவது. அதாவது ஒரு உறுப்பும் ஏரி ஆறு போன்ற நிலப்பரப்புகளால் சூடப்பட்ட ஒரு நிலப்பகுதியை குறிக்கின்ற ஒரு சொல்லும் இணையும் போது. அதாவது ஏரி ஆறு கடல் என்று கூட சொல்லலாம். ஆறு போன்ற நிலப்பரப்புகளால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதியை குறிக்கின்ற ஒன்றோடு இணையும் போது ஒரு உறுப்புடன் அது இணையும் போது வரும் ஊராகும். அது எந்த ஊர்? யாழ் மாவட்டத்திலே அமைந்திருக்கிற ஒரு இடம் ஒன்று.

ஒன்றோடொன்று ஒரு உறுப்போடு, எங்கள் உடலில் உள்ள ஒரு உறுப்புடன் ஆறு போன்ற நிலப்பரப்புகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியை குறிக்கின்ற ஒரு சொல் இணையும் போது வரும் ஊராகும். அது எந்த ஊர்? அடுத்தது இது நீங்கள் சொல்லி முடியுங்கள், அதன் பிறகு நான் பாடலை தருகின்றேன்.

0: இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
1: நீங்க சொன்ன இந்த இடம் வந்து தொண்டமானாறு வருமா?
0: இல்லை, அதர்களுடைய சேரக்கூடியது, அது வந்து சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதியை குறிக்கின்ற ஒரு ஒரு இதொன்றுதான். அதனுடன் எங்களுடைய உடல் உறுப்பும் சேரும் போது, உடல் உறுப்பு தான் முதல் வரும், அதன் பிறகு இது வரும். சேரும் போது ஓகே.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஜோவிதா, நான் யுவஜெனி மகாராஜா மகளிர்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி அம்மா.
2: நினைப்ப அப்ப சொல்றதையும் கேட்டுக்கொண்டு உங்களோட எங்க வானொலியிலும் வானொலியை கிடைச்சிக்கொண்டு உங்களோட கதைச்சிக்கொண்டு சொல்றதை கேட்டுக்கொண்டு இருப்பேன், கேட்பேன்.
0: ஓகே அம்மா, நன்றி.
2: நன்றி வணக்கம் ஜோபி.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ராஜினி அல்போன்ஸ் மைவருடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா. நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கிறேன்.
0: என்ன இருமலா?
3: இல்ல, இப்ப மதிய ஜாபா சாப்பிடுறவங்க
0: சொல்லுகிறீர்களா? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜினி.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் ஜோதிதா, நானும் மண்டதீவோடதான் நின்ற நான். உறுப்பும் கடலால சூழப்பட்டது தீவு, மண்டதீவு.
0: மண்டதீவன்னு சொல்லுங்களா?
4: சரியோ, வந்தன.
0: ஓகே, நன்றி.
4: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் சோபிதா. நலமா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. நானும் மண்டதியோட அடிச்சாவினா இப்ப வர மாட்டேன்.
0: அப்படியா சார்? ராஜினி அல்போன்ஸ் இணைந்திருந்தார், அப்ப அதுதான் உங்களுக்கு வெறியல போல.
5: கடலால் சூழப்பட்டோன்னு அப்படி வந்தபடியா தீ வந்து வரும் என்று யோசிச்சேன். மண்டதியில நிமிந்து ரேடியோ ஸ்டேஷன் இருந்தது.
0: ஓ, ஓம் ஓம் ஓம்.
5: நன்றி.
0: நன்றி ஷியாமலா. நன்றி, வணக்கம். நல்லது, மண்டதீவு என்பது சரியான பதில். இதை முதலே சொல்லி இருந்தார் ராஜன் அல்போன் சனத்தகுணநாய பசுபதி ஷியாமலா சர்குமாரன். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சரி பாடலை கேளுங்கள், பாடலுக்கு நல்ல சொற்களை எடுத்து வையுங்கள், எடுத்து வைத்தால் நான் கொடுக்கிற தரவுக்கேற்றபடி பதில் கொடுக்கலாம். இதோ பாடல்.

0: அந்த வகையிலே கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இப்பொழுது பாட்டும் பயந்தமிழும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். குணநாயகி பசுவர். ஏன் தடுமாறுகிறீர்கள்? தடுமாற மாதிரி இருக்கு. சரி சரி, ஓகே. உங்களுக்கான தரவை கொடுக்கின்றேன். ஓகே. இது வந்து சூரிய ஒளியை மட்டும், சூரிய ஒளியை மட்டும் வணங்குவார்கள். சூரிய ஒளியை வணங்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு அன்பு வெளிப்பாடு ஒன்று பாடல்ல வந்தது. சரியா உங்களுக்கு கேள்வி விளங்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இது வந்து இந்த சூரிய ஒளியைத்தான் அதிகாலையும் காலையும் இல்லாட்டி மதியம் மாலை நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த நேரத்துல வந்து பிரத்யட்சமாக இது வந்து ஒரு சூரியனை பிரார்த்தித்து செய்யக்கூடிய ஒன்று, ஒரு மரியாதைக்குரியது, வணக்கத்துக்குரியது என்று கூட சொல்லலாம். இது
1: ஒரு வணக்கம்.
0: ஒரு வணக்கம். ஏன் தூரத்துக்கு கூடுதல் தரவு வேண்டாம்? என்ன ஒரு வணக்கத்தை குறிக்க கூடியது? ஓ, வணக்கத்தை குறிக்க கூடியது. காணே இல்லையா?
1: வந்தனம் அண்டு.
0: ஆமா, வணக்கம் வந்தனம் என்று சொல்லுங்க.
1: வணக்கம் வந்தனம் எல்லாம் ஒரே கருத்து தான்.
0: வந்தனம் தான் வந்தது. வந்தனம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. வித்தியாசமானது. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 5:22 இந்த வழியிலே ஷியாமலாவை இணைத்துக் கொள்ளுவோம். ஷியாமலாவுடைய கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்கிறது, ஆகவே இணைந்து கொள்ளுங்கள் ஷியாமலா. சரி, மீண்டும் இணைந்திருக்கிறார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம். விளங்கல
2: தானா நின்றுட்டுது?
0: தானா நின்றுட்டுதா?
2: உங்களுக்கான
0: தரவு செய்யாமலா. இந்தியாவில் மரங்களில் மிகவும் விலை உயர்ந்த மரம் ஒன்று பாடல்ல வந்தது.
2: இந்தியால தேக்கு தான் விலை கூடின மரம்
0: இல்ல, இது ஆக பெருமதியான மரம். இதனால பிரச்சனைகள் கூட வந்திருக்கிறது.
2: மூங்கில் இருக்குது, வேற என்ன மரம் இருக்குது?
0: இருக்கிறது.
2: மூங்கில் பெருசா விலை
0: ஒரு மரத்துவத்துக்குரிய மரம் சொல்லலாம். சந்தன மரம் என்பது யோசிக்கல, அதுதான் நான் அப்படி கொடுத்தேன். சந்தனத்துக்கு வேற இது கொடுத்திருக்கலாம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி ஷியாமலா. இல்ல இல்ல சொல்ல இல்ல. நேற்று போன முறையானுக்கா?
2: இல்ல இல்ல, இன்னைக்கு
0: இல்ல, இன்னைக்கு யாரும் சொல்லவில்லை.
2: சரியா, நன்றி வணக்கம்.
0: நன்றி ஷியாமலா, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: சொல்லிதா பாட்டு வரி வருகுது இல்லையே, எல்லாம் யூடியூப் யூடியூப் பண்ணு வருகுது. என் பாட்டு வரி வருகுது இல்லையே எனக்கு?
0: வரி இல்லையா பாட்டு வரி?
3: ஓ, அதால நான் அந்த சொல்லுவேன், எழுதே இல்ல. யூடியூப் வருகுது
0: இல்லையே? நான் பாட்டு வரி கிடைத்த வழியத்தான் எடுத்தேன்.
3: ஓ சொன்னமுகி
0: பாடல் வரிகள் என்று எழுதுங்கள், வெறும்.
3: நீங்க ஒரு பொது ஒரு கேள்விய கேளுங்க. நானும் சந்தன மரம் சொல்லுவோம் வந்தேன், மரம் சொன்ன நீங்கள். அப்ப அதுக்கு சந்தன மரம் சொல்லத்தான் நம்ம அந்த நினைச்சு நம்மள சொல்லி போட்டா அது நான் பாட்டு வரி எடுக்காமலே சொல்லுவோம்னு
0: தான் வளிமண்டலத்தில் மிதக்கும் சிறிய நீர்த்துளிகளை இப்படி சொல்லுவார்கள்.
3: குமிழி
0: இல்ல, வளிமண்டலத்துல
3: வளிமண்டலத்தில்
0: மிதக்கும் சிறிய நீர்த்துளிகள்
3: வளிமண்டல மண்டல தூசு மாதிரி பறக்கிறது என்ன அதை சொல்றீங்களே என்ன வளிமண்டலத்துல
0: இல்ல வளிமண்டலம் எங்களுடைய மேற்பரப்புக்கு மேலாக எங்களுடைய மேற்பரப்புக்கு மேலாக வளிமண்டலம் சொன்னா உங்களுக்கு தெரியும் வளிமண்டலம் எங்க இருப்ப எங்களுடைய மேற்பரத்துக்கும் வானத்துக்கும் இடையில அந்தரத்தி நிக்கிறது தான் அந்த வளிமண்டலம் தெரியும் தானே. இப்ப நாங்கள் பிளைட்ல போயிக்கல நீங்கள் அங்க எட்டி பாக்க பிறகு முகிய அந்த இது கீழே இருக்கும் அந்த வளிமண்டலம் கீழே இருக்கும் வான்பரப்பும் மேலே இருக்கும் அதுக்கு இடையக்குள்ளால பிளைட் போய்கொண்டிருக்கும். அப்ப அதைத்தான் நான் கேக்குறேன் முகில் என்ன வாயிலையும் வந்து விட்டது
3: முகில் இல்ல அது நாங்கள் மேலே
0: தட்டு
3: முகில்
0: ஆமா முகில் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: பாட்டு வேற எடுத்து வாரம்.
0: ஓகே நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:29 நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி கண்டுபிடியோடு அந்த வயலே தேவி அண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவி அண்டன் இணைந்திருக்கிறீர்கள். ஐயோ அவருடைய பெரிய சத்தம் ஒன்று வருகிறது என்னவென்று தெரியல. தேவி அண்டன் இணைந்திருக்கிறீர்கள்.
4: வணக்கம்
0: வணக்கம் சத்தம் கேட்க இல்லையா?
4: கேட்கலா?
0: சரி நான் தரவு கொடுக்கிறேன். புல் தாவரம் ஒன்று பாடல்ல வந்தது. வணக்கம் கேட்கவில்லையா? கேட்கவில்லையா? தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். நான் பேசுறது கேட்க இல்லையா? சரி நீங்க இணைப்பில் இருந்து இல்லாட்டி மற்ற இதுக்கு வந்தா நல்லா ஏண்டா உங்களுடைய சத்தம் வரவில்லை. இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம் தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாகி பசுபதி. கேட்டேன் கேட்கவில்லையா?
5: என்னது?
0: நான் கேட்டேன் கேட்கவில்லையா உங்களுக்கு? சரி புல் தாவரம் ஒன்று பாடல்ல வந்தது.
5: மூங்கில்.
0: மூங்கில் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. தேவி என்ற நினைப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சத்தம் வரவில்லை. தேவி என்றன்

0: அவனுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி.
0: வணக்கம் ராஜினி. உங்களுக்கான தரவு வாழ்க்கை தத்துவம் சொல்லும் புனித நூல் ஒன்று பாடல வந்தது. வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து சொல்லும் கீதை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். மீண்டும் அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, பார்ப்போம். அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பேபி கணேஷ் அவர்கள் நினைந்திருக்கிறீர்கள். ஓகே. உங்களுக்கான தரவு, இது ஒரு காலகட்டம். காலகட்டம் மனித வரலாற்றின் பிரிவுகள் என்று கூட சொல்லலாம். காலகட்டம் தான் முக்கியமாக இது ஒரு பொருள் படப்பு கூடியது.
2: அடுத்து அப்படியே சேர்த்து சொல்லுங்க முழு கேள்வியும்.
0: மனித வரலாற்றின் பிரிவுகள். இப்ப எங்கட மனித வரலாற்று எத்தனையோ பிரிவுகள் இருக்குன்னு, இது வந்து முக்கியமான ஒரு பிரிவுகள்ல அடங்கக்கூடியது இந்த காலகட்டம். ஒரு பொழுது என்று கூட சொல்லலாம். இல்ல, ஒரு பொழுது, ஒரு பொழுது என்று கூட இத நான் சொல்லலாம். அடுத்து
2: மூன்று
0: எழுத்து காலகட்டம். ஆமாம், யுகம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அடுத்து தேவி சியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
3: வணக்கம் சோபிதா.
0: ஓம் வணக்கம். உங்களுக்கான தரவு, பண்டைய இந்து நூல்கள் அறிவின் மூலாதாரம் இதுவாகும். பண்டைய இந்து நூல்கள்
3: வேதமா?
0: ஆமா, வேதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சியாமலா.
3: நன்றி
0: வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம். என்ன கேள்வி கேட்டீங்க சியாமலா? எனக்கு
0: பண்டைய இந்து நூல்கள் அறிவின் மூலாதாரம் என்று கேட்டு நான், அது வேதம் என்பது சியாமலா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான தரவு, எல்லாவற்றுக்கும் காரணமான சக்தி ஒன்று பாடல்ல வந்தது. எல்லாவற்றுக்கும் காரணமான ஒரு சக்தி. எல்லாவற்றுக்கும் மேலான சக்தி ஒன்று பாடல்ல வந்தது.
4: நீங்க சொல்றீங்க சரி, அது விளங்கினதா?
0: ஓகே,
4: ஒரு சக்தி உண்டு.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், பார்க்கலாம் இதற்கு பதில்.
5: பிரம்மன்.
0: பிரம்மன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள். ஓகே,
2: பிரம்மன் நான் எழுதே இல்ல, ஆனா பாடல்ல வந்தது.
0: அப்படியா? ஓகே. கிருஷ்ணனுடன் தொடர்புடைய புனித இடம் ஒன்று பாடல்ல வந்தது.
2: யாரோட?
0: கிருஷ்ணன்.
2: கிருஷ்ணன்
0: பிருந்தாவனம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 5:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு பறவைகள் கூடும் இயற்கை சரணாலயம் ஒன்று பாடல வந்தது.
1: வேடந்தாங்கள் என்று சொல்றேன்.
0: வேடந்தாங்கள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி. என்ன வேடந்தாங்கள் வந்ததோ தெரியல, போதும்
0: வேடந்தாங்கள் வந்தது
2: என்ன எனக்கு பிந்தி வருது. கொஞ்ச காலம் அப்படித்தான் நடக்குது, என்ன தெரியல. இப்ப
0: சென்று போய்விட்டார். அப்படியா, அடையாளமாக இருக்கும் போது இதை எப்படி சொல்லுவினம் சரியா? ஒரு பலியையும் இப்படி சொல்லுவார்கள், இது ஏற்பட்டால் இது நிறைய வலி வரும். இது வந்தால் அதை விட இன்னும் ஒரு
2: அனுபவம்.
0: அனுபவத்தினிடையில காயம், நாங்கள் மனசுல காயம.
2: நன்றி
0: ராஜினி. நன்றி வணக்கம். அடுத்து தேவி அண்ணனை இணைத்திருக்கிறேன். வணக்கம் தேவி அண்ணன் அவர்கள்.
3: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு ஒரு இயற்கையின் இசை கருவி. இல்ல, இயற்கையின் இசை கருவி.
3: சுந்தர வீணைய.
0: இல்லை. புல்லாங்குழல் என்பது சரியான பதில். மூன்றாவது தடவை மூன்று பதில் சொல்லிட்டீங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சோவிதா. சரோ, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம் சரோ, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களே நலமா இருக்கிறோம். என்ன இப்ப இப்பதான் கிடைச்சது?
0: அப்படியா?
4: அடிக்கடிக்கே கிடைக்கல. பரவாயில்ல, எல்லாரும் வந்தவே தானே.
0: ஓகே, உங்களுக்கான தரவு சுகமான தரவு தான். ஓகே. ஒரு தகவல் பரிமாற்றம் பாடல்ல வந்தது.
4: தகவல் பரிமாற்றம்.
0: இப்ப இந்த காலத்தில எல்லாம் அது ஏற்படாது. தகவல் பரிமாற்றம் உடனுக்குடன் வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்கள் மூலமாக நாங்கள் தகவல் பரிமாறிக்கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த காலத்திலே நாங்களும் இந்த அந்த காலத்தில் இல்ல இல்ல பண்ட மாற்று இல்ல. இப்ப ஒரு செய்திகளை அனுப்புவதற்கு, இதன் உடனே அனுப்புவதற்கு இதுதான் மிகுந்த உதவியாக அந்த காலத்தில இருந்தது.
4: கடிதம்.
0: இல்ல, கடிதம் அது உடனே போகாது. உடனே கணக்கு சொல்லிட்டீங்க. சரி, பேச போகிறோம் எல்லாரும். நீங்க கணக்கு சொன்னபடியே ஓகே. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அப்படி யாரும் அப்படி அந்த படப்படன்னு சொல்லி கொண்டு போகக்கூடாது. ஒரே தரத்துல இரண்டு பதில் சொல்ல வேணும், மிகுதி பதில் சொல்லக்கூடாது. இரண்டால் மற்ற நேர்களும் அது சரியான பதிலோடு வந்திருப்பார்கள். அதனால நான் ரெண்டு பதிலை மட்டும் கேட்பேன். இப்பொழுது வந்திருக்கும் ஷியாமலாவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம். அவ சொல்லிட்டா
0: ஓம் சொல்லிட்டா தந்தி என்று சொல்லிட்டார். அந்த அங்க பரிமாற்றம் என்று சொல்லி மூன்றாவது தர பதிலுக்கு சொல்லிட்டார் தந்தி என்று. ஓகே, இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, விட்டுட்டேன். நீங்க இப்ப கொழுந்து விடுறீங்க ஷியாமலா. பாவம் சரோ, ஏதோ ஒரு இதுல
1: சொல்லிட்டோம்.
0: சரி, உங்களுக்கான இது ஒரு தெய்வீக ஒலி. ஒலி ஒலி இல்ல, ஒரு தெய்வீக ஒலி ஒன்று பாடல்ல வந்தது.
1: தெய்வீக ஒலி.
0: ஓம் ஓம்.
1: அது வீணையில என்ன பெற வேணும்?
0: இல்ல, வீணையில இருந்து வராது. தெய்வீக ஒலி. இப்ப நாங்கள் வீணையில அது ஓகே, வீணையாலும் அது நாங்கள் அந்த ஒலியை ஏற்படுத்தி கொள்ளலாம். அந்த ஒரு அந்த வரிகள் இல்லாமலே, வரிகள் இல்லாமலே அதை ஏற்படுத்தி கொள்ளலாம். வீணையா இல்லை, நான் ராகம் வந்து தெய்வீக ஒலி இல்லை. அதுக்கு இது ஒரு தெய்வீக ஒலி, ஒரு மன அமைதியை சக்தி தரக்கூடிய ஒரு தெய்வீக.

0: வந்த மாதிரி சில பேருக்கு அதுக்கு கிடைக்காம இருக்கும்.
1: ஓகே, இது உங்களுக்கான தரவு. இது வந்து வெளி அல்ல, வெளி ரெண்டேஞ்சது, வெளி உள்ள ஒரு அழகின் ஒருமையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சொல் ஒன்று. ஒரு அழகின் ஒருமை என்று சொல்லலாம், அழகு என்றும் சொல்லலாம். அழகுக்கு ஒத்தகரத்துள்ளன்னு சொல்லலாம். அழகுக்கு பொருள் இதுவாகும். உள்ளழகும் வெளியழகும் சேர்ந்து வந்துட்டது.
0: இவ்வளவு நேரம் தெரிஞ்ச மாதிரி மழை கொண்டு வந்தோம். தாகம்னு சொல்லட்டும்
1: இல்லையே.
0: நன்றி
1: வணக்கம். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தேவி என்றன்.
2: அழகன்றீங்க, அந்த சுந்தரம் தான் அழகன்றது.
1: ஆமாம், சுந்தரம் தான். சுந்தரத்தை தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த வெளி அழகு உள்ளழகு எல்லாம் சேர்த்து சுந்தரம், அழகு அழகு சுந்தரம், அந்த அழகு சுந்தரம் என்று சொல்லி வினம். ஆனால் அந்த அழகுக்கு ஒத்த சொல் பொருள் வந்து சுந்தரம் என்று சொல்லுவார். ஆமாம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். என்ன அழைப்பு கிடைக்கலையா?
3: கொஞ்சம் துணங்கி துணங்கி தான் கிடைக்குது.
1: ஓகே, ஆன்மீக இணைப்பு இது மட்டும்தான் சொல்ல முடியும் தரவுக்கு. என்றால் இது ஏற்கனவே வந்தது, அதுக்கு வேறு தரவு கொடுத்திருந்தேன். இது ஒரு ஆன்மீக இணைப்பு.
3: வகபேதம்
1: இல்ல,
3: ஆன்மீக இணைப்பு.
1: ஓ, இணைப்பு.
3: பூஜை
1: பூஜை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம். கேள்வி முடிந்து விட்டேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. சாஸ்திரிய இசையின் அடையாளம்
4: என்னது?
1: சாஸ்திரிய இப்ப கலை, சாஸ்திரிய இசையின் அடையாளம். கலையினாலும் ஏற்படும் கலை என்றும் சொல்லலாம். சாஸ்திரிய இசையின் அடையாளம் என்றும் சொல்லலாம். ஒரு இது வந்து ஒரு இசை கருவியின் கலை என்றும் சொல்லலாம். சாஸ்திரிய இசையின் அடையாளம் என்றும் சொல்லலாம்.
4: வீணை.
1: வீணை ஏன் சொல்லுங்க அப்ப சாஸ்திரிய அடையாளம்? இப்ப வந்து அது வந்து ஒரு தெய்வத்துக்குரிய
4: இருக்காது.
1: ஆமாம், அதனால
4: சரஸ்வதியின் தானே, சரஸ்வதி தானே வீணை மீட்கிறவா? அப்ப ஒரு தெய்வத்தின் தான் அது.
1: ஓ, தெய்வத்தின் அடையாளம் சொல்லலாம்.
4: அடையாளம்.
1: வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
4: நன்றி நன்றி.
1: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சவிதா.
1: வணக்கம் கமலவேணி.
5: இவ்வளவு நேரம் எனக்கு என்ன சொல்லுங்க? அது இந்த எல்லாம் யூடியூப் பண்ணிதான் காட்டுது அடிக்க. பிறகு அந்த நான் ஓ சொன்ன முகி வருவேன் சொல்லி அடிக்க இந்த ஊரு சனம் தூங்கிருக்க அந்த பாட்டா
1: காட்டுது.
5: அடிச்சு அதுக்கே போக வர மாட்டேன்ட்டு.
1: வரிகளண்டு அடித்தீங்களா?
5: பாடல் வரிகளண்டு அடிச்சேன் நான்.
1: அப்படியா?
5: இப்ப வந்திருக்குது, ஆனா கன வசனங்களோட வந்திருக்கு. பாப்பம் கேளுங்க. இது
1: ஓகே. இன்னும் ரெண்டு மூணு கேள்விதான் இருக்கிறது. உணர்ச்சிகளை உருவாக்கும் இசை
5: ராகம்.
1: ராகம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து சியாமலா அணிந்திருக்கிறார். சியாமலாவுக்கு கேள்வி இருக்கோ தெரியல. ஓகே, அப்போது கேட்டு நானா ஒரு உணர்ச்சியின் பரிமாற்றம். வணக்கம் சியாமலா. உணர்ச்சியின் பரிமாற்றம் கேட்டு நானா இல்லை என்ன?
6: இப்பதானே கேட்டீங்க ராகம் சொன்னது.
1: ஓ, அது முடிஞ்சது, ராகத்துக்கு போய்விட்டது. இது வந்து ஒரு உணர்ச்சியின் உணர்ச்சி பரிமாற்றம்.
6: காதலா?
1: இல்ல. உணர்ச்சி பரிமாற்றம் சொன்னால் இப்ப எங்களுடைய உடலோடு ஒரு உணர்வாக எழுப்பப்படுகின்ற ஒரு உணர்வு. சரியா?
6: அப்ப இன்பம் அதுவும்
1: இல்ல இல்ல எங்களுடைய
6: உடல்.
1: ஓகே, நன்றி சியாமலா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜினி.
1: வணக்கம் ராஜினி.
7: கேளுங்க.
1: அதான்

0: இப்ப நான் சியாமலாவை கேட்டா சியாமலா சொல்லல, இது வந்து ஒரு உணர்ச்சி பரிமாறிப்பு, எங்கட உடல்ல இருந்து எங்கட உணர்வில இருந்து எழுகின்றது, எழுகின்ற ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி அதாவது இது கட்டாயம் எங்களை நாங்கள் இப்பொழுது நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது கூட ஒரு உணர்வு தானே, அந்த உணர்வுக்கு உணர்வுல ஏற்படுகிறது. உள்ளத்துல இருந்து எழுப்பப்படுகிற ஒரு ஒரு அங்க சொன்ன சத்தம், சரியா? இல்ல, ஒரு சத்தம், அந்த சத்தத்தை குறிப்பிடுகிற ஒன்று இரண்டெழுத்தி சொல். இப்போ அதான் உணர்ச்சி பரிமாற்றம்னு சொல்லும் போது எங்கட உடல்ல எங்கட உடல்ல இருந்தாலே உணர்வு வருகின்றது. அந்த உணர்வினுடைய உணர்வை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சத்தம், சத்தத்தை இப்படி சொல்லுவார்கள். அந்த உணர்வினால் எழுப்பப்படுகிறது சத்தம், எழுப்பப்படுகிற சத்தம். சத்தத்துக்கு பொருள் இது, சத்தத்துக்கு ஒத்த சொல் இது.
1: ஓடி வராது.
0: இல்ல இல்ல ராஜினி,
1: சத்தம் என்றால்
0: சத்தம், சரி நான் நேரடியா சொல்றேன், சத்தம் என்றால் என்ன? ரெண்டு எழுத்து. சத்தத்துக்கு ஒத்த கருத்துள்ள சொல்
1: சத்தத்தின்.
0: அப்ப நீங்க எழுத இல்லையா? ஒலி ஒலி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
1: நன்றி, வணக்கம.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமூக ஒற்றுமையை வெளிப்படக்கூடிய ஒரு ஒரு ஒரு இடம் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு அது நாங்கள் வந்து ஒரு கொண்டாட்டம், அதுகளக்கூடிய ஒரு சேரக்கூடிய எங்கள் வந்து இப்ப என்ன சொல்லுவது, ஒரு கொண்டாட்டத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்க சமூக ஒற்றுமையை. அது வந்து இதுக்கு நான் தரவு கொஞ்சம் அதாவது கொடுத்தபடியால் கூடுதலா கொடுக்க முடியல, அதனாலதான் இப்படி சொல்லியிருந்தேன். உண்மையில மகிழ்ச்சியையும் சமூக ஒற்றுமையையும் கொண்டாடக்கூடிய ஒன்று விழா. ஓகே, வாழ்த்துக்கள்,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது முடிவடைந்து விட்டதை நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி இருக்கிறது. இது இயற்கையாக மெல்லிய காற்றோடு இணைந்து வருகிறது, இயற்கையினால் ஏற்படுகின்ற மெல்லிய காற்றோடு இணைந்து வருகின்ற ஒன்று. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம் குணேஸ்வரி. ஆ, சொல்லுங்க. இயற்கையினால் ஏற்படுகின்ற ஒரு மெல்லிய காற்று.
2: மெல்லிய காற்று,
0: தென்றல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப சியாமலாவை தான் கடைசி அணைத்துக் கொள்கிறேன். இது ஒரு சுகமான கேள்வி சியாமலா, இதுக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த காலத்திலேதான் உற்சாகமும் சந்தோஷமும் பிறக்கும். இந்த காலத்தில் உற்சாகமும் சந்தோஷமும் பிறக்கும். கோடை, கோடை அதான். வாழ்த்துக்கள் சியாமலா, நன்றி. இத்தனை நேரம் இணைந்து பாடுவோர் அந்த பாட்டும் பைந்தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்கள், வாழ்த்துக்கள். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது மத்திய நிகழ்ச்சி.

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ்பத்தி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பரிஸ் 10 லாஷ்வப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9051 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலை ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: நேரம் சரியாக 5:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வேலை கண்டுபிடி நிகழ்ச்சியிலே இந்த 3வது பகுதியாக வர இருக்கிறது. அதாவது நான் ஒரு சொல்லு கொடுப்பேன், அந்த சொல்லிலிருந்து நீங்கள் பல சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். அதுவும் முடிகிற எழுத்திலிருந்து, அதன் முடிவடையும் எழுத்திலிருந்து நீங்கள் சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த சொல் எந்த எழுத்தில் முடிகிறதோ அந்த எழுத்தில் நீங்கள் வேறு சொற்களை கண்டுபிடிக்கலாம். இதில் இடமும் அமையலாம், பெயரும் அமையலாம், பொருளும் அமையலாம், இலக்கிய சொற்களும் அமையலாம், எல்லாமே வரும். அந்த வயலே இப்பொழுது நீண்ட நேரமாக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: முடிஞ்சிட்டு அப்ப நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, இது விளங்கினதா கமலவேணிக்கா?
1: முடிகிற
0: சொல்லில முடிகிற சொல்லில முடிகிற எழுத்து
1: முடிகிற எழுத்துல நாங்க தொடங்கினா நாங்களும் சொல்லுக்கு ஏத்த மாதிரி எடுக்க வேணும். அந்த பின் கடைசிக்கு
0: பொருள் பட வேணுமா? சும்மா ஒண்ணுமே பொருள் படாமல் எடுக்கிறதுல அதுல பிரயோசனம் இல்ல, பொருள் பட வேணும். நீங்கள் இடமாகவும் இடமண்டும் சொல்லலாம். ஓகே, நான் இதுல இடத்தையும் நான் குறிப்பிடுகிறேன். இடமும் வரலாம், பெயரும் வரலாம். ஓகே சரி, இப்பொழுது நான் ஆரம்பிக்கிறேன். சந்திப்பு, நான் இப்ப கூற சந்திப்பு இப்ப பூனாவில முடியுது.
1: புடவை,
0: புடவை,
1: வைகை,
0: புடவை,
1: வைகை,
0: வைகை,
1: கைலேஞ்சி,
0: கைலேஞ்சியா? கைலேஞ்சி, கைலேஞ்சி, ஓகே, கைலேஞ்சி, ஓகே,
1: கைலேஞ்சி, சிலந்தி,
0: சிலந்தி, ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லணுமா?
1: சிலந்தி, திண்டாடு, திண்டாடு,
0: திண்டாடா,
1: திண்டாடு வராதே, அது ஒரு சொல்லு வரும், வரவணம், திண்டாடு, திகைப்பு, திகைப்பு,
0: திகைப்பு, ஒரு நிமிடம் ஆகிட்டுதா?
1: புதினா,
0: ஓகே, ஒன்று ரெண்டு மூன்று நாலு, இந்த 6 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா?
1: சந்தோஷம்,
0: ஓகே, நன்றி.
1: ஒரு சாப்பாடு அனுப்பிடுறேன், சாப்பிடுங்க.
0: இணையத்திலயா?
1: வாட்ஸ்அப்ல.
0: ஓகே ஓகே, நன்றியா,
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குணநாகி பசுபதி அவர்கள். உங்களுக்கான சொல்லு வந்து புதுமை.
2: புதுமை,
0: ஓம்,
2: மைதிலி,
0: மைதிலி,
2: லிபியா,
0: மைதிலி, லிபியாவா?
2: ஓ,
0: லிபியா,
2: யாதவி,
0: யாதவி,
2: விகடகவி,
0: விகடகவி,
2: விதுஷா,
0: விதுஷா,
2: ஷாம்,
0: விதுஷா, விதுஷா வந்து எந்த ஷா?
2: சரி, ஷாவை போடுவோம்,
0: அப்படி வராது விதுஷா,
2: மற்ற ஷாவை போடுங்க, பரவாயில்லை.
0: ஆ சரி, ஓகே,
2: அதுக்கு வந்து சாமலா,
0: ஷாமலாவா?
2: ஓ, ஷாமலா,
0: சரி, சாமலா, ஒரு
2: சாமலா வராது,
0: சாமலாங்கல, நாவென்னாவில
2: வராதான், சாமி
0: சொல்லிட்டீங்க, சொல்லிட்டீங்க மேடம்,
2: சாமந்தி,
0: சாமந்தியா?
2: ஓ
0: சரி, நான் எந்த நேரம் ஒரு மணி, ஒரு
2: சாமந்தி, திகழ்மதி,
0: ஓகே ஓகே, முடிவடைந்து விட்டது. ஒரு நிமிடம் முடிவடைந்து விட்டது. நான் சொன்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 சொற்கள் நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா,
3: Okay.

0: நேரம் சரியாக 6:04 இப்பொழுது ஷியாமலாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் சோபிதா. அப்போத கூப்பிடுறீங்க, இந்த ரிங் பண்ணி கொண்டு நிக்குது.
0: இல்ல வந்து நீங்க கட் ஆயிட்டீங்க.
1: இல்ல வேற இல்ல, எனக்கு ரிங் பண்ணி கொண்டு நீங்க கூப்பிடுவீங்க.
0: அப்படியா? உங்களுக்கான சொல்லு வந்து குத்து விளக்கு.
1: குத்து விளக்கு குடாகு
0: குடாகு
1: குருவி
0: குருவி
1: விருது
0: விருது
1: துப்பு
0: துப்பு
1: புலமை
0: புலமை
1: சொன்ன சொல்லு சொல்லலாமா?
0: இல்ல இல்ல சொல்ல சொல்லு சொல்ல.
1: மைதா
0: மைதா
1: மைதா தராசு இல்ல அது தானன் தாவன்னு தா தாவையே சொல்லுறேன்.
0: தாவியே சொல்லுகிறீர்கள். ஒரு நிமிடம் ஆகியும் விட்டது ஷியாமலா. ஓகே, எத்தனை சொல்லி சொல்லி இருக்கிறீர்கள்? 1, 2, 3, 4, 5, 6. நான் குத்து விளக்க இந்த நான் சொன்னதை தவிர 8 சொல்லி இருக்கிறீர்கள். நான் சொன்னதை தவிர, குத்து விளக்கை தவிர. ஓகே, வாழ்த்துக்கள் ஷியாமலா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 6:05 இவ்வேளையிலே வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள், இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான தரவு தராசு
2: சுமதி
0: சுமதி
2: திகதி
0: திகதி
2: திருவாதி
0: திருவாதியா?
2: நட்சத்திரம்
0: திருவாதி நட்சத்திரம். ஓகே.
2: திருகை
0: திருகை
2: கைராசி
0: கைராசி
2: சிவப்பு
0: சிவப்பு
2: புத்தி
0: புத்தி
2: திருகு
0: திருகு திருகை சொன்னீங்கள். என்ன திருகா?
2: திருவாதி சொன்னான்.
0: ஓ, திருகையும் சொன்னீங்கள், ஆனா இப்ப திருகன்னு சொல்லுகிறீர்கள். ஓகே.
2: குருவி
0: குருவி. ஓகே.
2: விடுதி
0: விடுதி
2: திருமதி
0: திருமதி. ஓகே, ஒரு நிமிடம் ஆகிவிட்டதா?
2: ஆச்சாரியா.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
2: ஓன்
0: 11 சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி.

0: வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், என் கேட்க இல்லையா? வணக்கம், இணைப்பிலே இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்க நலமா இருக்க, நீங்களும் அப்படி, நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும் வேண்டிக்கொண்டு சோபி.
0: ஓம் நன்றி, நாங்களே நலமாக இருக்கிறோம் சுபா. உங்களுக்கான தரம் வந்து படையெடுப்பு. பூனாவில முடியுது. ஆமா,
1: பூனாவில. புரத்தி,
0: புரத்தி
1: திறப்பு,
0: புரத்தி திறப்பு,
1: திலகவதி
0: திறப்பு,
1: புத்தியில சென்னனான், திறப்பு சென்னனான்.
0: ஓ, திறப்பு சொன்னீங்க, பூனாவில முடியுது. புத்தி, ஓகே, புத்தி.
1: திலகவதி,
0: திலகவதி,
1: திருப்பதி,
0: திருப்பதி,
1: திருமதி,
0: திருமதி,
1: திருச்சி,
0: திருச்சி,
1: சிந்து,
0: சிந்து,
1: துரும்பு,
0: துரும்பு, ஓ துரும்பு,
1: புனிதா,
0: புனிதா,
1: தாரகை,
0: தாரகை. சுபா, டைம் ஓவர். ஓகே, வாழ்த்துக்களா.
1: நன்றி. எனக்கு
0: நன்றி. எத்தனை சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? ஓகே, பாப்பா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 சொற்களா. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதினி மோகன், நலமா
2: இருக்கீங்களா? பாட்டை கேட்டு வழியில போட்டு ஓடி வந்துட்டு.
0: அப்படியா?
2: ஒரு அறிவில் ஒன்று இருந்தேன் போட்டு ஓடி வந்தேன். நீங்க அந்த கடைசியா தான் அது முடிஞ்சு, அதுக்கு வரையிலாம போச்சு. ஒலி ஒலி சத்தத்தோட வந்த நான்.
0: ஒலி ஒலி சத்தத்தோட வந்து
2: சத்தத்துக்கு இன்னொரு சொல் கேட்டுக்கொண்டிருந்தீங்க.
0: சரி சரி. ஓ, அது இது பாட்டும் பை தமிழம் பாட்டு கேட்கல தானே? அப்ப
2: கேட்கல நானும்.
0: அப்ப அதனால அது முடிஞ்சது.
2: முடியுதுன்னு முடியுதுன்னு சொன்னாப்ல நான் பேச
0: இருந்துட்டேன்.
2: மற்ற பாட்டும் கேட்கல தானே?
0: ஓ,
2: இப்ப சொல்லுங்க பாப்போம்.
0: உங்களுக்கான தர வந்து ஒரு ஆளின பெயரை தாரு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெயரும் சொல்லலாம், இடமும் சொல்லலாம், பொருளும் சொல்லலாம். ஓகே
2: ஓகே.
0: அனுலா தேவி. அனுலா தேவி.
2: விமலா தேவி.
0: அனுலா விமலா.
2: நீங்க வந்து பேரை சொல்லாம அப்படியே பேரோடைய வரப்போகுது. நான் சொல்றேன், விமலா தேவி.
0: ஓகே.
2: விரட்டு, இல்ல இல்ல சாரி, வித்தை,
0: வித்தை,
2: தை மாசி.
0: ஒன்றுதான் சொல்லணும், ஒன்றுதான் சொல்லணும். தையன் சொல்றீங்களா?
2: தை சொல்றேன்.
0: ஓகே, ஒரு நிமிடத்துக்குள்ள சொல்லணுமா?
2: தையல் அழகு.
0: தையல் அழகு.
2: ஓ,
0: தையல் அழகு.
2: தையல் அழகு தானே?
0: தையல் அழகு. ஓகே,
2: தையல் அழகு. குணவதி.
0: குணவதி.
2: திருடாதே.
0: திருடாதே.
2: தேனும் பா, இல்ல சாரி
0: சொல்லுங்க.
2: சேவதை.
0: சேவதை. ஒரு நிமிடம் ஆயிட்டது. ஒன்று சொல்லுங்க.
2: ஓகே,
0: ஒன்று சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க.
2: தேவதை, தை.
0: சரி சரி, விடுவோம் என்ன.
2: ஓகே, நன்றி நன்றி.
0: 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆ? 7 சொற்கள் கண்டுபிடித்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக 6:11. நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி கண்டுபிடியோடு. இவ்வேளையிலே வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி.
0: வணக்கம் ராஜினி. முதல் வரவில்லை.
3: நான் என்ன அங்கால அலுவல் நடக்கணும் பார்த்துட்டு வந்தேன். யாரு
0: தரவு விகடகவி
4: விரும்பு
0: விரும்பு
4: புடுக்கு
0: புடுக்கு ஓகே
4: குடும்பி
0: குடும்பி
4: பிரம்பு
0: குடும்பி பிரம்பு
4: புறவி
0: புறவி
4: விகடகவி
0: விகடகவி திரும்ப வந்துட்டு விகடகம் கொடுத்தேன் அதுக்கு சொல்ல
4: சரியா அப்ப நான் வீணால சொல்லணும் என்ன விளக்கு
0: விளக்கு ஓகே
4: பேர் சொல்லலாமா
0: ஓம் பேரும் இடமும் சொல்லலாம்
4: குஷ்பு
0: குஷ்பு
4: புதுசு
0: புதுசு
4: சுண்டு
0: சுண்டு நன்றி வணக்கம் நேரம் சரியாக 6:14 இவ்வேளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் இல்ல இல்ல ரெண்டாந்திரம் நான் இதுக்கு நீங்க விட்டால் பண்ணியாவிட்டால் நான் பிறகு வேற தரவுகள் கொடுப்பேன் ரெண்டாவது நீங்க வந்த பிறகு கூட்டத்துக்கு கஷ்டமா இருக்கும் பிறகு நீங்க வந்துட்டீங்க சொற்கள் சொல்லிட்டீங்க தானே
5: இல்ல
0: இப்ப ஆக்கள் இணைந்தால் நான் எடுத்து இந்த இதையே கொடுப்பேன் அவர்கள் முடியும் வரை ஆக்கள் வராவிட்டால் அடுத்த தரவு
5: நன்றி
0: வணக்கம் நேரம் சரியாக 6:14

நல்லது நேர்களே, சரியத்துடன் ஏழு பேர் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து இந்த சொற்கள், அதாவது சொற்களை தேடி இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். 11 புள்ளிகள், அதாவது 11 புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள் சுவாசினியும் பேபி கணேஷ் அவர்களும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது 8 புள்ளிகள் சியாமலா சர்க்குமாரன், அடுத்தது 7 குணநாயி பசுவதியும் வதனி மோகனும், 7, 6 கமலவேணி அவர்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த தரவுக்கு செல்வதற்கு முதல் ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்வோம்.

0: தங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 மணிக்கும் 7:15 மணிக்கும் 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை 24 ரூ ஆர் த பிராங்க்லின் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 0668-81-63-62 அல்லது 0661-77-82-76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0699-73-23-05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.
1: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: நாளை
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
0: முடிவோ இல்லை, அது
1: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது, துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
0: முள்ளிவாய்க்கால் என்னும் உன்னை
1: 17 முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச்சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 தொடக்கம் இரவு 7 வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 மாலை 4 ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள், கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மணங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.

0: நேரம் சரியாக 6:20. நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி கண்டுபிடியோடு. அந்த வகையில் இப்பொழுது அந்தாதி, அந்தாதி உங்களுக்கு தெரியும், அந்தாதி பற்றிய விளக்கமும் உங்களுக்கு தெரியும். முதல்ல சொல்லப்படும், அதாவது சொல்லில் நீங்கள் அடுத்து அதே சொற்களில் இடம்பெறுகிற சொற்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது இப்ப திரைப்படமாக இருந்தால், இது நான் இரு திரைப்படம் தான் கொடுக்க போறேன், திரைப்படத்துக்கான பதில் என்ன சொல்லில் முடிகிறதோ, அதாவது திரைப்படத்தில் பதில் வந்து என்ன சொல்லில் முடிகிறதோ, அதே சொல்லிலோ அல்லது அச்சொல்லை அண்டிய சொல்லிலோ இரண்டாவது திரைப்படத்தின் இரண்டாவது திரைப்படத்தின் பெயர் ஆரம்பமாகும். உங்களுக்கு தெரியும் தானே இது அந்தாதி பற்றிய விளக்கம். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இது செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள். உங்களுக்கான தரவு வந்து முதல் கேள்வி மனோகர் நடித்த திரைப்படம் ஒன்று, அடுத்த கேள்வி மக்கள் திலகம் நடித்த திரைப்படம் ஒன்று.
1: நான்
0: இப்ப சொல்ல வேணும் என்ன
1: சொல்றது?
0: ஓகே ஓகே, சரி. உங்களுக்கான தரவு வந்து வேற ஒன்று தருகிறேன், சரியா? சரி, அதுக்கான இது வந்து சரி, நான் அதை எழுதவில்லை, உடனே தயாரித்ததுதான். ஆனால் அந்த சொல்ல எழுதையில முதல் கல்வி சிவகுமான் நடித்த திரைப்படம் ஒன்று, அடுத்த கல்வி இயேசங் நடித்த திரைப்படம். அது பதில் வந்து கனி. ஓகே, அந்த இது கனியில முடிய வேணும், கனியில ஆரம்பிக்க வேணும். ஓகே, சிவகுமான் நடித்த திரைப்படம் முதல் கனியில முடிய வேணும், அடுத்து ஏசங்கன் நடித்த திரைப்படம் கனியில ஆரம்பமாக வேணும். ஓம், அது சொல்லு. கன்னிமுத்து பாப்பா. ஓகே, கன்னிமுத்து பாப்பா வந்து ஏசங்க நடித்த திரைப்படம். ஓம் ஓம், நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அதாவது அவர் வந்து சிவகுமார் நடித்த திரைப்படம் சொல்லி இருந்தார், ஏசங்க நடித்த திரைப்படம் சொல்லி இருந்தார். நீங்க சொல்ல வேண்டியது சிவகுமார் நடித்த திரைப்படம் கனியில முடிய வேணும். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். ஏன்னு தெரியவில்லை, யாரோ வந்து வந்து செல்லுகிறார்கள். தொலைபேசியை துண்டித்து விட்டு யார் வேணுமென்று செய்கிறார்களோ, இல்லாட்டி உங்களுடைய தொலைபேசியில் ஏதாவது தவறு இருக்கலாமோ தெரியவில்லை. இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் குணநாகிய பசுபதி.
2: ஓ, நான் இப்ப அந்த துண்டிக்கல,
0: என்ன வந்து வந்து துண்டித்து விடுகிறார்கள்.
2: நெல்லிக்கனி,
0: நெல்லிக்கனி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: ஓ, நன்றி. நீங்க முதல் சொன்ன தரவும் சரியா தான் இருக்கு.
0: என்னண்டா
2: ஒரு படத்தை சொல்லலாம் தானே?
0: ஓ, சொல்லலாம். அதே வேளையில் நீங்கள் அவசியம் ஏற்பட்டால் நான் அந்த சொல்ல சொல்லுவேன். நான் அதுல நான் முதல் சொன்ன சொல்ல நான் சரியா சொல்லுங்கள் பார்க்கலாம். மனோகர் நடித்த திரைப்படம் ஒன்று, அடுத்த கேள்வி மக்கள் திலக நடித்த திரைப்படம் ஒன்று. அப்ப எப்படி நீங்கள் சொல்லுவீங்கள் பதில் சொல்லாமல்?
2: அப்படி நான் அதை இல்ல சொல்ல சொல்ல போறேன். இவ நீங்கள் புத்தி என்று சும்மா சொல்றீங்க என்று வச்சுக்கொள்ளுங்க, நடிச்சாலும் சொல்லலாம் என்று நினைச்சேன். அப்படி
0: சரி சரி, இது வந்து சொல்லி சொல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது.
2: சரி, நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் சுபா.
3: நான் வந்து நெல்லிக்கனி தான் வந்தேன்.
0: சரி சரி, அப்ப இதுவும் ஒரு திரைப்படம் தான். உங்களுக்கு கூடுதலா படத்தில அனுபவம் உண்டு சுபாக்கு. சரி, கேட்கிறேன் சுபா, உங்களுக்கான சொல்லு வந்து நான் தரப்போகிற சொல்லு வந்து இதுக்கு என்ன இதுக்கு நான் நான் எடுத்து வைக்கல சொல்லு, அப்பதனால உங்களுக்கு தருகிறேன், பிரச்சனை இல்லை. என்ன ரோஜாவனம்? ரோஜாவனம் சுபா, நான் பதிலிய சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ரோஜாவன்று சொல்றதுக்கு நான் ரோஜாவனம் என்று சொல்லிட்டேன். ஓமோம், சரி நீங்க அடுத்த தடவை சொல்லுங்க. ரோஜாவன் சொன்னீங்களா? இப்ப ரோஜாவில முடிகிறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: இப்ப ரோஜா வனம் சொன்னா அடுத்தது வனம் என்றால் புதிய வானம் இல்ல இல்ல வனம் இது வனம் வனத்தில வந்து வருதில்ல வனத்தில ரோஜா வனம் சொல்லியாச்சு. வனம் வனம் படம் இருக்க தெரியல. வனத்தில நடிச்ச வரம் தெரியல. வனத்துல வருதில்ல வனம்
0: வருதில்லையா?
2: ஓ ரோஜா வனம் வந்துட்டு தாங்க. வனத்தில யாரு நடிச்சாலும் பார்க்கலாம் தெரியாது. வெனத்துல என்னன்னு தெரியல. வெனம் அங்கால தெரியாத அங்கால வருதில்ல சொல் பின்னுக்கு.
0: ஓ அது வெனாதுதான் என்ன கேட்டால் அது வந்து நான் முதல் கொடுத்த ரோஜாவைத்தான் கொடுக்கணும் உங்களுக்கு. நீங்க வெனம் எடுத்தீங்க, நீங்க ரோஜாவை சொல்லுங்க. ரோஜா அதாவது நீங்க ரோஜா வெனம்னு சொல்லிட்டீங்களா? அப்ப இது நடித்தது வந்து கார்த்திக் நடித்த திரைப்படம் ஒன்று. கார்த்திக் நடித்ததான் ரோஜா வெனம் சொல்லிட்டீங்க. அடுத்த ராம்கி நடித்த திரைப்படம் சொல்லுங்க. ரோஜாவில முடிய வேணும்.
2: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம். நீங்க தடுமாற்றமா செய்யறீங்க?
0: இல்ல தடுமாற்றம் இல்ல, நான் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த சொல்லி சொல்லுகிறேன். நான் இந்த முறை நான் எழுதி வைக்கல அந்த சொல்லு, அப்ப அதனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமா பேர். இப்ப ஓகே, சரியா? நீங்கள் இப்ப ரோஜா வேணும், ரோஜாவில முடிகிற சொல்லுன்னு சொல்லுங்க. காட்டு ரோஜா இல்லை, காட்டு ரோஜா இல்லை, அதாவது ராம்கி நடித்த திரைப்படம்.
4: திரைப்படம்
0: யார் சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமா. ரோஜாவில முடிகிறது. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். சரி, பிரச்சனை இல்ல சிவா. கமலமணி அவர்கள் சொன்னதையும் எடுத்துக்கொள்வோம் சிவாஜி. ராமி நடித்த திரைப்படம் வந்து இரட்டை ரோஜா திரைப்படம், இரட்டை ரோஜா. அடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய சொல் வந்து புன்னகை. புன்னகையா? சொல்லக்கூடிய சொல் வந்து புன்னகை. முதல் கேள்வி, சிவகுமான் நடித்த திரைப்படம் ஒன்று. புன்னகைக்கு இல்ல, புன்னகைக்கு வேற சொல்லு. ஓகே, முதல் கேள்வி சிவாஜியின் திரைப்படம். இப்ப கேட்டிருந்தார் இல்ல கமலவேணி அவர்கள், சிவாஜியின் திரைப்படம். முதல் கேள்வி சிவாஜியின் திரைப்படம், அதாவது புன்னகை. புன்னகை, புன்னகை தான் அந்த சொல்லு. புன்னகையில முடிய வேணும், அடுத்தது புன்னகையில ஆரம்பிக்க வேணும். அடுத்தது குணாலின் திரைப்படம் ஒன்று. குணாலின் திரைப்படம் ஒன்று. சிவாஜியின் திரைப்படம் புன்னகையில முடியணும், குணாலின் திரைப்படம் புன்னகையில ஆரம்பிக்க வேணும். சியாமலா வந்திருந்தீங்க, உங்களை இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம் சியாமலா.
5: வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா.
5: என்ன இவர் நடிச்சது? வணக்கம் வணக்கம்.
0: ஓம்
5: புன்னகை தேசம் என்று சொல்றேன்.
0: ஓம் குணால் நடித்தது புன்னகை தேசம்.
5: மற்ற புன்னகையில முடியணும்.
0: ஓம் முன்னகையில முடியும், முடியணும்.
5: என்ன படம் புன்னகை?
0: சிவாஜி நடித்தத
5: புன்னகை அரசி என்று வந்தது ஆனா சிவாஜியிட இல்ல.
0: புன்னகை அரிசி பட்டம், பட்டம் கே ஆர் விஜயாக்கு பட்டம் புன்னகை அரிசி.
5: நடிச்சபடியா
0: இருக்கும் நினைக்கிறேன். எத்தனையோ படங்கள், எத்தனையோ சும்மா சும்மா பேர்ல எல்லாம் வந்திருக்கு தானே.
5: ஓகே,
0: நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: எனக்கு தெரியல புன்னகை சிவாஜி.
0: ஆமா, புன்னகையில முடிய வேணும்,
2: புன்னகையில முடிய வேணும். சரிதான் நீங்க சொல்றது. எனக்கு புன்னகை மன்னன் தெரியும், அது ஜெமினின்ற
0: சிங்கார புன்னகை. நிறைய படம் இருக்கு புன்னகையில முடிகிறது. நான் கேட்டது
2: சிவாஜி
0: நடித்த திரைப்படம் கேட்கின்றேன்.
2: வாபஸ் வருகிறேன்.
0: வாபஸ் வருவீங்களா?
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து பைபாவுடாக கமலமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம், வணக்கம் கமலமணி அவர்கள்.
6: மோகன புன்னகை.
0: வாழ்த்துக்கள். பாத்தீங்களே, சிவாஜி கணேசன் திரைப்படம் சொன்ன உடனே அவருக்கு தெரிந்து விட்டது மோகன புன்னகை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
7: ஹலோ.
0: ஓம் வணக்கம் மதனி மோகன்.
7: எங்கதான் கட்டா போச்சாக நானும் இந்த மோகன முன்னைக்கு தானே ஓடி சேர்ந்தேன்.
0: சரி சரி, ஓகே, வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கான சொல் வந்து நான்.
7: நானா?
0: ஓம். முதல் கேள்வி, முதல் தரவு சிவகுமார் நடித்த திரைப்படம்.
7: நான்ல தொடங்குதா?
0: ஓம், நான்ல முடியுது. சிவகுமார் நடித்த திரைப்படம் நான்ல முடியுது.
7: முடியுது.
0: அடுத்த கேள்வி, ரஜினி நடித்த திரைப்படம் நாள்ல ஆரம்பிக்குது.
7: நானவன் இல்லை.
0: இல்ல, ரஜினி நானவன் இல்லை நடித்தவரா?
7: ரஜினி தெரியல. நான்
0: நாள்ல ஆரம்பிக்குது.
7: நான் அவன் இல்லை.
0: இல்ல,
7: படம் ஒன்று தெரியாது.
0: நான் அவன் இல்ல, ரஜினிட இல்ல.
7: ஓகே, நேற்று என்ன எனக்கு தெரியல.
0: நன்றி, வணக்கம். முதல் தரவு சிவகுமார் நடித்த திரைப்படம் நாள்ல முடிய வேணும். அடுத்த கேள்வி, ரஜினி நடித்த திரைப்படம் ஒன்று நாள்ல ஆரம்பிக்க வேணும். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்,
2: வணக்கம். நான் வாழ வைப்பேன்.
0: நான் வாழ வைப்பேன். யாருடைய? சிவாஜி சொல்றீங்களா? சிவகுமார்த்தியா? இதுல சிவாஜி சிவாஜி. நான் வாழ வைப்பேன், அது சிவாஜி நடித்த திரைப்படம்.
2: ஓ, நீங்களா கேட்டீங்க?
0: நான் இப்பொழுது கேட்டது முதல் சிவகுமார் நடித்த திரைப்படம் நான்ல முடிய வேணும்.
2: ஓ,
0: அடுத்தது ரஜினி நடித்த திரைப்படம் நாள்ல ஆரம்பிக்க வேணும்.
2: ஆரம்பிக்க நான் சிவப்பு மனிதனோ தெரியல கணக்கே. ஐயோ, ஒண்ணும் வருது இல்ல, போங்கோ. சரி
0: சரியா? ஓகே, நன்றி. அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
8: சிவகுமார் நடிச்ச படம் சொல்லியாச்சும்?
0: இல்ல, சொல்ல இல்ல.
8: அது நான் அடிமையில உண்டு ரஜினி.
0: ஓகே, நான் அடிமையில ரஜினி. நான் ஆரம்பிக்கிறது சிவகுமார் நடித்த திரைப்படம்
8: என்ன? அது கடைசியில முடிய ஒண்ணு என்ன, இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த படமே இருக்க ஒண்ணு பேர் பேருக்கு எனக்கு தெரியல. நான்
0: வைக்கிறேன்,
8: சரியா இருக்கும், மற்றது தெரியும்.
0: ஓகே, ஒன்றுக்கு சொல்லியிருந்தீர்கள், நன்றி, வாழ்த்துக்கள். அவர் நான் அடிமையில் சொல்லியிருந்தார் தேவி என்றன். அதாவது நாளில் ரஜினியின் திரைப்படம், நாளில் முடிகிற திரைப்படம் வந்து நாளில் ஆரம்பிக்கிற படம் ரஜினியின் திரைப்படம் நான் அடிமை இல்லை. அடுத்து நீங்களுக்கு சொல்ல வேண்டியது நாளில் முடிகிறது சிவாஜி கணேசன் இந்த சிவகுமார் நடித்த திரைப்படம். வணக்கம். வணக்கம் சியாமலா.
5: வணக்கம்.
0: ஓம் வணக்கம்.
5: நானா?
0: ஓம், நீங்களே தான். நானே தான். வாழ்த்துக்கள். இன்று நீ, நாளை நான். சரி, நாளை நான். கேக்குறது கேக்குறது. வாழ்த்துக்கள் ஷியாமலா. வாழ்த்துக்கள் ஷியாமலா, நன்றி. ஷியாமலா
9: நாளைக்கு நான் இன்றைக்கு நீங்க
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். என்னாச்சு உங்களுடைய தொலைபேசிக்கு? நேரம் சரியாக 6:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம். இன்று நீ நாளை நான் சொல்லுவோம் என்று வந்த நான்.
0: ஓம் அது தேவியார் சியாமலா சொல்லிவிட்டார். அப்ப 50-50 நான் அடிமை இல்ல தேவி என்று சொல்லி இருந்தார் சியாமலா.
10: எனக்கு 25 சியாமலா.
0: 25
10: சியாமலா சொல்லிட்டா நானும் சொல்ல வந்தேன். அப்ப அவாக்கு 25 கொடுங்க.
0: ஓகே ஓகே சரி சரி, அது பரவாயில்ல. சியாமலா சொல்லுவார், அதை கொடுங்க அப்படி என்றும்.
10: நேயருக்கு கொடுத்து வாங்கல்லவா?
0: என்ன
10: மட்டும் கேளுங்க பாப்பா.
0: உங்களுக்கான சொல்லு வந்து பணம்.
10: பணம்
0: முதல் கேள்வி. பாலாஜி நடித்த திரைப்படம் ஒன்று பணத்துல முடிய வேணும். அடுத்த கேள்வி. ராமராவ் நடித்த திரைப்படம் ஒன்று பணத்தில ஆரம்பிக்க வேணும்.
10: பணம் படைத்தவன்
0: இல்ல, அது பணம் படைத்தவன் எம்ஜிஆர் இல்ல, எம்ஜிஆர் தெரியல, எம்ஜிஆர் சிவாஜி தெரியல, படம் கேள்விப்பட்டிருக்கிறேன். பணம் படைத்தவன்
10: பணமா பாசமா இருக்குது, அது ஆற்றப்படும்னு தெரியல.
0: அது பணமா பாசமா அண்டு வருது, பணமா அண்டு. இது பணத்தில முடிய வேணும்.
10: பணத்தில முடிய வேணும்.
0: பாலாஜி முடித்து நடித்த திரைப்படம் பணத்தில ஆரம்பிக்கிறது வந்து ராமராவ் நடித்த திரைப்படம்.
10: சரி வந்து சொல்லட்டுக்கு அடுத்த இதுக்கு வரேன்.
0: ஓகே நன்றி. நேரம் சரியாக 6:37. நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடியோடு. கண்டுபிடியில நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அந்தாதி திரை, திரை அந்தாதி. அந்த வகையிலே இப்பொழுது தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் தேவி என்றன், தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கனெக்ஷன் அப்படியே
8: பணம் பந்தி இல்லையா?
0: இல்ல இல்ல, பணம் பந்தியிலே இல்லை. பாலாச்சி நடித்த திரைப்படம் ஓ விளங்குறது, ஆனால் பணம் பந்தியிலே இல்ல. பணம் முதல் பணத்தில முடிய வேணும். ஹலோ,
8: பணத்தில முடிய வேணும், பணத்தில முடிய வேணும்.
0: அது பணத்தில முடிய வேணும். பாலாஜி நடித்த திரைப்படம், பாலாஜி நடித்த திரைப்படம் பணத்தில ஆரம்பிக்கிறது. யாருடைய திரைப்படம்? ராமராவ் நடித்த திரைப்படம் பணத்தில ஆரம்பிக்கிற வேணும்.
8: ராமராவ்
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம். தெரியல, பணம் பத்தும் செய்யும்.
0: இல்ல, பணம் பத்தும் செய்யும் அது வேறு யாருடைய திரைப்படம். ஆனால் பணம் நான் சொன்னது யாருடைய திரைப்படம்? ராமராவ் நடித்த திரைப்படம்.
11: மற்றது பணத்தின முடிகிறது, கருப்பு பணம் வருமா?
0: ஆம், கருப்பு பணம் என்பது சரியான பதில். அது பாலாஜி நடித்த திரைப்படம்.
11: நீங்க எங்க உள்ளதைய கொண்டு வாருங்கள். இப்ப நடிச்சதே
0: எல்லாம் தெரியும், இப்ப நடிச்சது தெரியும், எல்லாம் தெரியும். சில பேருக்கு பழைய ஆக்களுக்கு இப்ப நடிச்சாக்கள் தெரியாதானே? இடைக்கால படம், பழைய படம்,
11: பணம் பணம் பாதாளம் பாயுமோ? பணம் ஏதோ ஒரு படம் இருக்கு.
0: இல்ல, பாதாளத்துக்கு இருக்கு
11: பணம் பாதாளம் வரையோ அப்படி இல்லையா?
0: இல்ல.
11: சரி, பணம்
0: என்றால் படித்திருக்கிறீர்களா? இப்ப நீங்க பணம் இல்ல, பணம் பத்தும் செய்யும் என்ன, பணம்
11: பாதாளம்
0: ஓம். அபுனவாஸ் கதையில நிறைய இதுகள் சந்திச்சிருக்கிறோம் அந்த பணத்தை பற்றி.
11: பற்றி
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 6:40. வணக்கம்.
12: வணக்கம்
0: வணக்கம் மதனி.
12: அந்த என்ஜி ராமராவ் நடிச்ச படம் பணம் பணம் படுத்தும் பாடு.
0: கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் வதனி.
12: பணம் தானே கெட்டிய பாட.
0: ஆமா, பணம் படுத்தும் பாடு.
12: ஆமா, நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி வதனி. அடுத்து தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். அது பதில் வந்து விட்டது.
13: வணக்கம்.
0: ஓ வணக்கம், பதில் வந்து விட்டது. நீங்க என்னத்தோட வந்தீங்க?
13: பணமா பாசமா?
0: இல்ல, பணம் படுத்தும் பாடு. ராமராவுடைய படம் பணம் படுத்தும் பாடு. பணம் படுத்தும் பாடு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
13: தேஞ்சு போச்சு.
0: அப்படியா? சரி சரி, ஓகே. இப்ப அடுத்த தரவு தருகிறேன் உங்களுக்கு. இப்பொழுது ஒரு தரவு தருகிறேன். நீங்கள் இப்ப சொல்லுங்கள்.

0: ராஜாதி என்று வருது. ஓ, ராஜாதி ராஜா என்று வருது, ஆனால் இல்லை, அது வேறே. அடுத்தது வந்து அடுத்த திரைப்படம் ஒன்று நீங்கள் ராஜாவில் ஆரம்பிக்க வேணும். மக்கள் திலகன் நடித்த திரைப்படம். நன்றி, அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வந்துட்டேன், காணால் படத்தை
0: காணவில்லையா?
1: சொல்லுங்கள்.
0: உங்களுக்கான அதாவது தரவு வந்து முதல் ரஜினி நடித்த திரைப்படம் ராஜாவில முடிய வேணும். எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் ராஜாவில ஆரம்பிக்க வேண்டும். ராஜா சின்ன ராஜா இல்லை, அது ரஜினியின் அல்ல. கண்டபடியும் சொல்லலாம். நீங்கள்
1: ரோஜா படத்துல நீங்கள்
0: கண்ட ராஜாவையும் சொல்லலாம், கண்ட ரோஜாவையும் சொல்லலாம். நன்றி, அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பிலே இருக்கிறீர்கள், வணக்கம். இது வந்து வேணும் என்று செய்யற மாதிரி இருக்கு, இணைப்பிலே இருந்து கொண்டு சத்தம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்து பைபர் ஊடாக ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா. ஒன்று ரஜினின்ற கேட்டீங்க, மற்றது என்ன கேட்டீங்க?
0: எம்ஜி ராமச்சந்திரன் ராஜாவிலே ஆரம்பிக்க வேணும்.
2: என்ன இது, குப்பத்து ராஜாவும் ரஜினியின் படம் தான்?
0: குப்பத்து ராஜாவா?
2: ஓ, மற்றது நீங்க கேக்குறேன்னு நினைக்கிறேன். போக்கிரி ராஜாவா?
0: போக்கிரி ராஜா இல்லை, இன்னொன்று
2: வச்சிருக்கிறது போ, அதுக்கும் ரஜினியின் தான். எல்லாம் தண்ணி காட்டு ராஜா இருக்கு.
0: தனிக்காட்டு ராஜா, தனிக்காட்டு ராஜா தான் நான் வைத்திருக்கிறேன் ஷியாமலா. ரஜினியின் திரைப்படம்.
2: போக்கிரி ராஜாவும் இருக்கு, குப்பத்து ராஜாவும் இருக்கு, எல்லாம் ரஜினியின் படம்.
0: ரஜினியின் திரைப்படம், சரி. நான் தனிக்காட்டு ராஜா தான் எடுத்து வைத்திருந்தேன். அடுத்து எம்ஜிஆர் திரைப்படம் ரஜினியில் ஆரம்பிக்கிறது, ராஜாவில் ஆரம்பிக்கிறது.
2: ராஜாவில் ஆரம்பிக்கிற ராஜா சின்ன, அது அதுவும் ரஜினியின் படம் தான். ராஜா சின்ன,
0: இது எம்ஜிஆர்.
2: எம்ஜிஆர் சிறிய நாட்டில் நிமலிட்ட தம்போகணும்.
0: நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
3: எம்ஜிஆர் ராஜா தேசிங்,
0: வாழ்த்துக்கள். ராஜா தேசிங்,
3: குப்பத்து ராஜா ரஜினின்றதானே?
0: ஓ, இப்ப ஷியாமலா சொல்லி இருந்த குப்பத்து ராஜா, மற்ற போக்கிரி ராஜா,
3: தனிக்காட்டு ராஜா, ராஜாவின் ராஜா, ராஜாதி ராஜா. சரி,
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள், வணக்கம். வணக்கம் தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
4: கேளுங்க பாப்பா, நான் தேசிங் ராஜா, ராஜா தேசிங் ராஜா.
0: தேசிங் ராஜா, ராஜா தேசிங் ராஜாவோட வந்தீங்கள், ஓகே. உங்களுக்கான சொல்லு
4: தேசிங் ராஜா,
0: உங்களுக்கான சொல்லு வந்து இருவர். ஓகே, உங்களுக்கான சொல் முதல் கேள்வி, டி ஆர் மகாலிங்கன் நடித்த திரைப்படம் ஒன்று இருவர்ல முடியவேணும். டி ஆர்
4: மகாலிங்கன்
0: இருவர்ல முடியவேணும். அடுத்த சொல் வந்து சிவாஜி நடித்த திரைப்படம்.
4: அது இருவர் உள்ளம், அது தெரியும்.
0: எனக்கு
4: தெரியா,
0: தெரியாதா?
4: நாம் இருவரா? நாம் இருவரா?
0: நாம் இருவர், நாம் இருவர். வாழ்த்துக்கள், மகாலிங்கன் நடித்தது. வாழ்த்துக்கள், நன்றி,
4: நன்றி,
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 6:47 நீங்கள் இணைந்திருப்பது

0: கண்டுபிடி நிகழ்ச்சியோடு கண்டுபிடி நிகழ்ச்சியில் திரை அந்தாதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லிதான்.
0: வணக்கம்.
1: அது கொஞ்சம் நினைவில இருக்குது. என்ன அடிக்கடி இந்த நாமிருவர்ன்னு சொல்லி இந்த பாட்டுகளும் போடுறவையால் அதால அது நினைப்பு இருந்தது. இது தெரியும் தானே, அது சிவாஜியின் ஆண்டு அவ கண்டுபிடிக்கலன்ட்டு ஓடி வந்தான்னு சொல்லி போட்டாவா?
0: ஓம் சொல்லிட்டா.
1: அப்ப என்ன கொண்டு கேளுங்க பாப்பன்.
0: உங்களுக்கு என்ன சொல்லு வந்த அண்ணன்.
1: அண்ணன்
0: முதல் கேள்வி, மக்கள் திலகன் நடித்த ஒரு திரைப்படம். அடுத்த கேள்வி, நடிக திலகன் நடித்த ஒரு திரைப்படம்.
1: என்ன ஒரு படம் இருக்குது
0: எம்ஜிஆர். வாழ்த்துக்கள்.
1: மற்றது
0: சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம் அண்ணன்ல ஆரம்பிக்க வேணும்.
1: அண்ணனோட கோயில்.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர் வணக்கம்.
2: இரண்டும் எனக்கும் தெரியும்.
0: தெரியுமா உங்களுக்கு?
2: அதான் நானும் இல்ல எனக்கு பரவாயில்ல கேளுங்க பாப்பா.
0: உங்களுக்கான அந்த ஆதி கல்யாணம். முதல் கேள்வி, நடிகர் திலகன் நடித்த திரைப்படம். அடுத்த கேள்வி, இதுவும் நடிகர் திலகன் நடித்த திரைப்படம்
2: தான்.
0: கல்யாணிக்கு கல்யாணம். கல்யாணிக்கு கல்யாணம் இல்ல, கல்யாணிக்கு கல்யாணமா? என்னது கல்யாணத்துக்கு கல்யாணம் இல்ல,
2: கல்யாணிக்கு கல்யாணம்.
0: கல்யாணி என்று வருது, அது கல்யாணம் இல்லையே. கல்யாணிக்கு கல்யாணமா முடிவடைகிறது?
2: கல்யாணத்துக்கும் ரெண்டும் சிவாஜி தானே கேட்ட நீங்க.
0: சிவாஜியா? சரி பார்ப்போம்.
2: ரெண்டும்
0: நடிகர் திலகன் தான். நான் வெட்டிருக்கிறது வேறு எங்கும்.
2: சரி சரி, கல்யாணத்துல முடிய வேணும். ஒன்று கலாட்டா கல்யாணம்.
0: வாழ்த்துக்கள். அது சிவாஜி நடித்த. அடுத்தது சிவாஜி.
2: அடுத்து சிவாஜி கல்யாணத்துல தொடங்க வேணுமே. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி.
0: வாழ்த்துக்கள்.
2: எத்தனை மனைவி இருக்கு கல்யாணத்துல? யாராருன்னு தெரியாது. சிவாஜி ஒண்ணு.
0: சிவாஜி நடித்த திரைப்படம் தான் கேட்டு.
2: ஓ அதுதான் எங்களுக்கு இது எல்லாம் ஞாபகமே. இந்த படம் கண்ட பேர்கள் ஒரு அளவு தெரியும். சரி நன்றி.
0: நன்றி நன்றி வணக்கம். அடுத்தது வந்து கொடி. கொடியில ஆரம்பிக்கிறது, கொடியில முடிகிறது, கொடியில ஆரம்பிக்கிறது. அதாவது கொடியில முடிகிற சொல்லு வந்து தியாகராஜா பகவதர் நடித்த திரைப்படம் ஒன்று. அதாவது தியாகராஜா பாகவதர் நடித்த திரைப்படம் ஒன்று. அடுத்தது ரஜினி நடித்த திரைப்படம் கொடியில ஆரம்பிக்க வேண்டும். தியாகராஜா பாகவதர் நடித்த திரைப்படம் கொடியில முடியவனும் சரி தேவி என்றனை கேட்டு பார்ப்போம். வணக்கம்.
3: எனக்கு தியாகராஜ பாகவதர் நடிச்சது தெரியாது. கொடியில
0: இல்ல இல்ல
3: நடித்தது. சில வழியில் இந்த தேசிய கொடியும் அதான் இருக்கு. நாம என்ன தேசிய கொடியில
0: கொடியில ஆரம்பிக்க வேணும். ரஜினி நடித்த திரைப்படம், தியாகராஜ பாகவதர் நடித்த திரைப்படம் கொடியில முடிய வேணும்.
3: கொடியில ஆரம்பிக்கிறதா தெரியாது. ரெண்டும் தெரியாது.
0: ரெண்டும் தெரியாதா?
3: தெரியாது.
0: அடுத்தவருக்கு விடுவோம். என்ன? நன்றி. அவரை தொடர்ந்து இணை இருப்பவர் வணக்கம்.
2: தியாகராஜ பாகவதர் நடித்தது பவளக்கொடி.
0: வாழ்த்துக்கள்.
2: அடுத்தது வந்து கொடியில தொடங்குறது வந்து கொடி பறக்குது.
0: கொடி பறக்குது என்பது சரியான பதில். பவளக்கொடி கொடி பறக்குது. இப்ப பாத்தீங்களா, இப்ப வருது படம் எல்லாம். என்ன
2: படம் எல்லாம் வருது? கேக்கதானே வருது. நன்றி நன்றி.
0: ஓகே நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். என்ன ஒன்று
0: கேளுங்க பாப்பா. உங்களை ஒன்று கேட்க போகிறேன். உங்களுக்கான சொல்லு வந்து பருத்தி. முதல் கேள்வி, பிரசாந்த் நடித்த திரைப்படம். ஓம் பருத்தியில முடிகிறது. அடுத்த கேள்வி, கார்த்தி கார்த்தியா கார்த்திக் இல்ல கார்த்தி நடித்த திரைப்படம்.
1: ஒன்று பருத்தி வீரன்.
0: ஓகே
1: கார்த்திக் இந்த படம்.
0: கார்த்திக் இல்ல கார்த்தி
1: கார்த்தி அந்த
0: சிவகுமாரி மகன் கார்த்தி. ஓகே
1: செம்பருத்தி.
0: செம்பருத்தி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அடுத்து சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
4: வணக்கம். இந்த ரெண்டு படமும் எனக்கு தெரிஞ்ச படம்.
0: அப்படியா? கொடி பறக்குதும் என்ன செம்பருத்தியும் பருத்தி வீரன்
4: நான் அடிச்சேன்.
0: ஆஹா, விஜயன் நடித்த திரைப்படம். விஜயன் தெரியுமா? விஜயன்,
4: விஜயன்
0: இந்த படம் நடித்தவர். அது நிறமாறாத பூக்கள் நடித்த, பூக்கள் நடித்த விஜயன். அடுத்தது பாண்டியன் நடித்த திரைப்படம். பாண்டியன் நடித்த திரைப்படம் வீடில் வீடில முடிய வேணும்.
4: வீடு மனைவி மக்கள் உண்டு.
0: வீடு மனைவி மக்கள் அது விஜயன் நடித்தது இல்லை ஷியாமலா?
4: விஜயன் இல்ல, பாண்டியன்.
0: ஓ, பாண்டியன் நடித்தது. ஓ, வீடு மனைவி மக்கள். வாழ்த்துக்கள்.
4: மற்றது விஜயன் நடித்த படம் அது
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.

மற்றது வீடு சொல்லிவிட்டார். இப்போ சியாமலா வீட்டில் முடிகிறது. வந்திருப்பவர் வணக்கம்.

0: வணக்கம் சியாமலா.
1: என்னட்ட கேட்டதுக்கு நானே சொல்லுறேன்.
0: ஓகே,
1: வாடகை வீடு என்று சொல்றேன்.
0: வாடகை வீடு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஓம் ஓம் கேக்குறது. வாடகை வீடு என்பது சரியான பதில் சியாமலா.
1: நன்றி.
0: நிரப்பீட்டீர்கள். 100 புள்ளிகள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: சார், இது இந்த இதனுடைய தரவு அந்தாதி, அதாவது திரை அந்தாதி நிறைவு பெற்றது. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யும் என்று நினைக்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம், ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: வணக்கம் சோபிதா.
0: ஓ, வணக்கம. குண நான்
1: இப்ப வீடுல தொடங்குறதுக்கு என்ன பாத்து சியாமலா சொன்னவா?
0: வீடு மனைவி மக்கள்
1: அதான் நானும் எடுத்துட்டு வந்தேன்.
0: ஆ, அப்படியா? அப்ப திரையில நீ கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு என்ன
1: தெரியும், கல்யாணம் செய்துக்கோ, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, என்ன கலாட்டா கல்யாணம், கல்யாணத்தின் எத்தனை இருக்கு. சரி, அது இதுக்காக நீங்க என்ன இப்ப கேட்க போறீங்க?
0: என்ன 4 நிமிடம் இருக்கிறது, நிகழ்ச்சி நிறைவு செய்ய.
1: சரி, அப்ப அப்ப உங்களோட நிகழ்ச்சி தொகுப்புக்கு வாழ்த்துக்களை கூறுவதா?
0: நன்றி, நன்றி.
1: சரி, நன்றி கூறி
0: விடவது. நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம.
1: நன்றி, வணக்கம்.
0: நல்லது இத்துடன் நிறைவு பெறுவது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொடரும் விளம்பர இடவில் தொடர்ந்து விளம்பரம் இருக்கிறது. மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள்:

அரசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82 0-3 அல்லது 0-6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 0-1-92-99-61-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

நேரம் சரியாக 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மக்களின் முதன்மையான பிரச்சினையாக உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக கண்டறிந்து அவற்றை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்புகுமார திசா நாயக்கா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 12ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை வரும் ஜூன் மாதம் 1ஆம் அல்லது 2ஆம் வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டுவர உள்ளோம். அதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முன்னைய ராஜபக்ச அரசாங்கங்களின் நிர்வாக சீர்கேடுகளை விட தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற நிதி மேலாண்மை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்திடமாக உள்ளதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் மன்னப்பர் சோதனையை முன்னெடுத்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதிமான் பசந்த அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். விபுதிரகல உரிமையக் கட்சியின் தலைவர் உதயகம்மன் மீள வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குளியாப்பிட்டிய காவல்துறை நிலையத்துக்கு சென்றுள்ளார். சிறுமி ஒருவரை கடத்திச் சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சிறுமியின் தாய் நேற்று காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த மட்டக்களப்பிலுள்ள பிறவில உணவகம் ஒன்றுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பிரதான தொடருந்து பாதையில் இடம்பெற்ற தடம் புரள்வு காரணமாக அந்த பாதையின் ஊடான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் காங்கிசுந்தரைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இயக்கப்படும் பயணியர் கப்பல் நேற்று இரவு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்துள்ளது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிர்வரும் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. முசல் லாப தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கோச் கமசலாப தோட்ட முகாமையாளர் விடுதிக்குள் நேற்று அதிகாலை புகுந்த 6 பேர் கொண்ட ஆயுதம் ஏந்திய கும்பல் அங்கிருந்த காவலாளிகளை கட்டி வைத்துவிட்டு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளது. கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குன்னாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் அசாவுதீன் மொய்னுதீனின் கட்சி உறுப்புரிமை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. மாவிள்ளையில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு வாகன பயிற்சி வழங்க முற்பட்ட போது அதே வாகனத்தில் மோதி 86 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் இடம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாத்தரை கிரிந்தே காவல்துறை பிரிவுக்குள்பட்ட குறுகொடல்ல கடற்கரையில் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பலாங்குடி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஸ்ரக போதைப் பொருள் நாட்டுக்கு கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இருந்து அதிகாலை தீப்பிரவில் ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் மருந்து கலைஞ்ச சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளை முறையாக மூவாயுத்தம் செய்வதற்கான விசேட மறுசுழற்சி நிலையம் நேற்று முற்பகல் ஏக்கல் தொழிற்பேட்டையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க திணைக்களத்தில் 37 ஆண்டுகள் நீண்ட சேவையாற்றிய அதன் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொட கடந்த மே 5ஆம் தேதியுடன் தனது பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றுள்ளார்.
இந்திய செய்திகளில் மூன்றாவது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மை விவகாரத்தில் திருப்தி அடையாததால் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காதால் விஜய் பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய தினத்துக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் மக்களிடமே சென்று விடுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத குதிரை பேரு நடப்பதாக திமுக எம்பி வில்சன் பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியடைந்த திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோத்த காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 14 நிர்வாகிகளை திமுக நியமித்த நிலையில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வரும் 5 வாக்குகள் பதிவினால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் எஸ் ராஜா சுப்பிரமணி அடுத்த முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ ரீதியிலான மோதலின் போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக தொழில்நுட்ப உதவியை வழங்கியதாக சீனா முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியா நேபாளம் இடையே உள்ள எல்லை பிரச்சினையை ராஜீசிய வழியில் தீர்த்துக் கொள்ள நேபாளம் விரும்புவதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து எம்பி கோண்டியஸ் சவுசு கப்பலில் உள்ள 2 இந்திய மாலுமிகளுக்கு கண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருமலை ஏழுமலையான ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்று வழிபட்டுள்ளார். உலகச் செய்திகளில் வேற்றுக்கிரக வாசிகளுக்கு தொடர்புடைய பறக்கும் தட்டுகள் குறித்த புதிய ரகசிய கோப்புகளை அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை வெளியிட தொடங்கியுள்ளது. பிரிட்டனில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படுதோல்வி கண்டதைத் தொடர்ந்து பிரதமர் ஹியர் ஸ்டாமர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்து வருகின்றது. ஈரானின் கெய்சும் தீவு மற்றும் கடலோர பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக சபஹா துறைமுகத்துக்கு தெற்கே நிறுத்தப்படும் அமெரிக்க கப்பல்களை தாக்கியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மத்தியிலக்கு போர் மற்றும் அதன் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து பிலிப்பைன்ஸில் நேற்று நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் தலைவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அவர் பல வாரங்களாக பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஸ்காட்லாந்து தேசிய கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்தோனேசியாவில் இணைய மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வெளிநாட்டினர் 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உலக சுகாதார நிறுவனம் நெதர்லாந்தின் KLM விமான சிம்பந்திக்கு கண்டா வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட சுமார் 20,000 பேர் அதற்கான சிகிச்சை துவங்கப்பட்டது மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் டுகோனோ எரிமலையை ஏறச் சென்ற 3 தேடி மீட்கும் பணிகள் அதிகாரிகள் இன்று தொடர இருக்கின்றனர். மலேசிய அரசாங்கம் நாட்டின் வடபகுதியில் செயற்கை மலையை பொழிய வைக்க திட்டமிடுகின்றது. கென்யா வனவிலங்கு காப்பகத்தில் இறந்த தாயை கட்டி தழுவியபடியே பரதவித்த நீர் யானை குட்டி மீட்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் மனித இயந்திரம் ஒன்று இப்போது பௌத்த துறவியாக மாறியிருக்கிறது. தாய்லாந்து விலங்கியல் தோட்டத்தில் இருந்த உயிரினங்களை கையகப்படுத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பானில் இந்த ஆண்டு முதன்முறை ஒருவர் கரடி தாக்கியதில் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்தியில் IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அமாறு வெற்றி பெற்றுள்ளது. IPL தொடரில் 51st போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளிடையே டெல்லியில் நேற்று நடந்தது. ஐரோப்பிய லீக் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்டன் வில்லா கால்பந்து அணி முன்னேறியுள்ளது. இதுவரை ஐரோப்பிய லீக் கோப்பை வெல்லாத அணியாக இருக்கும் ஆஸ்டன் வில்லா ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிக வருமான வரி செலுத்துவோரில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முதலிடம் பிடித்துள்ளார்.
சவுதி புரோ லீக்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 100வது கோல் அடித்து அசத்தியுள்ளார். மொத்தமாக 971 கோல்கள் அடித்துள்ளார். மெக்சிகோவில் உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வி ஆண்டு சுமார் 1 மாதம் முன்னதாகவே நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 பீபா உலக கோப்பை கால்பந்து தொடரின் டிக்கெட் விலைகள் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனையை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 379.39%, இந்திய பெறுமதி 111.30%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 321.92%, இந்திய பெறுமதியில் 94.45%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.27%, இந்திய பெறுமதியில் 121.54%, ஒரு அக்கினாட்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.80%, இந்திய பெறுமதியில் 128.74%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 235.40%, இந்திய பெறுமதியில் 69.10%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பாரிஸில் ஆட்சிப்பில் அமைந்திருக்கும் பி டி கேசன்கரி, காலியல் கொண்டசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: பீதி கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: Vicky Superstore Garla Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordrugalaké Vicky Cash and Curry Paris La Chapelle Tordrugue Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
3: பாயத்திலிருந்து உடல் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: நேரம் சரியாக 7:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 8 மணி வரை திரைசை பாடல்களை கேட்கலாம்.

நேர்களே, தொடர்ந்து எமது பிரதான செய்தி அறிக்கை ஆரம்பமாகின்ற வரையில், கடந்த வியாழக்கிழமை ஒலிபரப்பப்பட வேண்டிய அரசியல் சமூக மேடையிலே இடம்பெற்றிருந்த எமது ஆய்வாளர்களில் ஒருவரான தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் தந்த கருத்துக்களை இங்கே வானிலைகளிலே தருகின்றோம். இது கடந்த வியாழக்கிழமை ஒலிபரப்பப்பட வேண்டிய நிகழ்ச்சி, தவறுதலாக கடந்த வியாழக்கிழமை ஒலிபரப்ப முடியவில்லை. தற்போது இதனை இங்கு வானிலைகளில் தருகின்றோம். எமது பிரதான செய்தி அறிக்கை ஆரம்பமாகின்ற வரையில்,

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடி.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் இங்கே மாநிலங்களிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். பாண்டியன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம்.
0: கடந்த சில வாரங்களாக நாங்கள் தமிழக தேர்தல் தொடர்பாக உரையாடியிருந்தோம். முடிவுகள் வருவதற்கு முன்பாக நாங்கள் உரையாடிய உரையாடலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். இப்பொழுது 234 தொகுதிகளுக்கு ஆன முடிவுகள் வந்திருக்கின்றன. யாருமே எதிர்பார்க்காத அளவிலே தமிழக வெற்றி கழக நடிகர் விஜய் அவர்கள் வெற்றியை தன் பக்கம் கொண்டு சென்றிருக்கிறார். அது தொடர்பாக நீங்கள் பார்க்கிற போது தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் இலங்கையா இருக்கலாம், வெளிநாடுகள் உள்ள தமிழர்கள் எல்லாம் அவருக்கான வரவேற்பை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி தானா?
2: இல்லை, நான் திமுக ஒரு படு தோல்வியடையும், அதிமுக ஆட்சிக்கு வரும், விஜய் இரண்டாவது இடமா மூன்றாவது இடமா என்பதுல எனக்கு அந்த அளவுதான் நான் இந்த கருத்து கணிப்பை எதிர்பார்த்திருந்தேன். பெரும்பான்மையான ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும், திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்றுதான் தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கருத்து கணிப்பல்ல, அது திணிப்பு, மாயை உருவாக்கி இருந்தார்கள். நான் அடித்து சொல்லிக் கொண்டிருந்தேன், கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வராது, அதிகாரத்துக்கு வராது. இரண்டாவது இடம், முதல் இடம் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும், மூன்றாவதா இரண்டாவதா என்பதுதான் விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி இருக்கும் என்றுதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் அந்த கணிப்பெல்லாம் தவிடு பொடியாக்கி விஜய் 35 முதல் 40% வாக்குகளை, இன்னும் சொல்ல போனால் அந்த வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் திமுகவினர் விலைக்கு வாங்கி விட்டார். எனக்கு இப்படி ஒரு 10 பேரை பட்டியல் போட முடியும், கோடி ரூபாய்களை கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டார்கள். அவர்கள் எல்லாம் தலைமுறை வாங்கி விட்டார்கள், வேறு தேர்தல் வேலையே செய்யவில்லை. ஆனால் என்ன அதிசயம் நடந்தது என்றால், மக்கள் அந்த விசில் சின்னத்தை தேடி பிடித்து பல இடத்தில் அந்த விசில் சின்னத்தை அழுத்தக்கூடிய பொத்தான்கள் உடைந்து போயிருக்கிறது. பல இடங்கள் கடுமையாக அதே ஒரே பொத்தானை ஆயிரக்கணக்கான பேர் வேகமாக அழுத்தி அழுத்தி அது பொத்தான் உடைந்து போனதாக கூட செய்தி வருகிறது. அப்படி அந்த அளவுக்கு வேட்பாளர் முகம் தெரியவில்லை, வேட்பாளர் யாருக்கு தெரியவில்லை, வேட்பாளர் தேர்தல் வேலை செய்யவில்லை, வேட்பாளர் களத்தில் இல்லை, வேட்பாளர் தலித் வேட்பாளர், ஆட்டோ ஓட்டுகிறவர், மூட்டை தூக்குகிறவர், கூலி வேலை செய்கிறவர், ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர், திருப்பூரில ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பனியன் தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி, இப்படி பலவே சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்த வேட்பாளருடைய முகமும் தெரியாது, பெயரும் தெரியாது. விசில் சின்னம், விஜயுடைய விசில் சின்னம் என்பது மட்டும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதன் மூலம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில வாக்கு எண்ணிக்கையை ஆரம்பிக்கிற பொழுது அரசு அதிகாரிகள் போடுகிற அந்த தபால் வாக்குகளை விஜய் முன்னிலையில இருக்கிறார். அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடிய, அதாவது அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அவர்கள் தேர்தல் பணிகளை ஈடுபடுத்தப்பட்ட காரணத்தினால் முதல் நாளே தன்னுடைய வாக்கை பதிவு செய்து விட்டார்கள். அப்போ தேர்தல் வாக்கு எண்ணிக்கிற அன்று வாக்கு பெட்டியை பிரித்து அந்த அரசு அதிகாரிகளுடைய தபால் வாக்குகளை எண்ணுகிற பொழுது விஜய் முன்னணியில் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிற பொழுது அரசு அதிகாரிகளே இந்த திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகளின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள், கடுமையான சினத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அதை தாண்டி வாக்கு எண்ணிக்கை நடக்க நடக்க விஜய் முன்னிலையில் வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, திராவிட இயக்க மண் 25 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருக்கிறது. 67 இருந்து எம்ஜிஆர் கட்சி அதிமுக ஆட்சியில் இருக்கிறது. இரண்டு பேரையுமே பெண்ணுக்கு சொல்லி விஜய் 234 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகவில்லை. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய பல பகுதிகள் இவர் மொத்தமே பிரச்சாரத்துக்கு போனது ஒரு ஏறக்குறைய ஒரு 10 தொகுதிகளுக்கு மேல் வராது. இருந்த போதிலும் வாக்காளர்கள் வாக்குகளை அள்ளி அள்ளி போட்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள், பெண்கள் செலுத்தியிருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம் இளைஞர்கள், இளைஞர்கள், வன்னியர் இளைஞர்கள், இப்படி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. 3 மணி 4 மணி 5 மணி நேரம் போக போக திமுக பின்னடைவு, அதிமுக பின்னடைவு, விஜய் முன்னேறுகிறார். 100 தாண்டி விட்டார், 108 தாண்டி விட்டார்ங்கிற பொழுது அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைந்து போன ஒரு நாள் தான் 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி. இப்படி இது வந்த பிறகு திமுக அதிமுக இரண்டு பேரும் அமைதியாகி விட்டார்கள். புதிதாக வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்தை தெரிவித்து விட்டு அவர்கள் அடுத்து 5 ஆண்டு காலம் எப்படி அரசியல் போக போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற முடிவுக்கு அதிமுக திமுக வந்து விட்டது.
0: இப்ப அந்த நேரம் இப்ப நீங்க எடுத்துக்கொண்டீர்கள், இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் வேறு, இப்பொழுது உள்ள காலம் வேறு. இப்ப நீங்க பாக்குற போது தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரி இவ்வாறான ஒரு எழுச்சியை பெற்றது? இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களோட நேரடியான ஒரு மோதல்ல இருந்தது, ஊழல் அரசு அது போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே தெளிவாக தெரியக்கூடியதா இருந்தது. மற்றது எம்ஜிஆர் என்ற ஒரு மாமனிதருக்கு வந்து முன்கூட்டியே அவர் மக்களுடைய அன்பை பெற்ற ஒருவராக இருந்தார். ஆனால் விஜயை எடுத்துக்கொண்டீர்களானால் தேர்தல் காலத்திலேயே அவருடைய மனைவியுடைய பிரச்சனைகள், அவ்வாறு அவருக்கு எதிரான பல்வேறுபட்ட சிக்கல்கள் தான் அவர் மாட்டுப்பட்டு இருந்து இந்த வெற்றியை சாதிக்கிறார் என்றால் அந்த எழுச்சிக்கு என்ன காரணமாக இருந்திருக்கிறது?
2: திராவிட இயக்கங்களின் மீது 75 ஆண்டு காலம் உள்ள கோபம். எம்ஜிஆர் எப்படி திமுகவை உடைத்துக் கொண்டு திமுகவில் உள்ளவர்களை வைத்துதான் ஆட்சி அதிகாரத்துக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு 1977 அமர முடிந்தது. அவர் 87 மரணம் அடைந்த பிறகு ஜெயலலிதா அவருடைய அரசியலே கருணாநிதி ஜீயசக்தி என்று சொல்லுவதன் மூலம்தான் அவர் உயிரோடு இருக்கிற வயது 2016 வரை கருணாநிதியை எதிர்ப்பது ஒன்றுதான் பிரதான கொள்கை. கம்யூனிசமோ அல்லது அம்பேத்கரிசமோ தமிழ் தேசியமோ இப்படி திராவிட இயக்கங்களோ பெரியார் சிந்தனையோ இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் கருணாநிதி என்ற தீயசக்தியை ஒழித்தாக வேண்டும், இப்புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, இதுதான் ஜெயலலிதாவுடைய தாரக மந்திரமாக இருந்தது. ஜெயலலிதா உயிரோடு இருந்த 1991 முதல் 2016 வரை ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஜெயலலிதா அவருடைய மூச்சுக்கு 300 தரம் தீயசக்தியை ஒழிக்க வேண்டும், தீயசக்தியை ஒழிக்க வேண்டும், இதுதான். அது முடிந்த பிறகு திமுகவை உடைத்துக் கொண்டு வெளியேறிய வைகோ பாலசாமி திமுக என்னை விடுதலை புலிகளோடு நான் தொடர்பு வைத்துக் கொண்டு அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறேன் என்று கொலைவாதக பணியை என் மீது சுமத்தி விட்டார் கருணாநிதி. நியாயம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். 6 இளைஞர்கள் மண்ணெண்ணை ஊற்றி தன்னுடைய உடல்களை தீயிட்டுக் கொண்டார்கள். இதெல்லாம் திமுக எதிர்ப்பால் நடந்தது. வைகோ பாலசாமி திமுக எதிர்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர், நடைபயணம், ஊர் உலகம் உண்ணாவிரதம், சிலை, இப்படி எல்லாம் பல தியாகங்கள். நம்ம அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் இப்பொழுது களத்தில் இல்லை என்றாலும் உழைத்து மதிப்பிட முடியாது. வேலூர் சிறையிலே அடைவிட்டு கிடந்தார், மேல மதுரை சிறையில் அடைவிட்டு கிடந்தார். ஆனால் அவர் செய்த மாபெரும் வரலாற்று தவறு திமுகவோடு மீண்டும் இணைந்தது. கருணாநிதி ராஜதந்திரம் அங்கதான் வெற்றி பெற்றது. அதோடு வைகோவை நம்பி வந்த திமுக தொண்டர்கள் திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார்கள். வைகோ மட்டும் தனியாக வெளியே வருகிறார். அதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு ராமதாஸ், ராமதாசுடைய கொள்கையை திமுகவை எதிர்ப்பதுதான் பிரதான கொள்கை, திமுகவை எதிர்ப்பதுதான் ஜெயலலிதாவோடு சேர்ந்து. அவர் பாஜக வாஜ்பாய் ஆட்சியில் திமுகவோடு சேர்ந்து மத்திய அமைச்சர், மகன் மத்திய அமைச்சர் புன்னிசாமி இப்படி அதிகாரத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு விஜயகாந்த் திமுகவை எதிர்ப்பது, என்னுடைய கல்யாண மண்டபத்தை இடித்து விட்டார்கள், தரைமட்டம் செய்து விட்டார்கள், பாலம் கட்டி விட்டார்கள், என்னுடைய அத்தனை சொத்துக்களும் போய்விட்டது. இப்படி அவர் கர்ஜித்ததன் மூலம்தான் விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக, அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக வர முடிந்தது. இப்படி வந்தவர் ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்களோடு கூட்டு வைத்துக் கொண்டு, ஜெயலலிதாவோடு கூட்டு வைத்துக் கொண்டு 14% வாக்கு வங்கிகளை வைத்திருந்த விஜயகாந்த் திராவிட இயக்கத்தோடு என்றைக்கு கூட்டு வைத்தாரோ அன்றோடு அவருடைய முகவரியும் முழுதாக அழிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு ஈழ பிரச்சனை வந்தது, தலையாய பிரச்சனை, ஈழ பிரச்சனை. இதுல சீமான் ஒரு தலைவராக உருவாகி 50 லட்சம் வாக்குகளை, எந்த பணபலம், பொருளாதார எப்படி வசதி வாய்ப்பு, சொத்து சுகம், பெரிய அறிவு, இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. ஈழத்துக்காக தேசிய தலைவர் என்னை பதவியேற்க சொல்லியிருக்கிறான், போராட்டத்தை தொடர சொல்லி, இப்படியே சீமான் சொல்லி 50 லட்சம் வாக்குகளை பெற்றார். அதுவும் திமுக எதிர்ப்பு தான். அதற்கு பிறகு விஜய், தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக. இதை தாண்டி திமுகவுடைய பிரபலமான ஊழலர்களையோ அவர் எதையுமே மையப்படுத்தவில்லை. இருந்தாலும் திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு அதிகார மையம் தெரிகிறது, ஒரு வெளிச்சம் தெரிகிறது. இந்த சுனாமி, அரசியல் சுனாமி திமுகவை மட்டும் தாக்கி கரை கொண்டு போய்விடும் என்று நினைத்த பல பேருக்கு அது அதிமுகவையும் அடித்து கொண்டு போய்விட்டது. அதிமுகவும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், திமுக வாக்காளர்களிடம் பணம் கொண்டு போய் சேர்த்தது, அதிமுக வாக்காளர்களிடம் பணம் கொண்டு சேர்த்தது. ஒரு நண்பர் சொல்லுகிறார், நீங்க லீமா ரோஸ், அதாவது லாட்ரி மார்டின் மனைவியுடைய தொகுதியான லால்குடியில் 25,000 ரூபாய் ஒரு வாக்கு, 7,000 கோடி ரூபாய் வரி கட்டுகிற அந்த லீமா ரோஸ் உடைய கணவர் மனைவியுடைய தொகுதிக்கு ஒரு வாக்குக்கு 6 வாக்கு ஒரு நண்பருடைய உறவினர் வீடுகளுக்கு இருந்திருக்கு, 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். இப்படி பணம் மழையை குட்டினார்கள். இதையெல்லாம் வாங்கி கொண்ட மக்கள் விசிகளுக்கு வாக்களித்திருக்கிறார். இதுதான் திராவிட இயக்கத்தின் மீது கொண்ட மிகப்பெரிய வெறுப்பு. அது வாக்காக மாறி சுனாமி, அரசியல் சுனாமியாக அடித்து திமுக அதிமுக இரண்டு வேலையும் கரை ஒதுக்கி விட்டது. அரசியல் கப்பல் மூழ்கி அது தரை தட்டி விட்டது என்றே சொல்லலாம். இந்த அதிசயம் தான் இப்பொழுது நடந்திருக்கிறது. இருந்தாலும் 108 இன்னொரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஆளுநரை சந்திக்க முடியும். ஆனால் ஆளுநர் இன்று விஜயை சந்தித்து 2 நாட்கள் உங்களுக்கு நான் தவணை தருகிறேன், அதற்குள் நீங்க பெரும்பான்மையை 118 நிரூபிக்க வேண்டும், இப்படி ஒரு அவகாசத்தை கொடுத்தார். ஆனால் இந்த அவகாசம் கொடுத்த பொழுது காங்கிரஸ் இந்த ஆதரவு கரத்தை நீட்டினார்கள். 5 பேர் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல 2 கம்யூனிஸ்டுகள், 2 பேர், 4, அது 9, அமமுக 1, 10. திருமாவளவனை இந்த கூட்டணியில இணைத்துக் கொள்வதற்கு திருமாவளவன் கடுமையாக முயற்சித்தான். ஆனால் முன்னாள் விடுதலை சிறுத்தைகளுடைய
0: அவர் நேற்று முன்தினம் அளித்த செவியில குறிப்பிட்டிருக்கிறாரே, எந்த காரணம் கொண்டும் தாங்கள் விஜயை ஆதரிக்க மாட்டோம் என்று செய்தியாளர்களுடைய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்திருக்கிறாரே.
2: இல்ல, ஆதரிக்க மாட்டோம் என்று அவர் அறிவிப்பிருந்தாலும் திமுக அழுத்தம் அதுதான் பின்னணி. திமுக அழுத்தத்தின் காரணமாக அவர் அது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தால் இருந்தாலும் நாங்கள் இரண்டு பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயார், பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் சட்டசபையில உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று ஒரு ரகசிய சமிக்ஞையை செய்திருந்தார். ஆனால் ஆதவ அர்ஜுனா இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் உதயநிதியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள். வன்னியரசு உதயநிதி கட்டுப்பாடு, திரும்ப சொன்னாலும் கேட்க மாட்டார், இரவோடு இரவாக ஆட்சி கவிழ்த்து கவிழ்ப்பை நடத்தி விடுவார், நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்று இவர்களுடைய ஆதரவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இதுதான் நடந்தது. அதன் பிறகு சீட்டு இந்த படம் பொய்க்கும், நாங்கள் புலியான கூட்டணி திமுக கூட்டணி என்று குரலை உயர்த்தி பேச ஆரம்பித்து விட்டார். இதுதான் நடந்தது. இதற்கு நடுவில் காங்கிரஸ் காவேகாவை ஆதரித்ததை பாஜக ரசிக்கவில்லை. இன்று காலையில் சந்தித்த ஆளுநர், உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் நாளை 8ஆம் தேதி, 9ஆம் தேதி நீங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும், இப்படி சொன்னவர் காலையில் விஜயை சந்தித்த பிறகு ஆதரவு நிலையை சொன்னவர், 2 மணி நேரத்தில் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்று பொறுப்பு ஆளுநர் கேரளாவுக்கு பயணப்பட்டு விட்டார். தமிழ்நாட்டிலே இருக்கவில்லை. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கேரளா வாசியாகிவிட்டார். தமிழ்நாட்டில் அவர் பொறுப்பு ஆளுநர் நியமிக்கப்படாமல் பாஜக பல சுத்து விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு அதிமுக ஆதரவு அளிக்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் அதிமுக தலைவர்களையே கேட்காமல் பத்திரிகையாளர்கள் சந்தித்து விட்டார். இது அதிமுகவில் பெரும் பூகம்பத்தை கிளப்பி விட்டது. யாரை கேட்டு நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லுகிறீர்கள்? அதிமுக ஆதரவு தெரிவிப்பதாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆகையால் நீங்கள் சொன்ன அந்த கருத்து உங்களுடைய சொந்த கருத்தாக பார்க்கப்படுமே தவிர கட்சியினுடைய கருத்தாக பார்க்கப்பட மாட்டாது என்று பதிலடியாக லீமா ரோஸுக்கு செய்தி சொல்லப்பட்டது. இதற்கு நடுவில் வேலுமணி புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் ஹெல்த் விஜயபாஸ்கர், கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம், 3 பேரும் கூட்டாக 27 சட்டமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து வாங்கி இவர்கள் நாங்கள் உங்க விஜயோடு கூட்டணி வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று எடப்பாடியுடைய கவனத்துக்கு போகாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் கூடுவதாக இருந்தது, அதை ரத்து செய்துவிட்டு இந்த 3 பேரும் கையெழுத்து. நாளை இந்த விஜயபாஸ்கர், சி வி சண்முகம், வேலுமணி இவர்கள் 3 பேரும் விஜயை ஆதரிப்பதாக அவர்கள் ஒரு கடிதத்தை நாளை விஜயிடம் கொடுக்க போகிறார்கள். இது அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய புயலை கிளப்பிவிட்டது. எடப்பாடியாருடைய கவனத்திற்கு இல்லாமல் எடப்பாடியார் இந்த விஜய் கூட்டணியை உறுதி செய்யாமல் வெளியில் இருந்த ஆதரவோ அல்லது ஆதரவு நிலையே இல்லாமல் இருந்தால் நாங்கள் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை உடைத்துக் கொண்டு விஜயோடு கூட்டணி வைக்க போகிறோம் என்று பொதுவெளியிலே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அதிமுக உடைகிறது, சுக்குநூறாகிறது. 3 பேர் தலைமையிலே பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ இருக்க தகுதியற்றவர். இது 12வது முறையான தோல்வி. ஆகையால் பொதுச் பொதுச் செயலாளர் தலைவர் பதவிக்கு 7 மணியை நியமிக்க வேண்டும். இப்படியான குரல் டெல்லி வழியாக, அதாவது அமித்ஷா அழுத்தம் கொடுத்து தான் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். இவர்களை பின்னணியில் இருந்து இயக்குவதே அமித்ஷா என்ற செய்தியும் தொண்டர்கள் மத்தியிலே பரபரப்பாக பார்க்கப்பட்டன. இப்படி தொடர்ந்து அதிமுகவுக்குள் குழப்பம், திமுக முதலமைச்சராக குளத்தூர் தொகுதியிலே நின்று அவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மக்களை சந்திப்பதற்காக, அவரை நன்றி கூறுவதற்காக குளத்தூர் தொகுதிக்கு போகிறார், கண்ணீர் விடுகிறார். அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் அமைச்சர் தான், புதிய மந்திரி சபையை எடுக்கிறவர் சேகர் பாபு கதறி அழுகிறார். இந்த மக்கள் முதலமைச்சரை தோற்கடித்து விட்டார்கள். நன்றி கட்ட மக்கள், எத்தனையோ உதவிகள், நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினாரே, இவரை தோற்கடித்து விட்டார்களே. இப்படி இரண்டு பேரும், சேகர் பாபுவும் முதலமைச்சரும், கண் கலங்கி கண்ணீர் விட்டு தங்களுடைய வருத்தத்தை அந்த மக்களிடம் தெரிவித்தார்கள். இதை கட்சிக்காரர்கள், திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்களும் அவர்களும் அந்த வருத்தத்தை தெரிவித்தார்கள். இப்படியாக ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சி முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியிலே நடந்தேறியது. அத்தனை மக்களும் முதலமைச்சரையாவது வெற்றிபெற வைத்திருக்கலாமே, முதலமைச்சர் தோல்வியடைந்து விட்டாரே. இப்ப யார் எதிர்கட்சியை நடத்துவது? உதயநிதி நடத்துவதா அல்லது யார் நடத்துவது? இப்படியான விவாதம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குள் குழப்பம், திமுக மீண்டும் எதிர் எப்படி எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிக்குமா, அதிகாரத்தை பிடிக்குமா என்று அது ஒரு விவாதம். காங்கிரஸ்காரர்கள் கிளம்பி நேர விஜய்க்கு சால்வை அணிவித்து, மாலை அணிவித்து, கதர் ஆடையை அறிவித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்த இந்த நிகழ்ச்சியை பாஜகக்காரர்கள் ஒரு வகையான கோபத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் மந்திரி சபையில இணைந்து கொள்ள போகிறோம், எங்களுக்கு உள்ளாட்சியை கேட்டு இருக்கிறோம், திமுகவில் நாங்கள் 18 பேர் 20 பேர் இருந்து அடைய முடியாத அந்த வாய்ப்பை விஜய் எங்களுக்கு அளித்திருக்கிறார் என்று வெளியே வந்து அவர்கள் பேட்டி கொடுத்ததை பாஜகவின் கவலையோடு பார்த்திருக்கிறார். ஆளுங்கட்சியாக நாம் டெல்லியில இருக்கிறோம், இங்கு நாம் கூட்டணி அதிமுக வெற்றி பெற முடியாமல் தோல்வியடைந்து நாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியாக வெற்றி பெற முடியவில்லை, ஆனால் காங்கிரஸ் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று அமைச்சராக போகிறார்களே என்ற கோபம் பாஜகவுக்கு. இப்படி கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை திமுக கூட்டணியின் எதிர்காலத்தில் வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஆகையால் விஜயோடு நாம் கூட்டணி வைத்துக் கொள்வோம். கூட்டணி வைத்துக் கொண்டு வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க 10% இடஒதுக்கீடை, அதாவது உள்ளாட்சி, நகராட்சி, சென்னையில இருக்கக்கூடிய மாநகராட்சி, மாமன்ற உறுப்பினர்கள் இப்படி 10% விஜய் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். ஆகையால் உதாரணத்துக்கு சென்னை தலைநகர்ல நமக்கு 20 உறுப்பினர்கள் கிடைப்பார்கள். எப்படியும் 10 தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டால் சென்னை மாநகரில் 10 இடங்களில் கம்யூனிஸ்ட் கொடி பறந்தால் நாம் அதிலிருந்து மிகப்பெரிய செல்வாக்கை மக்களிடம் பெற்று விடுவோம். அடுத்து பேரூராட்சி, ஊராட்சி தொகுதியில் பல இருக்கிற தேர்தல்களில் நாம் திமுகவை போல ஏமாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் உள்ளாட்சி அதிக தொகுதிகளில் பதவிகளை வாங்கி வெற்றி பெறலாம் என்று அவர்கள் ஒரு கணக்கு, காங்கிரஸ் ஒரு கணக்கு, கம்யூனிஸ்ட் ஒரு கணக்கு, அமமுக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவர் நேரடியாக விஜயை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு அது டிடிவி தினகரனால் மறுக்கப்பட்டு என்னோடுதான் நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று அது இப்படியான அது ஒரு குழப்பம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு குழப்பம். இப்படி தமிழக அரசியல் நகர்ந்து
0: நேற்று முன்தினம் வந்த ஒரு செய்தியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிற மாதிரியான கருத்துக்களை சொன்னதாக தெரிவிக்கப்படுகிறதான் எடப்பாடி பழனிசாமி வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்போம் என்று?
2: இல்ல, அந்த நிலை இப்பொழுது மாறி திமுக அதிமுக இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு செய்தி இப்பொழுது அது நகர்ந்து கொண்டிருக்கிறது.
0: நடைமுறைக்கு சாத்தியமா?
2: இரண்டு கட்சியும் அழிந்து போய்விடும். ஆனால் தற்காலிக அது தீர்வாக இருக்கும். அதிமுக உடைவதை தடுக்கலாம். மூன்று முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து 27 எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போய் கூவத்தூரில் வைப்பதற்கு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தடை ஏற்படுத்தலாம். மீண்டும் விஜயுடைய கட்சியினர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். இது நடக்குமே தவிர மீண்டும் ஆட்சி 5 ஆண்டு காலம் திமுக அதிமுக இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைத்து ஆளுக்கு 2.5 வருடம் முதலமைச்சராக பதவி வகிப்பது, உதயநிதி 2 வருஷம், எடப்பாடி 2 வருஷம், இப்படியான ஒரு திட்டமும் தயார் நிலையில் இருக்கிறது. ஆனால் இது சாத்தியம் இல்லை. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஒரே மேடையில் ஒரே கட்சியாக இருந்து மக்களை சந்தித்தால் இரண்டு பேரையும் மக்கள் புறக்கணிப்பார்கள். விஜய் 234 தொகுதிகளையும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும். ஆகையால் இது ஒரு தவறான ஒரு முழு உதாரணமாக இது பார்க்கப்படும். இது உதயநிதி அதை விரும்புகிறார் என்று ஒரு செய்தியும், எடப்பாடி மகன்
0: இதற்குள்ள பாரதிய ஜனதா கட்சி ஒரு அழைப்பு விடுத்ததாக, நேற்று முன்தினம் ஒரு அழைப்பு விடுத்ததாக செய்திகள் வந்திருந்தன. அதாவது எந்தவித அனைத்து கட்சிகளும் நிபந்தனையின்றி அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று.
2: பாஜகவை பொறுத்தவரை பாஜக இந்த விஜய் கூட்டணியை கடுமையாக ஆரம்பித்திலிருந்து எதிர்த்து வந்தது. அதே போல பாமக ஆதரவு அளிப்பதாக அன்புமணி விஜயை சந்திப்பதற்கு வந்தார். வந்து அவரும் பல கோரிக்கைகளை வைத்து விட்டு போனார். ஆனால் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வந்த பாமகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம் ஒரு கொள்கை வைத்திருந்ததன் விளைவுதான் ராகுலை தொடர்பு கொண்டு 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தோடு பனையூருக்கு வந்து விஜயை சந்தித்து சென்றார்கள். அது அதற்கு பிறகு இந்திய குடியரசு துணைத் தலைவராக டெல்லி இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநருக்கு தொடர்பு கொண்டு, நீங்கள் இந்த பதவி ஏற்பு வைபவத்தை 2 நாட்கள் தள்ளி வையுங்கள், அதற்குள் பல அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகிறது என்று அவர் இந்த பதவியேற்பு விழாவை ஆளுநர் அவகாசம் கொடுக்க சொன்னதாகவும், அதன் வழியாகத்தான் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்று ஆளுநர் கேரளாவுக்கு பறந்து போய்விட்டார். இதெல்லாம் பிஜேபி பின்னால் இருந்து இயக்குகிறது. குருமூர்த்தி இப்பொழுது ஒரு ட்வீட் போட்டு இருக்கிறார், விஜயை விட திமுக அதிமுக கூட்டணி ஒரு ஆரோக்கியமான கூட்டணியாக தெரிகிறது. ஆகையால் அவர்கள் பதவி ஏற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது தமிழக மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்று குருமூர்த்தி போட்ட அந்த ட்வீட் RSS பாஜக உடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி ஒருவேளை 2 பேர் ஒன்றாக ஆட்சி அதிகாரத்துக்கு போனால் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே அழிந்து போய் 234 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது.
0: நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனா இப்ப உதாரணத்துக்கு திமுகவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு தானே அவர்கள் வர வேண்டிய சூழல் இருக்கிறார், அல்லது ரெண்டு பகுதியினருமே காணாமல் போக முன்னர் நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி MGR-ஆ இருக்கலாம், வைகோவா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் அந்த கட்சிக்குள்ள இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இவர் இந்த ஒரு கட்சியின் சார்பில்லாமல் திடீரென்று வந்த ஒருதற்கு இவ்வளவு ஆதரவு என்பது ரெண்டு கட்சியினருக்கும் ஒரு பெரிய சிக்கலை, எதிர்காலத்திலேயே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே அவர்கள் நினைக்கிற போது ஓரளவுக்கு ரெண்டு பகுதியினருடைய ஆதரவாளர்களையும் தொடர்ந்து வச்சிருக்க தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா?
2: நீங்க நியாயமான கேள்விதான். அதாவது அதிமுக உடையாமல் காப்பாற்றப்படும், உண்மைதான். திமுக கட்சியில சூழ் உடையாமல் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் தொண்டர்களை பொறுத்தவரை அதிமுக திமுக தொண்டர்கள் இணைந்து வழியாற்ற வாய்ப்பில்லை. இரண்டு பேரும் ஒரு இரண்டு அதிகார மையமாக தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அதிகார மையம் அழிந்து போகும்.
0: இல்லையா, இப்ப இவர்களுக்கு இடையில ரெண்டு வருஷம் ஒருவர் முதல்வர், ரெண்டு வருஷம் இன்னொருவர் முதல்வர், ரெண்டு வருஷம் இவர் திமுகவை சேர்ந்தவர் அமைச்சர், ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அப்படி ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் ஓரளவுக்கு அத ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது விஜயை வரவிடாமல் தடுத்து விட்டார்கள் என்ற விஜய்க்கு எதிராகத்தானே அவர்கள் இதுவரையில வாக்களித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும். அப்ப அவர்கள் திடீரென்று விஜயனுடைய பக்கம் போக சாத்தியமில்லை, எங்களுடைய தலைவர்கள் திட்டமிட்டு சரியான முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரவேற்பும் ஏற்படக்கூடிய மாதிரி தானே இருக்கிறது.
2: அந்த முடிவு ஆட்சி அதிகாரத்திற்கு அமைச்சராகுவதற்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவதற்கோ அல்லது இடைத்தேர்தல் நடந்தால் அது வெற்றி பெறுவதற்கோ பதவி பெறுவதற்கு அது பயன்படும். அதிமுகவோட திமுகவாகட்டும் பதவி அமைச்சராகலாம், முதலமைச்சராகலாம், எம்எல் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பெறலாமே தவிர திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக ஒரே மேடையிலே ஒன்றாக இருந்தால் அது பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றானதை போல அது நடந்தது. இந்தியாவில விட காங்கிரசுக்கு மாற்றா பாஜக, பாஜகவுக்கு மாற்றா காங்கிரஸ், இப்படியான ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிம்பம்
0: அதை உடைத்து இன்னொரு பிம்பம் வருகிற போது இவர்களுக்கு இடையிலும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்படக்கூடிய சாத்தியம் ஏன் ஏற்படாது என்று சொல்றீங்க? அதாவது அப்படி என்னொன்று, இப்ப விஜய் மாதிரி இந்தியா முழுவதிலுமே தேசிய கட்சிகளுக்கு இடையிலான தேர்தலிலே ஒரு புதிய பிம்பம் ஒன்று வந்துவிட்டால், ஏற்கனவே பதவி நாற்காலியில இருந்த இவர்கள் இரண்டு பேரும் இணைந்துதானே அது இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போவார்கள்.
2: இரு நாள் வரை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு கருணாநிதி கட்சி ஆரம்பிச்சு இரண்டு கட்சிகளுமே கீரியும் பாம்புமாகத்தான் இவ்வளவு நாள் அரசியல் வாழ்க்கை நடந்தது.
0: அது அந்த கட்சிக்குள்ள இருந்தே வெளியில வந்தவர்கள், இது இந்த கட்சிகளோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒருவரையே எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு காலம் இந்த பதவி நாற்காலியில இருந்து அனுபவப்பட்டவர்கள் இதை விட்டு கொடுக்க கூடாது, விட்டா தொடர்ந்து அப்படியே தாங்கள் இல்லாமல் போயிடுவோம் என்றும் தங்களுக்குள்ள சிந்தித்து ஒரு நினைவுக்கு வரக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடாக இதை பார்க்கலாம் தானே.
2: மக்கள் என்ன மக்கள் நினைப்பார்கள் என்றால் இரண்டு பேருமே ஆட்சி அதிகாரத்தை பங்கு பெறுவதற்கு மாறி மாறி இரண்டு பேரும் பேசிக் கொண்டீர்கள், அடித்துக் கொண்டீர்கள், திட்டிக் கொண்டீர்கள், சட்டசபையில பல சண்டை சச்சரவு வழக்கு நடந்தது. ஆனால் பொது எதிரி என்று வந்த பிறகு இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பேசாத பேச்சு இல்லை, திட்டாத திட்டு இல்லை, ஊர்வலம் உண்ணாவிரதம் இப்படி எல்லாமே இரண்டு இரண்டு வகையாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு பதவி ஆசை புதிதாக ஒருவர் வந்துவிட்டால் அவரை நீங்க ஆள்வதற்கு ஜனநாயக முறைப்படி அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் மக்களுடைய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு வெற்றி பெற்று 108 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒருவரை நீங்கள் சுயநலத்துக்காக ஒன்று செய்கிறீர்கள் என்று கண்டிப்பாக மக்களுடைய கோபம் இவர்களுக்கு எதிராக செல்லும்.
0: இப்ப பெரும்பான்மையை பெறுவதற்காக மேலும் 10 பேரை விஜய் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சாரோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சாரோ, மற்ற கட்சிகளை விமர்சித்தாரோ, அவர்கள்ட்ட இருந்து தானே அவரும் 8 பேரை எடுக்க போறார். அப்ப அதையும் மக்கள் அப்படித்தானே பார்ப்பார், பதவி ஆசை காண்டி இவர் விமர்சித்தவர்களையே தன்னுடைய கட்சிக்குள் உள்வாங்குகின்றார் என்ற மாதிரி பார்க்க மாட்டார்களா?
2: அது ஆட்சேபிப்பதற்கு ஏதோ சிரமப்பட்டு ஒரு 10 பேரை அவர்களிலிருந்து எடுத்து ஆட்சி தக்க வைப்பதற்காக முயற்சிக்கிறார்.
0: இவர்களும் ஆட்சி அமைச்சு தக்க வைக்கிறதுக்கு தானே இந்த முயற்சி.
2: இல்ல, பெரும்பான்மையான மக்கள் 108 ஆசனங்களை பிஜேபி தானே அழிச்சிருக்கிறார்கள். நீங்க முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை வரை சென்று விட்டார். ஆளுநர் மாளிகை வரை சென்று பதவி ஏற்பதற்கு நாள் குறித்து நேரம் குறித்து அமைச்சரவை பட்டியலாம் தயார் செய்ய
0: பெரும்பான்மை இல்லையண்டா என்ன நடக்கும்? அவரால் இன்னொரு எட்டு பேரை சேர்க்க முடியாமல் போயிட்டா என்ன நடக்கும்?
2: இல்ல, இப்போ 10 பேர் ஆதரவு நிலை காங்கிரஸ் செஞ்சு 2 கம்யூனிஸ்ட்கள் 2-2-4 அமமுக ஒண்ணு இப்படி 10 ஆதரவாளர்களுக்கு கடிதம் இப்ப தயார் நிலை. அதை உடைப்பதற்கு திமுக கடுமையாக போராடுகிறது. காங்கிரஸ் துரோகிகள் முதுகில் குத்தி விட்டார்கள். அவர்கள் இனிமேல் எந்த காலத்தில் கூட்டணி இல்லை. இப்படி கடுமையான வார்த்தைகளை திமுகவை சேர்ந்த 2 தலைவர்கள் காங்கிரஸ் மீது தள்ளி வீசுகிறார்கள். நன்றி கெட்டவர்கள், நன்றி இல்லாதவர்கள், இப்படியெல்லாம் 2 தலைவர்களை விட்டு பேச சொல்லி ரசிக்கிறார் ஸ்டாலின் உதயநிதி என்ற கருத்து தான் வருகிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் கோடி ரூபாய் பல கோடிகளை கொட்டி கொடுத்தோம். அவர்கள் அந்த கோடிகளை வைத்து கொண்டு தான் வெற்றி பெற முடிந்தது. வெற்றி பெற்ற பிறகு நன்றி இல்லாமல் எங்களுடைய எதிரிகளோடு கை கோர்க்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்கே இல்லை. வாக்களித்த அத்தனை பேரும் திமுக மக்கள், திமுக தொண்டர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள். மறைந்து போன கம்யூனிஸ்டுகளை நாங்கள் தான் காப்பாற்றினோம். இவர்கள் இப்பொழுது எங்களுக்கு எதிராக துரோகிகளோடு கை கோர்க்கிறார்கள். அதனால் மக்களை இவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று 2 தலைவர்களும் இப்போ கம்யூனிஸ்டுகளை நோக்கியும் வசைபாட துவங்கி விட்டார்கள். இப்படி இப்படியான குரல் கேட்க துவங்குகிறது. மக்களை பொறுத்தவரை இந்த பெரும் கோபமே திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்றுதான். அந்த பெரும் கோபத்தை ஆட்சிக்கு போவதற்கு விஜயை அனுமதிக்காமல் மீண்டும் சூழ்ச்சி செய்து சதி செய்து திமுக அதிமுகவே ஆட்சிக்கு வருவது என்பது ஜனநாயகத்தில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற விஜயை ஆட்சி அமைக்க முடியாமல் அதை தடுப்பது சூழ்ச்சி செய்வது திமுக அதிமுக 2 பேரும் மக்களால் மன்னிக்கவே முடியாது என்ற குரலும் வர துவங்கி இருக்கிறது. இது எதிர்காலத்தில் திமுக அதிமுக 2 பேருடைய வாக்கு வங்கி மீண்டும் விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
0: இப்ப ஹைதர் அலி அவர்கள் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார், தமிழ்நாடு 2026 அரசியல் மாற்றத்தின் மையத்தில் இளைஞர்கள் என்ற தலைப்பில. தமிழ்நாட்டின் சமீபத்திய தேர்தல் கடந்த 40-50 ஆண்டுகளாக நிலவி வந்த அரசியல் சமநிலையை கேள்விக்குட்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. பாரம்பரியமாக ஆட்சி மாற்றத்தை நிர்ணயித்த திராவிட அரசியல் கட்டமைப்பு இந்த முறை குறிப்பிடத்தக்க சவாலை எதிர்கொண்டுள்ளது. இது ஒரு சாதாரண தேர்தல் மாற்றமல்ல, மாறாக சமூக மனநிலையின் மாற்றத்தையும் தலைமுறை மாற்றத்தையும் பிரதிபலிக்கும் அரசியல் திருப்பு முனையாக இருக்கிறது. திராவிட அரசியல் ஆதிக்கத்தில் இருந்து சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டின் அரசியலை வடிவமைத்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், வலுவான அடித்தளத்தையும் அமைப்பையும் கொண்டிருந்தன. ஆனால் இந்த முறை அந்த அமைப்பு மட்டுமே போதுமானதாக இல்லை என்பதை தேர்தல் வெளிப்படுத்தியிருக்கிறது. நிலையான வாக்கு வங்கி என்ற கருத்து சிதைந்து அடையாள அரசியல், அதிருப்தி அரசியலாக மாறியிருக்கிறது. அனுபவ அரசியல்வாதிகள் ஏன் பின்தள்ளப்பட்டார்கள்? 40-50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள் இந்த முறை வாக்காளர்களை முழுமையாக ஈர்க்க முடியாமல் போனதற்கான காரணங்கள், நீண்ட கால ஆட்சியால் ஏற்பட்ட வெறுப்பு, புதிய தலைமுறையினரை புரிந்து கொள்ளாதது, அரசியல் மொழி மற்றும் இளைஞர் மொழியிடையான இடைவெளி, அனுபவம் இருந்தும் அவர்களுக்கு இடையில் இல்லாத அரசியலால் தோல்வியடைந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு ஏன் தாக்கம் குறைந்தது? தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக வலுவாக இருந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் இந்த முறை அதே அளவு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. வாக்காளர்கள் சில சில பிரச்சனைகளை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளார்கள். எதிர்ப்பு மட்டுமே ஒரு முழுமையான அரசியல் மாற்றமாக கருதப்படவில்லை. உள்ளூர் பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு, விலை உயர்வு முன்னிலை பெற்றிருந்தது. மற்றது பழமைவாத அரசியல் ஏன் இவ்வளவு பின்னடைந்தது? பழமைவாத சிந்தனைகள், பழைய அரசியல் நடைமுறைகள் மற்றும் கட்சி தோற்றங்கள் இன்றைய வாக்காளர்களுக்கு பொருந்தவில்லை. ஒரே மாதிரியான அரசியல் சலிப்பு ஏற்படுத்தியது. மாற்றமற்ற தலைமை விரக்தி ஏற்படுத்தியது. புதுமை இல்லாத இது பிரச்சாரங்கள் அது குறைந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றது விஜய் அரசியலின் புதிய அலை, இந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்பது நடிகர் விஜய் தலைமையான கட்சி அரசியல். அனுபவம் இல்லாமல் நுழைந்தாலும் மிக வேகமாக மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே பெரும் ஆதரவை உருவாக்கி இருக்கிறார். அந்த வெற்றியின் காரணம் புதிய முகம், நேரடி மற்றும் எளிய செய்திகள், ரசிகர் வட்டாரத்தை அரசியல் சக்தியாக மாற்றியமைத்தது, மற்றது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியது. இந்த தேர்தலின் முக்கிய இயக்கமான ஜென் செட் மற்ற இளைஞர்கள் பாரம்பரிய கட்சிகளின் மீது அதிக நம்பிக்கை இல்லை. வேகமான மாற்றம், வெளிப்படைத்தன்மை வாய்ப்புகள் ஆகியவை முக்கிய கோரிக்கைகள். சமூக ஊடகங்கள் மூலம் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது. பழமைவாத கட்சிகள் இளைஞர்களை முழுமையாக ஈர்க்க தவறியது இந்த முடிவில் பிரதிபலிக்கிறது. அதைவிட மிகவும் முக்கியமானது தென்கிழக்கு ஆசியாவின் ஜெனரேஷன் செட்டின் ஆதிக்கம். தமிழ்நாட்டில் நடந்த மாற்றம் தனிப்பட்டதல்ல, தென்கிழக்கு ஆசியாவில் பல நாடுகளில் இளைஞர்கள் அரசியல் மாற்றத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து இளைஞர் இயக்கங்கள் அங்கும் தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பங்களாதேஷில் மாணவர் அரசியல் எழுச்சி அதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நேபாளத்திலும் புதிய தலைமுறை அரசியல் சக்திகளினால் அங்கும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்று இந்த பாணியில் தமிழ்நாடும் இணைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் ஒரு கட்சி வெற்றி அல்லது தோல்வி வெற்றியது மட்டுமல்ல, இது தலைமுறை மாற்றம், அரசியல் மொழியின் மாற்றம், வாக்காளர்களின் எதிர்பார்ப்பின் மாற்றம் என்று அந்த கட்டுரையிலே அமைப்பு மட்டும் போதாது, அதிர்ச்சி சக புதுமை சக இணைப்பு தேவை என்பதை தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டி நிற்கிறது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விழிப்புணர்ச்சியானது இளைஞர்கள் மத்தியில வேறு வேறு நாடுகளிலும் ஏற்கனவே இதே மாதிரி நடந்திருக்கிறது என்பதை அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார்.
2: இந்த கட்டுரை எனக்கு அனுப்பியிருந்தா நானும் வாசித்தேன், உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் விழிப்புணர்வு என்பதை தாண்டி ஒரு அதிகார மையத்தை மாற்ற வேண்டும் என்ற கோபம்தான் மிக வெளிப்படையாக தெரிகிறது. வேறுவா ஆட்சி மாற்றம் என்பது அவர்களை விட ஒரு படித்த பண்பாளரோ அல்லது ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவரோ என்று விஜய் எடுத்துக்கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரி, அதாவது இந்திய ஆட்சி மன்றம், அதாவது மாவட்ட ஆட்சியாளர்கள் போன்ற உயர் அதிகாரிகள் 30% பேர் திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். மற்ற 30% பேர் அதிமுகவினுடைய ஆசி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியிலே அவர்கள் செயலாளர்களாக, மாவட்ட கலெக்டர்களாக, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களாக இப்படி இருந்தவர்கள் ஒரு 10-15% வட இந்திய லாபியை சார்ந்தவர், அதாவது பாஜக ஆதரவாளர்கள், பீகாரிகள், குஜராத்திகள், வட இந்திய உயர் ஸ்தானிக அதிகாரிகள். அப்போ 10-15-20% தான் தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுக ஆதரவு இல்லாத, திமுக ஆதரவு இல்லாத, பாஜக தொடர்பு இல்லாத அதிகாரிகள். இந்த 10-20% அதிகாரிகளை வைத்து எப்படி 80%, அதாவது ஊழல் கரப்டட் அதிகாரிகள், அவர்களை எப்படி விஜய் வேலை வாங்க போகிறார்?

இலவச மக்களுக்கு கொடுத்து பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து பயணம் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறேன். 200 யூனிட் மின்சாரம் இலவசம், வருடத்திற்கு 6 சிலிண்டர், இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்றுதான் அதிகாரிகள் கூறுகிறார்கள். காரணம், பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அப்ப இதையெல்லாம் ஏதோ படித்த நான் மிக அறிவாளி, அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு, அதிகாரத்திற்கு வருவதற்கு ஏதோ லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேயோ அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது அமெரிக்காவுடைய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேயோ படித்தவர்கள் வர வேண்டும் நான் சொல்லவில்லை. குறைந்தபட்ச அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு பெற்றவராக இருக்க வேண்டும். காமராஜ் ஒரு பெரிய பட்டதாரியும் அல்ல, ஒரு படித்தவரும் அல்ல, மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் உரையாற்றியவரும் அல்ல. ஆனால் பல்கலைக்கழகங்கள் கூட காமராஜை படித்துக் கொண்டிருக்கிறது. பெரியாரும் பள்ளிக்கூடம் போகாதவர், பள்ளிக்கூடத்தை மலைக்கு ஒதுங்காதவர், ஆனால் பெரியாரை அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு நிர்வாகத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் 2 நாட்களாக தொடர்ந்து அதே கருத்தை தான் சமூக வலைதளங்களில் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். திமுகவில் கூடிய அதே ஊழல் அதிகாரிகள் தான் அத்தனை பேரும் படையூர் பங்களா பக்கம் சுற்றி சுற்றி வருகிறார்கள். மணல் கடத்தற்காரர்கள், மது மாஃபியாக்கள், கனிம வள திருடர்கள், சேகர் ரெட்டிகள், மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்தனம், மணல் ஆறுமுகசாமி, மதுபான ஆலை அதிபர் TNM ஜெயமுருகன், திமுக பினாமி, இப்படி பல பேர் பனையூர் பக்கம் சுற்றி வருவதை பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால், பழைய செங்கோட்டையினுடைய பிரிய எழில் செய்தி துறையில இணை இயக்குநராக இருந்தவர், எனக்கு தெரியும் அவர். அவருடைய இன்னைக்கு சொத்து மதிப்பு பல கோடிகள். எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது பல கோடிகளை செய்தி துறையில கோடி கோடியாக குவித்தவர். இப்பொழுது அவர் பனையூர் பக்கம் தென்படுகிறார். செங்கோட்டையனோடு விஜய் அலுவலகத்திலே அவர் தென்படுகிறார். அப்ப இந்த ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் அதிகாரிகள், ஊழல் இந்த கட்டுமான நிறுவன உரிமையாளர்கள் அத்தனை பேரும் அறிவாலயத்திலிருந்து, கோபாலபுரத்திலிருந்து, செனட்டாப் ரோட்டிலிருந்து அத்தனை பேரும் இப்பொழுது பனையூர் பக்கம் இடம்பெயர்ந்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் நீ செங்கோட்டையினே ஊழல் வழக்கில கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கிடந்தவர் தானே? லீமா ரோஸ் மார்ட்டின மருமக, இப்பொழுது விஜய்க்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனோடைய மாமனார், 250 சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்ப எப்படி இந்த ஊழல் நபர்களை வைத்துக் கொண்டு எப்படி நல்லாட்சி கொடுக்க போறார் என்பது ஒரு 10-15 நாள், 1 மாசம் தெரிந்துவிடும் என்று நான் இப்போ சமூக வலைதளங்கள் விழிப்புணர்வு வலைதளங்களாக இருக்கிற காரணத்தினால் ஒரு செய்தி உடனடியாக 100,000 பேருக்கு, 1,000,000 பேருக்கு போய் சேர்ந்துருது. இதை கண்டிப்பாக திமுக தொலைக்காட்சிகள், கலைஞர் தொலைக்காட்சிகள், புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள், விஜய் ஒரு சிறு தவறு செய்தாலும், ஒரு சிறு பெட்டி வாங்கினாலும், ஒரு ஊழல் செய்தாலும் உதாகரமாக்கி விடுவார்கள், இந்திய அளவிலே பேசுபொருளாக்கி விடுவார்கள். இதையெல்லாம் விஜய் எப்படி கொண்டு நடத்த போகிறார்? ஊழல் இல்லாத அரசு, உள்ளாட்சித்துறை வேண்டும் என்று முசி ஆனந்து புத்தக்காலில் நிற்பதாக தகவல் வருகிறது. உள்ளாட்சித்துறையில கோடி கோடியாக வருமானம் ஈட்டலாம், கொள்ளையடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம், கட்டிக்கலாம், இதுதானே வேற எது? எதுக்கு உள்ளாட்சித்துறை? எந்த துறைக்கு கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுவோம் தானே? ஒரு சரியான சட்டமன்ற உறுப்பினர், சரியான அமைச்சர், சரியான மக்கள் தலைவர். காமராஜர் என்ன PWO ஹைவேஸ் மின்சாரத்துறை கேட்டு வாங்கிய கமிஷன் வாங்கினார் இல்லை? எந்த துறையை கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களானா இப்ப விஜயனுடைய கட்சியை சேர்ந்த 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் எனக்கு நெடுஞ்சாலைத்துறை வேண்டும், நெடுஞ்சாலைத்துறை நிறைய ஒப்பந்தம் நடக்கும், கான்ட்ராக்ட், உள்ளாட்சித்துறை வேண்டும், கனிம வளத்துறை வேண்டும், டாஸ்மார்க் வேண்டும், இப்படி எல்லாம் வடப்பிடிக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. அப்போ ஊழல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள், தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்ன வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், சென்னை பாண்டி பஜார் காவல் நிலையத்துக்கு காவல் நிலைய ஆய்வாளராக வருகிறவர் இங்க கமிஷனர் அலுவலகத்துக்கு 25 லட்சம்

0: தான் கொடுக்கணும். அத்தனை நகைக்கடைகளையும் துணிக்கடைகளையும் பெரிய பெரிய பிரம்மாண்ட வைர கடைகளையும் ஸ்ரீநகர் தான் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த பகுதிக்கு 25 லட்சம் ரூபாய் காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் போலீஸ். ஏன் அவர் மற்ற பகுதிக்கு பணியாற்ற மாட்டாரா? இங்கு லஞ்சம் நாவடியும் குட்டி கிடக்கிறது என்பதுதான். இப்ப அதே போல திமுக ஊழல் கட்சியென்று ஒழித்த அதே மக்கள் இவரை இப்ப கண்குத்தி பாம்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறது. சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, திமுகவுடைய பெண் நிறுவனம், இப்படி ஐடி கம்பெனிகள், பிரசாந்த் கிஷோர்கள் எல்லாம் விஜய் எங்கே மாட்டுவார், துஷ்டி எங்கே மாட்டுவார், ஆதவரிஜன் எங்கே மாட்டுவார், நிர்மல் குமார், இப்படி இதெல்லாம் 10-15 நாட்கள் 1 மாத காலம் கத்திரிக்காய் கிராமத்தில் கடைக்கு வந்தாக வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக இந்த ஊழல் அதிகாரிகள், ஊழல் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் படையூர் பக்கம் சுற்றித்து வருவதை பார்க்கிற பொழுது 10-15 நாள் 20 நாள் 1 மாதத்தில் பல சுவராசியமான பல தகவல்கள். இப்பொழுது சமூக வலைதளத்தில் விஜய் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய மது போதையில அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்க 10 லட்சம் பேர் பார்த்துட்டான். இப்படி சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் இருக்கிற காரணத்தினால் எதையும் முடிக்க முடியாது, எதையும் மறைக்க முடியாது. சபரீசன் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வைரத்தால் பதித்த ஒரு மணிக்கூடு கடிகாரம் கட்டியிருக்கிறார் என்பது வரை சமூக வலைதளங்களில் வந்து விடுகிறது. விமான நிலையங்களில சார்ட்டர், அதாவது தனியார் விமானங்களில் உள்ளே நடக்கக்கூடிய மதுபான விருந்துகள் கூட சமூக வலைதளங்களில் வந்து விடுகிறது. ஆகையால் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள். பெயரே தெரியாதவர்களா சட்டமன்ற உறுப்பினர், ஊரே தெரியாத சட்டமன்ற உறுப்பினர், தொகுதி பக்கமே வரலை. திமுக வேட்பாளர்களிடம் கோடிகளை வாங்கி கொண்டு தலைமுறை வாங்கிவிட்டு தேர்தல் 2 நாட்கள் முன்பு 1 நாட்களுக்கு முன்பு வந்தவர்கள் எல்லாம் பல கோடி ரூபாய் செலவு செய்தவர்களுக்கு முன் அவர்களை எல்லாம் தோற்கடித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் 15 நாட்கள் 1 மாதங்களில சகாயத்தை போன்ற ஈஸ்வர மத்தியை போன்ற அதிகாரிகளிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறதா, அல்லது பழைய திமுக ஊழல் அதிகாரிகள் முதலமைச்சர்களும் அலுவலகத்தை சார்ந்த பராசுர கொள்ளைக்காரர்களும் அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறதா என்பதை பொறுத்துத்தான் தாவேக்காருடைய தலைவிதி எழுத இருக்கிறது.
1: நீங்கள் முன்னரே சொன்னீர்கள், இவர் வெற்றி பெற்றவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சாதாரணமானவர்கள், அவர்களுக்கான பெரிய கல்வி அறிவு இல்லாதவர்கள், வாகன ஓட்டுநர்களாக இருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அந்த அமைச்சை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்களா?
0: அமைச்சர்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் உதவியாளராக இருப்பாங்க. பழைய இப்ப அதிமுக திமுக பல அமைச்சர்களுக்கு பெரிய ஆங்கில கல்வியோ பெரிய அளவுல அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக வருகிறவர்களிடம் ஆலோசனை கேட்டு ஒப்புக்களிலே கையெழுத்து போடுவார்கள், அதுதான் நடக்கும். ஆனால் ஊழல் செய்த எனக்கு 8.5 கோடி ரூபாய் கொடுப்பாய், இதுல எத்தனை கோடி கமிஷன் கிடைக்கும்? சேலத்திலே ஜவுளி கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது. அதை இன்று சேலத்திலே வெற்றி பெற்ற ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி லட்சுமண தடுத்து நிறுத்தி விட்டார் என்ற பதவியேற்பதற்கு முன்பே இது போன்ற குற்றச்சாட்டுகள் வர துவங்கிவிட்டது. இது ஆரோக்கியமான போக்கல்ல. நீங்க விஜய் கட்சிக்கு வந்தவர்கள் பதவியை பெற வேண்டும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும், கோடிகளை குவிக்க வேண்டும், இது போன்ற நோக்கத்துக்காகத்தான் முன்னாள் காவல்துறை அதிகாரியான சேலம் ஒன்றில் வெற்றி பெற்ற நிச்சுமணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த நோக்கத்துக்காகத்தான் தாவேக்காவில் நுழைந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் இப்பொழுதே சுழிர்விட ஆரம்பித்திருக்கிறது. இது சரியாகி மரமாகி மாறுவதற்கு முன்பே விஜய் சாட்டை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் விஜயுடைய நிலைமை கருணாநிதியுடைய நிலைமையை போல நள்ளிரவிலே தன்னை அடிக்கிறார்களே, உதைக்கிறார்களே, குத்துகிறார்களே என்ற குரல் கருணாநிதிக்கும் கேட்க துவங்கியது. ஜெயலலிதா குன்கா நீதிமன்றத்தில் முதலமைச்சர் வாகனத்தில் இருந்த தேசிய கொடியை அவிழ்த்து விடுங்கள் என்று குங்கா நீதிமன்றம் சொன்ன பொழுது ஜெயலலிதா குற்றவாளி ஆக்கிவிட்டார்களே என்று அந்த மேசையில சரிந்து விழுந்ததையும் வரலாறு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இது போன்ற நிலை விஜய்க்கு வந்துவிடக் கூடாது. அனைவரையும் கட்டுப்படுத்த வேண்டும். உள்ளாட்சி தான் வேண்டும், நெடுஞ்சாலைத்துறை தான் வேண்டும், நிலக்கரி தான் வேண்டும், பொதுவான துறை தான் வேண்டும். இவர்கள் கேட்கிற பொழுது இவருக்கு இப்படி சந்தேகம் இருக்கு. இதையெல்லாம் கடந்து எப்படி வரப்போகிறார், எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்பதை ஒரு மாத காலத்துக்குள்ள கண்டுபிடித்து விடுவார்கள் ஊடகவியலாளர்கள். அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: அடுத்து மக்களவை தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்த எழுச்சி அப்படியே இருக்குமா, அல்லது அதுல பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு மீண்டும் திமுக அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்டமைப்புக்குள்ளதான் மக்கள் செல்வார்களா?
0: தொலைக்காட்சிகள் அத்தனையும் உலகளாவிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதை போல ஆறு மாத காலத்தில் இவருடைய ஆட்சி அளவிடப்படும். இவர் யாரை அருகில வைத்துக் கொண்டிருக்கிறார், இவர் எந்த அதிகாரி, திமுக அதிகாரியா, அண்ணா திமுக அதிகாரியா, பாஜகவை சேர்ந்த வடஇந்திய அதிகாரிகளா, இவர்கள் இந்த துறையிலிருந்து பணம் எங்கே போகிறது, இப்படி பல விஷயங்கள் ஆறு மாத காலத்தில் வெளி உலகத்துக்கு வந்துவிடும். அப்படி வெளி உலகத்துக்கு வந்து விடுகிற பொழுது விஜயனுடைய செல்வாக்கு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலாம் வர இருக்கிறது. இது அவருடைய செயல்பாடுகளை பக்கம் பக்கமாக பத்திரிகையில் போட்டு எழுதுவதற்கான வாய்ப்பை விஜய் கட்சியினர் ஏற்படுத்தி கொடுத்தால் இவர்கள் இந்த வெற்றியை முழுமையாக நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது உள்ளாட்சி ஊராட்சி மேயர் நகர்மன்ற சேர்மன் இந்த தேர்தலில் இவர்கள் வாங்குவதை பொறுத்து மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், இன்னும் அதே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று கணக்கிடக்கூடிய கணக்கீட்டு காலம்தான் ஆறு மாத காலம்.
1: அதாவது வந்து வெள்ளிக்கிழமை அல்லது சனி ஞாயிறுகள்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்?
0: ஆளுநர் பெரும்பான்மையை விடுவிப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினருடைய பட்டியலை கேட்டிருக்கிறார். 108 தயார் நிலையில் இருக்கிறது, ரெசார்ட்டிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர், 5 காங்கிரஸ் ஆதரவு அளித்து விட்டார்கள், 2 கம்யூனிஸ்ட்களை 2 4 அமமுக 1 5. இந்த பட்டியலை ஆளுநரிடம் நாளை அதை கொடுத்தாள்.
1: சரி, அவர் ஆட்சி அமைத்ததுக்கு பின்னர் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமளவு பணத்தை கொடுத்து அதுல இருந்து 10 பேரை தங்களுடைய கட்சிக்கு மீண்டும் ராஜினாமா செய்ய வைத்தார்கள், என்ன நடக்கும்?
0: ஆட்சி கவிழும். அது போன்ற நபர்களை விலைக்கு வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 100 கோடி 50 கோடி என்ற குதிரை பேரம் எல்லாம் இந்த திமுக அண்ணா திமுகவுக்கு மிக சாதாரணம். 100 கோடி ஒரு மிக சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு பனியன் கம்பெனி தொழிலாளி 100 கோடி என்பது அவர் கனவிலும் பார்க்க முடியாது. ஆகையால் அணி மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆட்சி கவிழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. திமுக அண்ணா திமுக போன பெரிய பலம், மழை முழுங்கி வேதாளங்கள், பல கோடிகள் பல தேர்தலுக்கு 50 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். அதனால் ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குவதற்கு 50 கோடி 100 கோடி கொடுப்பதற்கு ஒரு சாதாரண விஷயம்தான். அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கிற லீமா ரோஸ் லாட்டரி அதிபர் லீமா மார்டின் மனைவி, அத்தனை செலவுகளை நான் பார்த்து விடுகிறேன், விஜய் கட்சியிலிருந்து நமக்கு தேவையான ஆதரவாளர்களை இழுத்து வந்து விடுங்கள் என்று அவர் உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்தி வருகிறது. இப்படி பல ஆட்சி கவிழ்ப்புக்கு, குதிரை பேரங்களுக்கு, கூவத்தூர்களுக்கு, ரகசியத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை எப்படி விஜய் தக்க வைக்கிறார், காப்பாற்றுகிறார் என்பதை பொறுத்துதான் இவர்களுடைய ஸ்திரத்தன்மையை எதிர்காலத்தில் நிரூபிக்க முடியும்.
1: இப்ப நிறைவாக ஹைதர் அலி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இந்த வாக்களிப்பிலே ஏற்பட்ட இந்த மாற்றமானது ஏற்கனவே பல நாடுகளிலே இளைஞர் மத்தியில் ஏற்பட்ட ஒரு போராட்ட ரீதியாகவோ அல்லது வேறு வழிகளிலேயோ இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட கருத்து மாற்றம்தான் இப்படியான மாற்றங்களை தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அந்த கருத்தை வேறு யாராவது வெளியிட்டிருக்கிறார்களா?
0: ஊடகவியலாளர்கள் இவ்வளவு ஆழமாக தெளிவாக சர்வதேச அரசியலை பொருத்தி யாரும் வெளியிடவில்லை. நானும் வாசித்தேன், அது சிறப்பாக அந்த பார்வை சிறப்பாக அமைந்திருக்கிறது.
1: சரி, நன்றி. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தால் சந்திப்போம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
1: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் 12வது நாள் அகழ்வு பணி இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வின் போது எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று வெளிப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே வெளிப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளில் 2 எலும்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். அதற்கமைய இதுவரையில் மொத்தமாக 256 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 260 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே மூன்றாம் கட்ட அகழ்வின் இதுவரையான காலப்பகுதியில் 17 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அரசியல் சூழ்ச்சிகளினாலும் பொய்களினாலும் ஆட்சிக்கு வந்தவர்களால் இந்த நாடு சீரழிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டை ஒரு தேசமாக முன்னோக்கி நகர்த்த வேண்டுமானால் உண்மையான தேசப்பற்றுள்ள ஒரு தலைமைத்துவம் அவசியமாகும். அந்த வகையில் திலித் ஜேவிரவே எதிர்காலத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தகுதியுள்ள ஒரே தலைவர் என்று மட்டக்களப்பு மங்களராம விகாரதிபதி இனவாதியான அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை எல்லைப் பகுதியான தொப்பிக்கல திவலப்பத்தான பிரிஸ்தில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சிங்கள விவசாயிகள் வெளியேற்றப்பட்டமைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவர்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாங்கள் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதால் இவரும் அச்சப்பட தேவையில்லை. ஒரு தேசமாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் கலாச்சாரமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் மத்திய வங்கி கொள்ளை முதல் பல மோசடிகள் வரை இடம்பெற்று மக்கள் இன்று நரம்புகளை அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான ஒரு சீரழிந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க நாம் உயிரை தியாகம் செய்தாவது பாடுபடுவோம். தற்போது அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சிறந்த அடையாளமாக திலித் ஜேவிரவே தான் காண்பதாக இனவாதியான அந்த தேரர் குறிப்பிட்டார். நான் ஒரு ராஜபக்ச நிக்காயவை சேர்ந்த தேரராக இருந்த போதிலும் தற்போதைய அரசியல் சூழலில் நாட்டை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு வலுவான தலைவராக அவர் தென்படுகிறார். எதிர்வரும் 5 ஆண்டுகளில் நாட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமானால் அது திலித் ஜேவிர போன்ற தலைவர்களாலே சாத்தியமாகும். அதேவேளை தொப்பிக்கல மேய்ச்சல் தலைவகாரத்தில் இன்று கிடைத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும். கடந்த 30 வருட கால யுத்தத்தினால் சிங்கள மக்கள் தமது பூர்வீக விவசாய நிலங்களை இழந்திருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் போன்றவர்கள் இது அவர்களின் மேய்ச்சல் தரை என கூறி பல்வேறு வாதங்களை முன்வைத்து இந்த நிலங்களை அபகரிக்க முயற்சித்தார்கள். ஆனாலும் பெங்கமுவ நாலக தேரர் மற்றும் முன்னாள் ஆளுநர் அனுராத ஜகம்பத் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கினூடாக இன்று இந்த நிலங்கள் மீண்டும் விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கின்றன. நீதிமன்றம் உரிமையை வழங்கியிருந்தாலும் இந்த நிலங்களில் விவசாயம் செய்வதற்கு தேவையான உரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். இன்று நாட்டில் 3 வேளை உணவு உண்ண முடியாத வறுமையை காணப்படுகிறது. எனவே இந்த நிலங்களை மீண்டும் அபிவிருத்தி செய்து நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு உரையாற்றிய திம்புலகல ஆரணிய சேனாதிபதிய திம்புலாகல ராகுல் அங்கார தேரர் குறிப்பிடுகையில் தொப்பிக்கல திவலப்பத்தான பகுதியில் காலங்காலமாக விவசாயம் செய்த விவசாயிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் தலையீட்டினால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதற்கு எதிராக பெங்கமுவ நாலகத்தேரர் மற்றும் செனவரட்ன உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். அதன் பலனாக தற்போது விவசாயிகளுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துள்ளது. இன்று பெங்கமுவ நாலகத்தேரர் அனுராத கம்பத் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் பெரும்புகத்தில் மீண்டும் விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடினோம். மகாவெளி அதிகார சபையின் வதிவிட முகாமியாளருடன் இது தொடர்பாக பேசி விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் விளைச்சலை விற்பனை செய்வதற்கு தேவையான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று வெற்றியானது இந்த பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் என்று இனவாதியான தேரர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான பாராளுமன்ற செயற்குழு 3 மாத காலத்துக்குள் தனது விதப்புரை மற்றும் யோசனைகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்காமல் குழுவின் காலத்தை நீடித்தால் குழுவிலிருந்து வெளிநடப்பு செய்வதற்கு செயற்குழுவின் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களான சாணக்கியன் ராசமாணிக்கம், நிசாம் காரியப்பர் மற்றும் மனோகணேசன் ஆகியோர் அவதானம் செலுத்தியுள்ளார்கள். மாகாண சபைகள் தேர்தல்கள் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது தொடர்பான விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்குரிய விசேட செயற்குழுவை நியமிக்கும் பிரேரணையை 6/1/2021 அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிசாவினால் பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டது. 1988 இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்தம் செய்து தற்போது வழக்கில் உள்ள 2017 இலக்க சட்டத்தின் ஊடாக அறிமுகப்படுத்த கலப்பு தேர்தல் முறைக்கமைய தொகுதி எல்லை நிர்ணய முறைமை இதுவரையில் நிறைவுபடுத்தாத காரணத்தால் சகல மாகாண சபைகள் மக்கள் பிரதிகள் இல்லாமல் இயங்குகிறது. தேர்தல் முறைமை மற்றும் தேர்தல் சட்டத்தின் குறைகளை அவதானித்து அதற்குரிய திருத்தங்களை முன்வைக்க 2022 பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட விசேட குழு 2017 இலக்க திருத்த சட்டத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறைமைக்கமைய எல்லை நிர்ணயம் செய்து அதன் பின்னர் சட்டவிரவை தயாரிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவரையில் விகிதாசார தேர்தல் முறைமையின் தேர்தலை நடத்தலாம் என்று யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோசனைக்கமைய மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தலாம் என்று ஆராய்ந்து விதப்புரை மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கு வெளிவிவகார அமைச்சர் விஜிதகர தலைமையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் 11 உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன 22/2026 அன்று விசேட பாராளுமன்ற செயற்குழுவை நியமித்திருக்கிறார். முழுமையான அதிகாரம் அளிக்கப்பட்ட இந்த செயற்குழு 3 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அதன் முதலாவது கூட்டம் கடந்த ஏப்ரல் 7 அன்று கூடியது. இதற்கமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து குழுவின் உறுப்பினரான சாணக்கியன் ராசமாணிக்கம் சட்டமாதிபர் திணைக்களகத்திடம் 4 அறிக்கைகளை கோரியிருக்கிறார். இதற்கமைய செயற்குழு 3 மாத காலத்துக்குள் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்காமல் குழுவின் காலத்தை நீடித்தால் குழுவிலிருந்து வெளிநடப்பு செய்வதற்கு குழுவின் உறுப்பினர்களான இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம், இலங்கை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரியவருகிறது. மாகாண சபை தேர்தல்கள் பழைய தேர்தல் முறையில் இந்த முறையில் நடத்துவதற்கு தற்காலிக ஏற்பாடு ஒன்றை கொண்டு வருவது குறித்து ஆராய்வதற்கு எதிர்வரும் 21 சட்டமாதிபர் திணைக்களம் தேர்தல் ஆணைக்குழுவை செயற்குழுவுக்கு அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எல்லை நிர்ணய ஆணைக்குழு எல்லை நிர்ணய மீளாய்வு தொடர்பான அறிக்கை ஒன்றை செயற்குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கிறது. அலரி மாளிகையில் இடம்பெற்ற அரசியல் கூட்டத்தை தொடர்ந்து காலிமுகத்திடலில் இடம்பெற்ற போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 4 நிறைவடைகின்றன. மே 9 நடந்தது என்ன, அதன் தொடர்ச்சியான சம்பவங்கள் என்ன, அதனால் வந்த மாற்றங்கள் என்ன, இது தொடர்பான பார்வை.
1: அரசியல் என்பது மக்களுடனான ஒரு இணக்கப்பாடாகும். மக்கள் தம்மிடம் உள்ள இறையாண்மை அதிகாரத்தை ஒரு தேர்தலின் மூலம் தற்காலிகமாக மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கின்றனர். சமூகத்தின் நலனுக்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் உழைக்கவே இந்த அதிகாரம் வழங்கப்படுகின்றது. இது தற்காலிகமாக வழங்கப்படும் ஒரு பொறுப்பாகும். இதனையே நாம் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்று அழைக்கின்றோம். தமது பிரதிநிதி தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூகத்தின் வாழ்க்கை தரம், சமூக நலன் மற்றும் எதிர்காலத்திற்காக அர்ப்பணிப்புடன் நேர்மையாக சேவையாற்றுவார் என்பதை அந்த பொறுப்பை வழங்குவதன் மூலம் சமூகம் எதிர்பார்க்கின்றது. இதனை சோசியல் கன்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் என்பார்கள். தோமஸ் ஹாப், ஜான் லாக், ஜீன் ஜாக் ரூசோ ஆகிய 3 தத்துவ ஞானிகளை இந்த சமூக ஒப்பந்தம் என்ற கருத்தாக்கத்தை அறிமுகப்படுத்த முன்னோடிகளாக இருந்தன. உண்மையான அதிகாரம் மக்களிடமே உள்ளது என்றும், பொது நலனுக்காக சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் கிடைக்கின்றது என்றும் ஜீன் ஜாக் ரூசோ கூறுகின்றார். ஜான் லாக் கூறுகையில், பிறப்பிலிருந்தே மனிதனுக்கு வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம் மற்றும் சொத்துரிமை உண்டு என்கின்றார். இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே ஒரு அரசாங்கம் அல்லது ஆட்சியாளர் நியமிக்கப்படுகின்றார்கள். அரசாங்கம் அல்லது ஆட்சி முறை அதனை செய்ய தவறினார், அந்த ஆட்சியை தூக்கி எறியும் உரிமை மக்களுக்கு உண்டு எனவும் அவர் கூறினார். நமது நாட்டில் 2022 ஆண்டில் என்ன நடந்தது என்று சிந்திப்போம். இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா அல்லது நீண்ட காலமாக நிலவிய ஒரு பிரச்சனையின் விளைவா? 2022 ஆண்டாகும் போது நமது நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக தரைமட்டமாகி இருந்தது. நாம் உலகம் முழுவதற்கும் கடன்பட்டிருந்தோம். சுமக்க முடியாத அளவு கடன்களை பெற்று நாட்டுக்கு பலன் கிடைக்காத திட்டங்களுக்காக 2-3 மடங்கு அதிக செலவு செய்ததினால் பொருளாதாரம் நலிவடைந்தது. அந்த திட்டத்தின் மூலம் தரகு பணம் பெற்ற ஒரு குழுவினர் செல்வந்தர்களாக மாறியிருந்தனர். நாட்டின் சாதாரண மக்களுக்கு அன்றாட தேவையான உணவு, மருந்து போன்றவற்றை கூட பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. எரிபொருளுக்காக கூட பணம் செலுத்த முடியாத நிலைமை காணப்பட்டது. உரம் இறக்குமதி செய்ய பணம் இருக்கவில்லை. இன்னும் பல முட்டாள்தனமான தீர்மானங்களினால் பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சியடைந்தது. அந்த பொருளாதார நெருக்கடி தானாக உருவான ஒன்றல்ல, அது ஒரு சில நபர்களினால் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஒன்றாகும். அந்த ஒரு சிலர் சாதாரண மனிதர்கள் அல்ல, உயர்மட்ட அரசியல்வாதிகளும் அவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சிறு குழுவினருமே அதில் அடங்கியிருந்தனர். அப்படி பார்க்கும் போது அது ஒரு சிலரால் செய்யப்பட்ட பொருளாதார குற்றமாகும். அந்த பேரழிவு அரசியல்வாதிகளினால் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பின்னணி என்ன? இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு நீண்டதொரு வரலாறு உண்டு. சுதந்திரம் கிடைத்தவுடன் வெள்ளையர்கள் நாட்டை விட்டு வெளியேறினாலும் நாட்டை கருப்பு வெள்ளையர்களே பொறுப்பேற்றனர். அவர்கள் வெள்ளையர்களாக இல்லாதது மட்டுமே மாற்றமாக இருந்தது. எண்ணங்களாலும் நடத்தையாலும் அவர்கள் அடிமைத்தனம் கொண்டவர்களாகவே இருந்தனர். அந்த அடிமை புத்தி கொண்ட சில குடும்பங்களுக்கு இடையே கடந்த சில தசாப்தங்களாக நாட்டின் அதிகாரம் கைமாறியது. அரசியல் கட்சிகளாக தெரிந்தாலும் அதற்குள் இருந்தது சில குடும்பங்களே. 3 அல்லது 4 குடும்பங்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த குடும்பங்களை மையமாக கொண்ட கட்சிகள் செய்த ஆட்சி நாளுக்கு நாள் ஊழல் நிறைந்ததாக மாறியது. நாம் சுதந்திரம் பெறும்போது எமது பிராந்தியத்தில் நம்மை விட வறுமையாக இருந்த நாடுகள் கடந்த 70 ஆண்டுகளில் வேகமாக வளர்ச்சி அடைந்த நிலையில் எமது நாட்டை ஆண்ட ஊழல் குடும்பங்களால் நாடு நாளுக்கு நாள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டது. எமது நாடு ஊழலிலும் ஒரு சில குடும்பங்களின் செல்வ செழிப்பிலும் மட்டுமே முன்னேறியது. மக்கள் மென்மேலும் ஏழைகளானார்கள். அரசியல்வாதிகள் மக்களிடையே பிரிவினையை தூண்டி மோதல்களை உருவாக்கி தமது ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டார்கள். அதன் காரணமாகவே ஜாதி, மதம், இனம், பிரதேசம் என பல பிரிவுகளாக சமூகம் சிதறி போனது. 2022 நாடு வீழ்ந்திருந்த நிலையின் அரசியல் வரலாற்று பின்னணியே இதுவாகும். இறுதியாக 2022 நாடு பூஜ்யத்திற்கு வீழ்ந்த நேரத்திலும் ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? எஞ்சியிருந்த 500 மில்லியன் டாலர் கையிருப்பு நிதியை கமிஷன் பணத்திற்காக கடனை திருப்பி செலுத்த பயன்படுத்தினார்கள். பொறுமையில் அந்த மக்கள் தீர்மானம் ஒன்றுக்கு வந்தார்கள். இனி போதும் என்றார்கள். 70 வருடங்களாக சமூகம் பிரிந்திருந்த அனைத்து பிரிவினைகளையும் மறந்து ஒட்டுமொத்த சமூகமாக ஒன்றாக இணைந்தார்கள். ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக இணைந்தது. கௌரவமான மனிதர்களாக நாட்டில் வாழ வேண்டுமானால் இந்த ஊழல் ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உருவான அலையே கோட்டா கோ ஹோம். 2022 ஏப்ரல் 9 அன்று காலிமுகத்திடலில் திரண்ட மக்கள் அகிம்சை வழியில் தமது அதிகாரத்தை காட்டினார்கள். கோட்டா கோ கமர் என்ற பெயரில் ஒரு தொடர்ச்சியான சமூக இயக்கமாக மக்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். மற்றொரு குழுவினர் மைனா கூகம என்ற பெயரில் அலரி மாளிகைக்கு அருகில் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் இதற்கு முன்னர் ஒருவரையொருவர் தெரிந்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்குள் ஒரு பொதுவான ஒற்றுமை இருந்தது. அவர்கள் அனைவரும் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியாலும் சுரண்டல்களாலும் பாதிக்கப்பட்ட பிரஜைகளாக இருந்தனர். அதற்கு மதம், இனம், கல்வித்தரம், வாழும் பிரதேசம் என எந்த பாகுபாடும் தடையாக இருக்கவில்லை. அது நவீனத்துவத்தை நோக்கிய சமூக மாற்றத்திற்காக நமது சமூகம் அடியெடுத்து வைத்த ஒரு சந்தர்ப்பமாகும். ஆனால் ஆட்சியாளர்கள் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டார்களா? இல்லை. அந்த பழைய அரசியல் கட்சிகளில் இருந்த பிற்போக்குவாத அரசியல்வாதிகள் பழைய முறையிலேயே இதனை அடக்க முடியும் என்று நினைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தமது அடியாட்களையும் காடையர்களையும் திரட்டி நாட்டுக்கு தெரியும்படி அலரி மாளிகையில் ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அதன்பின் அந்த பிரிவினரை தயார் செய்து முதலில் மைனா கோகம மீது தாக்குதல் நடத்தினர். காடையர்களின் பலத்திற்கு முன்னால் மக்கள் அஞ்சி ஓடுவார்கள் என்று ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்தது எதிர்பாராத ஒன்று. முழு நாட்டு மக்களும் இந்த அநீதிக்கு எதிராக ஒன்றிணைந்தார்கள். கோட்டா கோகம மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி கிடைத்தவுடன் அலுவலகங்களில் இருந்த நாம், தொழிற்சாலைகளில் இருந்த நாம், பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த நாம், வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த நாம், வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நாம் என அனைவரும் அந்த போராட்ட களத்திற்கு ஓடி வந்தோம். எதற்காக? எமது பிரச்சனைகளுக்காக, அமைதியான முறையில் கட்சி சார்பற்ற போராட்ட களத்தில் இருந்த எமது மக்களுக்காக. ஆயுதங்களை ஏந்தி வரவில்லை, போராட்டத்தின் கௌரவத்துடன் வந்தோம். முகத்துடலுக்குள் புகுந்த அந்த மாபெரும் மக்கள் கூட்டம் காடையர்களுக்கு வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. சிலர் மலக்கழிவுகளில் குளித்து தப்பி ஓடினார்கள். இறுதியாக அலரி மாளிகையிலிருந்து கோட்டா கோகம மீது தாக்குதல் நடத்த ஆட்களை அனுப்பி சில மடத்தியாளங்களுக்குள் மஹிந்த ராஜபக்ச பதவி விலக நேரிட்டது. போராட்டம் அத்துடன் நிற்கவில்லை. அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் மக்கள் இன்னும் வலிமை பெற்றனர். சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 9ஆம் தேதி பெசல் ராஜபக்ச தனது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். அன்று கொழும்புக்கு நாட்டின் அனைத்து திசைகளில் இருந்தும் மக்கள் வெள்ளம் திரண்டு வந்தது. ஜூன் 8ஆம் தேதி திடீரென விதிக்கப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டத்தால் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க செய்து மக்கள் ரயில்கள் மூலம் கொழும்புக்கு வந்தனர். போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாலை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றை பொருட்படுத்தாது மக்கள் முன்னேறினர். ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதி மாளிகையை சுற்றியிருந்த தடைகளை உடைத்துக் கொண்டு ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைந்தனர். பின்னர் அலரி மாளிகையையும் கைப்பற்றினர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டிலிருந்து தப்பியோட வேண்டிய நிலைமை உருவானது. இவை அனைத்தும் கையில் ஒரு மணல் துகளோ அல்லது கல்லோ இல்லாத அகிம்சையை பின்பற்றிய மக்களால் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் நிகழ்ந்தன. மக்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் எதிர்வினை எழுந்திருந்தால் அதற்கு அலரி மாளிகையிலிருந்து போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற தாக்குதலே காரணமாகும். அந்த போராட்டத்தின் விளைவாக உருவான கலந்துரையாடலின் ஊடாக மக்கள் பாரம்பரிய ஊழல் அரசியலை ஒரு சளி துப்பல் போல தூக்கி எறிந்தனர். சரியான நேரத்திற்காக காத்திருந்து ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்காக தமது வாக்குகளை பயன்படுத்தினர். போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி மக்கள் சக்திக்கு முன்னால் காடையர்கள் தப்பியோடிய அந்த வரலாற்று சம்பவம் நாட்டுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. மக்களுக்காக என்றும் இருப்பது 70 வருடங்களாக நாட்டை ஆண்ட திருடர்கள் நிறைந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகள் அல்ல, மக்களே மக்களுக்காக உள்ளன. அந்த போராட்டத்திற்காக ஒன்றிணைந்த இலங்கை சமூகத்துக்கு எமது உயரிய கௌரவம் உரித்தாகட்டும். அந்த நோக்கங்களை கொள்ளையடிக்க மீண்டும் பல்வேறு வேடங்களில் வரும் பழைய சக்திகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும்.
2: 2022 போராட்டத்தின் நினைவுகள் மற்றும் நிலப்பட கண்காட்சி இன்று கொழும்பில் JDA பெரிரா கலைக்கூடத்தில் நடைபெற்றது. போராட்டக் கழகத்தின் தரப்பினரால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்கள் போராட்டத்தின் நினைவுகள் எனும் துணைப்பொருளில் கண்காட்சி நடைபெற்றது.
3: இன்று நாங்கள் இதனை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எனவே நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் இந்த போராட்டங்கள் பற்றிய உண்மையான தகவல்கள், அதாவது சில சம்பவங்கள் இருக்கின்றது, சம்பவங்கள்.
4: இந்த கருத்தானது சமூக செயற்பாட்டாளர் சபீர் முகமட் அவர்களது.
3: ஆனால் அதனை மக்கள் காண்கின்ற விதம், பொதுமக்களுடைய அனுபவங்கள் வித்தியாசப்படலாம். எனவே இந்த போராட்டமும் அதே போன்றுதான். போராட்டத்துக்கு வந்த லட்சக்கணக்கான மக்கள் அனைவருடைய அனுபவமும் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் ஒன்று. ஒரு சிலர் இந்த எதிர்கட்சியினராக இருக்கலாம், இந்த போராட்டத்தை எங்களுக்கு தாக்குதலை நடத்தியவர்களாக இருக்கலாம், இவர்கள் தங்கள் செய்த தவறுகள், தங்களால் இழைக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், தாங்கள் மேற்கொண்ட இந்த நெருக்கடிகளை மறைத்துவிட்டு, உண்மையை மறைத்துவிட்டு போலியான விடயங்கள் விஷயங்களை சமூகத்திற்கு பரப்ப முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள், வெவ்வேறு கருத்தரங்களை அரசாங்கம் அதாவது இந்த எதிர்கட்சியினர்கள் அல்லது இந்த போராட்டத்துக்கு எதிரானவர்கள் நடத்தி வருகின்றார்கள். அவர்களுடைய முழுமையான நோக்கம் என்னவென்றால் இந்த போராட்டம் பற்றிய பொய்யான தகவல்களை சமூகத்துக்கு பரப்ப வேண்டும், தாங்கள் செய்த தவறான விடயங்கள் அல்லது தாங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு அவர்கள் தான் காரணம். இலங்கை உச்ச நீதிமன்றம் கூட தீர்ப்பளித்திருக்கின்றது பொருளாதார நெருக்கடிக்கு யார் யார் காரணம் என்று. ஆனால் அந்த உண்மைகளை மறைத்துவிட்டு போலியான விடயங்களை சமூகத்திற்கு பரப்ப முயற்சிக்கின்றார்கள். எனவே நாங்கள் இளைஞர்கள் விடுதிகள் சேர்ந்து வாலண்டியராக நாங்கள் இந்த முயற்சியின் நோக்கம் சரியான உண்மை என்னவென்பது வரலாற்றில் பதியப்பட வேண்டும். அதற்கான ஒரு சிறிய முயற்சியாகவே இந்த கண்காட்சி இருக்கின்றது.
2: இதனிடையே கடந்த போராட்ட காலத்தில் போலீசாரினால் போராட்டக் குழுவினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் நீக்குமாறு கோரி போராட்டக்கள செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த போராட்டங்கள் நேரடியாக பங்களிப்பு செய்துள்ளது எனவும், இவ்வாறானதொரு பின்னணியில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் வழக்குகளை முன்னெடுத்து செல்வது அநீதியானது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர்.
5: போராட்டக்காரர்களாகிய நாம் மீண்டும் வீதியில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை தற்போது முழுமையாக மீறியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது தெளிவாகவே காலிமுகத்திடல் போராட்டத்தின் விளைவாகவே ஆகும். எனவே வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு உண்மையாக போராட்டங்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் முழுமையாக நீக்குவதற்கான வழிமுறைகளை ஆராயுமாறு இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம்.
2: இந்த கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றையும் அவர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் கையளித்தனர்.
0: ஏபஸ் ஒப்பந்தம் மற்றும் அது சார்ந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் அளிப்பதற்காக எதிர்வரும் 12 லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு மஹிந்த ராஜபக்சாவுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் இன்று தங்காலே கார்டன் இல்லத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மஹிந்த ராஜபக்சாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியான போதிலும் உத்தியோர்வ கடிதம் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த 24 மடத்தியாலங்களுக்குள் இந்த கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏபஸ் A330 ரகத்தைச் சேர்ந்த 6 விமானங்களையும் A350 ரகத்தைச் சேர்ந்த 8 விமானங்களையும் கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கையூட்டாக பெற்றதாக கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த கொடுக்கல் வாங்கலில் தனக்கு கிடைத்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் 20 மில்லியன் ரூபாவை அன்றைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ஜெயரத்னாவுக்கும் 60 மில்லியன் ரூபாவை இலங்கை பெறுமதியில் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன கூறியுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் இதனை மறுத்துள்ள கபில சந்திரசேனாவின் சட்டத்தரணி ரியன்சி அர்ச குலரென்ன தனது கட்சிக்காரரை அச்சுறுத்தி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் இந்த வாக்குமூலத்தை பெற்றுள்ளதாக நீதிமன்றில் சத்திய கடதாசி ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த விசாரணைக்காகவே முன்னாள் ஜனாதிபதி எதிர்வரும் 12 ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி தலைவர் ரணில் விக்ரமசிங்காவை வரும் ஜூன் மாதம் 1st or 2nd வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டுவர உள்ளோம். அதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். மேலும் உலகளவில் வலதுசாரி கொள்கை அல்லது மத்தியஸ்த பாதையில் பயணிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவருமே இலங்கையில் உள்ள மிகச்சிறந்த தலைவர்கள் என்று தெரிவித்த ஹரின் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சிறந்த இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமகால அரசியல் விவரங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்காவை ஜூன் மாதம் 1st or 2nd வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டு வருவோம். அதன் பின்னர் நாட்டில் புதிய அரசியல் திருப்பங்கள் ஏற்படும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இலங்கைக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் கடந்த டிசம்பர் மாதத்தில் கூறிய போது மக்கள் எம்மை பார்த்து சிரித்தார்கள். உலகப் போரினால் தான் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலையுயர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்று எரிபொருள் வரிசைகளில் நின்ற மக்கள் கூறினார்கள். ஆனால் உலகப்போர் சூழல் இருந்தாலும் பங்களாதேஷில் விலை அதிகரிக்கப்படவில்லை, இந்தியாவிலும் எரிபொருள் விலை உயர்த்தப்படவில்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இலங்கையில் தான் மிக அதிக அளவில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருள் வரிசைகளில் நின்று கொண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசும் சில முச்சக்கர வண்டி சாரதிகள் போன்றவர்கள் இது உலகளாவிய பிரச்சினை, நாம் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். இதனால் தான் இலங்கைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2021 இதேபோன்று அப்போதைய நிதியமைச்சர் டாலரின் மதிப்பை செயற்கையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். தற்போது 325 ரூபாய் அளவில் டாலரின் மதிப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இது 340 அல்லது 350 ரூபாய் வரை உயரும் என்று நான் முன்பே கூறியிருந்தேன். எம்பிடம் உள்ள புள்ளிவிவரங்களின்படி அரசாங்கம் டாலர் விவகாரத்தில் ஒரு நெருப்பை மறைத்து வைத்திருப்பது போல செயற்படுகிறது. இது திடீரென்று வெடித்து வெளியேறும் போது டாலரின் மதிப்பு கட்டுக்கடங்காமல் உயர்ந்துவிடும். அன்றாட உணவு, குடிநீர் மற்றும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது போன்ற அடிப்படை தேவைகளுக்கே மக்கள் திண்டாடும் காலம் வரும்போது இன்று அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசும் அனைத்து வீண் பேச்சுக்களுக்கும் பதில் கிடைத்துவிடும். மக்கள் தங்களுக்கு 2 முறை தொடர்ந்து தவறு நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் அதை இன்னமும் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். எம்மை பொறுத்தவரை எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டு அமைதியாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியும் நாமும் மிக சிறந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் நேர்மறையான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார். உலகளவில் வலதுசாரி அரசியல் கொள்கை அல்லது மத்தியஸ்த பாதையில் பயணிப்பதற்கு மிக சிறந்த இருவர் ரணில் மற்றும் சஜித். இவர்களோடு ஹர்சடி சில்வா போன்ற பெரும் திறமையாளர்களை கொண்ட ஒரு குழுவும் எங்களிடம் உள்ளது. வெறும் வாச்சொல் வீரர்கள் போன்றல்லாமல் விக்டோரியா, ரத்தனிகல, ரத்தம்பே போன்ற நீர்த்தக்கங்களை உருவாக்கி இலவச கல்வி, இலவச சுகாதாரம் மற்றும் நெடுஞ்சாலைகள், விமானியங்கள் போன்றவற்றை உருவாக்கி இந்த நாட்டை உலகுக்கு அடையாளம் காட்டிய கட்சிக்கும் அதன் வலதுசாரி கொள்கைக்கும் நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் ஆதரவளிப்பார்கள் என்று தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னைய ராஜபக்ச அரசாங்கங்களின் நிர்வாக சீர்கேடுகளை விட தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற நிதி மேலாண்மை இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்துக்கு நிர்வாக திறமை சற்றும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. தவறான கட்டணம் செலுத்தல் முறைகள் மூலம் நாட்டின் நிதி வீணடிக்கப்பட்டு வருகிறது. திரைசேரி மோசடிகள் குறித்து கேள்வி எழுப்பினால் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் தற்போது பதிலளிக்க முடியாது என்று அரசாங்கம் நழுவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு 500 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் நிதி நிர்வாகத்தில் உள்ள பாரிய ஓட்டியை காட்டுகிறது. வீதி போக்குவரத்து அதிகார சபையில் ஒப்பந்தக்காரர்களுக்கு 2 முறை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வாறான தவறான நிதி பரிமாற்றங்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் தொடருமானால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நேரடி ஊழல்களை விடவும் மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்று சாணக்கியன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மரணம் சந்தேகத்துக்கிடமாக உள்ளதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் மரண பரிசோதனையை முன்னெடுத்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதிவான் பசந்த் அமரசேன நேற்று உத்தரவிட்டார். கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன்படி இன்று முற்பகல் மரண பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது.
6: ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பிலான விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவரின் சடலம் மீதான மரண பரிசோதனைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கபில சந்திரசேனவின் சடலம் கொள்ளுப்பட்டி 5வது ஒழுங்கையில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிலிருந்து நேற்று காலை மீட்கப்பட்டது.
0: தொடர்ந்து ரங்க ராஜபக்சாவின் மரணம் சந்தேகத்துக்குரியது என்று அவரது மனைவி முறைப்பாடு செய்துள்ளதாக தான் குறிப்பிட்ட கருத்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயத்தின் உத்தியூர்வ கடிதத்தை அடிப்படையாக கொண்டது. பெலவத்தையில் இருக்கும் பூச்சிய பிரஜையின் அரசியல் உத்தரவின் பேரிலே தன்னிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக பிவிதர்கல உரிமையாளர் தலைவர் உதயகம்பன்பில தெரிவித்தார். இன்று குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டவர் ரங்க ராஜபக்சாவின் மரணம் தொடர்பாக அவரது மனைவி சந்தேகம் தெரிவித்திருப்பதாகவும் மரணம் சந்தேகத்துக்குரியதென்று மனைவி முறைப்பாடு செய்துள்ளதாக நான் பகிரங்கப்படுத்திய விவகாரம் தொடர்பாக என்னிடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக குடியாப்பட்டிய போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கூறினார்கள். உண்மையில் அவ்வாறானது ஒரு வாக்குமூலத்தை அவரது மனைவி போலீசாருக்கு வழங்கவில்லை என்றும் நான் எவ்வாறு அப்படி ஒரு கருத்தை கூறினேன் என்று போலீசார் என்னிடம் அறிந்து கொள்ள விரும்பினார்கள். அதன்படி இந்த கூற்றை நான் கூறவில்லை என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினேன். நான் இந்த கூற்றை மேற்கோள் மட்டுமே காட்டினேன். சுகாதார சேவைகள் படிப்பாளர் நாயகம் மரண பரிசோதனை குழுவை நியமிக்கும் நியமன கடிதத்தில் வேறு எங்குமல்ல இந்த மரணம் தொடர்பாக நியமிக்கப்படும் நியமன கடிதத்திலே மரணம் சந்தேகத்துக்குரியது என்று மனைவி முறைப்பாடு செய்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆங்கிலம் விளங்கும், ஆனால் பிரபத்தில் இருக்கும் பூச்சிய பிரசைக்குத்தான் ஆங்கிலம் விளங்கவில்லை. ஜனாபதி இதுவரை நாட்டின் முதலாம் பிரஜையாக இருந்தார். முதலாம் பிரஜைக்கு மேல் யாரும் இருந்ததில்லை. ஆனால் இப்போது முதலாம் பிரஜைக்கு மேல் பிரபத்தையில் ஒரு பூஜ்ய பிரஜை இருக்கிறார். எனவே அந்த பூஜ்ய பிரஜையின் உத்தரவின் பேரில் தான் வாக்குமூலம் பெற வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அதனால் நாங்கள் போலீசாருக்கு ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறது, அதை சிங்களத்தில் மொழிபெய்த்தால் என்ன அர்த்தம் பெறும் என்பதை விளக்கினோம். இதை சாதாரண நபர் யாரும் கூறவில்லை. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமே கூறியுள்ளார். அவர்தான் மரண பரிசோதனை குழுவை நியமிக்கும் நியமன கடிதத்தில் இதை குறிப்பிட்டிருந்தார் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். மேலும் இந்த மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான 5 காரணங்களை முன்வைத்தோம். அதில் ஒரு காரணம், மனைவி முறைப்பாடு செய்யவில்லை என்று கூறப்பட்டது. மனைவி அவ்வாறு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனைவியின் மனநிலையை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை நாங்கள் மதிக்கிறோம். தந்தையை இழந்த பிள்ளைகள் இருக்கும் ஒரு தாய் பிள்ளைகளுக்கு தாயும் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாகத்தான் எந்த ஒரு தாயும் தனது பிள்ளைகளை பற்றி யோசித்து செயல்படுவார். அவரது அந்த நிலைப்பாட்டையும் கருத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். இருந்தாலும் ஒரு மரணம் குறித்து சந்தேகம் எழுப்புவதற்கு மனைவி மட்டுமே தகுதியானவர் அல்ல. நாட்டின் எந்த ஒரு நபருக்கும் ஒரு மரணம் குறித்து சந்தேகம் ஏற்படலாம். அதற்கான காரணங்களை போலீசாருக்கு தெரிவிக்கலாம். அந்த வகையில் இந்த மரணம் தொடர்பாக சமூகத்தில் இருக்கும் சந்தேகங்களையும் அதற்கான காரணங்களையும் நாம் போலீசாரிடம் சமர்ப்பித்தோம். அதேபோன்று மரண பரிசோதனைக்கு என்னை சமூகம் அளிக்குமாறு போலீசார் அறிவித்திருந்தார்கள். அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். குளியாப்பட்டிய போலீசார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை போல் செயல்படாமல் இருப்பது குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கபில சந்திரசேன இறப்பதற்கு முன்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பழிப்பாளர் நாயகம் தன்னை தூக்கிலிடுமாறு அச்சுறுத்தியதாக தனது சத்திய கடதாசியில் குறிப்பிட்டுள்ளார். அதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எம்மை அலைக்கழித்து சோர்ந்து போக செய்ய முயற்சி செய்கிறது. ஆனால் அரசாங்கம் எம்மை எவ்வளவுதான் அலைக்கழித்தாலும் நாங்கள் சோர்ந்து போகப் போவதும் இல்லை, எங்களின் இந்த பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை என்பதை மிகவும் நம்பிக்கையுடன் கூறிக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பிரதான ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது மிக ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலைமையாகும். எனவே பாரிய ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பையும் அரசாங்கத்துக்கே உரியது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பிரேரா வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடுவலாளர் மாநாட்டிலே இதனை அவர் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா எலைன்ஸின் முன்னாள் முக்கிய அதிகாரி கபில சந்திரசேனாவுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட இருந்த நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளார். உண்மையில் இது மிக ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலைமையாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திரைசேரியில் $2.5 million மோசடி நடந்த போது அரசாங்கம் தலையிட்டு அதன் கீழே அதிகாரிகள் சிலரை பணிநீக்கம் செய்தது. அங்கு இந்த மோசடி குறித்து புகார் அளித்த ரங்க ராஜபக்ச என்ற அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இன்று வரை அது தற்கொலையா அல்லது கொலையா என்று யாராலும் கூற முடியாமல் இருக்கிறது. அரசாங்கம் என்னதான் விளக்கம் அளிக்க முயன்றாலும் அந்த மரணத்தில் நியாயமான சந்தேகம் இருக்கிறது. எனவே சர்வதேச விசாரணை ஒன்றையாவது நடத்தி அவரின் மரணத்தின் உண்மைத்தன்மையை கண்டறியுமாறு நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு இன்னும் சாதகமான பதிலையும் அளிக்கவில்லை. உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது? இந்த மோசடிகளை மூடி மறைப்பதற்காகவே அந்த அதிகாரியின் உயிர் பறிக்கப்பட்டதா என்ற பலத்த சந்தேகம் நாட்டு மக்களிடையே உள்ளது. இப்போது அதுபோன்றதொரு நிகழ்வுதான் இங்கும் நடந்துள்ளது. ராஜபக்சாக்களின் ஆட்சி காலத்தில் ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கபில சந்திரசேன மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். எமக்கு தெரிந்தவரை இந்த வழக்கின் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபராகவும் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான மிக முக்கிய சாட்சியாகவும் இருந்த ஒரே நபர் கபில சந்திரசேன மட்டும்தான். ஆனால் இன்று அவரும் மர்மமான முறையில் இறந்துள்ளார். அவரது மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது நமக்கு தெரியாது. அரசாங்கமும் ஊடகங்களும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றன. ஆனால் நாட்டில் நடக்கும் விடயங்களை பார்க்கும்போது இது தற்கொலையா அல்லது கொலையா என்று பெரியதொரு விவாதம் மக்களிடையே எழுந்துள்ளது. எனவே அரசாங்கம் இது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும். அரசாங்கம் மேடைகளில் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து வீரவசனம் பேசுகிறது. ஜனாதிபதியும் அமைச்சர்களும் நீதிமன்ற விவகாரங்களிலும் நீதிபதிகளின் பணிகளிலும் தலையிடுவது போன்ற கருத்துக்கள் வெளியிடுவதை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் நீதிமன்றங்கள் மூலம் இவர்கள் தண்டிப்பதை விடுத்து தங்களுக்கு நெருக்கமான குற்றவாளிகளை பாதுகாக்கும் ஒரு வேல திட்டத்தை அரசாங்கமோ அல்லது வேறு தரப்போ செய்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே இவ்வாறான சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் கூறுவது போல பலருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றால் அவ்வாறான வழக்குகளில் தொடர்புடைய சாட்சிகளும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் திடீரென மர்மமான முறையில் இறக்கக்கூடும். எனவே இந்த சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று நாம் வலியுறுத்துகிறோம். ஜனாதிபதியின் மேதின உரையின் பின்னர் எதிர்கட்சியினர் பதற்றமடைந்துள்ளதாக ஆளும் தரப்பினர் கூறுகிறார்கள். ஜனாதிபதி பகிரங்கமாக வழக்கு தினங்களையும் தீர்ப்பு அறிவிக்கப்படும் தினங்களையும் குறிப்பிடுகிறார். ஒருவர் திருடினாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை நாம் யாரையும் குற்றவாளி என்று கூற முடியாது. ஆனால் ஜனாதிபதியின் இவ்வாறான நேரடி தலையீடுகள் மற்றும் உரைகள் காரணமாக தங்களுக்கு நீதிமன்றத்தில் நியாயமான தீர்ப்பு கிடைக்காது என்ற பயமும் சந்தேகமும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இது முற்றிலும் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எடுக்கப்படும் அநீதியான முடிவுகளாக இருக்குமா என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தங்களுக்கு நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்காது என்ற விரக்தியில் வேறு வழியில்லை என்று எண்ணி அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் இந்த மரணங்கள் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை எம்மால் இப்போதே கூற முடியாது. அரசாங்கத்துக்கு இந்த ஊழல்களுக்கு எதிராக தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையான தேவை இருந்தால் முதலாவதாக சாட்சியங்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டும். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சாட்சிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய மர்ம மரணங்கள் மற்றும் அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்கள் காரணமாக மக்கள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய சூழலில் சுரேசலை போன்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஒருவர் வெளியில் வந்தால் அவரின் பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்ற கேள்வி எழுகிறது. சட்டமும் நீதியும் நேர்மையாக நிலைநாட்டப்படாத பின்னணியில் அரசாங்கம் தனது பொறுப்பிலிருந்து முற்றிலும் தவறியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கடுமையாக குற்றம் சாட்டுகிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியின் மர்ம மரணம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், சட்டமும் நீதியும் சரியாக நேர்மையான முறையில் நிலைநாட்டப்பட்டால் இவரும் இத்தகைய விருத முடிவுகளை எடுக்க நினைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனே இவரும் தற்கொலை செய்து கொள்ள முயல்வதில்லை. முதலில் நிதியமைச்சின் மேலதிக பணிப்பாளரின் மரணம் உண்மையாகவே தற்கொலையா இல்லையா என்ற பாரிய சந்தேகம் சமூகத்தில் எழுந்துள்ளது. அத்தோடு தற்போதைய சம்பவத்தை பார்க்கும்போது அது மேலோட்டமாக தற்கொலை போன்று தெரிந்தாலும் அதிலும் பல்வேறு சந்தேகங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக ஒரு அரசாங்கம் என்பது நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மாறாக அரசாங்கத்தின் செயல்பாடுகளால் மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை. இது மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். இதுதான் இறுதி தற்கொலையா அல்லது இறுதி கொலையா என்பதை எம்மால் கூற முடியாது. இந்த அரசாங்கம் தனது அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனால் நாட்டு மக்கள் மிகவும் பாதுகாப்பற்ற மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இவ்வாறானது ஒரு பின்னணியில் சுரேசலை போன்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஒருவர் வெளியில் வந்தால் அவரின் பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்ற கேள்வி எழுகிறது. அவரின் உயிருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்பதையே இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. ஒருவேளை அவருக்கு பிழை கிடைத்தாலும் கூட அடுத்து என்ன நடக்கும் என்ற அச்சமும் சந்தேகமும் எழுவதை தடுக்க முடியாது. அடுத்ததாக விசாரணை ஆணைக்குழுவின் விவகாரம் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது எதிர்கட்சியைச் சேர்ந்த பலர் இந்த ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளிக்க தயாராக இருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில் அங்கு சாட்சியமளிக்க செல்வதா இல்லையா என்பது குறித்து இன்னமும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. இவர்கள் யாரை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற பட்டியலை வைத்துக் கொண்டு அதை மட்டுமே வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். சிறுமி ஒருவரை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக சிறுமியின் தாய் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அட்டமஸ்தானதிபதி தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுமி கடத்தப்பட்டமை மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பாக நிட்டம்புவ போலீசார் நடத்திய விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன.
7: சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அட்டமஸ்தானாதிபதி

0: அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த மட்டக்களப்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவகத்தில் அதிகபட்ச சில்லற விலை 70 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்ட 500 மில்லிமீட்டர் குடிநீர் போத்தல் 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையை தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட உணவக நிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அந்த உணவகத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லற விதியை விடவும் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் குறித்து முறைப்பாடுகளை தெரிவிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களை கேட்டிருக்கிறது. பிரதான தொடருந்து பாதையில் இடம்பெற்ற தடம் புரள்வு காரணமாக அந்த பாதை ஊடான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான தொடருந்து பாதையில் வலகும்பர மற்றும் பொல்காவில தொடருந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த தடம் புரள்வு இடம்பெற்றது. வலகும்பர மற்றும் பொல்காவில சந்திக்கிடையில் பயணித்த எரிபொருள் விநியோக தொடருந்து இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் காங்கேயன் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு யந்திர கோளாறு காரணமாக கடலில் பல மணி நேரம் தத்தளித்திருக்கிறது.
1: நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு சுபம் என்ற தனியார் நிறுவனத்தின் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று காலை நாகையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இலங்கை சென்ற கப்பல் மீண்டும் பிற்பகல் 2 மணியளவில் 141 பயணிகளுடன் நாகைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு நடுக்கடலில் நின்றது. ஊழியர்கள் கப்பலை சீர் செய்ய முயன்றும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் சுமார் 7 மணி நேரத்துக்கும் மேலாக பயணிகள் நடுக்கடலிலேயே சிக்கி தவித்தனர். முறையான காற்றோட்டம் மற்றும் வசதிகள் இல்லாததால் முதியவர்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பயணிகள் மயக்கம் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்து சென்ற நாகை துறைமுக நிர்வாகம் மற்றும் மீனவர்கள் மீட்பு படகுகள் மூலம் பழுதடைந்த கப்பலை கயிறு கட்டி நாகை துறைமுகத்திற்கு இழுத்துச் சென்றனர். மாலை 5 மணிக்கே வரவேண்டிய கப்பல் 6 மணி நேரம் தாமதமாக நள்ளிரவு 11 மணிக்கு வந்ததால் உறவினர்கள் பதற்றமடைந்தனர். துறைமுகத்தில் தயார் நிலையில் இருந்த மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்ட 141 பயணிகளுக்கும் உடனடியாக முதலுதவி மற்றும் சிகிச்சைகளை வழங்கினர். அதன் பின்னரே அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். பிரதமர் திரு மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த கப்பல் சேவை முறையற்ற பராமரிப்பால் அடிக்கடி பழுதடைவதால் புதிய கப்பலை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து 2026 ஆம் ஆண்டின் 2ம் மற்றும் 3ம் காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தும் வீட்டு உபயோகிப்பாளர் பிரிவினருக்கு மாத்திரம் 18% கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது.
2: 38 பில்லியன் பற்றாக்குறையின் அடிப்படையில் 18% மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என கூறப்பட்டது. அதேபோன்று இந்த காலாண்டின் எஞ்சியுள்ள 1.5 மாதங்கள் அடுத்த காலாண்டு அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய காலாண்டுகளையும் உள்ளடக்கி 38 பில்லியன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 18% கட்டண அதிகரிப்பு இடம்பெறவுள்ளது. அவ்வாறு இருந்த போதிலும் இந்த மின்சார கட்டண அதிகரிப்பால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பெரும்பாலான பாவனையாளர்களை விடுவிப்பதற்காக அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் நிவாரணத்தை வழங்க தீர்மானித்துள்ளதுடன் அந்த தீர்மானத்தை எழுத்துப்பூர்வமாக ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது. அதற்கமைய மின்சாரத்தை பயன்படுத்தும் அனைத்து பாவனையாளர்களையும் கருத்தில் கொண்டார். அவர்களில் 95% இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு மாத்திரமே மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அந்த 38 பில்லியன் பற்றாக்குறையில் 15 பில்லியனை அரசாங்கம் மானியமாக வழங்கியுள்ளமையே அதற்கான காரணமாகும். மீதமுள்ள பற்றாக்குறை நிலவுகிறது. அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக விசேடமாக அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் பாவனையாளர்கள் பிரிவினர் மாத்திரமே 18% மின்சார கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். அனைத்து பிரிவினருக்கும் அல்ல, குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு மாத்திரமே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும். பிரிவினரின் மொத்த வீதத்தை எடுத்தால் 5% அல்லது அதற்கு குறைவான அளவினருக்கே இந்த மின்சார கட்டண அதிகரிப்பின் பாதிப்பு ஏற்படும்.
3: அதற்கமைய 180 முதல் 210 அலகுகளுக்கு 1760 ரூபாவும் 210 முதல் 240 அலகுகளுக்கு 2710 ரூபாவும் 240 முதல் 370 அலகுகளுக்கு 2,660 ரூபாவும்

0: 300 அலகுகளுக்கு மேலெனின் 3,110 ரூபாயும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. 0 தொடக்கம் 180 அலகுகள் வரையான பிரிவுகளுக்கு மின்சார கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது.
1: தொடர்ந்து மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இந்த மின்கட்டண அதிகரிப்பானது அரசாங்கம் மக்களிடம் அறவிடும் ஒரு வகை கப்பம் போன்றது என்று அவர் சாடியிருக்கிறார். தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்தமையால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே இந்த அதிகரிப்பு மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 180 அலகுகளுக்கு அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்தும் உயர் மத்தியதர வர்த்தகத்தினர், வியாபாரிகள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் இதனால் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். நாட்டின் பொருளாதாரத்துக்கு 52% பங்களிப்பை வழங்கும் நுண் மற்றும் சிறு அளவிலான தொழில் முயற்சியாளர்கள் இந்த ஊழலின் சுமையை சுமக்க நேரிட்டுள்ளது. இவ்வாறான தீர்மானங்களால் நேரடி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதான எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். ஊழல்வாதிகளிடமிருந்து இந்த நட்டத்தை அறவிட வேண்டுமே தவிர மக்கள் மீது சுமத்தக்கூடாது. எனவே அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்ப கட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிர்வரும் 14 அறிவிக்கப்படும் என்று கொழும்பு உயர்நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது யோசித ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் நீதிமன்றத்தில் விசேட விடயம் ஒன்றை முன்வைத்து இந்த வழக்கின் முதலாவது குற்றச்சாட்டான சதித்திட்டம் தீட்டியமை தொடர்பில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த டெய்சி ஃபிரெட் என்பவர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மன்றில் சுட்டிக்காட்டினார். முக்கிய பிரதிவாதி ஒருவர் விடுவிக்க எனது சேவை பெறுநருக்கு எதிராக அதே குற்றச்சாட்டின் கீழ் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று வாதிட்டார். மேலும் இது தொடர்பான ஆரம்ப கட்ட ஆட்சேபனை ஆவணங்களையும் அவர் நீதிமன்றில் கையளித்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா, இரண்டாவது பிரதிவாதியான டெய்சி ஃபிரஸ்ட் அவரது மோசமான உடல்நிலையை கருத்தில் கொண்டு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டாரே தவிர குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்ல என்று தெரிவித்தார். எனவே இது யோசித ராஜபக்சாவின் தரப்பு முன்வைக்கும் வாதத்துக்கு பொருந்தாது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஆட்சேபனைகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் உத்தியோர்வ நிலைப்பாட்டை அறிவிக்க கால அவகாசம் கோரியதை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் வழக்கை அழைக்க நீதிபதி இதன்போது உத்தரவிட்டார். அதன்படி சட்டமா அதிபரின் நிலைப்பாடு திங்கட்கிழமையும் அது தொடர்பான பிரதிவாதி தரப்பு வாதங்கள் செவ்வாய்க்கிழமையும் முன்வைக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதேவேளை இரு தரப்பினரால் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதிபதி யோசித ராஜபக்சாவின் ஆரம்ப கட்ட ஆட்சேபனை குறித்த நீதிமன்றின் தீர்மானம் எதிர்வரும் 14 வழங்கப்படும் என்று அறிவித்தார். புசல்லாவ தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கொச்கம சலாவ தோட்ட முகாமியாளர் விடுதிக்குள் நேற்று அதிகாலை புகுந்த 6 பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பல் அங்கிருந்த காவலாளியை கட்டி வைத்துவிட்டு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளது. நேற்று அதிகாலை வேளையில் வீட்டுக்குள் நுழைந்த இந்த ஆயுதக்குழு அங்கிருந்த காவலாளிகளை கட்டி போட்டுவிட்டு தோட்ட முகாமியாளரை துப்பாக்கி முனையில் மிரட்டி இந்த கொள்ளையை முன்னெடுத்துள்ளது. கொள்ளையர்கள் சுமார் 2.5 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய நகைகள், 4 மடிக்கணனிகள் மற்றும் 2 கைபேசிகளை திருடி சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொள்ளையிடப்பட்ட பொருட்களுடன் தோட்ட முகாமியாளருக்கு சொந்தமான டபுள் கேப் ரக வாகனத்தையும் அவர்கள் கடத்தி சென்றுள்ளார்கள். கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் அசாவுதீன் மொய்னுதீனின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடம்நிறுத்துவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இத்தொடர்பான தீர்மானம் அவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் சட்டப்படிப்பாளர் ருஷ்டி ஹபீப் தெரிவித்திருக்கிறார். குருநாகல் பேருந்து நிலையத்தை சுத்தம் செய்தல் மற்றும் பொது மலசல கூடத்தை பராமரித்தல் ஆகியவற்றுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக அந்த நபர் 30 லட்சம் ரூபாவை கையூட்டல் பெற முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பத்திரமுல்லை பகுதியில் வைத்து கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று இவர் கைது செய்யப்பட்டார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதித்துவப்படுத்தி குருநாகல் மாநகர சபைக்கு தெரிவான இவர் அங்கு சபையின் ஆட்சியை அமைக்கும் போது தேசிய மக்கள் சக்திக்கு தனது ஆதரவை வழங்கியிருந்தார். அதன் பின்னரே அவர் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். தற்போது அவர் கையூட்டல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளமையால் கட்சியின் ஒழுக்க விதிகளை மீறியமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவன் நிலையில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு வாகன பயிற்சி வழங்க முற்பட்ட போது அதே வாகனத்தில் மோதி 86 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக அந்த சிறுவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழுத்நுவர வீதியில் உள்ள அழுபத பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்த முதியவர் தனது வாகனத்தை ஓட்டி வந்து தனது வீட்டுக்கு அருகே நிறுத்தியிருக்கிறார். பின்னர் அங்கிருந்த 15 வயது சிறுவனுக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் அவரிடம் வாகனத்தை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. சிறுவன் வாகனத்தின் சாரதி இருக்கையில் இருந்தபோது முதியவர் வாகனத்துக்கு முன்னால் நடந்து சென்று வீதியை கடக்க முயன்றுள்ளார். அந்த சமயத்தில் வாகனம் திடீரென முன்னோக்கி நகர்ந்து முதியவர் மீது மோதியுள்ளது. இந்த பத்தில் படுகாயமடைந்த முதியவர் உடனடியாக மாவனல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் மாவனல்ல பகுதியைச் சேர்ந்த 86 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். பத்து இடம்பெற்ற போது வாகனத்தை செலுத்திய 15 வயது சிறுவன் தற்போது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளார். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணியளவில் பேருந்து ஒன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமிருந்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைத்தொலைபேசியை பறித்துக் கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்கி இருக்கிறார். இதன்போது அங்கு நின்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சிலர் அந்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் ஏறுமாறு கூறி ஏற்றிக்கொண்டு வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கும் சோயாவீதிக்கும் இடையில் உள்ள வயல்வெளி பகுதிக்கு அழைத்து சென்று தாக்கியதோடு அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பமும் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்பின் மாலை 6:30 பின்னர் அவரை விடுவித்ததாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். மன்னாரிலிருந்து கணவருடன் மட்டக்களப்புக்கு சென்ற தனது மகனையும் பேரப்பிள்ளையையும் காணவில்லை என்று தாய் ஒருவர் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்திருக்கிறார். மாந்தமேற்கு பிரதி செயலாளர் பிரிவில் உள்ள பெரியமடு கிராமத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய மகளையும் மற்றும் அவரது 10 மாத குழந்தை ஆகிய இருவருமே காணாமல் போயுள்ளதாக அந்த தாய் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். தனது மகளின் கணவர் தனது தாய்க்கு சுயினம் என கூறி கடந்த 2ஆம் தேதி அவரது சொந்த இடமான மட்டக்களப்புக்கு செல்வதாக கூறி மன்னாரிலிருந்து தனது மகளையும் பேரப்பிள்ளையையும் அழைத்து சென்றுள்ளார். மன்னாரிலிருந்து வவுனியா சென்று அங்கிருந்து மட்டக்களப்புக்கு செல்வதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் மகளும் பேரப்பிள்ளையையும் காணாமல் போய்விட்டதாக அவர் புகார் அளித்துள்ளார். ஆனாலும் தனது மருமகன் மட்டக்களப்பில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றுள்ள போதும் தனது மகளும் பேரப்பிள்ளையும் அங்கு செல்லாத நிலையில் காணாமல் போய்விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனது மருமகன் மட்டக்களப்பில் உள்ள அவரது தாயார் வீட்டில் இருப்பதாகவும் தொலைபேசியில் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாத்தறை கிரிந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுகுடல கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அம்பலாங்குடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்து போனார். உயிரிழந்த நபருக்கும் மற்றொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் ஊற்றியதில் சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஷ்ரக போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்நாயக்கா விமானத்தில் சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் புறக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்றும் அவர் தனியார் நிறுவனம் ஒன்றின் நிதி முகாமையாளர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து வருகை தந்த தாயர் ஏசியா விமானம் மூலம் நேற்று இவர் கட்நாயக்கா விமானத்தை வந்தடைந்தார். சந்தநபர் விமானத்தின் கிரீன் சேனல் ஊடாக வெளியேற முயன்ற போது சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் சந்தநபரின் கற்பையை சோதனையிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 512 கிராம் குஷ்ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 51,20,000 ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டது.
2: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து கழிஞ்சிய சாலையில் இன்று அதிகாலை 1:10 அளவில் தீப்பரவல் ஏற்பட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாண போலீஸ் நிலைய அதிகாரிகள் முப்படையினர் மற்றும் தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் வைத்தியசாலை ஊழியர்கள் ஆகியோர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்தனர்.

0: நேரு கடும் பிரயத்தனத்திற்கு பின்னர் இன்று அதிகாலை 5 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
1: மருந்து களஞ்சியத்தின் ஒரு பகுதி மருந்துகள் பாதுகாப்பாக அகற்றப்பட்டு புரிதொரு கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீக்கான காரணத்தை ஆராய்வதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதே சமயம் வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளிகளுக்கும் வைத்தியசாலைக்கு வருகின்ற கிளினிக் நோயாளிகளுக்கும் தொடர்ச்சியாக மருந்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அருகில் இருக்கின்ற மருந்து களஞ்சியம் மற்றும் மத்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து மருந்துகளை அனுப்புவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார வைத்திய சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக மருந்துகள் வழங்கப்படும். வைத்தியசாலையில் உள்ளக மருந்து களஞ்சியம் மற்றும் கிளினிக் மருந்து களஞ்சியங்கள் பாதிப்படையவில்லை.
0: தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார்.
2: உண்மையிலேயே இந்த களஞ்சிய சாலை ஏமான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தீயினாலே இருந்த பொழுதிலும் அனைவரது ஒத்துழைப்பு காரணமாக தீயை கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாருடைய அர்ப்பணிப்பு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அந்த வகையில நாங்களும் அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தொடர்ந்து கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட்டனர்.
3: சிறப்பாக சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் சம்பந்தமாக கரிசனையோடு கவனத்தை எடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறான பாதிக்கப்பட்டிருக்கின்ற முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய களஞ்சிய சாலையை மீள கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உடனடியாக மருந்துகளை கொண்டு வருவதற்கு என வவுனியாவிலிருந்து அதே போன்று அன்றாந்தபுரத்திலிருந்து மேலதிகமாக கொழும்பிலிருந்தும் கூட பூர்ணமான மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.
0: தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து மருந்து களஞ்சிய சாலையை சுத்தம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
4: தொடர்ந்து கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கான விசேட மறுசுழற்சி நிலையம் நேற்று முற்பகல் இக்கல தொழிற்பேட்டையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்துக்கு இணையாக இந்த நிலையம் நிறுவப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை சுங்க திணைக்களகத்தில் 37 ஆண்டுகள் நீண்ட சேவையாற்றிய அதன் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருங்குட கடந்த மே 5ஆம் தேதியுடன் தனது பதவியிலிருந்து உத்தியோகமாக ஓய்வு பெற்றிருக்கிறார். தமது ஓய்வு குறித்து அவர் வெளியிட்டுள்ள உருக்கமான பிரியாவிடை செய்தியில், இந்த பயணம் தனது வாழ்க்கையை வடிவமைத்த ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றாக அமைந்ததாக குறிப்பிடுகிறார். 1989ஆம் ஆண்டு உதவி அத்தியட்சகராக சுங்கத்திணைக் கழகத்தில் இணைந்து அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை ஒவ்வொரு தரத்திலும் பணியாற்றி பணிப்பாளர் நாயகன் நிலையை எட்டிய முதல் அதிகாரி என்ற பெருமையை இவர் கொண்டுள்ளார். தனது சேவை காலம் முழுவதும் சட்டத்தை நிலைநாட்டுவதிலும் தொழில்முறை நேர்மையுடன் செயற்படுவதில் தாம் உறுதியாக இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். நீண்ட காலமாக நிலவி வந்த நிர்வாக தடைகளை நீக்கவும் ஊழலுக்கான கதவுகளை அடைக்கவும் தாம் கடுமையாக உழைத்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுங்கத்திணைக் கழகத்தின் கௌரவத்தையும் கொடியையும் பல தடைகளுக்கு மத்தியிலும் உயர்த்தி பிடித்த பெருமிதத்துடன் தான் விடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தனக்கு இந்த உயரிய பொறுப்பை வழங்கிய ஜனாதிபதிக்கும் இக்கட்டான தருணங்களில் உறுதுணையாக இருந்த சக ஊழியர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினருக்கு அவர் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,63,300 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,538 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடுவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தற்போது அழைப்பு விடுத்திருக்கிறார்.
6: அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களில் தாவேகாவும், 73 இடங்களில் திமுக கூட்டணியும், 54 இடங்களில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றன. அதிக இடங்களை வென்ற கட்சியாக தாவேகா இருந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை கிடைக்காததால் ஆட்சி அமைக்க முடியாமல் கடந்த 6 நாட்களாக தடுமாறி வருகிறது. அக்கட்சி ஆட்சி அமைக்க கூடுதலாக தேவைப்படும் 11 இடங்களில் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை வழங்கிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளும் தங்களது எம்எல்ஏக்கள் 4 பேரின் ஆதரவை நேற்று அறிவித்தன. இதனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களில் 116 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு கிடைத்த நிலையில் மீதமுள்ள 2 இடங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவனை அவர் தங்கியுள்ள விடுதியில் சந்தித்த தாவேகா நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் ஆதரவு கடிதம் முறைப்படி வழங்கப்பட்டது.
7: குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் நாங்கள் விவாதத்தின் முடிவில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடாகும். இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒட்டி நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டையும் எடுப்போம் என்று ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம்.
6: இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவை அறிவித்துள்ளது. இதனால் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கடந்த 6 நாட்களாக நீடித்து வந்த சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்துள்ளது. இதையடுத்து ஆதரவு கடிதத்துடன் தாவேகா தலைவர் திரு விஜய் இன்று மாலை ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சென்னையில் தமது இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் அமமுக எம்எல்ஏ விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே நேரம் முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் தலைமையில் மற்றொரு இடத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதிமுகவினர் தனித்தனியாக 2 இடங்களில் ஆலோசனை நடத்தி வருவதால் அக்கட்சியில் பிளவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.
4: தொடர்ந்து முதலில் வந்த செய்திகளின் தொகுப்பு தொடர்கின்றது. 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மை விவகாரத்தில் திருப்தி அடையாததால் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காததால் விஜய் பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
8: சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் இல்லாததால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் நிபந்தனையுடன் ஆதரவளித்தனர். இதையடுத்து தாவேகாவின் பலம் 112 அதிகரித்ததால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் தாவேகாவுக்கு போதிய பலம் இல்லை என்று கூறி ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளிடம் தாவேகா நிர்வாகிகள் நேரில் சென்று ஆதரவு கோரினர். இதையடுத்து ஆலோசனை நடத்திய 2 கட்சிகளும் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக அறிவித்தன. இதைத் தொடர்ந்து ஆளுநர் திரு அர்லேக்கரை 3வது முறையாக சந்தித்த திரு விஜய் 2 கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவளிப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதால் ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என தகவல்கள் வெளியாகின. ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட திரு விஜய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். இதனால் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறி தாவேக தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே தாவேகாவுக்கு தங்கள் கட்சி ஆதரவு அளிக்கவில்லை என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவித்தது. திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொஹிதீன் தெரிவித்தார்.
9: விஜய் கட்சிக்கு இந்திய முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்ததாக பத்திரிகையில சில பேர் போட்டிருப்பாங்க. அது நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். எங்களை அவங்க பல பேர் சந்திச்சாங்க. முக்கியஸ்தர்கள்லாம் வந்து எங்களை பார்த்தாங்க. எல்லா இடத்துலயும் நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னு இந்த தேர்தல் மட்டும் இல்லை, எல்லா தேர்தலாக இருந்தாலும் இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம்.
8: விசிகவும் இதுவரை ஆதரவு கடிதம் அளிக்காததால் தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாக்காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என்று அக்கட்சியின் எம்எல்ஏ திரு வன்னியரசுவின் எக்ஸ்தள பதிவு பரபரப்பை மேலும் கூட்டியது. இந்நிலையில் திரு திருமாவளவன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். பின்னர் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இன்று காலை முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே தாவேகாவுக்கு 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே உள்ளதால் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்பார் என தகவல்கள் வெளியான நிலையில் அதற்காக நடைபெற்று வந்த ஏற்பாடுகள் 2வது முறையாக மீண்டும் நிறுத்தப்பட்டன.
4: தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைய தினத்துக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் மக்களிடையே சென்று விடுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தெரியவிருக்கிறது. தமிழக முதல்வர் பதவியேற்பு இழுபறி நீடிப்பதால் விஜய் விரக்தி அடைந்துள்ள நிலையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆட்சியே வேண்டாம், யாருக்கும் அடிமையாக இருக்கத்தான் விரும்பவில்லை என்றும், பதவிக்காக யார் காலிலும் விழ தயாரில்லை என்றும் விஜய் குறிப்பிட்டார். அத்துடன் ஆட்சி அமைப்பதற்காக மீண்டும் மக்களிடமே தான் செல்வதாகவும் விஜய் உரத்த குரலில் கூறியுள்ளதாக தமிழக வெற்றி கழக தரப்புகள் தெரிவித்துள்ளன. பெரும்பான்மை கிடைக்கும் என்று தான் நம்பிய போதிலும் அது கொஞ்சம் குறைந்து விட்டதாக விஜய் குறிப்பிட்டார். தன்னை போலவே ஜாதி மத ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்ட சிறு கட்சிகள் ஆதரவு தரும் என்று எதிர்பார்த்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதவியை எதிர்பார்க்காமல் ஆதரவை தெரிவித்துள்ளதாக விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆதரவு தருவதாக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் கூறியுள்ள திருமாவளவன் நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை முன்வைப்பதாகவும் அவர் தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் பற்றி தனக்கு தெரியும் என்றாலும் மக்களின் தீர்ப்பு வழங்கிய போதிலும் எல்லோரும் தனக்கு எதிராக அணிதிரள்வார்கள் என்பதை தான் எதிர்பார்க்கவில்லை என்று விஜய் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆட்சி அமைப்பதற்கு முன்பே 1000 நிபந்தனை விதிப்பவர்கள் பதவி பிரமாணம் எடுத்த பிறகு என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நினைத்தால் பயமாக இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டுமா? அதற்கு ராஜினாமா செய்துவிட்டு தமிழக மக்களிடமே மீண்டும் சென்று முழு ஆதரவையும் கோரலாமே என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது ஆலோசகர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு பதிலளித்த ஆலோசகர்கள் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று விஜயிடம் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கேட்கின்றார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாவளவன் காலம், இனி உயர்வோம் என்றும் மேலும் மேலும் உயர்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கேற்கும் என்று தகவல்கள் தெரிய வந்துள்ளது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய கொள்கை முழக்கங்களில் ஒன்றாக வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெயரில் போலி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் நேற்றிரவு புகார் அளித்தார்.
10: சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற தாவேகா ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்கள் இல்லாததால் திணறி வருகிறது. இதையடுத்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம் ஆதரவு கோரி வருகிறது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு நேற்று மாலை திடீரென சென்ற திரு தினகரன் தனது கட்சியின் மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ் பெயரில் தாவேகா போலியாக கடிதம் அளித்துள்ளதாக புகார் தெரிவித்தார். இதுகுறித்து ஆளுநர் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தினகரன் தங்கள் கட்சி எம்எல்ஏவை காணவில்லை என்றும் ஆட்சியை பிடிக்க குதிரை பேரம் நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
11: மன்னார்குடியில அவர் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்ச எங்க எங்க எம்எல்ஏவை ஆதரவு எடுத்துக்கிறார்னா அது எப்படி தூய சக்தி? பதவி வெறியில அவர் வந்து செயலர்ந்தா அர்த்தம்.
10: இந்நிலையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ் நள்ளிரவில் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். அவரை தொடர்ந்து திரு தினகரனும் அங்கு விரைந்ததால் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு தினகரன் நிபந்தனையின்றி ஆதரவு அளிப்பதாக திரு காமராஜ் பெயரில் போலியாக கடிதம் தயாரித்து ஆளுநரிடம் அளித்து தாவேகா மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.
11: விஜய்க்கு ஆதரவா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல போர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க? அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க காமிக்க சொல்லுங்க. எல்லா சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய வந்து ஹார்ஸ் ரைடிங்கா கூட இருக்கலாம், குதிரை பேரமா இருக்கலாம். எதுக்கு எங்க கட்சியில ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பேர்ல அனுப்பி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்க.
10: தம்மை தூய சக்தி என்று கூறிக்கொள்ளும் திரு விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே மோசடியில் ஈடுபடலாமா என்று திரு தினகரன் கேள்வி எழுப்பினார்.
11: தூய சக்தி செய்கிற வேலையா இது? இன்னும் ஆட்சி அமைக்கல, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வல்ல 108 சீட்டு தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியுமா?
10: தாவேகாவினர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது குறித்து ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக திரு தினகரன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ளது குறித்தும் அவர் விமர்சித்தார்.
11: இந்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில் ஜெயிச்சிட்டு சட்டப்படி அளவுப்பட்டதை நியாய தர்மமே பார்க்க மாட்டாங்களா? அவுட் சைட் சப்போர்ட் சமாளிக்கிறாங்களே, அதுக்கு பின்னணியில என்னங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறது எங்க கோரிக்கை.
10: பின்னர் கிண்டி காவல் நிலையம் சென்ற திரு தினகரன் மோசடியாக ஆதரவு கடிதம் அளித்தது தொடர்பாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் அளித்துள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அமமுக எம்எல்ஏ ஆதரவு தெரிவித்து கையெழுத்திடும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக தாவேகா எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை.
4: தொடர்ந்து தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத குதிரை பேரம் நடப்பதாக திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் வில்சன் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வருவோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறியதற்கான உண்மையான அர்த்தம் இப்போதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாடு இத்தனை ஆண்டுகளில் இத்தகைய குதிரை பேரத்தை பார்க்கவில்லை. பதவி ஏற்பதற்கு முன்பதாகவே இவ்வளவு நடப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைவது காலத்தின் கட்டாயம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்துகிறார்.
10: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டதை தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தை கலைத்து ஆளுநர் ஆணை பிறப்பித்து விட்டதை பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் இப்படி ஒரு நிலையில் தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமன்றி ஜனநாயகத்தின் மிக முக்கிய பணி என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய அரசு அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக எடுத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
4: தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்த காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி முறிந்த நிலையில் மக்களவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கைகளை மாற்றித்தர வேண்டும் என்று மக்களவைத் தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி வலியுறுத்தியிருக்கிறார்.
8: இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், காங்கிரஸ் உடனான திமுக கூட்டணி முடிவுக்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அருகிலேயே திமுக உறுப்பினர்கள் அமர்வது இனி பொருத்தமாக இருக்காது என்று குறிப்பிட்டுள்ள திருமதி கனிமொழி, தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் அவசியமாகிறது என்று கூறியுள்ளார். மக்களவையில் மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ள திமுக இனிவரும் காலங்களில் தனது கருத்துக்களை சுதந்திரமாகவும் தனித்துவமாகவும் முன்வைக்க விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர், திமுக உறுப்பினர்கள் தங்கள் நாடாளுமன்ற பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றவும் தங்கு தடையின்றி செயல்படவும் ஏதுவாக தனி இருக்கைகள் ஒதுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.
4: தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா 14 நிர்வாகிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நியமித்த நிலையில், ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வெறும் 5 வாக்குகள் பதிவானதால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே அவர்களின் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. ஸ்ரீரங்கம் தொகுதியில் மொத்தம் 287,027 வாக்காளர்கள் உள்ள நிலையில், 400 மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் 255,293 பேர் வாக்களித்தார்கள். இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ரமேஷ் 1,03,235 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துரராஜ் 69,645 வாக்குகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனோகரன் 65,819 வாக்குகளும் பெற்றார்கள். இந்நிலையில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள ஸ்ரீரங்கம் பெண்கள் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த 91வது வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 5 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள், இளைஞரணி நிர்வாகி, மகளிரணி நிர்வாகி என தலா 14 பேரை நியமித்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் கூறும் நிலையில், 91வது வாக்குச்சாவடியில் அந்த கட்சிக்கு வெறும் 5 வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. அதாவது அவர்களின் கட்சியினரே அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற பொருளாகிறது. இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கூறுகையில், கட்சியின் பூத் கமிட்டி உறுப்பினர்களே வாக்களிக்கவில்லையா அல்லது வேறு ஏதேனும் முறைகேடு நடந்துள்ளதா என்று விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 18 இடங்களில் வென்ற என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் தலைவர் ரங்கசாமி 13வது தேதி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார்.
8: அங்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியிலான கட்சி அமோக வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. புதுச்சேரியில் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அங்கே ஆட்சி அமைக்க 16 இடங்கள் தேவை என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக மற்றும் எல்ஜேகே ஆகிய கட்சிகள் தலா ஓரிடங்களிலும் வெற்றி பெற்றன. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு ரங்கசாமி 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கிறார்.
12: ஆளுநரை பார்த்து ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கோம். அவருக்கு மத்திய அரசு ஆட்சி என்டிஏ கவர்மெண்ட் மீண்டும் ஆட்சி
8: அமைச்சரவையில் பாஜக இம்முறை கூடுதல் இடங்களை கேட்ட நிலையில் அதனை திரு ரங்கசாமி நிராகரித்ததால் இழுபறி நீடித்தது. எனினும் புதுச்சேரியில் முகாமிட்டுள்ள மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவருடன் பேச்சு நடத்தியதை தொடர்ந்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதை அடுத்து பதவியேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
4: தொடர்ந்து கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற நிலையில் முதல்வராக யாரை நியமிக்கலாம் என்பது தொடர்பான கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்களை அடங்கிய அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் நேற்று சமர்ப்பித்தார்கள். மேற்குவங்க மாநிலத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கொல்கத்தாவில் உள்ள பிரிக்கெட் அணிவகுப்பு திடலில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சுவேந்து அதிகாரி பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், என்டிஏ ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் மூத்த பாரதிய ஜனதா தலைவர்கள் உள்ளிட்டோர் அங்கு கலந்து கொண்டார்கள்.
13: மேற்குவங்க மாநிலத்தில் 15 ஆண்டுகளாக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த மம்தா பானர்ஜியை தோற்கடித்து 200 மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியிருக்கிறது. இதனால் 15 ஆண்டுகால மம்தா பானர்ஜியின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. முதன்முறையாக மேற்கு வங்க மாநிலத்தில் 25 ஆண்டுகள் அங்கு கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த மேற்கு வங்க மாநிலத்தை கம்யூனிஸ்டுகளின் கோட்டையை தகர்த்து அங்கு மம்தா பானர்ஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பின்னர் இப்போது மம்தா பானர்ஜியின் அரசை மாற்றி மேற்கு வங்க முதலமைச்சராக அந்த கட்சியிலேயே முக்கிய பொறுப்பில் 2006 வரை இருந்த சுவேந்த அதிகாரி இன்று முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு மம்தா பானர்ஜியை தோற்கடித்து இப்போது மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக சுவேந்த அதிகாரி பொறுப்பேற்றிருக்கிறார். புதிய முதல் மந்திரியாக பதவியேற்கும் சுவேந்த் அதிகாரி அவர் கொல்கத்தாவில் உள்ள ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மம்தா பானர்ஜிக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர். போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் அரசில் பொறுப்பு வகித்தவர். கடந்த 2020 ஆண்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் அவர் மம்தா பானர்ஜியை தோற்கடித்தார். அதன் பின்னர் எதிர்கட்சித் தலைவராகவும் அதிரடியாக அவர் செயல்பட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி மேற்கு வங்க மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவராக உருவெடுத்து இன்று அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழகத்தோடு 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்கம், அசாம், கேரளம், புதுவை, தமிழ்நாடு ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்றதில் மேற்கு வங்க மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரும் வெற்றியை பெற்று அங்கு சுவேந்து அதிகாரி அங்கு முதலமைச்சராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். நேற்று நடைபெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களான திலீப் கோஷ் மற்றும் சமீத் பட்டாச்சாரியா ஆகியோருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் 2 துணை முதலமைச்சர்கள் அவர்களும் பதவியேற்கும் நிகழ்ச்சி இப்போது நடைபெற்று வருகிறது. சுவேந்த அதிகாரி காவி உடை அணிந்து பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கிய தலைவராக உருவெடுத்துள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக பொறுப்பு வகித்திருக்கிறார். இப்போது மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்துள்ள சுவேந்த அதிகாரி 15 ஆண்டு காலமாக அங்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து இந்த பொறுப்பை அவர் வகித்திருக்கிறார். 5 மாநிலங்களில் முதல் முறையாக மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் பதவியேற்கும் விழா இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க நடைபெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து
4: இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் கொடிகளை அசைத்து ஜே ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்பியவாறு அந்த இடத்தில் திரண்டிருந்தார்கள். பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜ சுப்ரமணி அடுத்த முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பதவியேற்ற நாள் முதல் மறு உத்தரவு வரும் வரை இந்திய அரசின் ராணுவ விவகாரத்துறை செயலாளராகவும் கூடுதலாக பணியாற்றுவார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய முப்படை தலைமை தளபதியாக உள்ள ஜெனரல் அனில் சௌகான் அவர்களின் பதவிக்காலம் வரும் மே 30 தேதியுடன் நிறைவு பெறுவதால் இந்த நியமனம் நடைபெற்றுள்ளது. 1985 ஆண்டு த ஹர்வால் ரைபிள்ஸ் பிரிவில் ராணுவ அதிகாரியாக தனது பணியை தொடங்கிய NS ராஜா சுப்ரமணி ஏறக்குறைய 40 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்ரமணி 2025 செப்டம்பர் 1 தேதி முதல் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தில் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். அதற்கு முன்பு ராணுவ தலைமை துணைத் தலைவராகவும் மத்திய கட்டளைப் பிரிவின் தலைமை தளபதியாகவும் அவர் பணியாற்றியிருந்தார். NS ராஜா சுப்ரமணி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ ரீதியான மோதலில் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக தொழில்நுட்ப உதவியை வழங்கியதாக சீனா முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டு ஏப்ரல் 22 தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல்கள் தீவிரமடைந்தன. இந்த நிலையில் சவுத் சீனா மோர்னிங் போஸ்ட் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இதுகுறித்த தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவின் மேம்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா வான்வெளி விமானங்களின் வடிவமைப்பில் முக்கிய பங்காற்றும் சீன விமான தொழிற்கழகத்தின் விமான வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த பொறியியலாளர் ஜாங்கிங் என்பவருடனான நேர்காணலை அந்த நாட்டின் அரசு ஒளிபரப்பு நிறுவனம் ஒளிபரப்பியுள்ளதாக சவுத் சீனா மோர்னிங் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. செந்து ஏர்கிராப்ட் டிசைன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த பொறியியலாளர் ஜாங்கிங் பாகிஸ்தானுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய குழுவில் தானும் ஒருவராக இருந்ததாக கூறியிருக்கிறார். சீனாவின் நவீன போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் விமானங்களை ட்ரோன்களை உருவாக்குவதில் இந்த நிறுவனம் போல் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. யாங் தனது பேட்டியில், எங்கள் தளத்தில் இருந்தபோது போர் விமானங்கள் புறப்படும் சப்தம், வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகளின் இடைவிடாத அலறலை நாங்கள் அடிக்கடி கேட்டோம். கடந்த மே மாதத்தில் காலை பொழுதின் பிற்பகுதியிலே வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் எட்டியது. இது எங்களுக்கு உடல் மற்றும் மனதளவில் ஒரு உண்மையான கடும் சோதனையாக இருந்தது. சீன தரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முழு திறனுடன் செயல்படுவதை உறுதி செய்வதே தங்கள் குழுவுக்கான பணியாக இருந்ததாக அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே கடந்த ஆண்டு பாகிஸ்தானின் ராணுவ தளபாடங்களில் 81% சீன தயாரிப்புகள் என்றும், சீனா தனது ஆயுதங்களுக்கான ஒரு நேரடி பரிசோதனை களமாக பாகிஸ்தானை பயன்படுத்தி வருவதாகவும் இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருந்தது. ஸ்டோக்கம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி 2015 சீனா பாகிஸ்தானுக்கு 8.2 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளது. மேலும் 2020 முதல் 2024 வரையில் உலகின் 4வது மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக சீனா இருந்தது. இந்த காலகட்டத்தில் அதன் மொத்த ஆயுத ஏற்றுமதியில் 63% பாகிஸ்தானுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூரின் போது மொத்தம் 3 எதிரிகளை எதிர்கொண்டதாக இந்தியா கூறியிருந்தது. இதில் பாகிஸ்தான் நேரடி எதிரி என்றாலும் அதற்கு ஆயுதங்கள் வழங்கி ஆதரவளித்தது சீனாவும் துருக்கியும் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் கடந்த ஜூலை 2025 கூறியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். புலம்பெயர்வு நிர்வாகத்தில் புலம்பெயர்வோரின் நலன், பாதுகாப்பு, அதிகாரம் அளித்தலை மையமாக கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடைபெற்ற 2வது சர்வதேச புலம்பெயர்வு மறு ஆய்வு மன்றத்தின் அமர்வில் பங்கேற்று பேசிய போது இந்த கருத்தை அவர் அங்கு தெரிவித்தார். இந்தியர்களின் புலம்பெயர்வு வரலாறு பரந்த ஆற்றல் மிக்கது. உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் 3.4 கோடிக்கு அதிகமான இந்தியர்கள் புலம்பெயர்ந்து பல நூற்றாண்டுகளாக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ரீதியில் மட்டுமன்றி கருத்துக்களை இணைக்கும் பாலமாக செயல்பட்டு வருகிறார்கள். அவ்வாறு புலம்பெயர்ந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்புவது, முதலீடுகள் மற்றும் அறிவுசார் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மட்டுமன்றி அவர்கள் புலம்பெயர்ந்துள்ள நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றி வருகிறார்கள். இத்தகைய சூழலில் புலம்பெயர்வு நிர்வாகத்தில் புலம்பெயர்வோரின் நலன், பாதுகாப்புக்கு அதிகாரம் அளித்தலை மையமாக கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருகிறது. வலுவான ஆள்கடத்தல் தடுப்பு சட்டங்கள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இடப்பெயர்வு என்பது மக்கள் மற்றும் அவர்களின் விருப்பங்கள், மீள்திறன், பங்களிப்புகள் தொடர்புடையதாகும். சட்டவிரோத இடப்பெயர்வு, ஆள்கடத்தல், சமூக பாதுகாப்பில் உள்ள இடைவெளிகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் அதே வேளையில் அனைவரையும் உள்ளடக்கிய மனிதாயமான எதிர்காலத்துக்கு உகந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்க இந்தியா முயற்சித்து வருகிறது. அகதிகள் விகாரத்தை, புலம்பெயர்ந்தோரை பாதுகாத்தல், இடப்பெயர்வு செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்தையும் மேற்பார்வையிடுதல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்த்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு முழுமையான மற்றும் நடைமுறைக்கு வந்த கட்டமைப்பு மூலம் இந்தியா நிர்வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பல்வேறு நாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக, புலம்பெயர்வர்களின் நலனுக்காக இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ள இ மைக்ரேட் வலைதளம் குறித்தும் அந்த நிகழ்ச்சியில் கீர்த்தி வர்தன் சிங் விவரித்தார். இந்த வலைதளம் மூலம் பதிவு செய்த மற்றும் மோசடி பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள வெளிநாடு வேலைவாய்ப்பு முகவர்களின் விவரங்கள், தனது விண்ணப்பத்தின் நிலை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை புலம்பெயர்வோர் தெரிந்து கொள்ள முடியும் என்பதோடு தங்களின் புகார்களையும் பதிவு செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா நேபாளம் இடையே உள்ள எல்லை பிரச்சனையை ராஜ்ய வழியில் தீர்த்துக் கொள்ள நேபாளம் விரும்புவதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து MV கொண்டியா சொகுசு கப்பலில் உள்ள 2 இந்திய மாலுமிகளுக்கு கண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நவீன சாதனத்துடன் கூடிய அதிநவீன ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலத்தையொட்டிய கடற்பகுதியில் நேற்று முன்தினம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. தாராயணப்படும் இந்த சாதனம் பாதியை மாற்றிக்கொண்டு தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கின்ற திறனுடையது. சிவகாசியில் பத்தில்லா பட்டாசு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான தேவையான நடவடிக்கைகளை செயல்படுத்துவோம் என்று ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
8: குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகள் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பளித்து வரும் இத்தொழிலில் அவ்வப்போது ஏற்படும் விபத்துகளினால் உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது. இதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் தணிக்கை துறையின் முதன்மை அதிகாரி திரு திருப்பதி வெங்கடசாமி தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு நேரில் சென்று பாதுகாப்பு மற்றும் விபத்துக்கான காரணங்கள் குறித்து 2 நாள் ஆய்வு நடத்தினர். அதைத் தொடர்ந்து சிவகாசியில் இந்தியன் தணிக்கைத்துறை, வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை ஆகியவற்றுடன் தமிழக வருவாய்த்துறை, தீயணைப்பு மற்றும் காவல்துறை போன்ற பல்வேறு துறைகளின் அதிகாரிகளோடு பட்டாசு உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், தொழிற்சாலைகளின் மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
14: என்னென்ன காரணத்தினால ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பூராமே வந்து எப்படி தொழிற்சாலைகள் ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம நம்ம தொழிற்சாலை நடத்துவதுங்கிறது நம்ம வந்து அங்க பார்லிமெண்ட் வரைக்கும் இங்க சட்டசபை வரைக்கும் இங்க வந்து கொடுக்கறதுக்காக ரிக்கார்டு தயார் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து கலந்துரையாடல் பண்ணி எல்லாருடைய சஜஷன் கேட்டாங்க. நாங்க எல்லா சஜஷன் கொடுத்துருக்கோம். இவங்க கொடுத்து இனிமேலாச்சும் இந்த சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வரும் இனிமே வருங்காலத்துல.
8: கூட்டத்தில் விபத்தில்லா பட்டாசு தொழிற்சாலையை நடத்துவது குறித்து பல்வேறு தரப்பினரிடம் அறிக்கை பெற்று விபத்தில்லாத பட்டாசு தொழிற்சாலையை உருவாக்குவதே ஆய்வு மற்றும் கலந்தாலோசனை கூட்டத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: தொடர்ந்து திருமலை ஏழுமலையானை ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்று வழிபட்டார். முன்னதாக ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற அவரை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்று தரிசனத்துக்கு அழைத்து சென்றார்கள். தரிசனம் முடிந்து திரும்பிய அவருக்கு அதிகாரிகள் ஏழுமலையான் சேஷ வஸ்திரம், தீர்த்தம், பிரசாதங்கள், திருவுருவ படங்களை வழங்கினார்கள். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 14,150 ரூபாவுக்கும் சவரன் 1,13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி 280 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
8: இந்தோனேசியாவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பில் மலையேற்ற வீரர்கள் 3 கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதில் 2 சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் மற்றும் 1 இந்தோனேசியாவை சேர்ந்தவர். அவர்கள் ஹல் மஹேரா தீவில் உள்ள டுகோனா மலையில் மலையேற்றத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எரிமலை வெடித்ததில் 10 கிலோமீட்டர் உயரம் வரை வானத்தில் சாம்பல் உமிழப்பட்டது. இதில் மேலும் 15 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் மலையேற்றத்தை தடை செய்துள்ள அதிகாரிகள் குறைந்தது 4 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டாம் என மக்களை எச்சரித்துள்ளனர். உலகின் மிக மோசமான அணுசக்தி விபத்து நடந்த இடமான செர்னோபிலின் விலக்கு மண்டலத்தில் ஒரு பெரிய காட்டுத்தீயை எதிர்த்து போராடி வருவதாக யுக்ரைனில் உள்ள அரசு அவசர சேவைகள் கூறுகின்றன. இது ஒரு ட்ரோன் விபத்தால் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலத்த காற்று, வறண்ட வானிலை மற்றும் சில பகுதிகளில் கண்ணிவெடிகள் ஆகியவை தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை சிக்கலாக்கியுள்ளன. கியவ் பிராந்தியத்தில் உள்ள விலக்கு மண்டலம் மிகவும் மாசுபட்டு காணப்படுகிறது.
4: வேற்றுக்கிரகவாசிகளுக்கு தொடர்புடைய பறக்கும் தட்டுக்கள் குறித்த புதிய ரகசிய கோப்புகளை அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை வெளியிட தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து முந்தைய நிர்வாகங்கள் அமெரிக்க மக்களை திசைதிருப்ப முயன்ற நிலையில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இதில் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க விரும்புவதாகவும் இந்த ஆவணங்களில் உள்ள தகவல்களை கொண்டு மக்களே இதுகுறித்து தங்களின் சொந்த முடிவுகளுக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை மட்டுமன்றி வெள்ள மாளிகை, தேசிய புலனாய்வு இயக்குநர் அலுவலகம், எரிசக்தி துறை, நாசா, எஃப்ஐ ஆகிய அமைப்புகளும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றன. இதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முதற்கட்டமாக 162 ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. விண்வெளி பயணங்கள் குறித்த நாசாவின் பதிவுகள், பழைய அரசு துறை தகவல்கள், எஃப்ஐ ஆவணங்கள் உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆவணங்களில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 1972 நாசாவின் நிலவு பயணமான அப்பலோ 17 திட்டத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் முக்கோண வடிவில் 3 புள்ளிகள் காணப்படுகின்றன. அதேபோல் கடந்த 2023 செப்டம்பரில் ட்ரோன் பைலட் ஒருவரிடம் FBI நடத்திய விசாரணை அறிக்கையும் வெளியாகியுள்ளது. வானத்தில் மிகவும் பிரகாசமான ஒளியுடன் கூடிய ஒரு நேர்கோட்டு பொருளை தான் பார்த்ததாகவும், 5 முதல் 10 வினாடிகள் வரை கண்ணுக்கு தெரிந்த அந்த பொருள் ஒளி அணிந்தவுடன் திடீரென மாயமாகிவிட்டதாக அந்த பைலட் தனது வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கிறார். முன்னதாக கடந்த 2022 UFO ஆவணங்களை வெளியிடுமாறு அமெரிக்கா பாதுகாப்பு துறைக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது குறித்த எந்தொரு ஆதாரத்தையும் தான் பார்த்ததில்லை என்று முன்னாள் அதிபர் ஒபாமா நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. இதையடுத்து வேற்று கிரகவாசிகள் குறித்த ரகசிய கோப்புகள் இருக்கும் சூழலில் அதை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப் போவதாக டிரம்ப் அறிவித்திருக்கிறார். பிரிட்டனில் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படுதோல்வி கண்டதை தொடர்ந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அவருக்கு அதிகரித்து வருகிறது. 2024 ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்றுள்ள முதல் சோதனையில் தொழிற்கட்சி பலத்த தோல்வியை சந்தித்துள்ளது. இங்கிலாந்தில் மொத்தம் உள்ள 16,000 உள்ளூராட்சி மன்ற இடங்களில் 5,000 இடங்களுக்கு வாக்களிப்பு நடந்தது. குடியேற்றத்துக்கு எதிரான சீர்திருத்த கட்சி பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. 63 வயது ஸ்டார்மர் முடிவுகளை ஏற்பது கடினமாக இருந்தாலும் பதவி விலகப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். பல அமைச்சர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். விலைவாசி உயர்வு காரணமாக தொழிற்கட்சி மீது மக்கள் கோபமாக இருப்பதாக கூறப்படுகிறது. வேல்ஸில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 27 ஆண்டில் முதல் முறையாக தொழிற்கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்காட்டிஷ் தேசியவாத கட்சி முன்னிலை வகிக்கிறது. ஈரானில் கெய்சின் தீவு மற்றும் கடலோர பகுதிகளில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாகவும், அதற்கு பதிலடியாக சபகார் துறைமுகத்துக்கு தெற்கே நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கப்பல்களை தாக்கியுள்ளதாக ஈரான் தெரிவிக்கிறது. இதேபோல் கோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் நாட்டின் 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க படைகள் தாக்கி அவற்றை முடக்கின. தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள்.
15: சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த அறிவிப்பில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு அமைச்சகம் பதிவிட்ட சமூக ஊடக பதிவில் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை எதிர்கொண்டு வருவதாகவும், பொதுமக்கள் பாதுகாப்பு அறிவுரைகளை பின்பற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்ததால் நாடு முழுவதும் ஒலிகள் கேட்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. போர் நிறுத்தம் அமலில் உள்ளதா இல்லையா என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. அமெரிக்க தரப்பிலிருந்து முன்மொழிவுகள் வந்துள்ளதாகவும், ஈரான் இதனை ஆராய்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. 14 அம்ச திட்டத்தை கொண்ட ஒரு பக்க ஆவணம் இருப்பதாக ஆக்சியோசிஸ் தொடக்க கட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு பக்கத்தை விட மிகப்பெரியது என்று அதிபர் டிரம்ப் நேற்று கூறியிருந்தார். ஆனால் இதன் விவரங்கள் குறித்து தெளிவாக தெரியவில்லை.
4: இது நேரத்தில் தற்போதைய நிலைமை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சில விடயங்களை கூறியிருக்கிறார்.
16: முறையற்று நடந்து கொண்டார்கள். நாங்கள் அவர்களை அழித்து விட்டோம். போர் நிறுத்தம் இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், போர் நிறுத்தம் இல்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்காது. ஈரானிலிருந்து மிகப்பெரிய ஒளிப்பிழம்பு வெளியேறுவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் விரைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் நன்றாக இருக்கும்.
4: தொடர்ந்து மத்திய கிழக்கு போர் மற்றும் அதன் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து பிலிப்பைன்ஸில் நேற்று நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆசியான் உச்சி மாநாட்டில் தலைவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தினார்கள். புருனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், கிழக்கு தீமூர் ஆகிய 11 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற இந்த மாநாடு பிலிப்பைன்ஸ் நாட்டின் செபு மாகாணத்தில் எளிமையான முறையில் நடத்தப்பட்டது. எரிபொருள் தேவைகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளையே பெரிதும் நம்பியிருக்கும் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்துக்கு இந்த போர் பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்ற சூழலில் தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு மாநாட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டம் குறித்தும் மாநாட்டில் விரிவாக பாதிக்கப்பட்டது. ஆசியான் நாடுகளுக்குள் எரிபொருளை பாய்ந்து கொள்வது, பிராந்திய மின் விநியோக கட்டமைப்பை உருவாக்குவது, கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான புதிய நாடுகளை கண்டறிவது போன்ற திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. மேலும் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் அணுசக்தி உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை தலைவர்கள் ஆய்வு செய்தார்கள்,

0: அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். அதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கியும் இணங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதிபர் டிரம்பின் அறிவிப்புக்கு முன்னர் இரு நாடுகளும் ஒன்றையொன்று தாக்கின. இந்த வாரம் தாக்குதல்களை குறுகிய காலத்துக்கு நிறுத்த பரிந்துரைத்ததாக உக்ரைன் சொன்னது, ஆனால் ரஷ்யா அந்த பரிந்துரையை நிராகரித்ததாகவும் குறை கூறியது. இந்த வாரம் தாக்குதல்களை குறுகிய காலத்துக்கு நிறுத்த பரிந்துரைத்ததாக உக்ரைன் சொன்னது, ஆனால் ரஷ்யா அந்த பரிந்துரையை நிராகரித்ததாக குறை கூறியது. இதற்கிடையில் இரண்டாம் உலகப் போரின் போது நாஜி ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் ரஷ்யா தனது வருடாந்த வெற்றி தின ராணுவ அணிவகுப்பை மொஸ்கோவில் நடத்துகிறது. பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு இடையில் இது நடைபெறுகிறது.
1: நாஜி ஜெர்மனியை வீழ்த்தியதை கொண்டாடும் வருடாந்திர நிகழ்வின் பேரணிக்கான பயிற்சிகள் மாஸ்கோவில் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த ஆண்டு டேங்கிகள், ஏவுகணைகள் இந்த பேரணியில் காட்சிக்கு வைக்கப்படாது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் திட்டமிட்டபடி அமையாததன் அறிகுறியாக இது கருதப்படுகிறது.
2: எங்களுடைய டேங்கிகள் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது செஞ்சதுக்கத்தில் இருப்பதை விட போர்க்களத்தில் அவை தேவைப்படுகின்றன.
1: ஐந்தாவது ஆண்டாக போர் தொடரும் நிலையில் யுக்ரைனின் அழுத்தம் காரணமாக பேரணி குறைக்கப்படுகிறது. இது சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று சிலர் கூறுகின்றனர்.
2: வேறு என்ன தேர்வுகள் எங்களிடம் உள்ளன?
1: யுக்ரைன் மீதான படையெடுப்பு அதிபர் பூட்டினின் தேர்வாகவும் மோதலை தொடர்வது ரஷ்ய அரசின் தேர்வாகவும் இருந்தது. ஆனால் முன்களம் ரஷ்யாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் கிரெம்ளினில் இருந்து 4 மைல்கள் தொலைவில் உள்ள குடியிருப்பு வளாகத்தை யுக்ரைனிய ட்ரோன்கள் தாக்கின. பேரணியை இலக்கு வைத்தால் யுக்ரைன் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. ட்ரோன் எதிர்ப்பு பிரிவுகள் ரஷ்யாவால் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வெற்றி தின பேரணிக்கு முன்னதாக ரஷ்யர்கள் பதற்றத்துடன் உள்ளனர். கவலையாக உள்ளது என விளாடிமிர் கூறுகிறார். ஆனால் என்ன செய்வது, நாங்கள் கவலையுடனேயே வாழ வேண்டும் என அவர் கூறுகிறார். இதுபோன்ற சூழலில் ராணுவத்தின் கருவிகளை காட்சிக்கு வைப்பது முட்டாள்தனமாக இருக்கும். மறுபுறம் இதனால் நாங்கள் அச்சமடைந்துள்ளோம் என்று காட்டும். அதுவும் நல்லதல்ல என்று ஜூலியா கூறுகிறார்.
3: The Kremlin will have been very reluctant.
1: இரண்டாம் உலக போரில் பெற்ற வெற்றி என்பது ரஷ்யாவின் தேசிய சிந்தனையில் மிக முக்கியமான அங்கமாக விளாடிமிர் புட்டினின் தலைமையின் கீழ் மாறியுள்ளது. செஞ்சதுக்க பேரணியை சர்வதேச அளவில் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக ரஷ்யா கருதுகிறது. பேரணி மட்டுமல்ல, அதிபரும் வித்தியாசமாகத்தான் தெரிகிறார். சில மாதங்களுக்கு முன்னர் விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் போர் குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்துபவராக இருந்தார். சமீபத்தில் ராணுவ பின்னடைவும் இல்லை, மேலும் உடனடி வெற்றி கிடைப்பதற்கான அறிகுறியும் இல்லை. மாஸ்கோவின் ஒரு முனையில் நடைபெறும் இரண்டாம் உலகப் போரின் வெற்றியை கொண்டாடும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக யுக்ரைனுக்கு எதிராக போராடும் ரஷ்யர்கள் கலந்து கொள்கின்றனர். இரண்டாம் உலகப் போரை விட இந்த போர் ரஷ்யாவிற்கு மிக நீண்டதாக உள்ளது. நாங்கள் வெற்றி பெற்ற நாடு, எப்போதும் அப்படித்தான் இருப்போம் என்று இவர் கூறுகிறார். ஆனால் ரஷ்யாவிற்கு வெற்றி என்பது பிடிபடாத ஒன்றாகவே உள்ளது.
0: இது நேரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அவர் பல வாரங்களாக பவங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுடனான போர் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்ய செல்வந்தர்கள் சிலர் அவரது ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனால் தன்னகர் மொஸ்கோவை விட்டு வெளியேறி பல வாரங்களாக பதுங்கு குழியில் ஜனாதிபதி புட்டின் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரபல செய்தி நிறுவனமான பினான்சியல் டைம்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக உக்ரைனின் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற ட்ரோன் தாக்குதல் நடவடிக்கைக்கு பின் புட்டின் கடும் அச்சத்தில் உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் முதல் புட்டினின் பாதுகாப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கிரஸ்னோடர் பகுதியில் உள்ள நவீனமயமாக்கப்பட்ட ரகசிய பதுங்கு குழியில் இருந்து அவர் தற்போது போரை வழிநடத்தி வருகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வல்லரசு நாட்டின் தலைவராக வலம் வந்த புட்டின் இன்று தன் சொந்த நாட்டு ராணுவத்தையும் உக்ரைன் ட்ரோன்களையும் கண்டு அஞ்சி பதுங்கு குழிக்குள் அடைக்கலம் இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தோனேஷியாவில் இணைய மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வெளிநாட்டினர் 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சீனாவைச் சேர்ந்தவர்கள். ஏனியோர் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் ஆகிய

0: நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பத்தாமில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் எல்லை தாண்டிய இணைய மோசடி நடப்பதாக சந்தேகம் எழுந்தது. பொழுது முடிவதற்குள் அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேகத்துக்குரியோர் பிடிபட்டார்கள். அவர்கள் இணையத்தில் சட்டவிரோதமாக காதல் வலை வீசியது உள்ளிட்ட மோசடிகளில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. பிடிபட்டவர்களிடமிருந்து மின்னியல் சாதனங்கள், கைத்தொலைபேசிகள், மடிக்கணனிகள் உள்ளிட்ட கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் நெதர்லாந்தின் கேலம் விமான சிப்பந்திக்கு கெண்டா வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்த ஒரு பெண்ணுடன் அந்த சிப்பந்தி பழகியிருந்தார். உத்தேச நோய் அறிகுறிக்காக விமான சிப்பந்தி ஆம்ஸ்டர்டாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு கொண்டா வைரஸ் தொற்று இல்லை என்பது சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோல்சு கப்பலில் கொண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்டது தனிப்பட்ட சம்பவம், அது நோய் பரவலின் தொடக்கம் அல்ல என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது.
1: இந்த தொற்று பரவுவதற்கு நீண்டகால தொடர்பு இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். எனவே நீங்கள் தெருவில் நடந்து செல்லும் போதோ அல்லது குறுகிய காலத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் இருப்பதாலோ ஏற்படும் தொடர்பினால் இது பரவாது. எடுத்துக்காட்டாக ஒரு பேருந்து அல்லது ரயிலில் பயணிக்கும் போது வைரஸ் உள்ள ஒருவர் சில இருக்கைகள் தொலைவில் இருப்பதால் பரவுவது அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் நீண்ட நேரம் ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தால்தான் தொற்று ஏற்படும் என அதிகாரிகள் கூறுகிறார்கள். கோவிட் தொற்று அனுபவத்தின் காரணமாக மக்கள் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை பெற மிகவும் ஆர்வமாக உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு பரவல் அடிப்படையில் இது கப்பலுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டுபிடிக்க நிறைய முயற்சிகள் நடந்து வருகின்றன. வைரஸ் பரவுவதற்கான எந்த ஒரு சாத்தியத்தையும் அவர்கள் தடுக்க விரும்புகிறார்கள். பிரிட்டன், சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா என வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர். எடுத்துக்காட்டாக அவர்கள் 45 நாட்கள் வரை சுய தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். எனவே வைரஸ் மேலும் பரவுவதை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த 6 வாரங்கள் தனிமைப்படுத்துதல் இருக்கும்.
0: தொடர்ந்து பாகிஸ்தானில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட சுமார் 20,000 பேர் அதற்கான சிகிச்சை துவங்கப்பட்டதும் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் உட்பட சுமார் 22 நாடுகளில் HIV வைரஸின் பாதிப்புகள் பரவலாக காணப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 200% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட 84,000 HIV நோயாளிகளில் சிகிச்சை துவங்கப்பட்டதும் சுமார் 20,000 பேர் மாயமானதாக உள்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் HIV பாதிப்பானது சமூக பரவலாக உருவாகக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அத்துடன் கடந்த 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் புதிய HIV பாதிப்புகளின் எண்ணிக்கை 48,000 அதிகரித்துள்ளது. மேலும் உலகம் முழுவதும் 3,69,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் லர்கானா, டான்சா மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் கண்டறியப்பட்ட HIV பாதிப்புகளில் சுமார் 80% அதிகமானோர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் டூகோனா எரிமலை ஏறச் சென்ற 3 தேடி மீட்கும் பணிகளை அதிகாரிகள் இன்றும் தொடர்கிறார்கள். எரிமலை வெடிப்பில் சிக்கி 3 இறந்தார்கள். அவர்களில் 2 சிங்கப்பூரர்கள், 1 இந்தோனேஷியர். மலையேறுவதற்காக 20 பேர் இந்தோனேஷியாவின் வடமலுக்கு மாநிலத்துக்கு சென்றிருந்தார்கள். அவர்களில் 9 பேர் சிங்கப்பூர்காரர்கள். சிங்கப்பூர் நேரப்படி நேற்று எரிமலை வெடித்தது. எரிமலை தொடர்ந்து குமுறுகிறது. நிலைமை மோசமாக இருப்பதால் அதிகாரிகள் இறந்தவர்களின் உடல்களை இன்னமும் மீட்கவில்லை. மலையேறச் சென்ற குழு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக காவல்துறை தெரிவித்தது. இணைய உள்ளடக்கத்தை பதிவிடும் நோக்கத்தோடு மலையேறிகள் செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பிந்தி கிடைத்த செய்திகளின்படி 1 உடல் மீட்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மலேசிய அரசாங்கம் தங்கள் நாட்டின் வடபகுதியில் செயற்கை மழையை பொழிய வைக்க திட்டமிடுகிறது. மழை பொய்த்து போனதால் மலேசியாவின் வடபகுதி வறண்டு கிடக்கிறது. அதனால் விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது. மழை இல்லாததால் அணைகளில் தண்ணீர் வற்றிவிட்டது. பருவம் தப்பி போனதால் விவசாயிகள் பயிரிடுவதை தாமதப்படுத்தினார்கள். மலேசியாவின் சில பகுதிகளில் உள்ள அணைகளில் 8 விழுக்காடு மட்டுமே தண்ணீர் உள்ளது. செயற்கை மழையை பொழிய வைத்தால் ஓரளவு சமாளிக்கலாம் என்று மலேசிய அரசாங்கம் நம்புகிறது. ஆனால் போதுமான மேகக்கூட்டம் இருந்தால்தான் செயற்கை மழை முயற்சி வெற்றியளிக்கும். கனியேறி விழுந்தவனை மாடு ஏறி மிதித்த கதையாக எண்ணெய் எரிசக்தி விலை உயர்வு நிலையை மேலும் மோசமாக்கியிருக்கிறது. போதுமான தண்ணீர் இல்லாததால் பயிரிட முடியவில்லை என்று விவசாயிகள் கண்ணீர் விடுகிறார்கள். மலேசியாவின் முக்கியமான உணவு பயிர் நெல் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள வடபகுதி மலேசியாவின் உணவு பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம். சீர்கே மழையை பொழிய வைக்கும் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை, அதில் உரிய மாற்றம் செய்யப்படுவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கென்யா வனவிலங்கு காப்பகத்தில் இறந்த தாயை கட்டி தழுவியபடியே பறந்து வைத்த நீர் யானை குட்டி மீட்கப்பட்டுள்ளது. குட்டியை பாதுகாக்கும் எல்லை சண்டையில் தாய் நீர் யானை 2 நாளுக்கு முன்பே இறந்து போயிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். குட்டிகளை கொள்வது நீர் யானை கூட்டத்தின் வழக்கம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். பம்பி என்று பெயரிடப்பட்ட அந்த குட்டியை கென்ய வனவிலங்கு சேவை மீட்பு சிறப்பு பராமரிப்புக்காக ட்ரஸ்ட் என்ற அமைப்பிடம் ஒப்படைத்திருக்கிறது. நீர் யானை குட்டியை அதன் தாயிடமிருந்து பிரிப்பது பெரும் சவாலாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தார்கள். அழுகிய நிலையில் இருந்த போதும் தாயின் உடலை பம்பி இறுக தட்டி கொண்டு விட மறுத்தது. ஒரு வழியாக அது மீட்கப்பட்டு ரஸ்கோ ஈஸ்ட் தேசிய பூங்கா அருகில் உள்ள சரணாலயத்துக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டது. இப்போதைக்கு அதன் பார்வையை இட்டு அகலாமல் அதன் பராமரிப்பாளரும் பம்பிக்கு துணையாக இருக்கின்றார்கள். வளர்ந்த பிறகு அது மீண்டும் காட்டில் விடப்படும். தென்கொரியாவில் மனித இயந்திரம் ஒன்று இப்போது பௌத்த துறவியாக மாறியிருக்கிறது. கடந்த புதன்கிழமை தன்னகர் சோல் புதிய துறவியை வரவேற்றது. அங்குள்ள ஜோக்கிய பௌத்த ஆலயத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு சடங்கில் மனித இயந்திரம் துறவியானது. எளிமையான கருப்பு காலணிகள் காவியுடைய அணிந்து கொண்டு மனித இயந்திரம் துறவியாக உருமாறியது. சடங்கு முடிந்த பின்னர் அதற்கு கிபி என்ற பெயர் சூட்டப்பட்டது. மனிதர்களும் இயந்திரங்களும் ஒன்றாக ஒற்றுமையுடன் வாழ இது முதல்படி என்று யோகி ஆலயத்தின் தலைவர் தெரிவித்தார். பௌத்த மதத்தின் 5 கோட்பாடுகளை மனிதர்களும் இயந்திரங்களும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயந்திரங்களையும் துறவிகளாக ஏற்க தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்து விலங்கியல் தோட்டத்தில் இருந்த உயிரினங்களை கையகப்படுத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டார்கள். மேதினத்தன்று விலங்கியல் தோட்டத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கணவனும் மனைவியும் தங்கள் பைக்குள் ஒரு குரங்க வைத்தபடி விலங்கியல் தோட்டத்துக்கு சென்றார்கள். செல்லப்பிராணிகளுக்கு அங்கு அனுமதி இல்லை என்பதால் அவர்கள் நுழைவாயிலில் குரங்கை விட்டு சென்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ஒரு கருப்பு மேலாடியை அணிந்து கொண்டு அரிய வகை உயிரினங்கள் இருக்கும் பகுதிக்கு சென்றார்கள். அவர்கள் விலங்குகளின் இருப்பிடத்தை அத்துமீறி திறந்து 2 உயிரினங்களை மேலாடைக்குள் மறைத்து வைத்து கண்காணிப்பு கமராவில் அந்த காட்சி பதிவாகி இருக்கிறது. பின்னர் இருவரும் விட்டுச் சென்ற குரங்கையும் எடுத்துக்கொண்டு விலங்கியல் தோட்டத்தில் இருந்து தப்பினார்கள். சம்பவம் குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்ததாக விலங்கியல் தோட்டம் தெரிவித்தது. பறிபோன விலங்குகள் விலை மதிப்புடையவை அல்ல என்றும் சொல்லப்பட்டது. இந்த விவகாரம் நடந்த அதே வேளையில் மற்றொரு விலங்கியல் தோட்டத்தில் ஒரு குரங்கு காணாமல் போனது தெரிய வந்தது. அது தம்பதி வைத்திருந்த குரங்காக இருக்கக்கூடும். 2 சம்பவங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்று சந்தேகப்பட்டது. கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டார்கள். விலங்குகள் 3 பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் இந்த ஆண்டு முதன்முறை ஒருவர் கரடி தாக்கியதில் உயிரிழந்தார். இவாட்டை வட்டாரத்தில் 55 வயது பெண் கரடி தாக்கியதில் உயிரிழந்தார். மேலும் இருவரையும் கரடி தாக்கியிருக்கலாம் என்று ஜப்பானிய காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறார்கள். ஜப்பானில் சென்ற ஆண்டு கரடி மனிதர்களை தாக்கும் சம்பவம் அதிகரித்தது. கரடி அடித்து சென்ற ஆண்டு அங்கு 13 பேர் இறந்தார்கள். 200க்கு அதிகமானோர் காயமடைந்தார்கள். கரடிகளின் எண்ணிக்கை பெருகி மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பது தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். பழுப்பு கரடிகள் ஜப்பானின் கொக்காய்டோ தீவில் மட்டும் காணப்படுகின்றன. கடந்த 30 ஆண்டுகளில் பழுப்பு கரடிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது. காட்டில் போதுமான தீனி கிடைக்காததால் இறை தேடி கரடிகள் ஊருக்குள் பூந்து விடுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கரடிகளை கட்டுப்படுத்த அதிகாரிகள் சுற்றுக்காவலை தீவிரமாக்கியுள்ளார்கள். தனது தளத்தின் எதிர்காலம் இதுதான் பல ஆண்டுகளாக கூறி வந்த போதிலும் உயர் பாதுகாப்பு கொண்ட தனியுரிமை தொழில்நுட்பத்துடன் நேரடி செய்தியை அனுப்பும் செய்தியை இன்ஸ்டாகிராம் நேற்றுடன் நிறைவு செய்துள்ளது. தனது செயலிகளில் முழுமையான மறைகுறி ஆக்கத்தை செயல்படுத்துவது அந்த தளங்களை மேலும் பாதுகாப்பாக மாற்றும் என்று மெட்டா நிறுவனம் 2019 தெரிவித்திருந்தது. ஆனால் கடந்த மாதம் அந்த நிறுவனம் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருந்தது.
2: 2019 அப்போது பேஸ்புக்காக இருந்த மெட்டா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் ஒரு முக்கிய உறுதிமொழியை அளித்தார்.
3: The future is private. எதிர்காலம் தனிப்பட்டதாக இருக்கும்.
2: எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எனப்படும் முழுமையான மறைக்குறியாக்கம் என்பது அனுப்புபவர் மற்றும் பெறுபவரை தவிர வேறு யாரும் இணைய வழி தொடர்புகளை பார்ப்பதை தடுக்கும் மிகுந்த தனியுரிமை கொண்ட தொழில்நுட்பமாகும். மார்க் ஜக்கர்பர்க் தனது ஒருங்கிணைந்த செயலிகளின் தொகுப்பு முழுவதிலும் இதை அறிமுகப்படுத்துவதாக உறுதியளித்தார்.
3: இது எங்கள் சேவைகளின் அடுத்த அத்தியாயம்.
2: முழுமையான மறைக்குறியாக்கத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக மார்க் ஜக்கர்பர்க் வெளியிட்ட அறிவிப்பு ஆரம்பத்தில் தனியுரிமையை விரும்புபவர்களின் உலகில் அவருக்கு பெரும் ஆதரவை பெற்று தந்தது. ஆனால் காவல்துறை, அரசாங்கங்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகளிடமிருந்து இதற்கு மிக வேகமாகவும் வலுவாகவும் எதிர்ப்பு கிளம்பியது.
1: அனைவரின் தனியுரிமையையும் பாதுகாக்கும் சாதனங்களையே நாம் விரும்புவதாக நான் கருதுகிறேன். குற்ற செயல்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக அமையும் ஒரு சாதனத்தை எந்த ஒரு அமெரிக்கரும் விரும்பக்கூடாது.
2: மெசஞ்சர் தளம் வழியாக இந்த தொழில்நுட்பம் பேஸ்புக்கிற்கு வர 4 ஆண்டுகள் ஆனது. அடுத்து இன்ஸ்டாகிராமில் வரும் என்று கூறப்பட்டது. தொழில்நுட்ப உலகின் மற்ற பகுதிகளில் முழுமையான மறைக்குறியாக்கம் மற்ற செயலிகளில் ஒரு தரநிலையாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிறுவனம் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது. மார்க் ஜக்கர்பர்க்கின் முக்கிய உரையின் வாயிலாக அல்லாமல் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளில் செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறிய மாற்றத்தின் மூலம் இது நிகழ்ந்துள்ளது. பெரும்பாலானவர்கள் அதை பயன்படுத்த முன்வரவில்லை என்று அந்த நிறுவனம் கூறினாலும் இந்த கொள்கை மாற்றத்திற்கான உண்மையான காரணம் இதைவிட மிகவும் ஆழமானது என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
4: இன்ஸ்டாகிராம் இது போன்ற ஒரு வணிக முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது மக்கள் முழுமையான மறைக்குறியாக்கம் செய்யப்பட்ட நேரடி செய்திகளை பெறும் வசதி இருப்பதால் கிடைக்கும் நன்மைகளை விட அவ்வாறு செய்யப்படாத சாதாரண செய்திகளை பெறுவதால் கிடைக்கும் நன்மைகளே இப்போது அதிகம் என்று அந்த நிறுவனம் கருதலாம். சமூக ஊடக தளங்களின் வணிக மாதிரிகளை பற்றி சிந்தித்தால் அவை நமக்கு விளம்பரங்களை காட்ட முடியும் என்ற அடிப்படையில் நமது பதிவுகள், லைக்குகள், செய்திகள் என நமது தகவல் தொடர்புகளை பணமாக்குகின்றன. மேலும் நமக்கு தெரிந்தபடி மெட்டா போன்ற நிறுவனங்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளுக்கு பயிற்சி அளிப்பதில் தங்கள் கவனத்தை திருப்புகின்றன.
2: இன்ஸ்டாகிராம் தலைவர் ஆடம் மொசரி எங்களிடம் பேச மறுத்துவிட்டார். எனினும் தனிப்பட்ட செய்திகள் செயற்கை நுண்ணறிவுக்காக பயன்படுத்தப்படுவதில்லை என்று அந்த நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்தது. சர்ச்சைக்குரிய இந்த விவகாரத்தில் எப்போதும் போலவே இன்ஸ்டாகிராமின் இந்த தலைகீழ் மாற்றத்துக்கு வந்துள்ள எதிர்வினைகள் பிளவுபடுத்தும் கருத்துக்களை கொண்டிருக்கின்றன.
5: இன்ஸ்டாகிராம் மெசஞ்சரில் முழுமையான மறைக்குறியாக்கம் வசதியை அறிமுகப்படுத்தும் திட்டங்களை கைவிடுவதாக மெட்டா அறிவித்ததைக் கண்டு பெரிதும் மகிழ்ச்சியடைந்தோம். இத்தகைய மறைக்குறியாக்க வசதியானது குற்றவாளிகள் கண்டறியப்படுவதை தவிர்க்கவும் குழந்தைகளுடன் தவறான நோக்கங்களுக்காக பழகி அவர்களை துஷ்பிரயோகம் செய்யவும் வழிவகுக்கும் என்பதை நாங்கள் அறிவோம்.
2: தனியுரிமை உலகை பொறுத்தவரை இது ஒரு பின்னோக்கிய படி.
6: முழுமையான மறைக்குறியாக்கம் குழந்தைகள் இணையத்தில் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான முக்கிய வழிகளில் ஒன்று. மெச்சா நிறுவனம் அரசின் அழுத்தத்திற்கு பணிந்து விடுகிறதோ என்று நாங்கள் கவலைப்படுகிறோம்.
2: அப்படி என்றால் இணைய தனியுரிமையின் எதிர்காலத்தில் இவை அனைத்திற்கும் என்ன அர்த்தம்?
4: நாம் அனைவரும் பயன்படுத்தி வரும் இயல்பு நிலை செய்தி பரிமாற்ற சேவைகள், அதாவது அடிப்படை சேவைகள், தொடக்கம் முதல் இறுதி வரை முழுமையான மறைக்குறியாக்கம் நிலையிலேயே தொடர்ந்து நீடிக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் சமூக ஊடக தளங்களை பொறுத்தவரை இது ஒரு இயல்பு நிலை வழிமுறையாக அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே நினைக்கிறேன்.
2: நிச்சயமாக இதுபோன்ற அணுகுமுறையில் ஏற்படும் இந்த மாற்றத்தை மற்ற தொழில்நுட்ப தளங்கள் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. IPL தொடரின் 51வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளிடையே டெல்லியில் நேற்று நடந்தது. ஐரோப்பிய லீக் இறுதிப் போட்டிக்கு ஓஸ்டன் விலா கால்பந்து அணி முன்னேறியுள்ளது. இதுவரை ஐரோப்பிய லீக் கோப்பையை வெல்லாத அணியாக இருக்கும் ஓஸ்டன் விலா ரசிகர்கள் இதனால் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிக வருமான வரி செலுத்துவோரில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முதலிடம் பிடித்திருக்கிறார். இரு மாநிலங்களிலும் சேர்த்து தனிநபர் பிரிவில் அதிக வரி செலுத்தியவர்கள் பட்டியலில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முதலிடம் பிடித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தோனி செலுத்திய வரித்தொகையை வெளியிடாத போதிலும் கடந்த நிதியாண்டில் சுமார் 38 கோடி ரூபாயை முன்கூட்டிய வரியாக தோனி செலுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சவுதி புரோ லீக்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது 100வது கோல் அடித்து அசத்தியுள்ளார். மொத்தமாக 971 கோல்கள் அடித்துள்ளார். அன்னசார் அணிக்காக இதுவரை மொத்தமாக 105 போட்டிகளில் விளையாடியுள்ள ரொனால்டோ 100 கோல்கள் அடித்துள்ளார். ரொனால்டோ விரைவில் 1000 கோல்கள் அடித்து வரலாறு படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெக்சிகோவில் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு கல்வியாண்டு சுமார் ஒரு மாதம் முன்னதாகவே நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் முடிவை பலரும் குறை கூறியுள்ளார்கள். பல மாநிலங்களை பாதிக்கும் வெப்ப அலையின் காரணமாகவும் பள்ளியை முன்கூட்டியே மூடுவதாக அந்த நாட்டு கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த கல்வியாண்டை முன்னதாகவே தொடங்குவது பற்றி பரிசீலிப்பதாகவும் அவர் சொன்னார். தற்போது அடுத்த கல்வியாண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. கல்வி அமைச்சின் திடீர் முடிவு பல பெற்றோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மாற்றத்தால் அவர்கள் மேலும் ஒரு மாதம் பிள்ளை பராமரிப்பு சேவையை நாட வேண்டும். அதனால் அவர்களுக்கு செலவு அதிகரிக்கும். 23.4 மில்லியன் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படலாம் என்று மெக்சிகோவின் எவலுவா பொதுக்கொள்கை ஆய்வுக் கழகம் தெரிவித்தது. ஏற்கனவே வளரும் ஏற்றத்தாழ்வால் அவதியுறும் பலருக்கு இந்த திடீர் முடிவு சிக்கலை ஏற்படுத்தும் என்று கழகம் குறிப்பிட்டிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி ஜூன் 11ஆம் தேதி தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறும். கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகள் அதை கூட்டாக நடத்துகின்றன. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் டிக்கெட் விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜூலை 19ஆம் தேதி நியூஜெர்சியின் மெட்ரோலைஃப் மைதானத்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டிக்கான சிறந்த இருக்கைகளின் விலையை பிஃபா நிறுவனம் 3 மடங்காக உயர்த்தியுள்ளது. நேற்று நிலவரப்படி ஒரு டிக்கெட்டின் விலை 32,970 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.39 ரூபாய் இந்திய பெறுமதியில் 111.30 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 321.92 ரூபாய் இந்திய பெறுமதியில் 94.45 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.27 ரூபாய் இந்திய பெறுமதியில் 121.54 ரூபாய். ஒரு அக்ராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.80 ரூபாய் இந்திய பெறுமதியில் 128.74 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.40 ரூபாய் இந்திய பெறுமதியில் 69.10 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

கவரிமானின் கௌரவத்திலிருந்து நமக்கு தெரிவது என்ன கௌரவம் என்பதே இங்கு கேள்வி. கவரிமானின் கௌரவத்திலிருந்து நமக்கு தெரிவது என்ன கௌரவம் என்பதே கேள்வி.

0: காலை முதலில் வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீண்ட நேரம் எடுக்கிறது வந்து சேர்வதற்கு. ஆ, உங்களோட வீடு தூரம் தானே? இங்க இருந்தப்ப சிலவா தான் வர முன்னேக்கிறோம். இணையலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். பொருட்களுடன் என்ன என்ன என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? கவரிமான் என் கௌரவத்தில் இருந்து நமக்கு தெரிவது என்ன கௌரவம் என்பதுதான் கேள்வி. முடி கௌரவமா? கௌரவத்தோட சேர வேணும் அந்த விட வந்து. இது ஏற்கனவே பதில் சொல்லப்பட்ட கேள்வி. சரி, நன்றி. கௌரவத்தோட சிந்தியுங்கள். இங்க தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். ரஜினி என்ற அவர்கள் சொல்லுங்கள். இதற்கு யார் பதில் சொன்னது அப்ப அந்த நேரத்துல?
2: தெரியல,
0: யார் சொன்னாண்டு எனக்கு தெரியல. யாராண்டு யாரோ இங்க போடுறார்கள். யார் போடுறார்? மறுபதியை சொல்லுகின்ற போது ஞாபகம் பெறும். உங்களுக்கு சூனா ஜானா இதில் உங்களுக்கு ராணி சம்பந்தரவராக்கும் நாங்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு காலத்தில் நாங்கள் இல்லாத காலத்திலே அதை புத்தகமாக விடலாம். நாங்கள் கேட்ட கேள்விகளை உங்களுக்கு எழுதி வைக்கிறான்னு இருக்கா சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னா நான் அந்த சில கேள்விகளை 4 மணி கேள்வியா இல்லை 3 மணி கேள்வி ஏதாவது பழசுகளை சின்ன எழுத மறந்திருந்தா திடீரெண்டு பழசு ஒண்டி எடுத்து போட்டால் அவர் வந்து சொல்கிறது இது இத்திரியாம் தேதி வந்ததுண்டு ஜெவன் நிறம் அப்படி சொன்னதுண்டு சொல்லி ராஜா எனக்கு சொல்லியிருக்கிற. சரியா, இதுக்கு உங்களுக்கு சூனா ஜானா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக குட்டை நெட்டை குண்டு என் உருவம் காட்டக்கூடிய காயா இது. குட்டை நெட்டை குண்டு என உருவம் காட்டக்கூடிய காயா இது. குட்டை நெட்டை குண்டு என உருவம் காட்டக்கூடிய காயா இது. காயோட தான் வரும். நன்றி. அதாவது நீங்கள் குட்டை நெட்டியாயும் இருக்க வேண்டும் குண்டாயும் இருக்க வேண்டும். சரி, இங்கே தொடர்ந்து யார் வந்து வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: இது இந்த சுரக்காய் என்று பேரும்
0: சுரக்காய். சுரக்காய் என்பது சரியா? அதுக்கு யார் முந்தி இதுக்கு பதில் சொன்னது? விபத்தாகும் காவியநாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருட்களுடன் வந்தால் விபத்தாகும் காவியநாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. நன்றி. வணக்கம். இங்க தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: முதல் கேள்விகளுக்கு தான் வந்த நான், இப்ப திரும்ப இருக்கா சொல்லுங்க முயற்சி செய்து பாப்போம்.
0: பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவியநாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவியநாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவியநாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவியநாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும் மெய் வந்தா
4: தவறு.
0: சரி, நன்றி. சரி, சிந்தியுங்கள். பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவியநாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது.

0: சரி, அதனுடைய மறுபகுதியை தருகின்றேன். மதியில் காணக்கூடியதும் வீசும் சாமரத்துடன் வரக்கூடியது. மதியில் காணக்கூடியதும் வீசும் சாமரத்துடன் வரக்கூடியது. சாமரத்துடன் வரக்கூடியது, வீசும் சாமரத்துடன் வரக்கூடியது. இது இந்த மறுபகுதி. அந்த சொடியினுடைய முதல் பகுதி, பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவியனாகியன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. சரி, இங்கு வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் ஸ்கந்தா.
0: ஸ்கந்தா அவர்கள் சொல்லுங்கள். யாரோ வைபர்ல வந்தார், தொடர்பு துண்டித்துக் கொண்டார். சரி, வெண் என்பது சரியான பதில். அப்ப இந்த கேள்வி ஞாபகத்தில் இருக்கா? ஏற்கனவே வந்தது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவிய நாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. இப்ப உங்களுக்கு வேணா இன்னா தெரிந்திருக்கிறது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும் காவிய நாயகன் அரிச்சந்திரனின் சொல்லில் இல்லாதது. வெடி என்பது சரியான பொருள். அரிச்சந்திரன் வெடிக்க மாட்டார், வெடிக்கிற கதைகள் சொல்ல மாட்டார், உன்னதான போகும் சொல்லுவார். சரியா? சரி, நீ என்ன கேள்வியும் புதுச்சோடிக்கு போவோமா அல்லது கேட்ட கேள்வி?
1: எனக்கு புதுசா தான் இருக்கு, நான் கேட்கல. முந்தி
0: உண்மையா
1: இல்ல? நான் இடையில இடையில நான் கேட்க எனக்கு சந்தர்ப்பங்கள் வரல.
0: சரியா, இதற்கு சொல்லுங்கள். கேட்டதா கேட்கலாம். கலந்து வச்சிருக்கிறதால விமானத்திலும் கடற்கப்பலிலும் கூட படிக்கப்படுவது. விமானத்திலும் கடற்கப்பலிலும் கூட படிக்கப்படுவது. விமானத்திலும் கடற்கப்பலிலும் கூட படிக்கப்படுவது. விமானத்திலும் கடற்கப்பலிலும் கூட படிக்கப்படுவது.
1: தொடர்ந்து
0: வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: ரஜினி
0: என்பவர் சொல்லுங்கள். அது அவர் சொல்லிட்டார். வெண் வெண்ணும் வெடியுமா? பொருட்கள் வந்து வெடிச்சா ஆபத்து ஏற்படுத்தும். மற்றது அரிச்சந்திரனுடைய பேச்சில வந்து அவர் வெடிச்சு ஒரு வெடிகள் போட மாட்டார். அண்டா பொய் பொய்யை பேச மாட்டார் என்றதுதான் வெடி என்றது இந்த மறைமுகம். வெடி என்றது என்ற மறைமுகம். அரிச்சந்திரன் வெடி வெடியல் போட்டு கதைக்க மாட்டார். விமானத்திலும் கடற்கப்பலிலும் கூட படிக்கப்படுவது. அதாவது விமானம் ஓட்டுறவரும் கடற்கப்பல் ஓட்டுறவரும் படிக்கிறது விஷயம். சரி, நன்றி. சரி, தொடர்ந்து இங்கே வைபருடாக தேவனவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். தேவனவர்கள் சொல்லுங்கள்.
3: அன்பு மால் வணக்கம் தேசன் எல்லாருக்கும். அது வந்து இப்ப நாங்கள் இந்த அவசரமா இப்ப இந்த விபத்து வந்தால எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் சொல்லி?
0: எதுக்கு
3: விமானத்திலயும் அந்த கப்பல்ல போனாலும்
0: கப்பல்ல கூட அது இல்ல கூட அதை ஓட்டுறவர்கள் இத கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை அதுக்காக அவர்களுக்கு படிப்பித்திருப்பார்கள். விமானத்திலும் கடற்கப்பலிலும் கூட படிக்கப்படுவது. நீங்களும் முந்தி கணிதத்தில படிச்சிருப்பீங்க.
3: நன்றி.
0: நேர்கள் சொல்லுகிற போது அல்லது நீங்களும் சிந்தித்து மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். ராஜினி அல்போன்.
0: ராஜினி அல்போன் சொல்லுங்க. விசி என்று வராது. நன்றி. இங்கே தொடர்ந்து மார்சலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மார்சலின் அவர்கள் சொல்லுங்கள்.
5: ஆமா, நான் இப்பொழுதுதான் முதல் கேள்வி முதல் இதற்கு பாதைக்கு உடையன்னு.
0: எதுக்கு
5: இந்த கேள்வி? இந்த முதல்
0: என்ன விட வரையில வரையில இது புது கேள்வி.
5: அப்ப நான் இதுக்கு திசை என்று சொல்றேன்.
0: திசை வந்து அது பாக்குறது தானே. இது படிக்க இது இதை பற்றி விஷயம் தெரிஞ்சாதான் திசையை கண்டுபிடிக்கலாம். இது அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுறது. நீங்களும் முந்தைய கணிதத்துல இது படிச்சிருப்பீங்க. இத
5: கணிதத்துல படிச்சதா?
0: விமானத்திலும் கடற்கப்பலிலும் கூட படிக்கப்படுவது.
5: விசையும் அதுவும் பிள்ளையாகும்.
0: அது விசை இல்ல. சரி, நீங்க சிந்தியுங்கள், பிற சந்திப்போம். இது நீங்க முந்தி கணிதத்துல படிச்ச விஷயம்தான். சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நீரை பார்க்கலாம். சரி, அவர் காணாமல் போயிருக்கிறார். அவர் மீண்டும் இணைந்து கொள்வார். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: கணிதத்துல
0: நீங்க தமிழ்ல படிக்கிறீங்க, அப்புறம் இது தமிழ்ல நீங்க படிக்க விஷயம் இது. விமானத்திலும் கடற்கப்பலும் கூட படிக்கப்படுவது, அந்த விமான ஓட்டியோ சரி கடற்கப்பல் ஓட்டுறவரோ இந்த விஷயம் அவருக்கு படிக்கப்பட்டிருக்கும். அவர் படிச்சுத்தான் திசையை கண்டுபிடிப்பார். சரி, நன்றி. சரி, இங்கே சியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: நலமா?
0: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், சொல்லுங்கள்.
6: நான் பாகை என்று சொல்லி பார்க்க.
0: பாகை என்பது சரியான பதில். பாவை, அந்த பாகையை வந்து அவர்கள் பார்ப்பார்கள். அதில் அவர்களுக்கு முன்னால் உள்ள திரையில போய் கொண்டிருக்குது, அதை வச்சுத்தான் கடிப்பிடுவார்கள். இந்த பாகைக்கு திருப்ப வேணும் இதென்று சொல்லி அவை உங்களுக்கு கணக்கிலும் படிப்பிச்சிருப்பார்கள்.
6: கணக்கின்றபடியே
0: 180 பாகை, 360 பாகை என்றெல்லாம் சொல்லி தந்தான். இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக உங்களுக்கு பலவீனத்தையும் சோகத்தையும் கொண்டு வருவதில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு பலவீனத்தையும் சோகத்தையும் கொண்டு வருவதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு பாவன்னா கையன்னா தெரிந்திருக்கிறது.
6: ஒரு சோகை,
0: சோகியண்டா என்ன?
6: அந்த ரத்தம் குறைஞ்சா
0: சிவப்பணுக்கள்,
6: சோக வருத்தம் என்று
0: சொல்லி அதான் சிவப்பணுக்கள், ரத்தத்துல சிவப்பணுக்கள் குறைஞ்சா தான் இது வாறது. அது சரி, அத முகம் வந்து வெளிறி போய் காணப்படும். அதை வச்சு நீங்க என்ன வருத்தம் என்றதை கண்டிருக்கலாம். சரி, இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய, இரண்டாவதுடன் சேரக்கூடியது. இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய, இரண்டாவதுடன் சேரக்கூடியது. இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய, இரண்டாவதுடன் சேரக்கூடியது. திருப்பி சொல்லவா கேள்வியை? சிலவா எதுவாய் சொல்லவா? இரண்டாவதுடன் சேர்ந்து, நான் சிலவா சொல்லி கூட நீங்க கண்டுபிடிப்பீங்கள். இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய, இரண்டாவதுடன் சேரக்கூடியது. காது என்பது தவறான பதில். யாரை போட்டிருக்கிறார்கள், யாரை போட்டிருக்கணுமா?
6: நன்றி.
0: நன்றி. இல்லை போல. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
7: தெரிய
0: வராது.
7: எனக்கு
0: போடியினம்
7: இரண்டாவதுடன்
0: சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய, இரண்டாவதுடன் சேரக்கூடியது. இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய, இரண்டாவதுடன் சேரக்கூடியது. பரா என்பது தவறான பதில்.
7: நன்றி.
0: இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
8: ரஜினி
0: என்ன அவர்கள் சொல்லுங்கள். இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய, இரண்டாவதுடன் சேரக்கூடியது. இரண்டு அந்த இதோட சேரக்கூடியது. இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடியதா இருக்க வேணும். சரி, நன்றி, சிந்தியுங்கள். சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
9: மூணு
0: மூணு என்றது பிள்ளையான விஷயம். நன்றி. இங்கே வைபர் ஊடாக காத்திருக்கின்றார் திருமதி மேரி என்னைக்கிறேன். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம். இது சோடியம் வருமா?
0: சோடியம் வராது. சரி, இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கேள்வி, நன்றாக சிந்தியுங்கள், சிந்திச்சு பதில் சொல்லுங்கள். இது சோடி என்பது தவறான பதில். நீங்க பதில் சொல்லாவிட்டால் மறுபகுதியை பின்னர் தர.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OP-277. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OP-277 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OP-277. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OP-377-3537 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61-92-99-61-61 மின்னஞ்சல் முகவரி OP-377@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OP-277. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நிறமிரவு 11:35 ஐக்கியராட்சியத்திலே இரவு 10:35 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரமே. புதிய சோடியாக வானலைகளில் இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய இரண்டாவதுடன் சேரக்கூடியது. இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய இரண்டாவதுடன் சேரக்கூடியது. காத்திருந்தால் பார்க்கலாம்.
2: வணக்கம் சார். நான் கண்டுபிடிக்கல, கொண்டோடி அப்படி என்று அந்த மாதிரி கட்டுகளை வருமா?
1: இரண்டாவதுக்கு முதல் வரக்கூடியதோட இரண்டாவதுக்கு பிறகு வரக்கூடியதை சிந்திச்சு பாருங்கள். இரண்டாவதுடன் அதாவது வரக்கூடியது இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைச்சிடும்.
2: நன்றி.
1: சரியாகவே நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் தெரியக்கூடியதாக இருக்குது. ஆகவே மறுபகுதி இலகுவாக தருகிறேன். அதை கேள்வியை அதுவும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் கேள்வியை மாற்றி போட்டு தருகிற போது உங்களால் இரண்டாவது பகுதியை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் தருகிறேன்.
0: வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர்.

0: சரி, அதனுடைய மறுபகுதியை தருகிறேன். அதை வைத்து கண்டுபிடித்து பின்னர் இந்த கேள்விக்குள் வந்துவிடலாம். சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது, சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது மிக இலகுவாக மாற்றியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் விலகுவாக பதிலை கண்டுபிடித்தீர்களானால் முதலாவது பகுதிக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது, சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது. ஆகவே வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அந்த ரெண்டாவதுக்கு சொல்லி பார்க்கிறேன். ஆள்,
0: ஆள் என்பதோட மாதிரி தான் ரெண்டாவதோட ரெண்டாவது ஆளும் ரெண்டாவது ஆளுக்கும் தெரிஞ்சது. ஆனா அதை நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லித்தான் இப்ப இதை மாத்தி இருக்கிறேன். என்னோட ரெண்டாவது ஆளுக்கு சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது
1: கோழி.
0: ஆ,
1: கோழி
0: சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது, கோழி சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது. நீங்க கோழி என்று சொல்றபடியாலே அதை செய்து கொள்றேன். கோழி சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது எதிராக இருக்கக்கூடியது. நீங்கள் என்ன, ஆம்பளையா பொம்பளையா? நீங்க குரடைக்கப்படாத நீங்க விட சொல்றது காட்டி சேவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது பேடி என்பது சரியான பதில் பார்த்தீங்களா? இப்ப நீங்க குரலை கவல் பதில் சொல்ல சொல்ல வைத்திருக்கிறோம். உங்களுக்கு பி என்ன டை என்ன, இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக பேடி என்றது சரியில்லை, தெரிஞ்சிட்டது
1: இல்லை.
0: பேடை பி என்ன டை என்ன, இதில் சிவலுக்கு எதிராக இருக்கக்கூடியது. சரியா? சரி, உங்களுக்கு இப்ப பேன்னா டையன்னா இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய இரண்டாவதுடன் சேரக்கூடியது. நீங்கள் சொன்னதுல இந்த பேன்னா டையன்னா வைத்து கண்டுபிடியுங்கள். சரியா? நன்றி. சரி, இங்க தொடர்ந்து காத்திருக்கிற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். உதவி செய்தபடியாலே அவரே சொன்னது பொருத்தமான பதில் தான். இதுவும் வந்து இதோட சேர்த்தீங்கடா, இதுல வார ரெண்டெழுத்திலேயே உண்டை சேர்த்து என்னொண்ட இணைச்சிங்கடா. இரண்டாவதுடன் சேர்ந்தால் ரகசியத்தை உடைக்கக்கூடிய இரண்டாவதுடன் சேரக்கூடியது நீங்கள் சொல்லாட்டி மாசலின் காத்திருக்கிறார் சொல்லிடுவார்.
1: அறியாமல்
0: செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். மற்ற ரெண்டாம் பேருக்கு அறியாமல் செய்ய ஏதாவது செய்ய மாசலின் அவர்கள் அந்த வடியோட இருந்தார். அவரை தொடர்பு துண்டித்து போயிட்டார். அவரும் அந்த வடியோட தான் நின்றுக்கிறார். ரெண்டாம் பேர் நீங்கள் சொன்னபடியாலே அவர்
1: ரெண்டாவது
0: செய்ய வேணும். அது அதைத்தான் நீங்க இதை தராட்டி நீங்க சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதை வந்து கண்டுபிடிக்காமல் சரியா கஷ்டப்படி. சரி, சாப்பிடக்கூடிய பூசக்கூடிய களி அல்ல தமிழ் மக்கள் தற்போது கழித்தலில் வரும் களி இதுவா? சாப்பிடக்கூடிய பூசக்கூடிய களி அல்ல தமிழக மக்கள் தற்போது கழித்தலில் வந்த களி இதுவா? தமிழக மக்கள் சாப்பிடக்கூடிய பூசக்கூடிய களி அல்ல தமிழக மக்கள் தற்போது கழித்ததில் வரும் களி இதுவா? தமிழக மக்கள் தற்போது கழித்ததில் வருகின்ற களி இதுவா? சாப்பிடக்கூடிய பூசக்கூடிய களி அல்ல தமிழக மக்கள் தற்போது கழித்தலில் வரும் களி இதுவா? சரி, நன்றி. உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் அவர் காணாமல் போயிருக்கிறார். சாப்பிடக்கூடிய பூசக்கூடிய களி அல்ல தமிழக மக்கள் தற்போது கழித்ததில் வருகின்ற களி இதுவா? தினமும் நமது செய்தி அறிக்கையில் இந்த கழித்தல் தொடர்பாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். சாப்பிடக்கூடிய பூசக்கூடிய களி அல்ல தமிழக மக்கள் தற்போது கழித்ததில் வருகின்ற களி இதுவா என்பதே கேள்வி.

0: நிறமிரவு 11:45 நிமிடம், ஐக்கியராஜ்யத்திலே 10:45 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரமே. சாப்பிடக்கூடிய பூசக்கூடிய களி அல்ல. தமிழக மக்கள் தற்போது கழித்ததில் வருகின்ற களி இதுவா? தமிழக மக்கள் தற்போது கழித்ததில் வருகின்ற களி இதுவா? நீண்ட நிறமாக காத்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம். வாக்களி என்பது சரியான பதில். வாக்களி, வாக்களிக்கிறது. உங்களுக்கு அவர்கள் இப்ப வாக்களித்து முடித்து விட்டார்கள். வாவன்னா இக்கண்ணா. இதில் ஒரு எழுத்தை இணைத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக உங்களுக்கு வாக்கு, வாவன்னா வாக்களி என்பதில் வருகின்ற வாவன்னா இக்கண்ணா தெரிந்திருக்கிறது. இந்துக்களுக்கு தெரிந்த பல பகவான்களில் உங்களுக்கு தெரிந்த பகவான், இந்துக்களுக்கு தெரிந்த பல பகவான்களில் உங்களுக்கு தெரிந்த பகவான், உங்களுக்கு தேவையான பகவான்,
1: வாயு பகவான்.
0: வாயு பகவான் என்பது சரியான பதில். அந்த கேள்வியானது நிறைவுக்கு வருகிறது. சரி, இப்பொழுது நீதிமன்றம் விசாரிக்கும் கொலை அல்ல, சமூகமும் குடும்பமும் கொடுக்கக்கூடிய கொலை. நீதிமன்றம் விசாரிக்கும் கொலை அல்ல, சமூகமும் குடும்பமும் கொடுக்கக்கூடிய கொலை. நீதிமன்றம் விசாரிக்கும் கொலை அல்ல, சமூகமும் குடும்பமும் கொடுக்கக்கூடிய கொலை. நீங்க இதுக்கு முயற்சிக்காமல் விடைபெற்று செல்லுங்கள். இங்கே நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். நீங்கள் இதை முயற்சி செய்யாமல் போக போறீங்களா? சரி, முயற்சி செய்யாமல் நீங்கள் போற வேண்டா போங்க. முயற்சி செய்யாமல் இருந்தீங்கடா நல்லது. நீதிமன்றம் விசாரிக்கும் கொலை அல்ல, சமூகமும் குடும்பமும் கொடுக்கக்கூடிய கொலை. அதை நீங்கள் பயத்தில முயற்சிக்காமல் போறீர்கள். நன்றி, வணக்கம். சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி அவர்கள் சொல்லுங்கள். அவர் பயத்தால முயற்சிக்காமல் போயிட்டார். அந்த அந்த விஷயத்தை
2: கொடூரம்.
0: அப்ப நீங்களும் இது முயற்சிக்காமல் இருக்கிறது நல்லது. தொடர்ந்து அப்படியே இருந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் முயற்சிக்காதீர்கள்.
2: நன்றி.
0: சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி.
0: என்ன அவர்கள் சொல்லுங்கள். நீதிமன்றம் விசாரிக்கும் கொலை அல்ல, சமூகமும் குடும்பமும் கொடுக்கக்கூடிய கொலை. தற்கொலை என்பது சரியான பதில். தானா இட்டன்னா தற்கொலை. அதான் அவைக்கு சொல்லிக் கொண்டே இருந்தேன், அவைக்கு விளங்கே இல்லை. முயற்சி செய்யாமல் போங்க, இது முயற்சி செய்யாதீங்க. தானா இட்டன்னா இதில் வந்து திணை சங்க இலக்கியம் வரவேற்கும் திணையும் இதுவா? சங்க இலக்கியம் வரவேற்கும் திணையும் இதுவா? திணையும் இதுவா? உங்களுக்கு தானா இத்தன்னா தெரிஞ்சிருக்கிற நற்றிணை என்ற நற்றிணை என்றா தெரியுமா? இலக்கிய நூல் ஒன்று. நற்றிணை என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். இப்பொழுது இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்வைக்கான கண் அல்ல, இடத்தை காட்டும் கண் இதுவா? பார்வைக்கான கண் அல்ல, இடத்தை காட்டக்கூடிய கண் இதுவா? இடத்தை காட்டும் கண் இதுவா? சரி, நன்றி. சரி, இங்கே வைபர் ஊடாக சியாமலா அவர்கள் தெரிந்த விடைக்குத்தான் வந்திருந்தார். இந்த எல்லா விடையும் போயிட்டது.
4: நான் தற்கொலைக்கு வந்தேன். தற்கொலை
0: நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லதா போயிட்டது?
4: சரியா? 30,000 நேரங்க தெரியும்.
0: அது இப்ப வெளியூர் வெளியே எல்லாம் நடக்கி உள்ள பாருங்க. சரி,
4: என்ன கேக்குறீங்க?
0: பார்வைக்கான கண் அல்ல, இடத்தை காட்டும் கண் இதுவா?

0: இடத்தை காட்டும்.
1: பார்வைக்கான கண்ணல்ல இடத்தை காட்டும் கண் இதுவா?
0: தெரியல, மீண்டும்
1: நன்றி. சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷனா, நானும் தற்கொலைக்கு தான் வந்தேன்.
1: அது நல்லால நீங்க செய்யாம விட்டீங்க.
2: தற்கொலை செய்ய
1: சரிய.
2: ஹலோ, நான் இருக்கிறீங்களா? இதுக்கு எனக்கு தெரியல. ஒரு ஒரு கண்டு சொல்லி பாக்கணும். ஒரு கண்,
1: ஒரு கண் என்பது தவறான பதில். சரி, இங்கே தொடர்ந்து தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்.
3: வணக்கம் தர்ஷன்.
1: நீங்களும் தற்கொலைக்கு தான் வந்தீங்களா? சீரக்கூடிய ரெண்டு எழுத்த கண்டுபிடிக்க வேணும். கண்ணோட சீரக்கூடிய ரெண்டு எழுத்த முன்னு கண்டுபிடிக்க வேணும். சரியா, இடத்தை காட்டக்கூடிய அர்த்தம் பெற வேணும். தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: மனக்கண்,
1: இடத்தை காட்டக்கூடியதா இருக்கும். இடத்தை காட்ட
4: மனக்கண் இல்ல, தெரியுற மாதிரி அப்படி
1: இல்ல. இடத்தை, இது இடத்தை குறிக்கிறதா இருக்கும்.
4: இடத்தை குறிக்கிறதா இருக்கும். சரியா,
1: சரி, நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். மறுபகுதி, குடிக்கும் கள்ளல்ல ஒருவரை பிரதி பெயரிட வரக்கூடிய கள். குடிக்கும் கள்ளல்ல ஒருவரை பிரதி பெயரிட வரக்கூடிய கள். குடிக்கும் கள்ளல்ல ஒருவரை பிரதி பெயரிட வரக்கூடிய கள். ஒருவரை குறிக்கிறதுக்கு பிரதிய பெயரிட வரக்கூடிய கள், கள்ளுக்கு முதல் வரக்கூடிய ஒரு ஆள், ஒருவரை குறிக்கிறதுக்கு பிரதி பெயரிடக்கூடிய கள்ளுக்கு முதல் வரக்கூடிய ரெண்டு சொல்ல கண்டுபிடிச்சா அந்த பார்வைக்கான கண்ணல்லதை கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிய, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். நான்
1: சொல்லுங்கள்.
5: கண் வந்து கடைக்கண்ணா? கடை
1: இது அது இடத்தை குறை, கடைக்கண் இடத்தை குறிக்காதே.
5: ஓ, அப்போ கடை வராது.
1: நன்றி. சரி, இப்பொழுது திருமதி மேரி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
6: அகக்கண் என்று வருமா?
1: அகக்கண்ண்டா அது இடத்தை குறிக்காதே. அகக்கண்
6: அப்ப இடக்கண்ண
1: இல்லையே. இப்படி ஒரு சொல்லி இருக்கு. அப்ப நீங்க மற்றதை கண்டுபிடிச்சீங்கண்டா இதை கண்டுபிடிக்கிற. குடிக்கும் கள் அல்ல ஒருவரை பிரதி பெயரிட வரக்கூடிய கள்.
6: நீங்கள் வராது பதிவு.
1: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
1: பிலோமினா, இப்ப சொல்லுங்க.
7: என்ன
1: குறிக்காம சொல்லுங்களேன். என்ன குறிக்கிறீங்க நீங்க? சரியா, நன்றி. மற்றவர்கள் சொல்லுகின்ற போது ஐயோ சொல்லாமல் போயிட்டு நின்று கவலைப்படுவீங்க. இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம்.
8: தங்கள் அல்லது உங்கள்?
1: உங்கள் என்பதே சரியான பதில். நான் வைத்திருப்பது ஊனா இங்கண்ணா. குடிக்கும் கள் அல்ல ஒருவரை பிரதி பெயரிட வரக்கூடிய கள். அதாவது ஒரு ஆளை வந்து அதுவும் ஒரு ஆளைத்தான் குறிக்கும். உங்களை என்று சொன்னா அரை குறிக்கும், அரைக்குடி குறிக்கும். உங்களை என்று இப்ப நான் சொல்றது பிரதி பெயராக வரக்கூடியதான் உங்களண்டா. பேபி கணேஷ் அவர்களை உங்கள் என்று சொல்லுகிறோம். சரி, அதுதான் அந்த கேள்வி. உங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஊனா இங்கண்ணா. ஊனா இங்கண்ணா தெரிந்திருக்கிறது. பார்வைக்கான கண் அல்ல இடத்தை காட்டும் கண் இதுவா? பார்வைக்கான கண் அல்ல இடத்தை காட்டும் கண் இதுவா? ஊனா அல்லது இங்கண்ணா? சரியா,
8: தெரியல.
1: சரியா, அது மிலகுவானதுதான். இப்பொழுது வைபர் ஊடாக திருமதி மேரி அவர்கள் சொல்லுங்கள்.
6: உள்கண்ணா?
1: இல்ல, இடத்தை குறிக்க வேணும். அது உதவி செய்தா சொல்லுவீங்களா? சரி, இவ்விடம் சொல்லக்கூடிய இவ்விடத்தை சொல்லக்கூடிய சொல்ல கண்டுபிடிங்கள். கண்ணோடு இணைஞ்சி வரக்கூடிய இவ்விடம் என்ற அர்த்தத்தை
6: தரக்கூடிய
1: இங்கண் என்பது சரியா? கடிதங்கள்ல இதுகள்ல சொல்றானே இங்கண். சரியா, இங்கண்ணன் சொல்லலாம். ஈனா இங்கன்னா கானா இன்னா தேடி பாருங்கள் இருக்கும். இது இவ்விடம் என்பதற்கான பாவிக்கக்கூடிய சொல்லு. சரியா, ஈனா இங்கன்னா கானா இன்னா தேடி பாருங்கள். சரியா, பிறப்பினாலும் வரக்கூடிய வியப்பை தரக்கூடிய குட்டியா இது? பிறப்பினாலும் வரக்கூடிய வியப்பை தரக்கூடிய குட்டியா இது? பிறப்பினாலும் வரக்கூடிய வியப்பை தரக்கூடிய குட்டியா இது? இல்ல. சரி, நன்றி, தேடி பாருங்கள்.
6: நீங்க
1: தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம்.
0: வணக்கம்.
1: சொல்லலாம்
0: அங்கண்ணா
1: அவ்விடம், இது இங்கண்ணா இவ்விடம். சரியா, பிறப்பினாலும் வரக்கூடிய வியப்பை தரக்கூடிய குட்டியா இது? பிறப்பினாலும் வரக்கூடிய வியப்பை தரக்கூடிய குட்டியா இது? இது இலகுவானது இதுவும். சரி, போய்விட்டார். இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி, என்ன நான் உங்களுடன் போயிட்டேன்.
1: இதுவும் அதே மாதிரி பிறப்பினால் வரக்கூடிய வியப்பை வரக்கூடிய வியப்பை தரக்கூடிய குட்டியா இது? நீங்கள் சொல்லாட்டி சியாமலா அவர்கள் சொல்ல காத்திருக்கிறார். ஏன்னா அவர் உடையோட வார நீங்கள் சொல்றபடியாக தொடர்பை துண்டிச்சுட்டு போறார். இல்ல, இப்ப நிக்கிறா. நீங்க விட சொல்லாதபடியால விட நீங்கள் சொன்ன விடைய சொன்ன உடனே துண்டிச்சுட்டு போயிருவார். ஏன்னா அவரும் அதே விடையோட தான் வாரார்.
3: பிறப்பினாலும் வரக்கூடிய
1: வியப்பை தரக்கூடிய குட்டியா இது?
3: வியப்பை தரக்கூடிய குட்டி.
1: குட்டிக்கு முதல் வார ரெண்டு எழுத்து. சரியா, அங்க நீங்க சரியா சொல்லுவீங்க சொல்லி அவருக்கு வழி அனுப்பி இருக்கிறேன். சரியா சொல்லுங்க.
9: சரியா புள்ளையா தெரியா உக்குட்டியான்னு சொல்லி பாரு.
1: அதுதான் விட. உக்குட்டியண்டா என்னண்டு தெரியுமா?
9: சின்ன
1: சின்ன குட்டியா இருக்கிறது. அது வந்து இந்த ஆக்கள் அதிசயப்படுவீங்க. என்ன இந்த புள்ள உக்குட்டியா இருக்கு,
9: சின்ன குட்டியா இருக்கு,
1: சின்ன குட்டியா இருக்குன்னு சொல்லி அவே ஊனா இக்கண்ணா என்பது இந்த சொல்ல இருக்கிறவே பாவனையிலே உள்ள சொல்ல இல்ல. இது வந்து கூடுதலா மலைய பகுதியில ஆக்கள் பாவிக்கிற சொல்லு. உக்குட்டி என்றது மலைய பகுதியில பாவிக்கிற ஆக்களை பார்த்தே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப பதுளி அந்த பகுதிகளில் ஒரு அந்த ரோட்ல வச்சிருக்கிறவர் அந்த கடையல் இதுகள் அந்த காப்பு அதுகள் வந்து வச்சிருக்கிறவர் காப்புகள் அதுகள் விற்கிறவர் வந்து அப்ப நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல வீட்டுல தான் கொண்டு வந்து அதை இரவில் வச்சு விடுறவர் இதுக்கு. அப்ப எங்களுக்கு சின்ன வயது தானே. அப்ப நாங்கள் அதுல யாழ்ப்பாணம் கொண்டு போறதுக்கு எங்களுடைய அம்மாண்ட தங்கச்சி மாருக்கு இப்ப நினைச்சா கவலையா இருக்கு. அவருக்கு தெரியாமல் ரெண்டு மூன்று காப்பி எடுத்து வச்சிருக்கிறது விடுமுறைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போறது. இப்ப நினைச்சா நான் இந்தியால வந்துட்டு திரும்பி போன போது அவரை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்காண்டு போனா நான் அவர் நான் போறதுக்கு இடையிலேயே அவர் செத்து போயிட்டார். நாங்கள் போய் சொல்லி இருக்கிறோம். நான் அவற்ற மகளின் மகளுக்கு சும்மா அந்த சில சாமான்களை வாங்கி கொடுத்து போட்டு வந்தது சின்ன வயதுல செய்த தப்பு காண்டி
9: தந்தார்.
1: பணக்காரன் இல்லையே அப்போ அவருடைய எடுத்தது புள்ளியல்ல அவருடைய இருந்து
9: சாப்பாடுகள்
1: அப்ப அவர் அதெல்லாம் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு பிறகு அவரே என்ன சொல்லுவார், தம்பி வேணுமெண்டா எனக்கு முன்னாலே எடுத்துக்கிட்டு போடு, நாங்கள் வெக்கத்துல வெக்கத்திலேயே அவருக்கு முன்னால போறதே
9: இல்லை
1: இல்லை. அது சின்ன 6 வயது 7 வயதுல நடந்த சம்பவம்.
9: அந்த வயசுல நாங்களும் என்ன செய்தோம்னு தெரியாது.
1: வந்தானே நான் அந்த கடமையா பேர்ந்தவற்ற மகளின் சின்ன பிள்ளை அவாக்கு சாமான கழுதுகள் வாங்கி கொடுத்து சமாளிச்சுட்டு அவை இப்ப இது சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க? உக்குட்டி
9: தெரியும்.
1: சரியா? தரிப்பிடத்திலும் வரும் தரியல்ல, துன்பம் தந்த செயலில் வரும் தரி இதுவா? தரிப்பிடத்திலும் வரும் அதுதான் அத இப்ப இந்த கதையை சொன்னதா அதுக்குத்தான் அந்த நடந்த சம்பவத்தை நினைச்சு பின்னர் உத்தரிச்சிருக்கிறோம். அதுக்காண்டிதான் உங்களுக்கு சொன்னான். சரி, உங்கள் என்னொரு கேள்வியை தந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். உங்கள் ஆயுள் அல்ல சுதந்திரத்தை தொலைக்க வைத்த ஆயுள். உங்கள் ஆயுள் அல்ல சுதந்திரத்தை தொலைக்க வைத்த ஆயுள். உங்கள் ஆயுள் இது இலகுவானது. உங்கள் ஆயுள் அல்ல சுதந்திரத்தை தொலைக்க வைத்த ஆயுள். சரி,
9: நன்றி.
1: இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம். எனக்கும் நீ சொல்லிக்க சொல்லிட்டேன்னு தெரியல.
1: என்ன மாதிரி நிலத்தோடு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கா?
10: எங்களுக்கு தான் புரியல, நீங்க சொல்ற கல்வி நல்ல கல்வி. நாங்க கண்டுபிடிக்க கஷ்டப்படுறோம்.
1: உங்களோட கடை பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகுதா?
10: என்ன கேக்குறீங்களா?
1: எல்லாம் சரியா நடக்குதா?
10: இப்ப கொஞ்சம் கஷ்டம் இல்ல,
1: உங்கள் ஆயுள் அல்ல சுதந்திரத்தை தொலைக்க வைத்த ஆயுள். சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். ரஜினி அவர்கள் சொல்லுங்கள். பார்க்கலாம்.
11: இது வந்து ஆயுளோட வர்ற சொல்ல.
1: ஆமாம், உங்கள் ஆயுள் அல்ல சுதந்திரத்தை தொலைக்க வைக்க ஆயுள். தொலைக்க வைத்த ஆயுள். நீங்க வந்த உடனே சியாமலா விட சொல்ல வந்துட்டார். நன்றி. சரி, இங்கே சியாமலா அவர்கள் சொல்லுங்கள்.
9: கைதி என்று வருமா?
1: ஆமாம், ஆயுள் கைதி தான் அவருக்கு. அவருக்கு சுதந்திரத்தை துளைக்க கைதியா இருப்பார். ஆயுள் கைதி என்பது சரியான பதில். மறுபடியும் தரவா அல்லது அடுத்த வாரத்துக்கு தரவா? முன்னிய காலத்து மன்னர்களின் வெற்றியினை வரவேற்பது. முன்னிய காலத்து மன்னர்களின் வெற்றியினை வரவேற்பது. உங்களுக்கு கையென்னா தீனா தெரிந்திருக்கிறது.
9: வாகை. வாகை.
1: வாகை. வாகை என்றா என்ன தெரியுமா? வாகை பூ. வாகை பூவால மாலை செய்து அவர்களை வரவேற்பது. சரி, ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும் பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்க கூடியது இதுவா? ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும் பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்க கூடியது இதுவா? அடுத்த வாரத்துக்கு வைத்திருப்போம். வணக்கம்.
12: வணக்கம்.
1: ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும் பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்க கூடியதும் இதுவா? அடுத்த வாரத்துக்கு. அடுத்த வாரம் இருந்தால் பார்த்துக் கொள்வோம். நன்றி.
12: அடுத்த வாரம் அப்படி தொடர்ந்து செய்யுங்க, அப்பதான் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்த வாரம்
1: நன்றி.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து

0: எந்தெந்த அளவுக்கு அவங்க போறாங்க அப்படிங்கறத நான் வந்து இந்த முதல் அங்கத்துல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நேர்களே, உங்களுக்காக பல பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. 60களில் இருந்து 2000கள் வரை உங்களுக்கு பழசுல இருந்து புதிய பாடல்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். அதை கேட்கறதுக்கு வானொலி பக்கமாவே இருங்க. உங்களுக்காக இப்போது பாடல்
1: ராஜன் நகேனி
0: விஸ்வநாதன் இசையில்
1: இளவல்ல
0: திரைப்படத்துல இருந்து, ராஜன் நகேனி இசையில் இரு நிலவுகள் திரைப்படத்துல இருந்து கேட்டு மகிழுங்க.
2: 9.8 ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 9 8. அழைக்க வேண்டிய எண் 6 6 9 1 1 9 8.
2: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: அவளுடைய பற்களை பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருக்கும். அத வாய திறந்தோடனே ராட்சச பற்கள் மாதிரி அவ்வளவு பெருசா பயங்கரமா இருக்கும், பார்க்கவே பயமா இருக்கும். இந்த பொம்மை முதலையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சிலையெல்லாம், அதுக்குள்ள கூட நம்ம கையை வைக்கிறதுக்கு பயமா இருக்கும். முதலைகள்னா அப்படிதான் நம்ம நினைப்போம். இந்த முதலைகளுடைய பற்கள் வந்து ஒரு மனிதருடைய எலும்ப கூட கடிக்கக்கூடிய, கடித்து நொறுக்கக்கூடிய தன்மை கொண்ட பற்கள் தான் இந்த முதலைகளுக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதே பற்களை வச்சு இந்த முதலைகள் வந்து தன்னுடைய முட்டையை வந்து அது வந்து லேண்ட்ல, அதாவது நிலத்துல வந்து இடும்போது அந்த முட்டையை பத்திரமா தண்ணிக்குள்ள கொண்டு போறதுக்காக அதனுடைய பற்களை தான் பயன்படுத்துதான். அந்த பற்களுக்கு நடுவுல லேசா அந்த முட்டைகளை வைத்து பிடித்துக்கிட்டு அது வந்து தன்னுடைய முட்டைகளை நிலத்துல இருந்து தண்ணீருக்கு கொண்டு போதான். பாருங்களேன், எப்படிப்பட்ட சக்தி கொண்டு அந்த பற்களை வச்சு ஒரு தாயானோனே இந்த முதலை வந்து அத எவ்வளவு மென்மையா தன்மையா மாத்திக்குது அப்படின்னு இது கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கல. அப்படி அது கடிச்சோடனே நம்மளுடைய எறும்பையே நொறுக்க முடியும் அப்படிங்கிற பற்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய அந்த சின்ன சின்ன முட்டைகளை அழகா அதால கொண்டு போக முடியுமா? இதுதான் ஒரு தாயுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம் நுழைவாயில் அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. AYEA நோக்கி செல்லும் MCE சுரங்கப்பாதை மெரினா போலவார்டு நுழைவாயில் அருகில் சாலை மூடப்பட்டிருக்கிறது. மெரினா போலவார்டு நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. ECPA நோக்கி செல்லும் KPE சுரங்கப்பாதை நிக்கோல் ஹைவே வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை மூடப்பட்டிருக்கிறது. நிக்கோல் ஹைவே வெளியேற்றம் மூடப்பட்டிருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்ட புத்த புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, ATO 3 உள்ளிட்ட அனைத்து ரக BYD மின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும். அதிர்ஷ்ட குலத்தில் பங்கேற்று பற்றுச்சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள். BYD-யுடன் இணையுங்கள்.
6: தாயே தாரகையே, அன்னையர் தின கொண்டாட்டம் 2026 ஞாயிற்றுக்கிழமை May 3 ஸ்ரேங்கன் கார்டன்ஸ் கண்ட்ரி கிளப்ல சிறப்பாக நடைபெற்றது.
7: வரணும் நினைக்கிற ஒரு வருஷமும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. எனக்கு இந்த வருஷம் என் டாட்டரே சுந்தி மாமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. நிகழ்ச்சி வந்து கண்டப்போ ஒரு சந்தோஷம்.
8: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.
9: இந்த வருஷம் அன்னையர் தினத்துக்கு நான் என் அக்கா குறையோ அம்மா குறையோ வந்திருந்தேன். நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உணவுலேருந்து டெக்கோலேருந்து நிகழ்ச்சியிலேருந்து ஈவன் குடிபேக் கூட ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ சோ மச் ஓலி.
8: ஆதரவு காயத்ரி உணவகம், எண்ணம் போலவே உண்ண தூண்டுமே.
10: உங்கள் நம்பகமான சொத்து முகவர் நேட்டலி இந்திரா.
11: இதோ வந்துட்டோம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: சொந்த ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.

உன்மை

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
0: ஒலி 968
2: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
3: ஆலயம் திரைப்படத்துல இருந்தும் தேர்கத்தி கல்லன் திரைப்படத்துல இருந்தும் இளையராஜா இசையில் பாடல்களை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் டைம் திரைப்படத்துல இருந்தும் காதலுக்கு மரியாதை திரைப்படத்துல இருந்தும் இளையராஜாவுடைய இசையில். அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக ஒரு தகவல். ஒரு தாயுடைய தியாகத்துக்கு எல்லையே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனிதர்களுக்கு இடையே மட்டும் இல்ல, கடல்வாழ் உயிரினங்களுக்கு இடையே இருக்குது அப்படின்னு நமக்கு நிரூபிக்குது இந்த ஒரு விலங்கு. இது சிலந்தி மீன் என சொல்லப்படும் ஆக்டோபஸ். இது எப்படின்னா, தன்னுடைய முட்டைகள், அதாவது ஆயிரக்கணக்கான முட்டைகள் இட்ட பிறகு அதை வந்து பல மாசங்களுக்கு வந்து இது காவல் காக்குமா. அதுக்கப்புறம் அது மேல, அந்த முட்டைகள் மேல சுவாச வாயு ஆக்சிஜன் நிறைந்த தண்ணீரை வந்து இது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா, செலுத்திக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் அது வந்து அதை சுத்தம் செய்யுமா அந்த முட்டைகளை. இது வந்து இந்த மாச கணக்கா வந்து அந்த முட்டைகளை காவல் காக்குதுல. அப்ப இது முழுசா சாப்பாடே சாப்பிடாதான், தன்னுடைய உடல்ல தன்னை பட்னி போட்டு இந்த குழந்தைகளை பத்திரமா பாத்துக்குமா, தன்னுடைய குழந்தைகளை. அந்த முட்டைகள்ல இருந்து தன்னுடைய குழந்தைகள் என்னைக்கு வெளியே வந்து கண் முழிக்குதோ அதே நாள் இது கண் மூடி இறந்து விடுமா. எப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகம் பாருங்களேன், இந்த வாயில்லா உயிரினத்திற்கு. அதான் நேர்களே, ஒரு தாய் என்று நம்ம பார்க்கும் போது அவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக. அதுதான் தாய்மார்களுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேர்களே, தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு தரவ.
8: உங்களுக்கு எப்படி
9: இருக்கு?
8: ஒரு மாதிரி இருக்கிய ஒலியோட கொண்டாடுங்க.

ஒரு நீல திமிங்கலத்தோட குட்டி பிறக்கும் போது அதனுடைய இடை கிட்டத்தட்ட 2.5 டன் கணக்குல இருக்குமாமா. அந்த குழந்தை அதிவேகமா வளர்ந்தா மட்டுமே அந்த குளிரான தண்ணீர்ல அதால பிழைக்க முடியுமா. அதனால இந்த தாய் திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு நாளும் 200-400 லிட்டர் கணக்கு வர ரொம்ப கெட்டியான கொழுப்பு நிறைந்த பாலை வந்து இந்த குழந்தைகளுக்கு ஊட்டுது. அந்த பால்ல கிட்டத்தட்ட 50 விழுக்காடு கொழுப்பு மட்டுமே இருக்குமா, கெட்டியான பற்பசை மாதிரி இருக்குமா இந்த பால். இத குடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தினமும் 90 கிலோ எடை கூடுமா ஒவ்வொரு நாளும். அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் 4 கிலோ இந்த குழந்தைகள் வந்து எடை கூடுமா. பாருங்களேன், ஒரே நாள்ல ஒரு தாயால தன்னுடைய குழந்தைக்கு 90 கிலோ இடைய வந்து கூட வைக்க முடியுது, அப்படியே அந்த குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியுது. இதெல்லாம் உண்மையாலுமே பெரிய அதிசயம்னு தான் நம்ம சொல்லணும்.

0: ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் பாடலை கேட்டோம். தொடர்ந்து குஷி திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில் பாடலை கேட்டோம். இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PREETESLE அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெறவுள்ளது. FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோர். FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீவாட்சில் நீங்கள் FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு mewatch.sg/FIFAWorldCup.
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
0: நேர்களை கடந்த ஒரு மணி நேரத்திற்கு உங்ககிட்ட விலங்கு தாய்மார்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான கருத்துக்கள் பகிர்ந்துகிட்ட, தொடர்ந்து 7 மணியிலிருந்து 8 மணி வரை உங்ககிட்ட தாய்மார்களை பற்றியான பொன்மொழிகள் கோட்ஸ் அதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு பிடித்த, நீங்க படித்ததில் பிடித்த சில கோட்ஸ் இருந்தாலும் தாய்களை பத்தி எனக்கு அனுப்பி வைங்க, அதை நம்ம நேர்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக இப்போது பாடல் யாக்கை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் யுவன் சங்கர் ராஜா அந்த பாடலை நமக்கு வழங்குறாங்க. தொடர்ந்து 7 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.

வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். டுகோனோ எரிமலை வெடிப்பில் மாண்ட இந்தோனேசியரை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். உயிரிழந்த இரு சிங்கப்பூரர்களின் உடல்களை தேடும் பணி தொடர்வதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 7 சிங்கப்பூரர்கள் இன்று நாடு திரும்புவர். டுகோனோ எரிமலை நேற்று முன்தினம் வெடித்தது. வானில் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது சாம்பலை கக்கியது. ஹண்டா கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பயணம் செய்த சொகுசு கப்பல் இன்று ஸ்பெயினின் டெனரிஃப் தீவை சென்றடையும். அதில் மொத்தம் 8 பேர் கிருமி தொற்றுக்கு ஆளாகினர். அவர்களில் 3 அந்த நோயால் மாண்டனர். ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், அயர்லாந்து, நெதர்லாந்து ஆகிய நாடுகள் குடிமக்களை திரும்ப அழைத்து வர விமானங்களை அனுப்பியுள்ளன. எஞ்சிய ஐரோப்பிய குடிமக்களுக்கான சிறப்பு விமானத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ளது. கப்பலில் தற்போது இருப்பவர்களில் எவருக்கும் கிருமி தொற்று அறிகுறிகள் இல்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் கேப்ரியசஸ் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனானில் நடத்திய தாக்குதல்களில் மொத்தம் 39 பேர் மாண்டனர். தென் லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் ஒரு பிள்ளை உள்பட 7 பேர் மாண்டனர், 15 பேர் காயமுற்றனர். தனது துருப்புகளை தாக்க திட்டமிட்ட ஹிஸ்புல்லா படையினரை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் நடப்பிலுள்ளது. எனினும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. அமெரிக்கா இதுவரை இருதரப்புக்கும் இடையே 2 முறை அமைதி பேச்சுக்களை வழிநடத்தியுள்ளது. வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 3 சுற்று பேச்சுகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. கத்தாரின் எண்ணெய் கப்பல் ஒன்று ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்லவிருக்கிறது. பாகிஸ்தானை நோக்கி செல்லும் அந்த கப்பல் திரவ இயற்கை எரிவாயுவை ஏற்றிச் செல்கிறது. அந்த கப்பல் நீரிணையை கடக்க ஈரானின் ஒப்புதலை பெற்றுள்ளது. கத்தாரும் பாகிஸ்தானும் அமைதி பேச்சுக்களை வழிநடத்தும் நிலையில் அவற்றின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. கப்பல் நீரிணையை கடந்து சென்றால் போர் தொடங்கியதிலிருந்து அவ்வாறு செய்த கத்தாரின் முதல் கப்பலாக அது இருக்கும். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கத்தார் தலைவர்களை சந்தித்துள்ளார். ஈரான் போர் உள்பட பல விவகாரங்களில் கத்தார் தந்திருக்கும் ஆதரவுக்கு திரு ரூபியோ நன்றி தெரிவித்துக் கொண்டார். அச்சுறுத்தல்களை களையவும் மத்திய கிழக்கில் நிலைத்தன்மை, பாதுகாப்பு ஆகியவற்றை நிலைநாட்டவும் நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் அமெரிக்காவின் அமைதி திட்ட பரிந்துரையை பரிசீலிக்கும் ஈரான் இதுவரை எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீதான போர் மெதுவாக முடிவுக்கு வந்திருக்கும், உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் தரும் ஆதரவே நிலைமையை மோசமாக்கியுள்ளது என்று கூறியிருக்கிறார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 சண்டை நிறுத்தம் நடப்பிலுள்ளது. அதன் முதல் நாளிலேயே சண்டை நிறுத்தத்தை மீறியதாக இருதரப்பும் ஒன்றையொன்று குறை கூறியுள்ளன. ரஷ்ய வெற்றி தினத்தின்போது அந்நாட்டு ராணுவ வீரர்களை அதிபர் புட்டின் சந்தித்து பேசினார். இந்த போரில் தனது இலக்குகள் நியாயமானவை என்று அவர் சொன்னார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்வர். தமிழகத்தில் கூட்டணி அரசாங்கம் அமையவிருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகள் தந்த ஆதரவில் திரு விஜய்க்கு தற்போது 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. அரசாங்கம் அமைக்க அவருக்கு 118 இடங்கள் தேவைப்பட்டன. தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் திரு விஜயிடம் நியமன கடிதத்தை நேற்றிரவு வழங்கினார். தமிழ்நாட்டு அரசியலில் 1967 பிறகு முதன்முறையாக 2 திராவிட கழகங்கள் அல்லாத கட்சி ஆட்சி அமைகிறது. சிங்கப்பூரர்கள் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை தொடங்க ஊக்குவிப்பது குறித்து மக்களிடமிருந்து கருத்துக்கள் திரட்டப்படுகின்றன.
கருத்தரிப்பு விகிதம் குறைந்துள்ள நிலையில் மக்கள் செயல் கட்சியின் மகளிர் பிரிவு கருத்து திரட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அரசாங்கத்தின் திருமணம் பிள்ளைப்பேற்று மறு ஆய்வு பணிக்குழுவிடம் பரிந்துரைகள் வழங்கப்படும். இணையத்திலும் நேரடி நிகழ்ச்சிகளிலும் கருத்துகள் திரட்டப்படுவதாக கட்சியின் அன்னையர் தின கொண்டாட்டத்தில் மகளிர் பிரிவின் தலைவர் சிமேன் சொன்னார். பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில் கடும் நெருக்குதலை சந்திப்பதாக சிலர் பகிர்ந்து கொண்டனர். அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு குறித்தும் சிலர் அக்கறை தெரிவித்ததாக திருவாட்டி சிமேன் கூறினார். கருத்தரிப்பு, பிள்ளைப்பேற்று, பிள்ளை வளர்ப்பு போன்றவற்றில் கருத்து திரட்டு நிகழ்ச்சிகள் கவனம் செலுத்துகின்றன. இனி விளையாட்டு பிரீமியர் லீக் கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டியும் பிரென்ட்ஃபர்ட் அணியும் பொருதிய ஆட்டம். 3 கோல்களை போட்ட சிட்டிக்கு வெற்றி. பட்டியலில் 2வது நிலையில் இருக்கும் அது ஆர்சனலை விட 2 புள்ளிகள் பின்தங்கியிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஏழு மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பது அறியட்டு கேட்டாலே பரவசம். நீயர்களை இந்த ஒரு அங்கத்துக்கு நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தாய்மார்களை பற்றியான பொன்மொழிகளை எனக்கு அனுப்ப சொல்லி, கோட்ஸ் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன். நீயர் ராஜஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள். ஆமா, நம்ம வந்து அதுல உள்ள அந்த ஒரு இதமான ஒரு உணர்ச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது. நமக்கு அந்த ஞாபகங்கள் இல்லைனாலும் அது எப்படி அப்படின்னு நம்ம ஆள் மனசுல தெரியும் இல்லையா? சரி, தொடர்ந்து உங்களுக்காக பாடல் சாட்டி திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில், அதன் பிறகு கிறிஸ்தவ பாடல்கள் இடம்பெறும். அதற்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பொன்மொழிகளை அனுப்பி வச்சுக்கிட்டே இருங்க.

0: வீட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: வாசை நோக்கி செல்லும் PIE பாயலேபா சாலை அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் PIE பிடோக் ரிசர்வாயர் ரோட் வெளியேற்றத்துக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: POSB எவ்ரிடே அட்டையோடு நாள்தோறும் 10 க்கு 10 தான். நீங்கள் உணவை வாங்கும் போது 10 விழுக்காடு ரொக்க கழிவு பெறலாம். சிம்பிளி கோவோடு பயணம் செய்யும் போதும் மலேசியாவில் ரிங்கிட்டில் செலவு செய்யும் போதும் கழிவுகள் உண்டு. இப்போதே பதிவு செய்து 740 வெள்ளி மதிப்புள்ள சாம்சங் 28-inch பயண பெட்டியை பெறலாம். சலுகை குறியீடு POSBSAM. மேல் விவரங்களுக்கு POSB1010.com. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. POSB எவ்ரிடே அட்டை இருந்தால் 10க்கு 10 தான்.
7: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
8: எங்களுக்கு இன்னும் வேணும்.
7: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
8: எனக்கு எல்லாமே வேணும்.
7: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சி சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
1: உயிர் தந்தவள் நீ, உடல் தந்தவள் நீ, ஊனும் உலகும் தந்தவள் நீ, உதிரத்தை உணர்வை உலக அறிவை தந்தவள் நீ, அம்மா எனும் மந்திரம் நீயே, அப்படின்னு நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க தமிழ் செல்வி. நன்றி இதை பகிர்ந்துகிட்டதுக்கு. ஆம், தாய்மார்கள் உண்மையாலுமே ஏதோ ஒரு மந்திரத்தை கைவசம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு ஆறுதல், அவங்களுடைய அரவணைப்பு இல்லாம நிச்சயமா நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். மூன் வாக் திரைப்படத்திலிருந்து ARM இசையில் சாய வெங்கர் இசையில் பாடல் ஒன்று.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாலாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வம் அன்னை. இது மனோகரன் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு கவிதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து முற்றிலும் உண்மை. நம்ம தாய்மார்கள் நமக்காக அவ்வளவு தியாகம் செய்யறாங்க, ஆனா பல நேரங்கள்ல அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு, நேத்து இரவு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. இப்பவுமே என்னோட குரலை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், என்னுடைய உடம்பு முழுக்க ரொம்ப வலிச்சுது. எங்க அம்மாவுக்கே வந்து கால் வலி, முட்டு வலி இருக்குது ரொம்பவே. ஆனாலுமே அவங்க வந்து என்னுடைய உடம்பு முழுக்க அமைக்கி விட்டு நான் வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவே தூங்க போனாங்க. அப்படிதாங்க தாய்மார்கள், நம்மளுடைய முகம் வந்து கொஞ்சம் வாடி இருந்தாலே ஏன் என்னாச்சு என்னமோ சரியில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளை திட்டுறது அவங்க தான், ஆனா யாருக்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இன்று மட்டும் இல்ல, என்னைக்குமே நம்ம கொண்டாடணும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். பாம்பு சட்டை திரைப்படத்திலிருந்து அஜீஷோட ஏசியில், அனேகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒன்றாம் மற்றும் இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். பிகேஇஏ நோக்கி செல்லும் கேஜேஇ பிகேஇ உட்லண்ட்ஸ் வெளியேற்றத்துக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை கொட்டலாம்,
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச
2: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி நவீன் வழங்கும்
5: நேர்களை, சப்ருநிஷா அவங்களுடைய அந்நியர் தின வாழ்த்துக்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து அந்நியர்களுக்கும் என்னுடைய இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பு, தியாகம், பொறுமை, கருணை என அனைத்தையும் ஒன்றாக கொண்ட அரிய வரம்தான் அம்மா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையின் முதல் ஆசிரியரும் என்றும் நிலைக்கும் ஆதரவுமாக இருக்கிறீர்கள். உங்கள் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் எங்களை வழிநடத்தட்டும். ரொம்ப அழகான ஒரு கவிதை. நிச்சயமா நம்மளுடைய அம்மாக்கள் தான் நம்ம கைய பிடிச்சு எந்த ஒரு விஷயம்னாலும் நமக்கு சொல்லி கொடுக்கிற முதல் ஆசிரியர். சப்ருநிஷா அவங்களுடைய தாய்மாரான ஹமீதா பீவிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த அந்நியர் தின வாழ்த்துக்கள் அம்மா. கடுவெத்தி மூர்க்கன் திரைப்படத்துல இருந்து டி இமானுடைய இசையில் ஜித்தன் ராஜ் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் பெங்களூர் நாட்கள் திரைப்படத்திலிருந்து கோபி சுந்தர் இசையில், மாரி திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் கேட்டு மகிழ்க.

0: நிலவரம்.
1: MCEA நோக்கிச்செல்லும் AYE பெனாய் சாலை அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒன்றாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.

0: பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
1: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: இந்த வார இறுதியில் வாகன கண்காட்சிக்கு வருகை தந்து டான்சா வாகனங்களை கண்டறியுங்கள். சொகுசான டான்சா D9 MPV, புத்தம் புதிய டான்சா B5 மின் வாகனங்களின் அபார ஆற்றலை நேரில் அனுபவியுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு 100,000 வள்ளி மதிப்புள்ள அதிர்ஷ்ட குழுக்களில் பங்கேற்று 3 நாள் 2 இரவு விடுதியில் தங்கும் வசதி மற்றும் 999 தங்க நகைகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். இன்றே D8 கூடத்திற்கு வருகை தாருங்கள். டான்சா வாகனங்களை பார்வையிடுங்கள், செலுத்துங்கள், வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள்.
3: வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், அம்மா மட்டும்தான். நிச்சயமாக இதை பகிர்ந்துகிட்ட சிவாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் 3 திரைப்படத்திலிருந்தும், தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தில இருந்தும், அனிருத்துடைய இசையில் கேட்டு மகிழுங்க. உங்களை 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 96.8 கேட்டாலே பரவசர்.

வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். டுகோனோ எரிமலை வெடிப்பில் மாண்ட இந்தோனேசியரை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். உயிரிழந்த இரு சிங்கப்பூரர்களின் உடல்களை தேடும் பணி தொடர்வதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட 7 சிங்கப்பூரர்கள் இன்று நாடு திரும்புவர். டுகோனோ எரிமலை நேற்று முன்தினம் வெடித்தது. வானில் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது சாம்பலை கக்கியது. ஹண்டா கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பயணம் செய்த சொகுசு கப்பல் இன்று ஸ்பெயினின் டெனரிஃப் தீவை சென்றடையும். அதில் மொத்தம் 8 பேர் கிருமி தொற்றுக்கு ஆளாகினர். அவர்களில் 3 அந்த நோயால் மாண்டனர். ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், அயர்லாந்து, நெதர்லாந்து ஆகிய நாடுகள் குடிமக்களை திரும்ப அழைத்து வர விமானங்களை அனுப்பியுள்ளன. எஞ்சிய ஐரோப்பிய குடிமக்களுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் 2 சிறப்பு விமானங்களை அனுப்புகிறது. கப்பலில் தற்போது இருப்பவர்களில் எவருக்கும் கிருமி தொற்று அறிகுறிகள் இல்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் கேப்ரியசஸ் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனானில் நடத்திய தாக்குதல்களில் மொத்தம் 39 பேர் மாண்டனர். தென் லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் ஒரு பிள்ளை உள்பட 7 பேர் மாண்டனர், 15 பேர் காயமுற்றனர். தனது துருப்புகளை தாக்க திட்டமிட்டுள்ள ஹிஸ்புல்லா படையினரை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் நடப்பில் உள்ளது. எனினும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. அமெரிக்கா இதுவரை இருதரப்புக்கும் இடையே 2 முறை அமைதி பேச்சுக்களை வழிநடத்தியுள்ளது. வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 3 சுற்று பேச்சுக்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. கத்தாரின் எண்ணெய் கப்பல் ஒன்று ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லவிருக்கிறது.